காலை 6 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் வசந்த விடியல் நிகழ்ச்சியின் துவக்கத்தில் பொதுமறை பொழிவு. 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி வழங்கும் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். காலை 7 மணிக்கு சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும், 7:35 புமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி விமென்ஸ் இன்னவாசின் இன்றன்று கேட்கலாம். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. 8:10 புமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி வழங்கும் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில். காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் நேற்றைய நிமிடங்கள், 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. இன்று பிற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா பெரியகுளம் மேரி மாதா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்திலிருந்து வர இருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் மகளிர் நேரத்தில் ஆட்ட நாயகி. 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டு வழங்கும் இனிய வாழ்க்கை. 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வழி. 1:00 தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி இன்னெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2:00 ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல். 2:15 டோல் தமாகாதூல். 3:00 உயிரெழுத்து. இன்று சேலம் மாவட்டம் பெரியசாமி அவர்களின் தெரிவில் பாடல்கள் கேட்கலாம். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4:00 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகையில் பாட்டுக்குள் பதில். 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் வண்ணத்தூரிகையில் பாட்டுக்குள் பதில். மாலை 5:00 மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் சித்திர செவ்வானம். 5:10 பந்தாடும் பந்தாட்டம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம்.

இன்று மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள், 6:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியீற்றும் சிந்தனை, 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7:00 ஆசியில் ஒரு குக்கு, 7:30 சொந்தபந்தம், 7:55 சேவை செய்திகள், 8:00 இளமை பேசுகிறது. இன்றைய விளையாட்டுகள் சொல்லுக்குள் சொல் மற்றும் ககப்போ. 9:00 கொடை தேன்றல், 10:00 நினைவே சுகம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களை சந்திக்கிறது கோடை பண்பலை. 11:00 இரவு சிறகு இணைந்திடுங்கள் உங்கள் கோடை பண்பலை 100.5 ரசித்திடுங்கள் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நள்ளிரவு 12 வரை. கோடை பண்பலை 100.5 இனி மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் வசந்த விடியல் மலர இருக்கிறது. அதற்கு முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே வானொலியில் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி இம்மாதம் 26 தேதி ஒலிபரப்பாக உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான கருத்துக்களை பொதுமக்கள்

நமோ செயலி மூலம் தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை வியாசர்பாடி ஷர்மா நகரில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் தூதரக ரீதியிலான சாத்தியக்கூறுகளை முழுமையாக பயன்படுத்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விரும்புவதாக இஸ்ரேல் அதிபர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் இராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நமது கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில்.
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்க்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்
0: வழங்கும் வசந்த விடியல்.

0: இனிய வணக்கம் நேர்களே. தேடுதலில் தீவிரம் இருந்தால் தேடியது கிடைத்தே தீரும். வாழ்த்துக்களோடு ஆரம்பமாகிறது கோடை பன்மலையின் 1.5 வசந்த விடியல்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் 107.

0: அழகிய வண்ணம் கொண்ட இவளுடைய அணைப்பு ஒருவன் சொந்தமாக சம்பாதித்த பொருளை தன் சொந்த வீட்டில் இருந்து கொண்டு மற்றவருக்கு பகிர்ந்து கொடுக்கும் இன்பம் போல் இனிமையானது. குறள் எண் 1107 அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல்.
1: தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மாறிவை முயக்கு.
0: அழகிய வண்ணம் கொண்ட இவளுடைய அணைப்பு ஒருவன் சொந்தமாக சம்பாதித்த பொருளை தன் சொந்த வீட்டில் இருந்து கொண்டு மற்றவருக்கு பகிர்ந்து கொடுக்கும் இன்பம் போல் இனிமையானது. குறள் எண் 1107 அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல்.

0: காடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மிஸ்டர் கோல் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்டு 100% கடலை எண்ணெய்.
4: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இன்று காலை 8:30க்கு வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: நாகப்பட்டினம் ஆக்கூர் ஆயிரத்தில் ஒருவர்.
2: திருமுறை காட்டும் சிவ சிவமே ஒரு

நாகப்பட்டினத்தில் உள்ள ஆக்கூர் கோயிலை கோச்செங்கற்சோழன் நிர்மாணிக்க முயன்ற போது முதல் நாள் கட்டிய சுவர் மறுநாள் இடிந்து விழுந்துவிடும். கோயிலின் சன்னதிகள் எல்லாம் உருவான பிறகு சுவர் எழுப்புவது மட்டும் நிறைவேறாமல் போய்கொண்டே இருந்தது. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்த போதும் கோயில் அமையும் வளாகத்தில் வேறு பகுதியில் சுவர் எழுப்பிய போதும் அதே போல அடுத்தடுத்து சுவர்கள் இடிந்து விழுந்தன. இதை துர்சகுனமாகவே கருதிய சோழன் இறைவனிடம் கெஞ்சி மன்றாடினான். என்ன குறை என் மீது கண்டாயப்பா சர்வேஸ்வரா என்று மனமுருகி அழுதான். ஒருநாள் அவனுடைய கனவில் ஈசன் தோன்றி ஒரு மண்டல காலத்துக்கு தினமும் 1000 பேருக்கு அன்னதானம் செய்தால் குறை நிவர்த்தியாகும் என்று அறிவுறுத்தினார். மறுநாளிலிருந்தே இறைவன் ஆணையிட்டபடி தினமும் 1000 பேருக்கு அன்னதானம் அளிக்க ஆரம்பித்தான் மன்னன். ஆனால் பெரும் சோதனையாக ஒவ்வொரு நாளும் தானம் பெறுபவர்களில் ஒருவர் குறைவார். அதாவது 999 பேர் உணவருந்துவார்கள், ஒருவர் மட்டும் குறைவார். மன்னன் மனமுடிந்து போனான். பெருமானிடம் தண்டனிட்டு அழுதான். உடனே, கவலைப்படாதே, ஒரு மண்டலம் முடியும் காலத்தில், அதாவது 48 நாள் உன் எண்ணம் பரிபூரணமாக நிறைவேறும் என்று அசரீரியாக ஆறுதல் அளித்தார் ஆதிமூலன். அதே போல அந்த நாளில் அதுவரை தான் சந்தித்திராத ஒருவர் 1000வது நபராக அமர்ந்து அன்னதானம் ஏற்றுக்கொண்டதை சோழன் கவனித்தான். அவர் உணவருந்தி முடித்த பின் அவரிடம், ஐயா, தாங்கள் வெளியூரா? இதற்கு முன் தங்களை நான் சந்தித்ததில்லையே என்று கேட்டான். உடனே தெய்வீகமாக சிரித்த அவர், எனக்கு உள்ளூர் வெளியூர் என்று எதுவுமே கிடையாது, எனக்கு யாதும் ஊரே, யாவரும் கேளிர்தான் என்று கம்பீரமாக கூறிவிட்டு கோவில் கர்ப்பகிரகத்துக்குள் சென்று பளிச்சென்று மறைந்தார் ஈசன். திகைத்த மன்னன் இறைவனின் பேரருளை எண்ணி உள்ளம் மகிழ்ந்தான். அதற்கு முந்தைய 47 நாட்களில் ஒருவர் குறைந்தார் என்றாலும் சிவபெருமான் தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளாத மாய உருவத்தில் வந்து அன்னதானம் பெற்றிருக்கிறார் என்ற உண்மையையும் அவனுக்கு தெரிந்தது. முழுமையாக 1000 பேர் வந்துவிட்டால் ஒரு மண்டலம் என்ற காலக்கணக்கை மன்னன் அலட்சியப்படுத்தக்கூடும் என்று இறைவன் நினைத்தாரோ என்னவோ. அன்று முதல் இக்கோவில் நாயகன் தான் தோன்றீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார்.

0: ஐயா.
1: இனி கோயிலில் வளம் வருவோமா? கோவிலினுள் நுழைந்ததும் சித்தி விநாயகரை தரிசிக்கலாம். மாட கோயிலின் படிகளில் ஏறி உள்ளே சென்று நந்தி மற்றும் பலிபீடத்தை கடந்தால் ஈசனின் கருவறையை அடையலாம். இடப்புறமும் அழகுமிகு துவாரபாலக சிற்பங்கள் அமைந்திருக்கின்றன. யானை கூட ஏற முடியாத மாட கோயில்கள் பலவற்றை கட்டிய கோச்செங்கற்சோழன் இறைவனை பாடும் நிலையில் இங்கே சிலையாக காட்சியளிக்கிறான். சிறப்புள்ளி நாயனாருக்கும் தனியிடம் உண்டு. அவருக்கு எதிரே தெற்கு நோக்கிய சன்னதியில் ஆயிரத்துள் ஒருவர் என்ற ஈசன் நான்கு கரங்களுடன் இடக்கரத்தில் தண்டு ஊன்றிய நிலையில் காட்சியளிக்கிறார். இறைவிக்கு இந்த தலத்தில் வாழ் நெடுங்கண்ணி என்ற பெயர். நால்வர், முருகன், நடராஜர் சன்னதிகளும் இக்கோயிலில் உள்ளன. தாந்தோன் ஈஸ்வரரையும் ஆயிரத்தில் ஒருவரையும் தரிசித்தால் பஞ்சம் பட்டினி இருக்காது என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடி செல்லும் வழியில் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆயிரத்துள் ஒருவன் கோயில் கொண்டிருக்கும் ஆக்கூர் திருத்தலம்.
2: கோடை பண்பலை நூறுபுளியாய்ந்தில் இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழைய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
3: இதுவரை நம் கோடை பண்பலை நுறுபுள்ளியாய்ந்தில் கேட்டு சுவைத்தோம் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில்.
4: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும்

0: வழங்கிய வசந்த விடியல்.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
3: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
1: வழங்கும் வசந்த விடியல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
5: ₹3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, ECHO, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியா.

0: மாமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் சிடி ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
1: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இளையம்பாளையம்.
2: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: கொஞ்சம் மழலையரின் பிஞ்சு மொழியில் நனைய கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளி நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். கரூர் தைலா சில்க் சென்டரில் July 1 முதல் August 5 வரை அனைத்து ஜவுளிகளுக்கும் ஆடித்தள்ளுபடி.
7: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: இனிப்பூந்தல் நேரத்துல ஒரு குட்டி உண்டு பாப்பா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம். உங்க பேர்
1: என்ன?
0: மேகாஸ்ரீயா. நீங்க எங்க போச்சு? உங்க முடியெல்லாம் காணா?
1: முடி வெட்டுறேன்.
0: முடி வெட்டுறீங்களா? யாரு வெட்டி விட்டாங்க?
1: தாத்தா
0: கூட்டிட்டு போய் வெட்டி விட்டாங்களா? இந்த வள்ளையல் யாரு வாங்கி கொடுத்தது? அம்மாவா? இங்க பாருங்க, என் கையில ஒரு வளையலும் இல்ல, எனக்கு ஒண்ணு கொடுத்துருங்களேன். தர மாட்டீங்களா? ஆளுக்கு ஒண்ணு போட்டுக்கலாம். தர மாட்டீங்களா? சரி, நீங்களே வச்சுக்கோங்க உங்க வளையல. இது என்ன சிவப்பு கலர்ல கயிறு போட்டிருக்கீங்க? எந்த கோயில்ல? வரீங்களா? நானும் வரேன், போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஏன் நம்ம ரெண்டு பேரும் வாங்கிட்டு வரலாம்? ஆஹா, எனக்கு வாங்கிட்டு வர மாட்டீங்களா? ஆ சரி சரி. நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? ஊராட்சி ஒன்றிய ஸ்கூல்ல படிக்கிறீங்களா? அங்க எத்தனாம் கிளாஸ் படிக்கிறீங்க? ரெண்டாம் வகுப்பு. நீங்க சின்னோண்டு குழந்தையா இருக்கீங்க, நீங்க எப்படி ரெண்டாம் வகுப்பு படிக்கிறேன்னு சொல்றீங்க? சும்மா தானே சொன்னீங்க? சும்மாவா? ஆஹா சரி சரி. எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? ரைம் சொல்லிடுறீங்களா? எங்க சொல்லுங்க. எங்க பாடுங்க.
1: குக்கு குக்கு
0: குக்கு குக்கு வே வேவா. என்ன பாட்டு இது? அப்படிதான் குயில் கத்துமா? அச்சுச்சோ. சரி சரி, எனக்கு முத இருந்து சொல்லுங்களேன். சரி, ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்ட்டாங்க. உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கா? அப்படியா? அந்த அனிசின்றது யாரு? ஹரிசு. அவ ஹரிசு. சரி சரி. அப்பா பேர் என்ன?
1: செம்பு.
0: செம்புப்பாவா? செம்புப்பா என்ன வேலை பாக்குறாரு?
1: காய்கறி.
0: காய்கறியா? என்னென்ன காயெல்லாம் விற்குவாரு?
1: தக்காளி, வெங்காயம்.
0: ஓ அப்படியா? அப்பா எப்படி காய் விற்குவாரு ஒரு டைம் எனக்கு சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேன்னு சிரிச்சிட்டாங்க. சரி சரி. நீங்க படிச்சு பெரிய ஆளானது, நீங்க என்ன வேலைக்கு போவீங்க? வேலைக்கே போக மாட்டீங்களா? சரி சரி. நீங்க படிச்சு மேலும் மேலும் சிறக்க. கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: கொஞ்சம் மழலையரின் சிங்கார மொழி கேட்டு மகிழ்ந்தோம். கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
5: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
6: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
10: முகாமில் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு இருதய ரத்த குழாய் அடைப்பை கண்டறியும் CT ஸ்கேன், MRI, எக்கோ, TMT, ECG, அல்ட்ரா சவுண்ட், எக்ஸ்ரே பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும்.
9: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
10: மேலும் விவரங்களுக்கு 7418940333.
11: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
11: இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
12: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
2: நேர்களே, கோடை பன்மலையின் 100.5 இன்னைக்கு காலையில 8 மணிக்கு வர இருக்குங்க. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்ட நேர்களே, உங்களுக்காக தான் மனதோடு ராகம் வரப்போகுது. உங்களுக்கே உங்களுக்காக தாங்க, வாங்க பேசுங்க. உங்கள் கோடை பன்மலையில் இன்னைக்கு காலையில 8 மணிக்கு தஞ்சாவூர் மாவட்ட நேர்கள் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது பிரிய கோடை பன்மலையின் 100.5. கோடை பன்மலையின் 100.5 இனி தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டுமென்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது.

0: விண்வெளி வீரர்களை சுமந்து செல்லும் ககன்யான் விண்கலம் கடலில் வந்து இறங்கிய பிறகு அது நேராக மேல்நோக்கிய நிலையில் இருப்பதை உறுதி செய்வதே முதல் சோதனையாகும். விண்வெளி வீரர்களின் பாதுகாப்பிற்கு இது மிக முக்கியமான தேவைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இரண்டாவது சோதனை விண்கலத்திற்கு தேவையான உந்து சக்தியை வழங்கும் முக்கிய பகுதியும் மற்றொரு பகுதியும் பூமிக்குள் நுழைவதற்கு சற்று முன்பு துண்டிக்கப்பட்டு தனித்தனியாக பிரிவதை உறுதி செய்யும் சோதனையும் நடத்தப்பட்டது. இந்த சோதனையும் துல்லியமாக நடைபெற்றதாக இஸ்ரோ கூறியுள்ளது. மூன்றாவது சோதனை விண்கலத்தின் உச்சி பகுதியில் பாராசூட்டுகள் உள்ள பகுதியின் கட்டமைப்பு திறனை உறுதி செய்வதற்காக நடத்தப்பட்டது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் மத்திய வேளாண் அமைச்சகம் நேற்று ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் மரக்கன்று நடும் ஆர்வலர்களிடையே அவர் உரையாற்றினார். ஒவ்வொரு குடும்பத்திலும் பிறந்த நாள், திருமண நாள், குழந்தை பிறப்பு மற்றும் பெற்றோரின் நினைவு நாட்களில் ஒரு மரக்கன்று நட்டு அவற்றை பராமரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் மரக்கன்று நடும் வழக்கம் மெல்ல மெல்ல ஒரு மாபெரும் இயக்கமாக மாறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஊராட்சிகள், நகர்ப்புற உள்ளாட்சிகளில் மரம் நடுவதற்கான நிலையான இடங்களை அடையாளம் காணுமாறும் அவர் அழைப்பு விடுத்தார். அதிகரித்து வரும் வெப்பத்தை சமாளிக்கவும் சுற்றுச்சூழலை தொடர்ந்து பராமரிக்கவும் பசுமையான சூழல் அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மேரா யுவ பாரத் வலைதளம் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்காக போதைப்பொருள் இல்லாத இளைஞர்கள் என்ற பிரச்சாரத்தின் அடுத்த கட்டத்தை தொடங்கியுள்ளது. நடனம், இசை, ரீல், குறும்படம், தெருக்கூத்து மற்றும் கவிதை வாசிப்பு ஆகிய 5 ஆக்கப்பூர்வமான பிரிவுகளில் 3 நிலைகளில் போட்டிகள் நடைபெறவுள்ளன. மாவட்ட, மாநில அளவில் நடந்து இறுதியில் தேசிய அளவில் முடிவடையும் வகையில் இப்போட்டிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதற்கான பதிவுகள் மை பாரத் இணையதளத்தில் இன்று முதல் தொடங்குகின்றன. மாவட்ட அளவிலான போட்டிகள் வரும் 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே வானொலியில் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி இம்மாதம் 26ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பொதுமக்கள் 1800-11-7800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம். அல்லது நமோ செயலி அல்லது மை ஜிஓவி இணையதளம் மூலமாகவும் கருத்துக்களை இம்மாதம் 24ஆம் தேதி வரை பதிவிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். பழனியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதற்கட்டமாக பள்ளிகள் மற்றும் வழிபாட்டுத் தலங்கள் அருகே இருந்த 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதாக கூறினார். கடைகள் மூடப்படுவதால் அரசுக்கு ஏற்படும் நிதி இழப்பை ஈடுகட்ட மாற்று வழிகளை அரசு ஆராய்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் கோவில் நிலங்கள் தனியாருக்கு தரப்படவில்லை என்றும் காலம்காலமாக அந்த இடத்தில் வசிப்பவர்களுக்குத்தான் அரசு வழங்க உள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் கொலை, கொள்ளை, போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தாவேகா அரசு திமுக கூட்டணி கட்சிகளின் உதவியுடன் ஆட்சி நடத்தி வருவதாக கூறினார். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துவிட்டு அதை எப்படி செயல்படுத்துவதென்று தெரியாமல் அரசு தடுமாறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. வியட்நாமின் பூ குவோக் தீவு அருகே சுற்றுலாப் படகு விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேர் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் ஹோசிமின் நகருக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. சட்டப்பூர்வ நடைமுறைகளை முடித்த பிறகு அந்த உடல்கள் விரைவில் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. இதற்கான பணியில் தூதரக அதிகாரிகளும் வியட்நாமிய அதிகாரிகளும் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். மீட்கப்பட்ட 17 இந்திய சுற்றுலாப் பயணிகள்

0: களில் 16 பேர் தாயகம் திரும்பிக் கொண்டிருப்பதாகவும் ஒருவர் மட்டும் கவலைக்கிடமான நிலையில் பூக்வோக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தூதரகம் கூறியுள்ளது. 4 பணியாளர்கள் உட்பட 36 பேருடன் சென்ற அந்த அதிவேக படகு ரட் நகோய் தீவு அருகே திடீரென எழுந்த அலையில் சிக்கி கவிழ்ந்ததில் இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்தது. இதில் 21 பேர் உயிர் பிழைத்த நிலையில் 2 பெண்கள் உட்பட 15 இந்திய சுற்றுலாப் பயணிகள் உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையில் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த வியட்நாம் பிரதமர் திரு லே மின் ஹங் உத்தரவிட்டார். விபத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் தூதரக ரீதியிலான சாத்தியக்கூறுகளை முழுமையாக பயன்படுத்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் விரும்புவதாக இஸ்ரேல் அதிபர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். ஒரே நாளில் 361 மரக்கன்றுகளை நட்டு அகமதாபாத் நகராட்சி கின்னஸ் சாதனை படைத்துள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் தண்டேவாடா மாவட்டத்தில் நக்சல் தடுப்பு நடவடிக்கையின் போது பாதுகாப்பு படையினர் 5 துப்பாக்கிகளையும் 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தையும் பறிமுதல் செய்தனர். கோவை ஆவாரம்பாளையத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கட்டிடங்கள் நேற்று இடித்து அகற்றப்பட்டன. தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பராமரிப்பு பணி காரணமாக தாம்பரத்திலிருந்து இன்று காலை விழுப்புரத்திற்கு இயக்கப்படும் 12 பெட்டிகள் கொண்ட பயணிகள் ரயில் இன்று 8 பெட்டிகளுடன் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோவிலில் தங்க தேரோட்டத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை வைத்திருந்ததாக 2 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 144 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை வியாசர்பாடி சர்மா நகரில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்தி. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3 நாளான நேற்று இந்தியா 2 இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2 இன்னிங்ஸை தொடங்கியுள்ள இங்கிலாந்து நேற்று ஆட்டநேர இறுதியில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்திருந்தது. அந்த அணி வெற்றி பெற இன்னும் 327 ரன் தேவைப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இது உங்கள் பிரிய கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
0: வழங்கிய வசந்த விடியல்.
3: காற்றலையின் இசையோடு கோடை பன்மலையின் 1.5 இனி சுகமான காலை.

வாழ்க்கையில் நாம் இது நடக்கணும் அது நடக்கணும், நம்மளோட லைஃப் இப்படிலாம் போகணும் அப்படின்னு நிறைய பிளான் பண்ணி வச்சுருப்போங்க. ஆனால் அதற்கான வழிகள் எல்லாம் கிடைக்கும், நேரம் தாங்க அமையவே அமையாது. ஆனால் வாழ்க்கைக்கான வழி வேறுங்க, நேரம் வேறுங்க, ரெண்டும் சரியாக அமைஞ்சாதான் வாழ்க்கை அப்படின்றது சிறப்பாக அமையும் இல்லையா. வாழ்க்கைக்கான வழிகள் கிடைச்சாலும் நேரம் அப்படின்றது வர வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுத்துதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகமான காலை நிகழ்ச்சியில் இணைகிறேன் நான் சுகன்யா மார்த்தண்ட பூபதி. உற்சாகமான சந்தோஷமான காலை, வணக்கம் நேர்களே.

ஏழு மணி ஆறு நிமிஷம் இணைஞ்சிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில. முல்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு ஒரு பாடல் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இதற்கு முன்னாடி ஒரு பாட்டு வந்துச்சுங்க, அந்த பாட்டு அழகாக இருந்துச்சானா, அதே பாட்டை கேட்குறப்போ இன்னொரு பாட்டு ஞாபகத்துக்கு வந்துச்சா, எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு, உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சா? ஆமாங்க, இந்த பாட்டை கேட்குறப்போ எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு எந்த பாட்டை நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அந்த பாட்டை இப்போ நான் தரவா?

0: எப்படிங்க அந்த பாட்டு மாதிரி இந்த பாட்டு இருக்கா? இந்த மாதிரி விதவிதமான பாடல்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே கலவையா தர்றது நம்ம கோடை பண்பலை 100.5 தாங்க. இப்ப 7:10 ஆயிடுச்சு, வாங்க வேளாண் தகவல்கள் கேட்டுட்டு வந்துடலாம் உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 14 காலை 10 முதல் மாலை 5 வரை ஆயுர்வேத ஹெர்பல் ஆயில் தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளோர் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. என் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

0: பண்பலை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை.
1: இசை பாடு
0: மழை.
2: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும் அப்படின்னு தமனக்கான தெரிவோட இன்னைக்கு பாடல்களை எழுதி நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு நம்ம அன்பு நேயர் சேலம் மாவட்டம் பெரியசாமி. அவங்களுடைய தெரிவில் தாங்க இன்னைக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி விளம்பர காத்திருக்கு. என்ன தெரிவில் பாடல்கள் கேட்டிருக்காங்க அப்படின்னு நானும் அவளாக காத்திருக்கேன், நீங்களும் அவளாக

7:23 கேட்டு இருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில. பாட்டும் பதமும் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டோம், அந்த பாட்டு என்ன பாட்டு ஞாபகம் இருக்கா? அச்சுச்சோ, அந்த பாட்டு கேட்கல ஞாபகம் வந்துச்சுங்க, இப்ப திடீர்னு மறந்து போச்சே அப்படின்னு சொல்றீங்களா? கலாட்டக்காரன் அப்படின்னு ஒரு பாட்டு போட்டோம் இல்லையா? இங்க ஒரே மாதிரி ஒரு பாட்டு தான் கொடுப்பீங்களா? ஏன் 2-3 பாட்டுலாம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சில பேர் கேக்குறீங்க. சரி, அந்த பாட்டு மாதிரி இன்னொரு பாட்டு வருது, கேட்கலாமா? வாங்க.

அம்சமா அழகா ஒரு பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு ஒரு அழகான பாட்டு கேட்டோம். பேசாம என் பேர் சொல்லி முடிச்சேன்னு இந்த பாட்டு போட்டிருக்கலாமோ, கரெக்டா இருந்திருக்கும்ல. ரொம்ப ஓவரா பண்ணாதப்பா அப்படின்னு அடிக்க வந்துடாதீங்க. இப்ப என்ன கலாச்சனை சிரிச்சிங்க இல்லையா, உங்க சிரிப்பு தாங்க எனக்கு தேவை. இவ்ளோ நல்ல பிள்ளையா இருக்கியம்மா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கும் சந்தோஷமா இருங்க. உங்களுக்காக தான் கோடை பண்பலை 100.5 தினமும் 12 முறை நல்ல நிகழ்ச்சியில கொடுத்துட்டு இருக்கு. இப்ப மீண்டும் ஒரு அட்டகாசமான பாட்டு வருது, வாங்க கேட்டு வந்துடலாம்.

வந்தேன் போய் கேட்டுக்கிட்டு அப்படின்னு பாடலை மட்டும் இல்லைங்க, நிறைய விஷயங்களை அடுத்தவங்ககிட்ட கேட்க சங்கடப்பட்டுட்டு நாம பேசாமல் போயிடுவோம். அடுத்தவங்களை சங்கடப்படக்கூடிய விஷயங்களை தவிர்த்து நம்மளோட விஷயங்கள் சில இருக்குங்க, அதை வந்து அவங்க தப்பாக எடுத்துருவாங்களோ அப்படின்னு நம்மளோட தேவைகள்னு சில இருக்கும், அதை கேட்க ஐயோ நம்மளை ஏதாவது தப்பாக எடுத்துப்பாங்களோ, சரி விடுங்க அவங்களே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் எப்படிங்க கேட்குறது அப்படின்னு கடந்து போகக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கா. அப்போ சொல்லுவாங்க, இன்று காலை 9 மணிக்கு உங்கள் கூடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில் இதை போய் எங்க கேட்டுக்கிட்டு விடுங்க, எதை போய் ஏன் கேட்டுக்கிட்டு சொல்லுவாங்க, இன்று காலை 9 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில் தவறாமல் இப்போ 7:32 ஆயிடுச்சு. வாங்க இந்த கமலா கலாசா அதே மாதிரி இன்னொரு பாட்டு கேட்டு வந்துடலாமா?

0: ராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் விருதுநகர் புதுடெல்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
1: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
0: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
1: 50க்கும் மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
0: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959. AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
2: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
1: கவுன்சிலிங் கோட் 2612.
3: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இன்று காலை 8:30க்கு வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
8: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
9: பண்பலை படைப்பாளிகள்.
10: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
8: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
11: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
8: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
9: கோடை பண்பலை 100.5
8: பண்பலை படைப்பாளிகள்.
12: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
9: நிலைய இயக்குனர்,
12: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
9: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 6241001.
8: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

0: பாட்டு பாட மட்டும் இல்லைங்க, கேட்க வாங்க அப்படின்னு இன்னைக்கு காலையில 8 மணிக்கு மனிதோடு ராகம் நிகழ்ச்சியில அன்போடு அழைக்கிறோம் தஞ்சாவூர் மாவட்ட நேர்களே. அதனால மறக்காம வந்துருங்க, கூடி பண்பலையின் முன்னிணைப்பான 0454-542 இணைத்து 24-24-24-24-24-26 மற்றும் 24-24-29-290-333 அப்படின்ற எண்களில் உங்கள் கூடி பண்பலை 100.5ல். இப்ப வாங்க அமைச்சரும் மன்னரும் தர்பாருக்கு போகலாம்.
1: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
1: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
0: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
1: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: வணக்கம்.
3: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
2: என்னமண்ணா புத்தாடை போல, அதுவும் காஸ்ட்லியான டிரஸ் போல தெரிகிறது.
3: ஆமாம் அமைச்சரே, ரொம்ப காஸ்ட்லி தான். இங்கே பாருங்கள் விளையாட்டையே, எப்படி இருக்கிறது?
2: தலை சுற்றுகிறதே. இவ்வளவு விலை கொடுத்து இவர் வாங்கியிருக்க வாய்ப்பே இல்லையே.
3: என்ன அமைச்சரே?
2: இவ்வளவு விலை கொடுத்து நீங்கள் வாங்கியிருக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தேன்.
3: அமைச்சரே, நான் எல்லாம் இவ்வளவு காஸ்ட்லியான ஆடைகளை வாங்க மாட்டேனா? இங்கே பாருங்கள், ஆன்லைனில் ஆர்டர் செய்ததற்கான அத்தாட்சி.
2: எனினும் என்னால் நம்ப முடியவில்லையே மன்னா.
3: அமைச்சரே, இங்கேதான் என்னுடைய ராஜதந்திரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
2: அதுதானே பார்த்தேன். என்ன மன்னா?
3: அமைச்சரே.

0: போல ஆன்லைனில் தேர்வு செய்து வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நாளோ இரு நாளோ அதை பயன்படுத்தி விட்டு வகை வகையாக புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு பிறகு அதை ரிட்டர்ன் போட்டுவிட வேண்டும் அமைச்சரே. பிறகு அந்த பணத்திற்கும் இதே போல வேறு ஒரு ஆடையை வாங்கி இதே போல பயன்படுத்தி விட்டு ரிட்டர்ன் செய்து விடலாம் அல்லது ரீஃபண்ட் வாங்கி விடலாம்.
1: என்னமண்ணா சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த தந்திரம் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது?
0: ஓ, அதுவா அமைச்சரே, சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆன ஒரு பெண் ஒரு இன்டர்வியூல் இப்படி சொல்லி இருந்தார்.
1: எப்படி?
0: அதாவது அமைச்சரே, அவரிடம், எப்படி நீங்கள் மட்டும் இப்படி புதிது புதிதாக ஹீரோயின்கள் போடுவதை போல புது புது ஆடைகளை அணிந்து ரீல்ஸ் போடுகிறீர்கள் என்று நேர்காணல் எடுத்தவர் கேட்டார். அது ரொம்ப சிம்பிள். ஆன்லைனில் ஆர்டர் போடு, பின் ரீல்ஸ் போடு, பிறகு ரிட்டர்ன் போடு.
1: எதையாவது எடுத்து அப்படியே மண்டையில் போடு மண்ணா. இதுவெல்லாம் ஒரு
0: அமைச்சரே, அமைச்சரே, பப்ளிக் பப்ளிக் பப்ளிக்
1: கேட்பதற்கே கோபம் கோபமாக வருகிறது மண்ணா. நீங்கள் பயன்படுத்திய பொருளை நாளை நான் அதை புதிது என்று நம்பி நானும் ஆன்லைனில் வாங்க வேண்டும். என்னை ஏமாற்றுகிறீர்கள் அப்படித்தானே?
0: அமைச்சரே, நான் எப்போது உங்களை ஏமாற்றினேன்
1: மண்ணா? என்ன என்றால் என் போன்ற இன்னொருவர்.
0: சரி சரி, விடுங்கள் அமைச்சரே, இதற்கு ஏன் இவ்வளவு கோபப்படுகிறீர்கள்?
1: பின் என்ன மண்ணா, இந்த டிஜிட்டல் ஆன்லைன் வசதிகள் எல்லாம் நம்முடைய நேரத்தை மிச்சப்படுத்துவதற்கு தானே தவிர பிறரை ஏமாற்றுவதற்கு இல்லை. அப்படி நாம் அந்த ஆன்லைன் நிறுவனத்தையோ மற்றவரையோ ஏமாற்றினால் அதைவிட பல மடங்கு ஏமாற்றம் நமக்கு கிட்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மண்ணா.
0: சரி சரி, விடுங்கள் அமைச்சரே, இதற்கு ஏன் இவ்வளவு கோபப்படுகிறீர்கள்? ஏன் அமைச்சரே, நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் ஆர்டர் செய்து வேறு ஒருவர் பயன்படுத்திய பொருளை புதிது போல பேக் செய்து உங்களுக்கு கொடுத்து விட்டார்களோ? இவ்வளவு கடுப்பாக பேசுகிறீர்களே.
1: கேள்விப்படும் செய்திகள் எல்லாம் அப்படி இருக்கிறதே மண்ணா. அண்மையில் கூட ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். இந்த ஆன்லைனில் உணவுகளை கொண்டு வந்து தருகிறார்களே சில நிறுவனங்கள் இருக்கிறதே.
0: ஆமாம்,
1: அந்த சேவை முற்றிலும் வரவேற்கத்தக்க ஒன்றுதான். நமக்கு முடியாத போதும் நேரத்தை மிச்சப்படுத்துவதற்கும் எரிபொருள் செலவை மிச்சப்படுத்துவதற்கும் சிறந்த ஒன்றுதான். அதில் ஃபுட் டெலிவரிக்காக நாம் கூடுதலாக செலுத்தும் கட்டணம், வழங்கும் டிப்ஸ், இவையெல்லாம் ஒருவருக்கு வேலை வாய்ப்பாக மாறுகிறது என்பதில் நாம் ஒரு விதத்தில் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஆனால் அதில் வேலை செய்வோரை இப்படியெல்லாம் ஏமாற்றக்கூடாது.
0: ஏன் அமைச்சரே, என்ன நடந்தது?
1: மன்னா, உணவு டெலிவரி செய்யும் ஆப்புகளில் பல வகைகளில் பணம் செலுத்தலாம். கேஷ் ஆன் டெலிவரி என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறது. அது என்னவென்றால், உணவை அவர் கொண்டு வந்து நம் கையில் தந்த பிறகு அவரிடம் கையில் பணமாகவே, அதாவது ரொக்கமாகவே கொடுத்து விடலாம்.
0: சரி அமைச்சரே,
1: அந்த கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் மூலமாக ஒருவர் கிட்டத்தட்ட 2300 ரூபாய்க்கும் மேலாக உணவுகளை ஆர்டர் செய்திருக்கிறார். அந்த டெலிவரி பாயும் அவர் குறிப்பிட்டிருந்த அந்த டெலிவரி லொகேஷனுக்கு வந்து 2300 ரூபாய்க்கான அந்த உணவுகளை அவர் கையில் கொடுத்திருக்கிறார்.
0: பிறகு அமைச்சரே?
1: பிறகுதான் வேடிக்கையே. ப்ரோ ப்ரோ, பர்சை வீட்டிலேயே விட்டுட்டு வந்தேன், ஒரு 2 நிமிஷம்லங்க போய் எடுத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சென்றவர் தான். திரும்ப வந்திருப்பார் என்று நினைக்கிறீர்கள்? அடுக்குமாடி குடியிருப்புகளுக்குள் சென்ற அவரை எங்கு சென்று இவர் தேடுவார்? அந்த செல்போன் எண்ணிற்கு அழைத்தாலும் சுவிட்ச் ஆஃப் என்று வந்திருக்கிறது.
0: அடடா, பிறகு அந்த 2300 ரூபாய் அமைச்சரே?
1: அந்த டெலிவரி பாயின் தலையில் தான் விடிந்திருக்கிறது மண்ணா. நாம் எப்படி நம் குடும்பத்திற்காக ஒரு வேலைக்கு சென்று சம்பாதிக்கிறோமோ, அந்த உணவு டெலிவரி செய்யும் நபர்களும் அவர்களின் குடும்ப தேவைக்காக இந்த வேலையை விரும்பிதான் ஏற்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இது வாழ்வாதாரம். ஆனால் நம்முள் இருக்கும் சில விஷமிகள் அவர்களை இப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார்களே, இதையெல்லாம் என்ன சொல்வது மண்ணா? இதுவும் ஒரு வகையில் ஆன்லைன் ஃப்ராட் தானே?
0: ஆமாம் ஆமாம் அமைச்சரே, கேட்பதற்கே மிகவும் வேதனையாக இருக்கிறது.
1: புரிகிறதா மண்ணா? இனிமேல் ஆன்லைனில் ஆர்டர் போடு, ரீல்ஸ் போடு, ரிட்டர்ன் போடு என்று ஏதாவது சொல்லிக் கொண்டிருந்தீர்கள்.
0: அப்படியெல்லாம் இனிமேல் செய்ய மாட்டேன் அமைச்சரே, செய்யவே மாட்டேன், சத்தியமாக செய்ய மாட்டேன். அமைச்சர் மிக சூடாக இருக்கிறார், மண்டையில் ஏதாவது எடுத்து போட்டாலும் போட்டு விடுவார். ஓடிவிடலாம் ஓடிவிடலாம்.
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: இதை கொண்டாட்டத்தோட இன்றிரவு 10 மணிக்கு நினைவு சுகம் நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டு உங்களுடைய விருப்ப பாடலை கேளுங்க அப்படின்னு அன்போடு அழைக்கிறோம். அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட நேர்களை தாங்க. அறிமுக நேர்கள்லாம் வாங்க 24 24 24 அப்படின்ற எண்ல, வழக்கமான நேர்கள்லாம் வாங்க 24 24 29 அப்படின்ற எண்ல, கொடைக்கானலின் முன்னிணிப்பான 04 5 4 2 தவிராம நினைச்சுக்கோங்க. 7:46 இணைந்திருக்கிறோம் கோடைப்பான்மலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில. இப்ப மீண்டும் ஒரு அட்டகாசமான பாடல் வருது, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இன்று காலை 8:30க்கு வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமன்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமன்ஸ் இனவர்
1: பிரித்வி விமன்ஸ் இனவர் யுவர்

0: பார்ட்னர் பிருத்வி. பிருத்வி வுமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி.
1: இன்று ஜூலை 13 செர்பியா, ருமேனியா உள்ளிட்ட நாடுகள் ஒட்டமான் பேரரசிலிருந்து 1878 முழுவதுமாக விடுதலை பெற்ற தினம் இன்று. 1923 லாஸ் ஏஞ்சலில் ஹாலிவுட்டின் மேல் உள்ள மலையில் ஹாலிவுட் குறியீடு அதிகாரப்பூர்வமாக எழுதப்பட்ட தினம் இன்று. உலக ரசிகர்களின் உள்ளம் கவர்ந்த விளையாட்டுகளில் ஒன்று கால்பந்தாட்டம். முதலாவது உலக கோப்பை கால்பந்தாட்ட போட்டிகள் 1930 உருகுவேவில் ஆரம்பமான தினம் இன்று. தேனி மாவட்டம் வடுகப்பட்டியில் ஒரு விவசாய குடும்பத்தில் விளைந்தது ஒரு கவி வைரம். இது ஒரு பொன்மாலை பொழுது என்ற பாடலின் மூலம் வெள்ளித்திரையில் அறிமுகம்.

0: இந்திய அரசின் சிறந்த பாடலாசிரியருக்கான விருதை வென்றவர்.
1: போராளி பொண்ணு தாய் போகிற போக்கில் மனசை தொட்டு தரபாக்கும் கருத போல வைக்கப்பட்டு
0: 2014 பத்மபூஷன் விருதை மத்திய அரசு இவருக்கு வழங்கி கௌரவித்தது. இவர் தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றுள்ளார். இவர் சற்றேறக்குறைய 6000 பாடல்களை எழுதி திரையுலகில் ஜொலித்துக் கொண்டிருப்பவர்.
1: கள்ளி

0: கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம் போன்ற படைப்புகளை தந்த இவருக்கு சாகித்ய அகாதமியின் விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. 1953 தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் வைரமுத்து பிறந்த தினம் இன்று.
1: ஆஸ்திரியாவின் வியன்னாவில் உள்ள பென்சிங்கில் பிறந்தவர்.
2: 1864 கட்டினார்
1: தனது முதல் வரலாற்று பாணியில் அமைந்த கட்டிடத்தை.
2: 1880களின் இடையிலும் கடையிலும்
1: இவரின் எண்ணம் நகர்ந்தது
2: ஜெர்மனி,
1: சுவிட்சர்லாந்து,
2: பிரான்ஸ் நாடுகளைச் சேர்ந்த
1: சமகால கட்டிட கலைஞர்களைப் போல்
2: கட்டிட கலைசார் இயல்பியத்தின் பக்கம்.
1: ஓட்டோ வாக்னர் என பரவலாக அறியப்படும்
2: ஆஸ்திரிய கட்டட கலைஞர்
1: ஓட்டோ கொலாமன் வாக்னர்
2: பிறந்த நாள்
1: இன்று. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகில்
2: திரு நாகேஸ்வரம் உப்புளியப்பன் கோயில் என்னும் ஊரில் பிறந்தவர்.
1: இவரின் இளமை காலம் கழிந்தது பெரும்பாலும் கோயில்களில்.
2: அங்கே காணப்படும் சிற்பங்களை கண்டு
1: கோடுகளையும் சுவர் ஓவிய திறமையையும் வளர்த்து கொண்டார்.
2: ஈழத் தமிழர்களின் நினைவகத்தை
1: தன் ஓவிய திறனால் உருவாக்கி தந்தவரும்
2: ஓவியர்,
1: நடிகர்,
2: சமூக செயற்பாட்டாளர் என பல பரிமாணங்களை கொண்ட
1: வீர சந்தானம் நினைவு நாள்
2: என்று
1: ஆண்டு
2: 2017
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோ பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
3: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

இசையை கேட்டோன்னே உங்களை அறியாமல் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்லைங்க, டான்ஸ் ஆடணும் போல இருக்குல்ல. இதுல இருந்து என்ன தெரியுது, உங்க மனநிலையை மாற்ற இத்தனோடு இசை போதுங்க. அதனால எப்போதுமே இசையோட இணைந்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகமான காலை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் சுகன்யா மாத்தண்ட பூபதி. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று காந்திநகரில் 11வது இன்டர்போல் டிஜிட்டல் தடய அறிவியல் நிபுணர் குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை வியாசர்பாடி சர்மா நகரில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வால்பாறை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் தூதரக ரீதியிலான சாத்தியக்கூறுகளை முழுமையாக பயன்படுத்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் விரும்புவதாக இஸ்ரேல் அதிபர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் இராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இனிய வணக்கம் நேர்களே, இன்னைக்கு மனதோடு ராகம் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமா இருக்கு. உலக புகழ்பெற்ற பெரிய கோயில் இருக்கு. சோழர்களின் தலைநகரம் இந்த ஊர் தான். உலக புகழ்பெற்ற சரஸ்வதி மகால் இருக்கு இங்கே தான். இன்னும் பல சிறப்புகள் இருக்கு. தலையாட்டி பொம்மை அதுக்கும் கூட உலக புகழ் சிறப்பு இந்த ஊரில் இருக்கு, கண்டுபிடிச்சிருப்பீங்க. தஞ்சாவூர் மாவட்ட நேர்களே, உங்களுக்கே உங்களுக்காக தான் இன்றைக்கி மனதோடு ராகம் வரப்போகுது. வாங்க பேசுங்க கோடை பண்பலையில் அப்படின்னு அன்போடு அழைக்கிறோம். கோடை பண்பலைக்கு, அதாவது அறிமுக நேயர்களுக்கு, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இதுவரைக்கும் கோடை பண்பலை நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்காத நேயர்களுக்காக 2424 மகளிருக்காக 2424 29 வழக்கமாக பேசுகிற தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்காக 2424 26 மற்றும் ஒரு எண்ணம் கூட இருக்குது 290 333. கொடைக்கானலோட முன்னிணைப்பை என்ன நீங்கள் சேர்த்துக்கணும், 0-45-42. உங்களோடு பேச காத்திருக்கிறேன் நான் வியூலா. இப்போ நம்மள்ட்ட பேசுறதுக்காக காத்துட்ருக்க நேர்கிட்ட பேசிடலாம். வாங்க, வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க?
5: அன்பு தங்கி பியூலா அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். சகோதரி எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கோங்கம்மா, எப்படி இருக்கிறீங்க?
5: நான் ரொம்ப நல்லா இருக்கப்பா. எவ்வளோ நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
1: சரிங்கம்மா, எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அம்மாட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு.
5: கண்டிப்பா கண்டிப்பா. தஞ்சாவூர் அபிரகாம் படைவ நகர் வந்து
1: பத்மாவதிமா. சரிங்கம்மா, சரி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்போம்?
5: தர்பார் படத்துல இருந்து சிவைய பாட்டை சும்மா கிளி, அந்த பாட்டு.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம் அம்மாவுக்காக.
5: கண்டிப்பா, நன்றி சகோதரி.
1: சரிங்க, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா கேட்டோம்னு சொல்லுங்க.
5: கண்டிப்பா அம்மா நல்லா இருக்காங்கம்மா, நீங்க விசாரிச்சுதான் சொல்றேன்.
1: சரி,
5: இந்த பாட்டு நம்ம எங்க வீட்டு அவசர அக்காவுக்கு நம்ம கோடை பண்பலாம் ரொம்ப உயிர், எங்களுக்கு லைன் தான் கிடைக்க மாட்டேங்குது. அவரு வட்ட எறும்பு கிடையாங்க.
1: சரி, அவங்க பேரு
5: அந்த அக்கா உஷாமா.
1: சரி,
5: நாங்க 2 வருஷம் அறிமுகனே இருக்கு.
1: சரி சரிங்க, உஷாமாவையும் கேட்டேன்னு சொல்லுங்க.
5: கேக்குறேன்.
1: சரிங்க, பாடல் தரம் கேளுங்க. நன்றி.

0: பண்டிகை பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம் மஞ்சள் தூள் குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
4: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
6: கவுன்சிலிங் கோட் 2612.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
9: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
10: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
11: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
12: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
11: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
12: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில.

0: இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
0: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இனோவாஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
2: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: அண்மையில ஒரு ஓஷோவுடைய புத்தகம் ஒன்று நான் படித்துக் கொண்டிருந்தேன். மனிதனின் புத்தகம் அப்படின்னு அந்த புத்தகத்தோட பேரு. அவர் எதையுமே எழுதுனதில்லை, அவருடைய பேச்சு அப்படியே பதிவு செய்து புத்தகமாக வரும். ஆனா அவர் பேசுவதே முழு நீள வாக்கியமாக இருக்கும், பிழையற்ற சொற்றொடராக இருக்கும். அதை அப்படியே எழுதிக்கலாம், அதான் அவருடைய பேச்சினுடைய சிறப்பு. முனை முறிந்த சொற்கள் இருக்காது, அது அப்படியே ஆற்றொழுக்கா வந்து கொண்டே இருக்கும். அதான் ரஜினிஷ் ஓஷோவுடைய தனித்த சிறப்பு. குட்டி கதை சொல்றாரு அவர். ஓஷோவுடைய ஸ்பெஷாலிட்டி, அவருடைய சிறப்பு அப்படின்னு கேட்டா ஏதாவது ஒரு குட்டி கதை சொல்றது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் விளக்கறதுக்கு ஒரு சின்ன சம்பவம் சொல்வார், இல்லாட்டி ஒரு கதை சொல்வார். ரொம்ப வேடிக்கையான ஒரு கதை. இந்த சாத்தான் சொல்றாங்க இல்லையா, அது ஒரு ஒரு நம்பிக்கை. அது இந்த சாத்தான் கிட்ட, அது வந்து தீமைகளுடைய தலைவன்ங்கிறது உருவகம். சாத்தான் என்பது எல்லா தீமைகளுக்கும் லீடர், தலைவர் அப்படின்னு கொள்கை அதனுடைய பத்தி. அந்த சாத்தான் கிட்ட வேலை பார்க்கிற ஒரு குட்டி பிசாசு, வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு குட்டி பிசாசு ஓடி வந்துதான். அதை பதபத பதபன்னு ஓடி வந்து சாத்தான் முன்னாடி உழுந்து வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு உருண்டு உருண்டு அழுதுதான். சாத்தான் கேட்டுதான், எதுக்கு அழுகுற, என்ன நடந்து போச்சு, எதுக்கு அழுகுற? ஐயோ, பூமியில ஒரு அக்கிரமம் நடந்து போச்சு, பூமியில ஒரு பெரிய அக்கிரமம் நடந்து போச்சு. என்ன நடந்தது? ஒரு ஞானி வந்துட்டான். ஒரு நல்ல ஞானி பூமியில தோன்றுனா சாத்தானுக்கு பிடிக்காதானே பிடிக்காது, ஏன்னா மக்களுக்கு அவன் நல்ல வழி காட்டிடுவான். அந்த நல்ல வழியில மக்கள் எல்லாம் போயிட்டாங்கன்னா அப்புறம் சாத்தானை யாரு பின்பற்ற போறாங்க, அதாவது கெட்டதெல்லாம் யாரு பின்பற்ற போறாங்க? இது ஒரு உருவகமான கதை. இந்த குட்டி பிசாசு சாத்தான் கிட்ட உருண்டு புரண்டு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு சொல்லுது, ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு ஞானி வந்துட்டான், உண்மையை கண்டுபிடிச்சிட்டான். ஒரு மிகப்பெரிய உண்மை என்ன, இந்த பிறவினா என்ன, கடவுள்னா என்ன, வாழ்க்கைனா என்னங்கிற அந்த மூல ரகசியம், அந்த உண்மையை கண்டுபிடிச்சிட்டான். இப்ப அந்த உண்மையை உலகம் முழுக்க சொல்ல போறான். அதுக்கப்புறம் எனக்கு வேலை போச்சு, உனக்கு வேலை போச்சு, நம்மள மாதிரி சாத்தான் குட்டி பிசாசுக்கெல்லாம் ஒரு வேலையும் இல்லை, உலகம் நல்லதா மாறி சுத்தமா மாறி உலகம் முழுக்க சரியா போயிடும். அப்புறம் நாம எல்லாம் என்ன பண்றது, பொழப்புக்கு என்ன பண்றது, நினைச்சா வருத்தமா இருக்கு, நீ ராஜாவா இருக்கிற அதை பத்தி கவலைப்படலையே, இப்படி சாத்தானை திட்டுது. எது குட்டி பிசாசு? சாத்தான் சிரிச்சுதான். ஏ, எத்தனை வருஷமா நான் அந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எத்தனையோ ஞானி வருவான், இதெல்லாம் கேட்டு இந்த உலகம், நீ ஒன்று சும்மா, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். என்ன ஏற்பாடு? உலகத்தை கெடுக்கிறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். அவன் பேச்சை யாரும் கேட்காம இருக்கிறதுக்கு, யாரு ஒரு ஞானி அவன் சொல்றதெல்லாம் கேட்டு மக்கள்லாம் உருப்படாதபடி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். இந்த குட்டி பிசாசு கேட்டுச்சான், அப்படியா, நான் இப்பதானே அவங்ககிட்டேருந்து வர்றேன். அவன் அப்படியே மெய்ஞானம் அடைஞ்சான். அதை அடைஞ்சதை பார்த்தா, ஐயோ, இவன் ஞானம் அடைஞ்சிட்டானே, உலகத்துக்கு இவன் சொல்ல ஆரம்பிச்சிருவானே, உலகம் தெரிஞ்சிடுமே, நான் பயந்து அந்த இடத்த விட்டு இப்பதான் நான் வரேன், நீ என்ன ஏற்பாடு பண்ணிட்ட, எனக்கு புரியலையேன்னு கேட்டுச்சான் குட்டி பிசாஸ். கிழப்பார், ஒரு ஞானி, மெய்ஞானம் அடைந்த ஞானி, அதாவது ரியல் ட்ரூத், சத்தியம் அப்படின்னா என்ன, அதாவது மெய்யுண்மை என்பதை அறிந்து விட்ட ஒரு நிறைவேறு உடைய ஒரு ஞானி பத்தியா பூமியில, இவரை தானே நீ பார்த்த? ஆமா. இப்ப இவரை நோக்கி யார் வந்துகிட்டு இருக்காங்கன்னு பாரு, யாரெல்லாம் இவரை நோக்கி வர்றாங்கன்னு பாரு. அப்படின்னு இந்த குட்டி பிசாசு இப்படி பார்த்துதான். மக்கள்லாம் ஒரு 30 பேர் 40 பேர் ரவுண்டு கட்டி நேரா வந்து, எப்பேற்பட்ட மகான், இவர் ஞானம் என்ன, இவருடைய தபம் என்ன, இவர் எவ்வளவு பெரிய உண்மையை கண்டார், இதெல்லாம் ரவுண்டு கட்டிட்டா. இந்த குட்டி பிசாசு சொல்லிச்சான், ஐயோ ஐயோ ஐயோ, இப்ப இவங்க எல்லாம் நல்ல வேற சொல்லுவாங்களே, இவருடைய உண்மையை உலகம் முழுக்க போய் சொல்லுவாங்களே, உலகத்தை முழுக்க போய் சொல்ல சொல்ல நம்ம கருத்தெல்லாம் வீணா போடுமே, மனுஷெல்லாம் திருந்திருவானேன். நீங்கதான் தப்பு பண்ணிட்டேன். இப்ப இந்த ஞானி நேரா மக்களுக்கு சொல்லிட்டார்னு வச்சுக்கோ, சொல்ல விரும்புறத மக்களுக்கு நேரா சொல்லிட்டார்னா மக்கள் உருட்டுருவாங்க. இவரை புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு தான் நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். இவங்க எல்லாம் யாருன்னு நினைக்கிற, சுத்தி வந்திருக்கிறவங்களா, நம்ம ஏஜென்ட், நான் தான் இவங்களை நியமிச்சிருக்கிறேன், நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன்னு சாத்தான் சொல்லிச்சான். என்ன அருமையான கதை தெரியுங்களா. இந்த கதையை படிச்ச உடனே கேட்ட உடனே நமக்கு ஒரு மாதிரி தோணும், என்ன சொல்ல வர்றாரு இந்த மனுஷன், ஏன் இப்படி சொல்றார். நீங்க வரலாறு முழுக்க கூர்ந்து பாருங்க.
2: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனின்கள் ஜெடிகள் டிராயர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
4: நேரம் 8:17. இது உங்க கோடை பண்மலை 100.5 மனதோடு ராகம். இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்காக. இப்போ இணைப்புல யாருங்க, வாங்க வணக்கம் பேசிடுவோம். வணக்கம்.
5: வணக்கங்கம்மா, நான் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவணி வட்டம் விளங்குளம் அண்ணா நகர்ல இருந்து எஸ் செல்வராஜுங்கம்மா.
4: ஏன், எப்படி இருக்கிறீங்க?

0: சூப்பரா இருக்கிறாங்கம்மா. நேத்து 27வது வெற்றி விழாவுக்கு போயிருந்தேன்.
1: சரி, போயிட்டு வந்துட்டீங்களா ஊருக்கு?
0: போயிட்டு வந்துட்டேன். அனைத்து அறிவிப்பாளர்களையும் பார்த்தேன், அனைத்து நேயர்களையும் பார்த்தேன். எனக்கு மதிய மகிழ்ச்சிங்கம்மா.
1: சரி, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்க அப்ப?
0: நாங்க ஒரு 9:30 இருக்கு வந்து வீட்டுக்கு வரையில முடிச்சுட்டு.
1: சரி,
0: அவ்வளவு பெரிய இதா இருந்துச்சு எங்களுக்கு பாக்கிறதுக்கு. என் மருமகன் எல்லாம் மேடை ஏறி போயினாரு, முத்தூர் முத்துராம.
1: சரி,
0: பரிசு எல்லாம் வாங்கினாரு, வாங்கிக்கிட்டு தான் வந்தோம்.
1: சரிங்க சரிங்க, என்ன பாட்டு கேப்போம் சொல்லுங்க.
0: ரெட்ரோ படத்துல இருந்துங்கம்மா.
1: சரி,
0: கனிமாங்கிற பாட்டு வந்து அனைத்து நேர்களுக்காக, இளைஞர்களுக்காகவும் பள்ளி மாணவ மாணவிகளுக்காகவும் இந்த பாட்டை கேட்கறேங்கம்மா.
1: சரிங்க, நிகழ்ச்சிக்காக நேத்து எல்லாரும் வந்திருந்தீங்க, எல்லாருக்கும் நன்றிங்க. இப்ப உங்களுக்காகவும் பாடல் தரோம், கேளுங்க.

0: கோபால் பல்படி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்
5: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: கோடை பண்பலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
6: கோடை பண்பலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
8: கோடி பன்மலை 100.5 மனதோடு ராகம். இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்ட நேயர்கள் பேசிட்டு இருக்காங்க. நேரம் இப்போ 8:25 ஆயிருச்சுங்க. இப்போ இணைப்புல பேச வர நேயர் வாங்க.
9: ஹலோ,
8: வணக்கம். யார் பேசுறீங்க?
9: நான் தஞ்சாவூர் மாவட்டம் கிருஷ்ணா நகர்ல இருந்து பேசுறீங்களா?
8: உங்க பேர் சொல்லுங்க.
9: நான்சி.
8: நான்சி, படிக்கிறீங்களா?
9: ஆமாங்க.
8: என்ன படிக்கிறீங்க?
9: 10th படிக்கிறேங்க.
8: இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலீங்களா நீங்க? எத்தனை மணிக்கு ஸ்கூல்ல இருக்கணும்?
9: 9 மணி.
8: சரி, இன்னும் வந்து 35 நிமிஷம் இருக்கு, 34 நிமிஷம் இருக்கு உங்களுக்கு. ம், போயிருவீங்களா அதுக்குள்ள?
9: போயிருவேன்.
8: எப்படி, வீடும் ஸ்கூலும் பக்கங்களா?
9: ஆமாங்க.
8: சரிங்க. நன்சி, என்ன பாட்டு கேட்கலாம் சொல்லுங்க? ரஞ்சிதமே பாடல். சரி, பாட்டு கேட்டு அப்படியே ஸ்கூலுக்கும் கிளம்புங்க. இப்போ பாடல் தரோம். நிகழ்ச்சியில் பேசினது நன்றிங்கம்மா.

0: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: கோடைப்பன் விலை 0.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

நேர்களே, கோடை பன்மலை 100.5 to 9 உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி வழங்கக்கூடிய வானவில் வர இருக்குங்க. 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கக்கூடிய வானவில் வர இருக்கு. இன்னைக்கு தலைப்பு இதை போய் கேட்டுக்கிட்டு, அதுதாங்க தலைப்பு. ஏன் அப்படின்னா, அதாவது நம்ம ஒரு பொருள், ஏதோ முக்கியமான பொருள் வச்சுருக்கோம், அது காணோம், நம்ம நண்பரோ தோழியோ கூட இருக்கிறாங்க, ஒருவேளை இவங்க எடுத்துருப்பாங்களோ அல்லாட்டி இவங்கள்ட்ட இருக்குமோ அப்படின்னு நினைப்போம். சரி, இதை கேட்டால் ஏதாவது பிரச்சனை வரும், இதை போய் எப்படி கே

0: கேட்குறது அப்படின்னு யோசிப்போம்ல, அதுதாங்க தலைப்பு. இதை போய் கேட்டுக்கிட்டு பேச வாங்க கோடை பண்பலைக்கு. இப்போ நம்மகிட்ட பேசுறதுக்காக நேயர் இணைப்புல வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம். வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா பேசுறீங்க.
1: பெரிய விஷயம், தஞ்சாவூர் ரெட்டிப்பாளையம் காமாட்சி அம்மன் நகர்ல இருந்து மலர்குடி பேசுறேன் மேம்.
0: மலர்குடிமா, ஏற்கனவே பேசிருக்கீங்கல்ல? சரி, இருந்தாலும் இன்னைக்கு வந்து இணைப்பு பிடிச்சி தஞ்சாவூர் மாவட்டம் சொல்லிட்டாங்க, நம்ம பேசியே ஆகணும்
1: அப்படின்னு.
0: சரி சரி, பேசுறது மகிழ்ச்சியா இருக்கிறீங்கல்ல?
1: உங்களுடைய
0: மகிழ்ச்சி தான் எங்களுக்கு வேணும். சரி சொல்லுங்க மலர்குடிமா, என்ன பாட்டு கேப்போம்?
1: என் பேத்தி பவினையாக்காக வேண்டி மஞ்சள் பலூன் மேடம்.
0: என்ன பேரு? பவினையாவா?
1: கவினயா.
0: இப்ப பாடல் தரோம், கேளுங்க. நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை நொறுபள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
4: நேரம் 8:38. கோடை பன்மலை 100.5 மனதோடராக இப்போ இணைப்புல பேச காத்துட்டு இருக்க நேயர் வாங்க.
5: வணக்கம்,
4: யார் பேசுறீங்க சொல்லுங்க?
5: தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டம் பழுக்காடு கிராமத்துல இருந்து லட்சுமி பிரியா பேசுறேன் மேம்.
4: எப்படி இருக்கிறீங்க?
5: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி மேம் இருக்கீங்க?
4: நல்லா இருக்கோம். எப்படி உங்களை கூப்பிடுவாங்க வீட்டுல? பிரியாணியா?
5: பிரியான்னு கூப்பிடுவாங்க மேம்.
4: சரிங்க பிரியா. சரி,
5: உதயவில் எல்லாம் எப்படி மேம் போச்சு?
4: சூப்பரா போச்சு. நாங்க வந்து நிலையத்துல இருந்தோம் நேத்து.
5: அப்படியா மேம்?
4: ஆமா. சரி, நீங்க வரலங்களா? ஏன் வரல?
5: வர முடியாத சூழ்நிலை மேம், அதனால வரல.
4: நம்ம கோடை பன்மலை நேயர்களை பாக்குறது, நிகழ்ச்சிய கொண்டாட வந்திருக்கணுமா இல்லையா?
5: வரணும்னா மேம் நினைச்சோம், பட் முடியல. அடுத்த டைம் கண்டிப்பா வந்துருவோம் மேம்.
4: சரி, அடுத்த டைம் வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுடலாம்.
5: மேம், நீங்க அத்தை வந்து கோடை பன்மலையோட ரொம்ப நாள் ஒரு ரொம்ப இதுவான ஒரு நேயர், பிடிச்ச கோடை பன்மலைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
4: தீவிர ரசிகர். சரி.
5: தீவிர ரசிகர் மேம்.
4: சரி, அத்தம்மா
5: பேருன்னா நான் கத்துக்கிட்டேன் ஆக்சுவலா.
4: சரி, அவங்க பேரு, அத்தை பேரு?
5: அத்தை பேரு வந்து வளர்மதி.
4: வளர்மதிமா. பக்கத்துல இருக்காங்களா?
5: இருக்காங்க மேம்.
4: சரி சொல்லிருங்க, என்ன பாட்டு கேப்போம்?
5: பாட்டு வந்து வலிமை படத்துல இருந்து நான் பார்த்த முதல் முகம் சொல்லி பையனுக்காக.
4: பையனுக்காக. உங்க பையன் பேருங்க?
5: பாவலன்.
4: பாவலன். அம்மா உங்களுக்காக ஒரு பாடல் கேட்டிருக்கிறாங்க, வளர்மதிமாக்காகவும் இந்த பாடல் தரோம், கேளுங்க. ரொம்ப நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் 8:45 கோடை பன்மலையின் 1.5 மனதோடு ராகம் இப்போ பேச காத்துட்டு இருக்க நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? பேசுறீங்க, யார் பேசுறீங்கன்னு சொல்லணும்ல.
2: சக்திவேல், சக்திவேல் பேசுறேன் மேடம்.
1: சக்திவேல், எப்படி இருக்கிறீங்க சக்திவேல்?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சரிங்க, என்ன பாட்டு கேட்போம்
2: மேடம்?
1: நான் நல்லா இருக்கேன், பாட்டு சொல்லிருங்க, அப்புறமா பேசுவோம். ம்,
2: சொல்லுங்க.
1: என்ன பாட்டு நீங்களே? யார் அவரு தம்பி? உங்க பையனா? என்ன படிக்கிறாரு? சரி சரி, ஸ்கூலுக்கு இன்னும் அனுப்பலீங்களா? அப்படியே. ம், சரி சரி சரிங்க. என்னங்க ஒய்ஃப் பேர் சொல்லுங்க. ம்,
2: ஒய்ஃப் பேர் வேணுகா.
1: சரி. ம்,
2: பையன் பேர், இன்னொரு பையன் பேர் சந்தோஷ், பிளஸ் ஒன் படிக்கிறான்.
1: சரி சரி, எல்லாரையும் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க.
2: பயாலஜி படிக்கிறான்.
1: சரிங்க, இப்போ வந்து உங்களுக்காக காட்டு மல்லி பாடல் கொடுக்குறோம், கேளுங்க. நன்றி.

0: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர்.
1: ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை.
0: ரோஷன்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
2: கோடை பண்பலை 100.5 சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சரியா கிளங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
5: சைபால்
2: விளங்கும் இன்று ஒரு தகவல்.
6: திருநெல்வேலி மாவட்டத்தில் கோவில்பட்டிக்கு பக்கத்தில் உள்ள ஊர் கடம்பூர். காமராசர் முதலமைச்சராக இருந்த காலம். கடம்பூரில் ஒரு பள்ளி சீரமைப்பு மாநாடு நடக்குது. அந்த பக்கத்தில் உள்ள பள்ளிக்கூடம்லாம் அதில் கலந்துக்குது. கண்காட்சி வேறு, ஊர் பூரா விழா கோலம். மறுநாள் மாநாடு நடக்க போகுது. ஆனால் முதல் நாளே மழை பிடிச்சிக்கிட்டுது. மறுநாளும் அது விடலை, விடாமல் பேஞ்சிக்கிட்டு இருக்குது. காமராசர் காலையிலேருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு சாயந்தரமாக கடம்பூருக்கு வந்து சேர வேண்டியவர். மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால நிகழ்ச்சி ரத்தாயிடுமோ என்னமோ அப்படின்னு எல்லாரும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் கோவில்பட்டி பயணிகள் விடுதியில் இருக்கிறார். கடம்பூர்லேருந்து சில பேர் போய் அவரை சந்திக்கிறாங்க. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குதே, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. மழை பெஞ்சால் நல்லது தானே, அதுக்காக மாநாட்டை எதுக்காக ரத்து செய்யணும்? ஆசிரியர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண மாநாடு, கட்டாயம் வந்துடுறேன் அப்படின்னாரான் காமராசர்.

0: உடனே புறப்பட்டார். மழையை பொருட்படுத்தாத மக்கள் கூட்டம், அது கலையாமல் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ பேரும். தலைவர் வந்துட்டார்னு தெரிஞ்சது ஜனங்களுக்கு ஏகப்பட்ட உற்சாகம். ஜனங்கள் அவ்வளவு உற்சாகமாக வரவேற்றாங்க. மாநாடு ஆரம்பமாச்சு. மலர் மாலைகள் மலை மாதிரி குவிய ஆரம்பிச்சுட்டுது. வரிசையாக ஒவ்வொரு கல்வி நிலையம் சார்பாகவும் வரவேற்பு பத்திரம் வாசித்து கொடுக்குறாங்க. என்ன வாசிக்கிறாங்கங்கிறத காமராசர் கூர்ந்து கவனிக்கிறார். ஏகப்பட்ட புகழ் மொழிகள், ரொம்ப பாராட்டி புகழ்ந்து என்னென்னமோ வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குடை வள்ளலே, குணக்குன்றே, மலையே, கடலே, இப்படி தமிழ் மொழியில் பாராட்டுறதுக்கு எத்தனை வார்த்தைகள் உண்டோ அத்தனையும் அதில் சேர்த்துருக்குறாங்க. காமராசர் பொறுமை இழந்துட்டார். போதும் போதும், உங்கள் எல்லாரையும் பார்த்து ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். எல்லோரும் மழையில் சிரமப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க, இப்படி என்ன புகழ்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி அப்படின்னாராம். அதுக்கப்புறம் பேசி முடிச்சிருக்கிறார். மாநாட்டு நிகழ்ச்சிகள் முடிஞ்சதும் இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக புறப்பட்டாராம். ஒரு திறந்த ஜீப்பில் அவரை ஊர்வலமாக அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க. தெருவில் வந்து ரெண்டு பக்கமும் ஏகப்பட்ட கூட்டம். அங்கங்கே ஜீப்பை நிறுத்தி ரோஜா மாலை, ஜருக மாலை இப்படி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதையெல்லாம் அப்படி இப்படியே வாங்கி அங்கங்கே நின்றுக்கிட்டு இருந்த குழந்தைகள்கிட்டையும் தாய்மார்கள்கிட்டையும் கொடுத்துக்கிட்டே போகிறார். அந்த சமயத்தில் கூட்டத்துக்கு அப்பால் ஒரு பெரியவர் கையில் ஒரு மல்லிகை சரத்தோடு நின்றுட்டு இருக்கிறார். அவரால் முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னால் வர முடியல. காமராசர் இதை கவனிக்கிறார். அவ்வளவுதான், உடனே நிறுத்தப்பா வண்டிய அப்படிங்கிறார். ஜீப்பு நிற்கிது. டிரைவரை பார்த்து, அதோ பார், அங்கே ஒருத்தர் நிற்கிறார் பார், அவரை இங்கே அழைச்சிட்டு வா அப்படின்னாராம். கூட்டம் வழி விடுது. அந்த பெரியவரை கிட்டத்தில் அழைச்சிட்டு வர்றாங்க. காமராசர் அவரை பார்த்து, வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போட்டு உற்சாகமாக விசாரிக்கிறாராம். பெரியவர் கண்களில் கண்ணீர், பேச்சு வரலை. மல்லிகை சரத்தை அவருக்கு போடுறார். கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பொறுமையாக பேசிக்கிட்டு இருந்துட்டு அவரை அனுப்பி வைக்கிறார் காமராசர். பெரியவர் போனதுக்கப்புறம் காமராசர் பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட சொல்கிறார் அந்த பெரியவரை பற்றி. அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டவர், இவர் ஜெயிலுக்கு போனவர் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக நெகிழ்ந்து போய் சொல்கிறார். இதில் ஒரு விஷயத்தை கவனிங்க, தன்னை புகழ்ந்து படிக்கப்பட்ட வாழ்த்து மடலை படிக்க வேணாம்னு தடுத்து நிறுத்தினார். எங்கேயோ ஒரு மூலையில் கையில் ஒரு நாலு முழம் மல்லிகை சரத்தோடு ஒதுங்கி நின்றுக்கிட்டு இருந்த அந்த தொண்டரை அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவுலையும் தேடி கண்டுபிடிச்சி கிட்டத்தில் கூப்பிட்டு அவர் கொடுத்த அன்பு மாலையை வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டார். அதுதான் காமராசர். தோல்விகள் கூட அவரை வந்து கொஞ்சம் கூட பாதித்ததில்லை. ஒரு பொது தேர்தலில் அவர் தோற்று போகிறார். தொண்டர்கள்லாம் அழகிறாங்க. அதில் ஒருத்தர் மெதுவாக காமராசர்கிட்ட போய், என்ன தலைவரே, நீங்கள் கூட தோற்று போயிட்டீங்களே அப்படின்னு கலக்கமாக சொல்லியிருக்கிறார். அதுக்கு காமராசர், நான் கூட தோற்று போகிறதுக்கு பேர் தான்ப்பா ஜனநாயகம் அப்படின்னாராம்.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனி செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று காந்தி நகரில் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறவுள்ள 11வது இன்டர்போல் டிஜிட்டல் தடயவியல் நிபுணர் குழுவின் தொடக்க விழாவில் கலந்து கொள்கிறார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பழனிக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக கோயில் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் தங்கும் விடுதி அறைகளை ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்யும் வசதி இன்று முதல் தொடங்கியுள்ளது. மதுரை திருச்சி 4 வழிச்சாலையில் கொட்டாம்பட்டி அருகே இன்று காலை நிகழ்ந்த சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த உடல்கள் இன்று இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டிற்கான இந்திய தூதரக அலுவலகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் இராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.

0: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்டரசி.
1: நாம் கேட்டு ரசிக்க கோடை பன்மலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
1: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
2: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. என்னதான் பெரிய பெரிய அறிஞர்கள், அனுபவசாலிகள், சாதனையாளர்கள், கதாசிரியர்கள், எழுத்தாளர்கள், இவங்கெல்லாம் இருக்கிறது ஒரு வாழ்க்கை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க, தோணுறத செய்யுங்க. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றத விட்டு தள்ளுங்க. மனசில் இருக்கிறத மறைக்காமல் பேசுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை சொன்னாலும் இதை நாம் செயல்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டால் ஒரு 5% பேர் வேணால் இப்படி இருக்கலாம். மிச்ச 95% பேர், ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம அப்பாக்குன்னு ஒரு பேர் இருக்குது, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, சாச்சா வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் செய்ய வேண்டாம், கேட்க வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் இல்லைங்க, நிறையவே கட்டுப்பாடோடு இருக்கும். அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் கேட்குறது ரொம்ப தப்புங்க. என்னதான் அவங்க எனக்கு நல்ல பழக்கம் அப்படின்னாலும் இதெல்லாம் கேட்கக்கூடாதுப்பா அப்படின்னு நினைக்கிறது என்னவோ நல்ல விஷயந்தான். ஆனால் நம்முடைய பொருள் சார்ந்தோ, உடைமை சார்ந்தோ, இல்லை பொருளாதாரம் சார்ந்தோ ஏதோ ஒன்று அவங்கக்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அதை கேட்க நமக்கு தயக்கம் இருக்குதானே. எளிமையாக சொல்லணும்னா, நாம் ஏதோ சமைச்சு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு பாக்ஸில் போட்டு கொடுக்குறோன்னு வைங்க, அந்த சம்பளத்தை அவங்க திருப்பி தர வரைக்கும் நாம் கேட்கவே மாட்டோம். அந்த பாக்ஸில் நம்ம குழம்பு ரசம் வெஞ்சனம்லாம் எடுத்து வைக்க அந்த பாக்ஸ் ஏதுவான பாக்ஸாக இருக்கும். ஒருவேளை இதை போய் கேட்டால் நம்மளை தப்பாக எடுத்துருவாங்களோ, சேச்சே இதை போய் கேட்டுக்கிட்டு தரப்போ தரட்டும் நினைப்போம். ஆக நம்ம ஒரு சங்கடத்தோடு தான் இதை எதிர்கொள்கிறோம். இதுதாங்க உண்மை. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படின்னு எதையெல்லாம் கேட்காம உங்களுடைய பிம்பம் உடைக்கப்பட்டுரும் அப்படின்னு அடுத்தவரோட எண்ணத்தை கடந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. இன்றைக்கி வானவில் நிகழ்ச்சியில் இதை போய் கேட்டுக்கிட்டு அப்படின்ற தலைப்பில் உறவுகள் வாங்க கொடைக்கானலின் முன்னிணைப்பான 0454-2 இணைத்து 24-24-24-24-24-24-24-29-293-333 அப்படின்ற எண்களில் இதை போய் கேட்டுக்கிட்டு அப்படின்னு நிறையா விஷயங்களை நான் விட்டுட்டே இருக்கிறேங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல கேட்க காத்திருக்கிறேன். நான் சுகன்யா மார்த்தாண்டபூபதி.

0: ஒரு அழகான பாடலுங்க. மனசுக்கு பிடிச்சத ரசிச்சாலே ஜாலி தான் அப்படின்னு 9:07 வானவல் நிகழ்ச்சியில பாடல் ஒலிபரப்பான இந்த நேரத்துல முதல் நேயரா நம்ம கூட பேச காத்திருக்கிறாங்க. இதை போய் கேட்டுக்கிட்டு அப்படின்னு இதெல்லாம் நான் கேட்காமலே கடந்து போயிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்ல யார் வந்திருக்கிறீங்க? வாங்க வணக்கம். வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க.
1: வாழ்க வளமுடன் வளர்கள் கோடையப்பம். கரூர் மாவட்டம் நெரூர் தாமரம் பேசுறேங்கம்மா.
0: ஐயா வணக்கம், சொல்லுங்க.
1: அம்மா நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: பாடின பாட்டு சூப்பருங்கம்மா, அற்புதம்.
0: சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி.
1: பண்ணீங்கம்மா, அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள்ங்க.
0: நன்றிங்க, நன்றிங்க ஐயா.
1: நிகழ்ச்சி எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்கம்மா. நாங்க எல்லாம் வந்து கலந்துட்டு பரிசு வாங்கிட்டு வந்தாங்க.
0: உங்களாலதான் எல்லாமே இந்த சிறப்பா நடந்து முடிஞ்சிச்சு.
1: சிறப்பா இருந்து அது அந்திலே அவர் இருந்தார், ரங்கா நடிப்பு அற்புதங்க.
0: சரிங்க சரிங்க, நம்ம சொன்னா அப்படியே லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கும். இப்ப வானவர் நிகழ்ச்சிக்கு வந்துடலாம்.
1: ஒண்ணு இல்லைங்க, நம்ம நண்பர்கள் யாரா இருந்தாலும் ஒரு உதவி ஆகிறான்னு வச்சுக்கோங்க.

0: 2000 ₹2000 பணம் கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்க, அத வந்து எப்படி கேக்குறதுன்னு பாத்துட்டு கொஞ்சம் கம்மி தொகையா இருந்தா விட்டுருவாங்க. நானு
1: கம்மி தொகையா இருந்தா விட்டுருவீங்களா? இருந்தாலும் அதையும் தொகை தானுங்க.
0: தொகைதாங்க, இருந்தாலும் நண்பரா போயிட்டாருங்க.
1: சரி, கம்மி தொகை தானே, தோராயமா எவ்வளவு தொகை சொல்லுவீங்க சொல்லுங்க.
0: என்னங்க
1: ஸ்டேஜுக்கு கீழே கூட நின்னு தந்திருக்கலாம்லங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க தாமோதரன் ஐயா. அதாவது குறைஞ்ச தொகை, அது ரொம்ப தர்ம சங்கடமான விஷயங்க. நம்ம நண்பர்களா இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், சொந்தக்காரங்களா இருக்கட்டுமே, 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்குவாங்க. எப்படா அவங்க திருப்பி தருவாங்கன்னு நம்மளும் காத்திருப்போம், அவங்களும் தரவே மாட்டாங்க. அதுதான் ஐயா சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நன்றிங்க. இப்ப இணைப்பில் யாரு வந்திருக்கிறீங்க? வாங்க, வணக்கம்.
2: ஹலோ,
1: ஹலோ, பேர் சொல்லுங்க.
2: அன்பு தோழி சோனியா மேடத்துக்கு இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன். மேடம் நலமா? மேடம்
1: நலமா இருக்கிறேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன் மேடம், ரொம்ப நன்றி மேடம்.
1: நன்றி, சொல்லுங்க.
2: மேடம், நூலகத்துக்கு போயிட்டு வந்துருந்தேன் மேடம், 1 வாரத்துக்கு முன்னாடி மேடம்.
1: சரிங்க.
2: அம்மா மேடம் ரொம்ப உடம்பு முடியல. அப்பா என்னை கொண்டு போய் ஒரு ஒரு வீட்டுல கொண்டு விட்டுன்னு சொன்னாங்க மேடம். ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, மனசு கேட்கல மேடம். கொண்டு போய் மருத்துவமனையில போய் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அப்ப காசு வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். காசு இல்லைன்னு சொல்லிட்டாங்க மேடம். பணம் இல்லைன்னு சொன்ன பிறகு நம்ம சொந்தளவையும் போட்டு லாஸ்ட்ல ஒரு மெல்ல ஒரு ஆட்டோவையும் பிடிச்சு கொண்டு வீட்டுல விட்டேன் மேடம். ஆனா லாஸ்ட்ல பார்த்தா அது என் நண்பரோட பாட்டி மேடம்.
1: சரி,
2: அவங்க கிட்ட போய் நான் போய் எப்படி மேடம் பணம் கேட்கறது? அதனால நானும் சரி பாட்டியை பாத்துக்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்தேன் மேடம். அவனும் கேட்கல.
1: சொல்லுங்க.
3: எப்படின்னா, நாங்க சின்ன பொருளா இருந்தா பக்கத்து வீட்டுக்கு அக்கம் பக்கமா குடுக்கறதா இருந்தா விட்டுலாம், அவங்களா கொண்டு வந்து குடுக்கட்டேன்னு சொல்லி. இதே பணம் விஷயமா இருந்தா அப்படி கேட்காம இருக்க முடியாது.
1: கேட்டிருக்கீங்க
3: அப்படின்னா, ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறது நம்மளுக்கு தான் கரெக்டா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்கன்னா
1: குடுக்கறோம்.
3: கேட்காம அவங்க குடுக்கறதுதான் நல்ல பழக்கம்.
1: போய்
3: கேட்டு வாங்கினா அது ரொம்ப சங்கடம் வரு. அதனால எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, ஒரு தடவை ஒரு ரொம்ப பிரண்டுதான் அவருக்கு, ஒரு ரிட்டையர்ட் ஆகுதுக்கு கொஞ்ச காலமாக டீச்சர் அதிகாரி ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. அவருக்கு பணம் வேண்டுமா இருக்குச்சு, சரி ஒரு 30,000 கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்களே நெஸ்ட் சம்பாதிக்கிறது, அவங்க 3 பேர் வேலைக்கு போறவங்க. சரி கேட்டாங்க, ரொம்ப பிரண்டா போயிக்குமே சரி கொடுத்தோம். 4-5 வருஷமாயி கொடுக்கலீங்க.
1: சரிங்க,
3: அப்புறம் என்னாச்சு? நாங்க கேட்க முடியாம அப்புறம் அவரை வீட்லயே அவங்க அப்பாவே வந்து வந்து வாங்கிக்கோங்க, பணம் ரிட்டையர் ஆகி பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க.
1: சரிங்க,
3: அப்புறம் 2 பேரும் போய் வாங்கும் போது எங்களுக்கு ரொம்ப சங்கடமா தான் தெரிஞ்சது. 4-5 வருஷம் கழிச்சு போய் கேக்குறமே அப்படின்னு, அப்புறம் பணம் வெறிய தொகையா இருக்குதே.
1: நினைச்சேன். ரொம்ப நன்றிங்க சித்ரா மாணிக்கம். இணைப்புல தொடர்ந்து உறவுகளை சந்திக்கலாம். முன்பாக கோடை பண்பலை 1.5
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி

0: தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்,
2: தங்க நகைகளுக்கு 60% தள்ளுபடி, அனைத்து பர்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
1: பீமா தங்கம், தூய தங்கம், பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
3: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
4: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
3: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
4: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
5: கவுன்சிலிங் கோட் 4959.
3: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
6: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
7: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
6: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
7: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
6: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
8: சப்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சப்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், GNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. GNM கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.
9: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பன்மலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
10: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
9: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
11: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
12: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
11: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
3: கவுன்சிலிங் கோட் 2624.

0: மனசுக்குள் மனசுக்குள் புது மழை விழுகிறதே அழகான பாடலுங்க. இன்னொரு அற்புதமான பாடல் வரிகள் இல்லையா, அந்த மனசுக்குள் மழை விழுகுது அப்படின்னாலே நம்ம கொடையை பிடிச்சிட்டு போவோம். ஆனால் அந்த கொடையை வாங்கினா சாமானியத்தில் தரவே மாட்டாங்கங்க. ஏங்க அப்படி பாருங்கள், நூர்ஜகான் சிரிக்கிறாங்க. அவங்க கூட ஒரு கொடையை வந்து மழை பெய்து தான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து வாங்கிட்டு போனாங்க, இன்ன வரைக்கும் தரல, அதனால் சிரிக்கிறாங்க போல். நானும் சரி இதை போய் எதுக்கு கேட்டுக்கிட்டு அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் விட்டுட்ருக்கீங்க, என்ன தர்ம சங்கடமான சூழலை சந்திக்க வேண்டியது இருக்குது இதனால் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். இப்போ நேர்கள்லாம் மூன்று நேர்கள் வந்தாங்க, எல்லாருமே பணம் அப்படி தான் சொன்னாங்க. இப்போ வரக்கூடிய நேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கோடி பண்பலை நூறு பிள்ளைந்தில் வானவில் நிகழ்ச்சியில் 9:17 வாங்க வணக்கம்.
1: வணக்கம் மேடம். சுகன்யா மேடம் வணக்கம். திருச்சி மாவட்டம் தொட்டியம் கூன்றா கம்பட்டி குண்டமணி.
0: சொல்லுங்க ஐயா.
1: அந்த நம்ம நிகழ்ச்சிக்கு வர்றப்ப அந்த பஸ்ஸுக்கு டிக்கெட் இருக்கிறது வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன், நாமக்கல்ல வரல. அதுக்கும் பிறகு நம்ம காலேஜ் வரதுன்னு ஒரு பையன், திபாகரன் பையன், நூறு அதிகாரம் பையன் வந்தப்ப கூட்டிகிட்டு வாடான்னு சொல்லி அவனையும் அழைச்சிட்டு வந்தோம்.
0: சரிங்க.
1: அதுக்கப்புறமேலும் மறுபடியும் அந்த டிக்கெட் மறுபடியும் நிகழ்ச்சி முடிஞ்சு வர்றப்ப எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் எடுத்தேன், என் காசு எச்சா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு எவ்வளவுன்னு கேட்டேன். வேண்டாம் தம்பி, நான் பண்ண செலவு நீ தான் பண்ணிருந்த, வேண்டாம் இருக்கட்டும் தம்பி சொல்லிட்டேன். நான்
0: டிக்கெட் எடுத்திருக்கீங்க?
1: ஆமா. அதுக்கு வந்து கேட்டாங்க, வேண்டாம் தம்பி நான் பரவாயில்ல நீ எடுத்துங்க, நான் கூட்டிட்டு போறேன், நான் தான் கூட்டிட்டு போறேன், நீங்க எல்லாம் வேண்டாம் சாமி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன்.
0: சொல்லிட்டீங்க, ஆனாலும் வந்து உங்களுக்கு உறுத்தலா இருக்கா?
1: அப்படியெல்லாம் இல்ல மேடம், மனசு திருப்தி.
0: திருப்தி, மனசுக்கு திருப்தியானதை இப்ப நிகழ்ச்சியில கேட்கல, இதை போய் கேட்டுக்கிட்டு அப்படின்னு தர்ம சங்கடமான சூழலை சந்திக்கிறோம் இல்லையா, அதுதான் நிகழ்ச்சியில கேட்டிருக்கோம். ஆனா நீங்க திருப்தியா டிக்கெட் எடுத்திருக்கீங்க இல்லையா?
1: ஆமா மேடம்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க ஐயா, நன்றி.

0: யார் இப்ப இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: 9:18 வணக்கம் ஐயா, பெயர் சொல்லுங்க.
1: நான் ஈரோடு சூரம்பட்டி வளர்த்தது இளங்கோ பேசுறேமா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
1: அதுமா, அதாவது நம்ம கொடுத்துட்டோமா கேக்குறதுல சங்கோச்சமா பார்க்க கூடாதுமா. ஒரு கடை கொடுக்கறோம், கடை வாங்கினா கடை வாங்கணுமா கொடுத்துடணும். ஏதா இருந்தாலும் பொருளா இருந்தாலும் பணமா இருந்தாலும் சரி. இப்ப ரெண்டு பேர் வண்டியில போனோமா கூட இந்தாங்க பெட்ரோலுக்கு 100 ரூபா போடுறோம் நம்ம சொல்லிருந்தோம். ஏன்னா அவங்க நினைப்பாங்க, என்னடா நம்ம வண்டியில வச்சு கூட்டு போறோம், ஒரு வார்த்தை கூட கேட்கலையானே, அட்லீஸ்ட் டீயாவது சாப்பிடலாம்னு சொல்லணுமா. அவங்க வேணாம்னா அவங்க பெருந்தன்மை, நாம வாங்கிட்டு இருந்தா தான் நமக்கு பெருந்தன்மை. இல்லைன்னா நமக்கு அது மனசுல நேரடலா இருக்கும், ஏன்னா நம்ம சும்மா போயிட்டு இருந்தோம், சும்மா வந்தோமே.
0: சரி சரி,
1: எங்க 10/11 இருக்கணுமா? என்ன பொறுத்த வரைக்கும் எதுவுமே அங்க 10 வயசு செலவு செய்யறப்ப நம்மளுடைய அட்லீஸ்ட் கருவுல தலையாவது செலவு பண்ணணுமா.
0: சரிங்க, நன்றிங்க. அதாவது
1: குடுத்துட்டோமா,
0: ஒரு வித்தியாசமான கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதை போய் கேட்டுக்கிட்டு அப்படின்னு எதெல்லாம் விட்டுருக்கீங்க அப்படின்னு நிகழ்ச்சியில் கேட்டோம். ஒரு ஐயா சொன்னார், நான் வந்து டிக்கெட் எடுத்துருக்கேன் ஆனால் திருப்தியாக தாங்க இருக்குது அப்படின்னா. ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போலாம் அவங்க கேட்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கே நம்ம அவங்கள ஏற்படுத்தக்கூடாது, அந்த சூழலையும் உருவாக்கி தரக்கூடாது. அவங்க ஒரு செலவு செஞ்சாங்கன்னா நம்ம ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. சரிங்க, நன்றி. இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க? வாங்க, வணக்கம்.
2: வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் கீரப்பட்டியிலிருந்து பேசுகிறோமா. வள்ளியம்மா.
0: வள்ளியம்மா, சொல்லுங்க.
2: இனிப்பு குடுத்த தாராமாவுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன்.
0: சாராமாக்கு ஒரு நன்றி சொல்லியாச்சு, ஒரே சிரிப்பு சாராமாக்கு வந்துருச்சு. சரி சொல்லுங்க, இதையெல்லாம் போய் எதுக்கு கேட்டுக்கிட்டு தப்பா எடுப்பாங்கன்னு எதெல்லாம் விட்டுருக்கீங்க?
2: நான் நிறையவே விட்டுருக்கம்மா. இது பொருளோ வீட்டில் இருக்க பொருளோ எல்லாம் சொந்தத்துக்குள்ள கேட்டாங்கன்னா குடுத்துருவேன், அப்புறம் குடுக்கலனால கேட்க
0: மாட்டேன்.
2: அவங்களா கொண்டு வந்து குடுத்தா வாங்கிக்குவேன், இல்லைன்னா கம்முன்னு விட்டுருவேன். சரி விடு,
0: சரி விடு. ஆனாலும் நமக்கு பிடிச்ச பொருளா தான் இருக்கும், என்ன பண்றது?
2: பிடிச்ச பொருளா இருந்தாலும் சரிப்பா, நம்ம தெரிஞ்சவங்க தானே,
0: வச்சுட்டு போறாங்க. சேலத்துக்கு வந்து வள்ளியம்மா வீட்டுல என்னென்ன இருக்கோ புடிச்சதெல்லாம் எடுத்துட்டு வரோம், நீங்க விட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றிங்க அம்மா. இப்ப இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வாங்க, வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க.
3: எனக்கு வணக்கம்ங்க.
0: வணக்கம்ங்க, பேர் சொல்லுங்க.
3: நான் திண்டுக்கல் மாவட்டம் காவலாத்தம் கணேசன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் நல்லா தான் இருக்கிறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
3: அதாவது சிலர் வந்து இந்த விரவு அப்பெல்லாம் பார்த்தா விரவு அதிகமா கட்டி கொட்டுப்பாங்க வீட்டுக்கு. அதாவது சிலர் இந்த துண்டு எடுக்காம வந்துருவாங்க, தலைக்கு கொண்டு போக அந்த துண்டை ஒடியா நான் வந்து தாரு அப்படின்னு வாங்கிட்டு போயிடுவாங்க.
0: வெயில வந்து வெயில நின்னு கருத்தாலும் பரவாயில்லையா, துண்ட குடுங்கடா அப்படின்னு கேக்குறீங்களா? சிறப்பு சிறப்புங்க. நகைச்சுவையா இருந்தாலும் ஒரு உண்மையான கருத்தை சொல்லியிருக்கிறீங்க, அனுபவ ரீதியான கருத்தை. நன்றிங்கய்யா. தொடர்ந்து உறவுகளை சந்திக்கலாம். முன்பாக கோடை பண்பலை ஒரு பிள்ளையா இந்த
4: சில விஷயங்கள் டைம் போகும் போது இன்னும் ஆகும். Concrete choice.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நாவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
9: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
10: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
9: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
10: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 741-888-7411.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
3: ரூபாய் 3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, எக்கோ, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் ஜூலை 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
2: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
4: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில், மேக்னா செல்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.

0: 9:26 கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி இப்பொழுது உங்களுக்காக தந்துட்டு இருக்குங்க. இதை போய் கேட்டுக்கிட்டு அப்படின்னு வந்து என்னுடைய உடைமை சார்ந்து, பொருள் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து நிறைய விஷயங்களை நான் இழந்திருக்கிறேங்க. இது வந்து ஒரு தர்ம சங்கடமான சூழல் தான். பட் வந்து என்ன செய்யறது, அவங்களும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து நிறைய சொல்றோம். இந்த விஷயத்துல எதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் ரொம்ப கோபம் வரக்கூடிய ஒரு விஷயம் நான் என்ன தெரியுமாங்க, நம்ம கிட்ட இருந்து இந்த தூக்குச்சட்டி, சம்படம், இந்த சின்ன டப்பாக்கள் ஏதாவது கொடுத்தோம்னா அதை போய் நம்ம திரும்பி கேட்டா அவங்க திட்டுவாங்க. பாருங்க ஒரு திட்டு, இது என்ன நாங்க கடிச்சு முழுங்கவா போறோம், இப்ப என்ன உடனே அவசரமா உடனே கொடுத்துடணுமா அப்படின்னு. ஏங்க அது எங்களோடதுங்க, கொடுங்கங்க அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு எதிரி மாதிரி தாங்க அந்த தூக்குச்சட்டிக்கெல்லாம் சண்டை வரும். இந்த மாதிரி இப்ப இணைப்புல யார் என்ன சொல்ல வந்திருக்கிறீங்க? வாங்க. வணக்கம்.
1: வணக்கங்கம்மா.
0: வணக்கம் ஐயா, பெயர் சொல்லுங்க.
1: ஈரோடு வெட்டுக்காட்டு வருஷம் தங்க வேணுங்கம்மா.
0: சொல்லுங்க ஐயா.
1: இத போய் கேட்கலாமா அப்படின்னு எங்க வீட்டுக்கார அம்மா தான் சொன்னாங்க.
0: என்னத்த?
1: ஏன்னா இந்த உதவி விழாவுக்கு வந்து போன வாரம் வந்து மயிலப்பண்ணையா வந்து ஒத்திகை பார்த்தப்போ உணவு வழங்கல் சொல்லிட்டு வந்துட்டோம். மதிய உணவு நேரலுக்கா நம்ம குடுத்தரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துட்டோம். இங்க வந்து வீட்டுல இருந்து நேரத்தையெல்லாம் வசூல் பண்ணி பண்ணல அப்படின்னு இதை போய் ஏங்க குடுக்கறோம், நாம குடுத்துருவோம் உணவு, மதிய உணவு நாம வழங்கிடலாம், இதை யாத்தி கேட்காதீங்க அப்படின்னாங்க. இது வந்து நேற்று நிகழ்ச்சி சுட சுட இருந்த செய்தி.

0: இன்னுமே சில விஷயங்கள் வந்து நம்ம ஒரு சாலையில பயணிச்சுட்டு இருப்போம், ஒரு அட்ரஸ் கேக்குறதுக்கு யோசனை பண்ணுவோம், இத போய் கேக்குறவங்க அந்த பஸ் ஸ்டாப்ல நிப்பாங்க, இவங்ககிட்ட இறங்கி கேட்கலாமா அப்படின்னு எங்க வீட்டுக்காரமா சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லிடுவேன், இத போய் அவங்ககிட்ட ஏன் கேட்கணும், கூகுள்ல போட்டு போலாமே அப்படிமே. கூகுள்ல போட்டா அது கூகுள் ஒரு ஒரு டரன் மாறிடுச்சுன்னா ஊரை சுத்தி காட்டும். நம்ம புத்திசாலித்தனமா கூகுள் மேப் நம்பிட்டு போனோம்னா ஒரு ஒரு ஒரு மணி ஒரு பத்து நிமிஷத்துல போற இடத்த வந்து 30 நிமிஷம் சுத்திட்டு வரணும், ஊரையே சுத்திட்டு வரும். அப்ப வந்து இது என்னன்னா, இத போய் கேட்கலாமான்னு
1: ஒரு தயக்கம், நம்மள ஏதாவது வந்து நமக்கு படிக்க படிப்பறிவு இல்லையோ, நம்மள இது கூட தெரியல நினைச்சிருவாங்களோ.
0: இத போய் உள்ளூருக்குள்ள வந்து இது கூட தெரியல, வெளியூர் தானா நம்ம போய் இறங்கி கேட்டோம்னா இது கூட தெரியாது, இந்த வழி கூட தெரியாது அப்படின்னு சிந்திப்பாங்க. இதை வந்து நான் நிறைய இடங்கள் இந்த மாதிரி வந்து தவிர்த்திருக்கேன். வீட்டுக்காரமா சொல்லுவாங்க, அங்க பாருங்க அங்க நிக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்ட டக்குன்னு வழி சொல்லிடுவாங்க அப்படிம்பாங்க. இத போய் அவங்ககிட்ட எதுக்கு போய் கேட்கல, எனக்கே தெரியவா அப்படின்னு சொல்லி.
1: சரி, அருமை அருமையான கருத்துங்க ஐயா, நன்றிங்க. இணைப்பில் யாரு, வாங்க, வணக்கம். 9:29 வானவல் நிகழ்ச்சியில பேசலாம், வாங்க, வணக்கம்.
2: அன்பு தோழிக்கு இனிய காலை வணக்கத்தோடு. ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி சிங்கம்பாளையம் சரவணன்.
1: சொல்லுங்க ஐயா.
2: ஆமா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டேன். குறிப்பா இது பாத்தீங்கன்னா அனுசரிணை கூட சொல்லலாம். குறிப்பா இந்த கிராமப்புறங்கள்ல போன்ற விவசாய குடும்பங்கள் இது அதிகம் நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தோட்டத்துக்கு எனக்கு திடீர்னு ஒரு மூட்டை யூரியா வேணும்னு வைங்க, பக்கத்து தோட்டத்துல போய் மாப்பிள்ள இது இருக்கு நான் சொல்லாத கூட எடுத்துட்டு வந்துருவேன். எடுத்துட்டு வந்து போட்டுட்டு மாப்பிள்ள இப்படி யூரியா இருந்தது எடுத்துட்டு சரி
1: மாமான்ருவான்.
2: அவனுக்கு ஒண்ணு தேவையான பூச்சி மருந்து வேணா நம்ம தோட்டத்துல வந்து மாமா எடுத்துட்டு போய் அடிச்சு சரி அப்படிம்பா. அதை விட பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா என் கிராமப்புறத்துல அவங்க மாடு அவங்களும் வச்சிருப்பாங்க, நாங்களும் வச்சிருப்போம். திடீர்னு அவங்க மாடு ஒரு நாளைக்கு பாலுக்கு நிக்காது, மாப்பிள்ள அக்கா வர ஒரு லிட்டர் பால் ஊத்தி கொடுத்து விடும்பாங்க, நாங்க ஊத்தி கொடுத்து விட்டுருவோம். அதெல்லாம் எங்களுக்கு கணக்கே இல்ல. இதையெல்லாம் பணம் கேக்குறதோ இல்ல அந்த பொருளுக்கு பொருள் கேக்குறதோ இதெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த காலத்துல விவசாயம் பண்றதே கஷ்டமா.
1: விவசாயம் சார்ந்து இல்லைங்கய்யா, உறவுகளுக்குள்ளே எல்லாருமே வந்து இதை போய் கேட்டுக்கிட்டு அப்படின்னு நம்ம யாரும் அதை கேட்கறது இல்லைதான், அது என்னமோ உண்மைதான். ஆனால் இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ஒரு மாறுதலுக்காக இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, நகையா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், நம்மளுடைய பொருளா இருக்கட்டும், அதை என்ன அப்படின்னு தான் நிகழ்ச்சியில் கேட்டிருக்கிறோம். அந்த அனுசரணை எப்படி இருக்குன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயுமே அந்த அனுசரணை இருக்கத்தான் செய்யும், யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் சில பல விஷயங்கள் வந்து கேட்க முடியாது, பணமா இருந்து பணம் சார்ந்து கேட்க முடியாது, அந்த மாதிரி எதெல்லாம் கேட்காம இருக்கீங்க அப்படின்னு தான் நீங்கள் நிகழ்ச்சியில் கேட்டுட்டுருக்குறோம். பரவாயில்லைங்கய்யா, நன்றிங்கய்யா.
3: நாம் கேட்டு ரசித்தோம் கோடை பன்மலை 100 பிளேண்டில் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்,

0: புஷ்யா சன்ஃப்ளவர் ஆயில், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
1: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
5: கோடை பண்பலை 100.5. இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: வழங்கும் வானவில்.
7: நிமிடம் கூடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி இதை போய் கேட்டுக்கிட்டு அப்படின்னு வந்து நிறைய விஷயங்களை வந்து உறவுகள் சார்ந்து, பிற நண்பர்கள் சார்ந்து, இன்னும் பல அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சார்ந்து நிறைய விஷயங்களை நான் இழந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு நம்ம கேட்டுட்ருக்குறோம். அருமையாக சொல்லிட்டுருக்குறாங்க. பொதுவாக வந்து சிலருக்கு வந்து ஒரு பெண் அப்படின்றது வந்து, அதாவது எழுதக்கூடிய பேனா, பெண்ணுன்னா நீங்கள் பெண்ணு நினச்சிட வேணாம், பேனா வந்து ரொம்ப ராசியான பேனாவாக இருக்கும். அது வந்து தீந்து போனாலும் அதில் இங்கு ஊற்றி ஊற்றி வச்சு எழுதுவாங்க. எங்கள் தாத்தா கொடுத்தது, பாட்டி கொடுத்தது அப்படின்னு சொல்லி அதில் எழுதினா தான் ராசி அப்படின்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அதை யாராவது வாங்கிட்டு போயிட்டு தரவே மாட்டாங்க. என்னப்போ ஒரு பேனா, ஒரு 10 ரூபா பேனா பெறாதா, அதை திரும்பி கேட்குற பற்றியா அப்படின்னு வந்து இதனாலலாம் நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யுது. ஐயா சொன்னாங்க இது ஒரு அனுசரணை, நிச்சயம் அனுசரணை இருந்தாலும் இதனால் சின்ன சின்ன சங்கடங்கள் வரத்தானே செய்யுது. அதை தான் இப்போ நிகழ்ச்சியில் கேட்டிருக்கிறோம். இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க, வாங்க. வணக்கம். வணக்கம். 9:33 இணைப்பில் வந்துட்டீங்க, பெயர் சொல்லுங்க.
8: அன்பு மகளிர்

0: இனிய காலை வணக்கம் கூறுவது நடந்தை புளியம்பட்டியிலிருந்து சிவகாமி ரங்கசாமி.
1: அன்பு அம்மாவுக்கு மகளின் வணக்கங்கள். சொல்லுங்க சிவகாமி அம்மா.
0: அம்மா, இப்ப நம்ம வெளியில போனோம்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல விஷயத்துக்கு போனா எல்லாருமே சாப்பிடுவாங்க, தண்ணி எல்லாம் கொடுப்பாங்க. இப்போ ஒரு காரியத்துக்கு எல்லாம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க வீட்டுல தண்ணி எதுவுமே சாப்பிடுவாங்க, குடிக்கவும் மாட்டாங்க. நாங்க எங்க போனாலும் ஒரு வாட்டர் கேன் தண்ணி, ஒரு வாட்டர் கேன் ரெண்டு வாட்டர் கேன் கொண்டுட்டு போயிருவோம். அது நம்ம கிட்ட வாங்கி குடிப்பாங்கம்மா, பாட்டில அவங்க கையில வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் பாப்பேன், என்னையும் பாப்பேன், அவங்களையும் பாப்பேன், மாமாவையும் பாப்பேன், குடுப்பாங்களா
1: அப்படின்ட்டு.
0: குடுக்க மாட்டாங்க. அதனால சரி பாட்டில தானே பாப்போம், நம்ம அவங்கள கொடுத்தா வாங்கிக்கலாம், இல்லைன்னா போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க கையிலேயேதான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி போயிட்டு போகுது, பாட்டில
1: தானே
0: நிறைய கொடுத்தது, அந்த பாட்டில் வாட்டர் பாட்டில் தான் கொடுத்துருக்கேன்.
1: பாத்தீங்களா, உண்மை சம்பவத்தை சொல்லிருக்கீங்க. அனுபவ ரீதியா இந்த மாதிரி இடங்கள்ல இந்த தர்ம சங்கடங்கள் நடக்கதான் செய்யுது. அருமையா பகிர்ந்துகிட்டீங்க சிவகாமி அம்மா, நன்றிங்க. இணைப்பில் யாரு வாங்க, வணக்கம். 9:34 பேர் சொல்லுங்க. பேசலாம்.
2: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கும் கோடை பண்பலையின் வானவில் நிகழ்ச்சியும் அன்பு அறிவிப்பாளர் சுகன்யா மார்த்தாண்ட பூமி வணங்குது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
1: சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ஐயா. நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
2: கேட்கணும். அதாவது என் நண்பர் ஒருவர் லாரி வச்சிருந்தாரு, ரொம்ப கஷ்டப்பட்டாரு.
1: சரி,
2: பணம் வேணும்னு வந்து கேட்டாரு. சரின்னு ஒரு 5000 பணம் கொடுத்தேன். ஆனா அது இதுவரை வரல, நானும் கேட்கல. ஏன்னா அவரு கேட்கக்கூடிய சூழ்நிலையே இல்ல, வந்தாலும் தந்துருவாரு அப்படின்ட்டு இதெல்லாம் போய் ஏன் கேட்டுக்கிட்டு விட்டுறேன்.
1: விட்டுறீங்க, ஆனா நான் நிறைய பேர் விடுறோம். ஆனா நமக்கு தேவைப்படையில அந்த ஒரு சூழல் வருது இல்லையா, அது கேட்போமா வேணாமா அப்படின்னு, அதெல்லாம் என்னங்க அப்படின்னு நீங்க நிகழ்ச்சியில கேட்டு இருக்கோம். அருமையை பகிர்ந்துகிட்டீங்க, நன்றிங்க ஐயா. இப்ப இணைப்பில் யாரு வாங்க, வணக்கம். வாங்க, இப்பதான் வருது. ஒண்ணா வருது, வணக்கம்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
6: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
7: வைரம் கேரட் இருக்கு 25,000 வரை தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
6: பீமா தங்கம், தூய தங்கம், பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
8: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
9: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
8: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
9: ஆடி ஜோடி ஆஃபர்.

0: ஆயிரம் ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: வீட்ல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க, இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
3: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா. நிகழ்ச்சியை வழங்குவோர் பெரியகுளம் மேரி மாதா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
4: தேனி மாவட்டத்தில் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றான மேரி மாதா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியானது
5: பெரியகுளம் நல்ல கருப்பன்பட்டியில் நல்லது இயற்கை சூழலில் அமைந்துள்ளது.
3: மேலும் இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
0: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
10: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
9: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
10: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418874411.
11: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
12: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
11: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
12: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
11: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
12: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
11: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
13: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
14: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
15: ₹3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, எக்கோ, TMT, ECG, அல்ட்ரா சவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் ஜூலை 20ஆம் தேதி வரை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும்.
14: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா. நிகழ்ச்சியை வழங்குவோர் பெரியகுளம் மேரி மாதா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
4: தேனி மாவட்டத்தில் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றான மேரி மாதா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியானது
5: பெரியகுளம் நல்ல கருப்பன்பட்டியில் நல்லது இயற்கை சூழலில் அமைந்துள்ளது.
3: மேலும் இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
0: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்
1: 9:42 கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி. இன்னைக்கு இதை போய் கேட்டுக்கிட்டு அப்படின்னு நிறைய விஷயங்களை கடந்து போயிட்டு இருக்கிறேங்க. என்ன பண்ணுறது, நண்பர்கள் ஆயிட்டாங்க, சொந்தக்காரங்கள் ஆயிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க, அப்படின்னு நிறையா விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறோம் நிகழ்ச்சியில். அதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுற செல்ஃபோன் வந்து உடஞ்சி போயிருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டையோ யார்ட்டையாவது கேட்போம், ஏதாவது யூஸ் பண்ணாத பழைய செல்ஃபோனு இல்லை 2-3 வச்சுருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று இருந்தால் கொடுப்பாப்ல அப்படின்னு கேட்போம். அவங்க

0: வாங்க நம்மளும் வாங்கிடுவோன்னு வச்சுக்கோங்க, நம்மளும் ஒரு புது ஃபோன் வாங்கிடுவோம். ஆனால் அந்த பழைய ஃபோன் அவங்களோடதுங்க, அது நம்ம வீட்டு அலமாரியில் கிடக்கும். ஆனால் அது அவருக்கு தேவைப்படும் நிச்சயம், ஏன்னா அவர் ஃபோன் வந்து நாளை பின்ன உடஞ்சி போகும் இல்லையா. ஆனால் அதை நம்ம தந்திருக்கவே மாட்டோம் தானேங்க. இந்த மாதிரி எத்தனை ஃபோன் எல்லார் வீட்லேயும் கிடக்கு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதெல்லாம் வந்து இதை போய் கேட்டுக்கிட்டு அப்படின்னு வந்து கடந்து போகிறீங்க அப்படின்னு நிகழ்ச்சியில் கேட்டிருக்கிறோம். இனிப்பில் யார் வந்திருக்கிறீங்க, வாங்க வணக்கம். 9:43 பேசுங்க ஐயா, பேர் சொல்லுங்க.
1: ஆமா வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா.
1: கோயில்பட்டியில இருந்து சந்திரசேகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
1: எனக்கும் இந்த மாதிரி

0: அப்போ ஏற்கனவே என் தம்பி பிள்ளைய குடும்பம் ரெண்டு குடும்பம் சம்மதாரங்க ஒரு 12 பேர் சாப்பிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு உடனே நானும் பார்த்தேன், நானும் சாப்பிட்டேன். இப்ப எல்லாம் சாப்பிட்டது நான் கொடுத்துறேன்ப்பா, யாரும் யாரும் கொடுக்க வேண்டாம்ப்பா, சரி பாதிப்பா அப்படின்ட்டாங்க. அதை அவங்க 12-13 பேருக்கு சாப்பிட்ட பிறகு வெளியே வந்த உடனே ஒரு ஐஸ்கிரீம் கடையில பேட்டி எல்லாம் போய் தட்ட எனக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வேணும். அப்ப அதுகளுக்கு பூரா வாங்கி கொடுத்துட்டு கையில இருந்து காட்டுக்கு ஒரு 2-2000 இது சிதறமா செலவாச்சு. எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இந்த பிள்ளையெல்லாம் போய் அங்க இருக்கிற அத்தனை பேர்ட்டையும் எங்க பெரியப்பா வாங்கி கொடுத்தாங்க, எங்க தாத்தா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க, அது வாங்கி கொடுத்தாங்க, இது வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னது எனக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிகழ்வாய்ப்பு. நம்ம செஞ்சதுலாம் சர்றான், ஆனா அது வெளிய சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி அந்த இடத்துல என்னால ஒண்ணுமே தீர் நிக்கவே முடியல. நான் ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு நிலைக்கு நான் அங்க அந்த நேரத்தை
1: உள்ளாயிருங்க.
0: அது என் வீடுகாட்டு சொல்ல போகும்போது ரொம்ப தர்ம சங்கடமாயி போச்சு.
1: சரிங்கய்யா, பகிர்ந்துகிட்டீங்க, நன்றிங்கய்யா. இப்ப இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க, வாங்க, வணக்கம். 9:45, அதாவது ஒரு நிறைய பொருட்கள் வந்து உறவுகளுக்கு நம்ம வாங்கி கொடுக்குறோம், இது தாத்தா தான் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்றதையவே என்னால போய் ஏத்துக்க முடியலங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு ஐயா. பரவாயில்ல, நன்றிங்க. இணைப்பில் யாரு, வாங்க, வணக்கம்.
2: அன்புத்தங்கை சுகன்யா மாத்தாண்ட புன்பதிக்கு வணக்கம் கூறி நிகழ்ச்சி நிகழ்வது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவத்தாக கீரமுடி கிராமத்திலிருந்து அசோகம் பேசலாம்.
1: சொல்லுங்க அசோகுமார்.
2: மேடம், நெருங்கிய நண்பருக்கு வந்து நான் வெளிநாடு போறதுக்காண்டி ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்திருந்தேன் மேடம். அவரு 2-3 தடவை ஊருக்கு போயிட்டு வந்துட்டாரு. ஆனா எல்லா விஷயம் பத்தியும் பேசுவோம், ஆனா இந்த பறவை செய்த பத்தி நாடு கேட்டதுல அவர் பேச மாட்டாரு.
1: எப்பதான் பேசுறதா உத்தேசம்
2: கேக்க நண்பருக்கு எல்லாம் என்னத்த கேக்குற,
1: என்னத்த கேக்குறதுங்க, போங்க அப்படின்னு விட்டு போயிடுறது. பல பேர் இப்படிதான் இருக்கிறோம், அதைத்தான் நீ நிகழ்ச்சியில கேட்டிருக்கிறோம். சரிங்க, அருமையா வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் தானே, அதைத்தான் வந்து பகிர்ந்துட்டு போங்க அப்படின்னு கேக்குறோம் இல்லையா. நன்றிங்க ஐயா. இனிப்பில் யாருங்க, வாங்க, வணக்கம்.
3: காத்து மகளுக்கு தூத்துக்குடி மாவட்ட கோவில்பட்டி இந்திராநகர் எம் காந்தி பேசுகிறேன்.
1: சொல்லுங்க நேச மலர் காந்திமதி அம்மா, சொல்லுங்க.
3: ஆமா, உறவுனர் தான் மேடம். பாப்பா அது வந்து ஒரு இடியாப்ப குழல் கேட்டாங்க, அது வந்து சரி நான் குடிச்சேன். அவங்களும் ஒரு மாசம் வச்சிருந்தாங்க, எனக்கு
1: தர மாட்டாங்க, வராது, அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது, இடியாப்ப குழல் எல்லாம்
3: அப்படின்னு சொல்லி நான் கேட்கவே இல்லை. அதனால என் பாப்பா சொல்ல, நம்மளுக்கு தேவைப்படுது இல்லம்மா, நீங்க கேட்டா என்ன அப்படின்னா, எனக்கு கேட்கறதுக்கு எப்படியா இருக்குமா, எனக்கு அவங்களா வாங்கின கொடுக்கணும் இல்ல அப்படின்னு கேட்டு அது கேட்கவே இல்லை மேடம், அப்படியே விட்டுட்டேன்.
1: பார்த்தீங்களா, அதுதான் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறோம். நன்றிங்கம்மா, உண்மைதாங்க. இந்த மாதிரி இடியாப்பா குழல், முறுக்கு புளிகிற குழல், அரிகரண்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போனார். ஒரு ஐயா சொன்னார் பார்த்தீங்களா, கடையிலேருந்து பேனா வாங்கிட்டு போய் அந்த கடையவே அவங்க வைக்கலாம், கத்தி சுத்தியல் இதெல்லாம் இன்ன வரைக்கும் வரல அப்படின்னு. நன்றிங்க, அருமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க. இனிப்பில் யார் வந்திருக்கிறீங்க, வாங்க, வணக்கம். 9:47 கோடைப்பான்மலை நூற்பிளையந்தின் வானம் நிகழ்ச்சி. இதை போய் கேட்டுக்கிட்டேதான் தப்பாக எடுத்துருவாங்க அப்படின்னு கேட்காம போயிட்டு இருக்கேன் அப்படின்னு என்னென்னத்தை கடந்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறேன். சொல்ல, வாங்க, வணக்கம்.
4: வணக்கம், வணக்கம் மேடம். தாராளமா அன்புமணிங்க மேடம்.
1: சொல்லுங்க அன்புமணி ஐயா.
4: நானும் ஒரு 27 பார்த்துட்டு இருக்கிற கொடைக்கால பாம்புக்கு 2 மாவட்டம் மட்டும்தான் பேசுறாங்களே, மற்றவங்க எல்லாம் பேச முடியாது கூடாதா, லைன் வரக்கூடாதா?
1: நிகழ்ச்சி வானவில் நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களுக்கு தலைப்பு கொடுத்துருக்குறோம், தலைப்பு சார்ந்து பேசினா ரொம்ப நல்லா தான் இருக்குங்க. நன்றிங்க ஐயா. இனிப்பில் யார் வந்திருக்கிறீங்க, வாங்க, வணக்கம். 9:47 வானவில்ல வரும் நேரை சந்திக்கிறதுக்கு முன்பாக,
5: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No. 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
9: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள். நிபந்தனைகளுக்கு

0: ஏற்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா. நிகழ்ச்சியை வழங்குவோர் பெரியகுளம் மேரி மாதா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
2: தேனி மாவட்டத்தில் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றான மேரி மாதா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியானது
3: பெரியகுளம் நல்ல கருப்பன்பட்டியில் நல்லது இயற்கை சூழலில் அமைந்துள்ளது.
1: மேலும் இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.

0: Hi. Ah, it's okay. Hey,
1: I don't want to talk to you. Hey.
2: ஆமாங்க, இப்படி தான் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்னு சில நேரத்தில் கோபமாக போயிடுறோங்க. ஏன்னா நம்மளோட பொருட்களை திருப்பி தரமாட்டாங்க. அதில் ஒன்று தாங்க, எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை சைக்கிளை தரவில்லை அப்படின்னு சைக்கிளை வாங்கிட்டு போயிட்டு இந்த தரேன்னு வாங்கிட்டு போவாங்க. ஆனால் அந்த சைக்கிள் இன்னும் வீட்டுக்கு வந்து சேரவே சேராது. என்னவாக இருக்கும், நம்ம நண்பர்களாக இருக்கும், சொந்தக்காரங்களாக இருக்கும், சித்தப்பா பிள்ளையாக இருக்கும், தாத்தாவாக இருக்கும், என்னங்க செய்கிறது? நானும் கேட்குறதே இல்லைங்க. எனக்கு பிடிச்ச சைக்கிள் தான், ஆசையாக வாங்கி கொடுத்த சைக்கிள் தான், எங்கள் அப்பா பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ண சைக்கிள் தான், பட் என்னங்க செய்கிறது, இன்னும் வந்து தரலைங்க அப்படின்னு இந்த மாதிரி தர்ம சங்கடமான சூழலை கடந்து போயிட்டுருக்கேன். என்னங்க அது அப்படின்னு நிகழ்ச்சியில் கேட்டிருக்கிறோம். இனி பிள்ளை யார் வந்திருக்கிறீங்க, வாங்க.
3: மேம், நாங்கள் தேனி மாவட்டம் கானாவளக்கிலிருந்து பேசுகிறோம். மேம், என் பேர் தீபா.
2: தீபா, சொல்லுங்கம்மா.
3: நாங்கள் மேம் இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சங்கம் இந்த மாதிரி கூட்டாக போவோம். அப்போ பக்கத்தில் பிள்ளைகளையும் அவங்களுக்கு எனக்கு ஒரு நேரம் போட்டு போவாங்க, நாங்கள் வரப்ப ஒரு நேரம் போட்டு போவோம். அப்போ அந்த காசு கேட்கறதுக்கு கொஞ்சம்
2: இந்தாங்க வச்சுங்க. சில நேரங்கள இந்த பேருந்துகள் எல்லாம் பாத்திருக்கீங்களா, அப்படியே கையில திணிச்சிருவாங்க, புடிப்பா
3: அப்படின்னு.
2: அந்த ஞாபகம் வருதா? சரி, இப்ப இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், என்ன பண்ணலாம் சொல்லுங்க.
3: அது நீங்க சொன்ன மாதிரி அவங்களா பார்த்து, சரி அவங்களுக்கு எப்படி சூழ்நிலையோ என்னமோன்னு
2: பார்த்து கொடுக்கணும்.
3: இல்லைன்னா இது என்னமா பண்றது?
2: உச்சி, உங்க குழுல இருக்கிற நண்பர்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நன்றிங்க தீபா, அருமையா பகிர்ந்துகிட்டீங்க. உண்மையான ஒரு யதார்த்தமான நிகழ்வு இல்லையா, அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வு. சரிங்க, இப்ப இணைப்புல யார் வந்திருக்கிறீங்க, வாங்க. வணக்கம், பெயர் சொல்லலாம். 9:52 கோடி பன்மலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேடம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பத்தநாயக்கம்பட்டி
2: ஜெயசீலன். நல்லா இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா நலமா இருப்பேன். நேற்று உதவி விழாவுக்கு வர்றது கொஞ்சம் உடல் ஒத்துழைக்கலைங்களே.
2: சரிங்க,
4: அதனால வர முடியலங்க. பஸ்ல 4-5 கிலோ
2: தினம் தினம் உதய விழா தாங்க. சரிங்களா, உதய விழாக்கு வரணும்னு தான் அவசியம் இல்லைங்க. அதனால சந்தோஷமா நிகழ்ச்சி ரேடியோ கேட்டுட்டே இருங்க கோடை FM. சரிங்களா, சொல்லுங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படின்னு எதையெல்லாம் விட்டுட்டு இருக்கீங்க?
4: ஆமாங்க மேடம், ஒரு ஃபங்க்ஷன் நாங்க வச்சிருந்தோம், ஒரு சின்ன ஒரு பொருள் ஒன்னு காணாம போயிருச்சு.
2: சரி,
4: அது வந்து இந்த மூட நம்பிக்கை அடிப்படையில போய் குறி கேப்பாங்க பாருங்க. அவர்கிட்ட ஒரு 1000 ரூபாயை கொடுத்து அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அம்மா எடுத்திருக்காங்க, அது வந்து என்ன மாதிரி ஒரு அடையாளம் உள்ளவங்க சொல்றாங்க. அந்த அடையாளம் இருக்கிறவங்க கிட்ட நம்ம போய் கேட்டோம்னு வைங்க,
2: கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் அது மாதிரியா?
4: அல்லங்க மேடம், ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க, அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கறாங்க. எங்க வீட்டுக்காரமா ஆபரேஷன் பண்ணிருக்கு, நானும் தான் ஆபரேஷன் பண்ணிருக்கிறேன்.
2: பெருந்தன்மை எதுவா இருந்தாலும்

0: அப்படின்னு அருமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க ஐயா, நன்றிங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க? வாங்க, வணக்கம். 9:54
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் பெரியவர்களின் முகேஸ்வரிங்க மேடம்.
0: முகேஸ்வரி, சொல்லுங்க.
1: ஆமாங்க மேடம்.
0: நல்லா இருக்கேன் முகேஸ்வரி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க மேடம்,
0: சொல்லுங்க.
1: நான் விட்டு கொடுத்து வந்து மேடம், டெல்லியில வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்
0: மேடம்.
1: அங்க வேலை பார்த்துக்கிட்டு இல்ல, அவங்க வந்து இது சைடு பாக்ஸ் சொல்லுவாங்க.
0: கொஞ்சம் வேகமா சொல்லுங்க, இணைப்புல காத்திருக்கிறாங்க நேயர்கள். சொல்லுங்க.
1: சைடு பாக்ஸ் சொல்லுவாங்க, அந்த இதுல வந்து வேகமா வந்து நான் ஓடி ஓடி போய் பாத்துக்கிட்டு
0: இருப்பேன்.
1: அவங்க வந்து ஒரு எது எடுத்தாலும் பாத்துக்கோங்க, குறை சொல்ற மாதிரியே சொல்லுவாங்க.
0: சரி,
1: இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்கன்னு. அப்ப நான் போய் மேடம் கிட்ட போய் சொன்னேன், என்னங்க மேடம் இப்படி எல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. அதெல்லாம் நீங்க பண்ணிக்கிறாதீங்க, அத நீங்க சும்மா சாதாரணமா எடுத்துக்கங்க அப்படின்னு அழுதுட்டே மேடம். அப்ப எல்லாம் விட்டு கொடுத்து நம்ம எவ்வளவோ நல்லது பண்ணாலும் நம்மளுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி.
0: சரிங்க, அருமையா பகிர்ந்துகிட்டீங்க உங்களுடைய அனுபவத்தை, கவலைப்படாதீங்க அம்மா முகேஸ்வரி. இப்ப இணைப்புல நிறைவான நேயர் யாரு? வாங்க, வணக்கம். பேர் சொல்லுங்க.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சத்தியமங்கலம் கட்டாம்பாளையத்திலிருந்து கோகிலா பழனிசாமி பேசுறேன். சோனி அம்மா, நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன்யா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்கம்மா. நைட்டு 11 மணிக்கு வந்து சேர்ந்துங்க, நேற்று ப்ரோக்ராம் சூப்பரா இருந்தது.
0: நன்றிங்க, நன்றிங்க. சொல்லுங்க.
2: அக்காவுக்கு திருமணம், ஒரு 5000 ரூபாய் பணம் கேட்டா கொடுப்பேங்க. கடைசியில கேக்க போனா நான் எங்க வேலைக்கு போறேன் குடுக்கறது
0: அப்படின்ட்டாங்க.
2: ஒன்றாம் வகுப்புல இருந்து நான் படிச்சேங்க.
0: இப்ப கேட்டுட்டு இருக்கிறாரு அந்த நண்பரு.
2: மட்டும்
0: நகைச்சுவையா இருந்ததுங்க. நன்றிங்கய்யா. ஆமா, போனா போயிட்டு போகுது. இத போய் அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு என்ன ஏதாவது தப்பா எடுத்துட போறாங்க அப்படின்னு நாம இன்னும் நினைக்கிறோம், நம்மளையும் சில பேர் நினைக்கிறாங்க. அதனால திருப்பி கேட்கறது தப்புனா அடுத்தவங்களுக்கு சொந்தமானதை கொடுக்காம இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்புங்க. அது அளவு சிறுசோ பெருசோ பொருளோ உடமையோ எது வேணா இருக்கட்டுமே, அதை சம்பாதிக்கிறதுக்கு அதை வாங்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதனால அதை உடனே திருப்பி தரலாட்டி கூட அவங்க கேட்கறதுக்குள்ளையாவது திருப்பி கொடுத்துருங்க, சரிங்களா? அப்போ தாங்க எந்த உறவாக இருந்தாலும் அது ரொம்ப ஆழமாக இருக்கும். இதை போய் கேட்டுக்கிட்டு அப்படின்னு அவங்க கடந்து போகிறதுக்குள்ளே கையோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்களேன், எதுவானாலும் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றிகளோடு விடைபெறுகிறேன். நான் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி, நன்றி, வணக்கம் நேர்களே.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: வழங்கிய வானவில்
2: Vanavil Nigalchikku idu varai poriyal nutpam RK Rajesh S Anish. அழைப்புகள் அரங்கேற்றம் சாரா. கணினியின் கைவண்ணம் கே நூர்ஜஹான். இனி உங்கள் கோடை பண்பலை 100.5 பண்பலை வானவில் இந்தியாவில் நேற்றைய நிமிடங்கள் முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். அனைத்து துறை வளர்ச்சியானது ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. பொது வாழ்வில் இளைஞர்கள் அதிக அளவில் ஈடுபட வேண்டும் என்று முன்னாள் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த உடல்கள் இன்று இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டிற்கான இந்திய தூதரக அலுவலகம் தெரிவித்துள்ளது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி காலமானார். அவரது இறுதி நிகழ்ச்சி அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். பழனிக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக கோயில் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் தங்கும் விடுதி அறைகளை ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்யும் வசதி இன்று முதல் தொடங்கியுள்ளது. மதுரை திருச்சி 4 வழிச்சாலையில் கொட்டாம்பட்டி அருகே இன்று காலை நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்காசியாவில் அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளதால் பதற்றம் நீடிக்கிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டுமே தவிர இராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

தேன் சிந்தும் இசைமுகில் கோடை பண்பலைவானொலி 100.5 பண்பலைவானவில் இந்தியா. இன்று வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள்.

சங்ககாலத்தில் தமிழகத்தினுடைய சில துறைமுகங்கள் உலக நாடுகள் எல்லாவற்றோடும் வாணிப தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்திருந்தது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. பண்டைய காலம் தொட்டே தமிழகத்திற்கும் உலக நாடுகளுக்குமான வாணிப தொடர்பு அப்படின்றது இருந்திருக்கு. அந்த வரிசையில் நம்ம ஒரு சில துறைமுகங்களை பற்றி பார்த்துக்கிட்டு வந்தோம். அந்த வரிசையில் இந்த வாரம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அழகன்குளம் அப்படின்ற பண்டைய காலத்தில் துறைமுகமாக இருந்த இடத்தை பற்றிய வரலாற்று செய்திகளை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வழக்கம் போலவே சிவிக்கு இனிய பாடல்களும் சிந்தைக்கு விருந்தாக வரலாற்று தகவல்களும் உங்களுக்காக காத்திருக்கு. நிகழ்ச்சியில் இணைகின்றேன் அறிவிப்பாளர் கார்த்திகேயன். சரி, வாங்க நிகழ்ச்சியை தொடங்கலாம் இந்த பாடலோட.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
4: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
3: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
4: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
3: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP College of Engineering and Technology, Autonomous, Namakkal. சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
6: PGP College of Engineering and Technology, Autonomous, Namakkal.
7: கவுன்சிலிங் கோட் 2612.
8: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியை வழங்குவோர் பெரியகுளம் மேரி மாதா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
9: தேனி மாவட்டத்தில் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றான மேரி மாதா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியானது
10: பெரியகுளம் நல்ல கருப்பன்பட்டியில் நல்லது இயற்கை சூழலில் அமைந்துள்ளது.
8: மேலும் இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் பண்டைய காலகட்டத்தில் உலக நாடுகளோடு வாணிப தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்த அழகன்குளம் துறைமுகத்தின் வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்கவிருக்கிறோம்.

இன்னைக்கு இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் போகக்கூடிய சாலையில் வங்கக்கடலில் வைகை ஆறு கலக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் அழகன் குளம் அமைஞ்சிருக்கு. ராமநாதபுரத்திலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவு. வைகை ஆறு கடலில் கலக்கக்கூடிய இடத்துல ஆற்றங்கரை அப்படின்ற ஒரு சிற்றூர் இருக்கு. இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் அழகன் குளம் அமைஞ்சிருக்கு. சங்ககால துறைமுகங்கள் அப்படின்னு பெயர் பட்டியல் எடுக்கும்போது இந்த அழகன் குளம் பகுதிக்கும் ஒரு வரலாற்று பக்கமும் இருக்கு. சங்ககாலத்தில் உலக நாடுகளோடு தமிழர்களை இணைத்த தொப்புள் கொடி உறவாக இந்த அழகன் குளம் இருந்திருக்கு. 1984 அழகன் குளத்தைச் சார்ந்த கிராம நிர்வாக அலுவலர் ஒருத்தர் இங்கிருக்கக்கூடிய கோட்டைமேடு பகுதியில் சேகரித்த சில காசுகளை துள்ளியல் துறைகிட்ட ஒப்படைக்கிறாரு. அதனுடைய தொடர்ச்சியாக துள்ளியல் துறை சார்பில் அந்த பகுதியில் மேற்பரப்பாய்வு செய்யப்பட்டதில் இங்கிருக்கக்கூடிய கோட்டைமேடும் அம்மன் கோயில் குடியிருப்பு பகுதியும் தொல்பொருள் மேடு அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதிலிருந்து சங்ககாலத்துக்கான பயணம் தொடங்குது. அழகன் குளம் குறித்த ஆய்வுகள் அப்பருந்தே தொடங்கியிருக்கு. ஒரு காலத்தில் வடவேங்கடம் தொடங்கி தென்குமரி வரைக்கும் தமிழகத்தின் எல்லைகள் இருந்திருக்கு. தென்னிந்திய தீபகற்பத்தில் குறிப்பாக தமிழகத்தை மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள் ஆண்ட பகுதியில் பாண்டிய

நாட்டு பகுதியில இந்த அழகன் குளம் அன்றைய காலகட்டத்துல இருந்திருக்கு. இங்கிருந்த துறைமுகத்திலிருந்து இலங்கை, சீனா, கிரேக்கம், ரோம் இந்த மாதிரியான நாடுகளோட பாண்டியர்கள் வாணிப தொடர்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோடு நட்புறவோட இருந்திருக்காங்க. குறிப்பா இலங்கை நாட்டு மன்னன் ஸ்ரீ விஜயன் பாண்டிய மன்னன் மகளை மணந்து கொண்டான் அப்படின்னு ஒரு வரலாற்று குறிப்பு சொல்லுது. கிரேக்க நாட்டுக்கும் ரோமானியர்களுக்கும் இந்தியாவிற்கும் எப்போதுமே நெருங்கிய தொடர்பு உண்டு. நம்ம பழைய நிகழ்ச்சியில் கூட நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம், இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலுமே நிறைய ஏற்றுமதி இறக்குமதி வணிகங்கள் நடந்தது அப்படின்னு. தமிழகத்திலிருந்து விலை உயர்ந்த மணிகள், முத்துகள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. இந்த கிழக்கு கடற்கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய துறைமுகங்களில் ஒன்றாக இருந்த அழகன்குளம் துறைமுகம் இந்த வணிக தொடர்புக்கு மிக முக்கிய பங்காற்றி இருக்கு அப்படின்றது இதிலிருந்து நமக்கு புலப்படுது. அந்த அழகன்குளம் பற்றிய தகவல்கள், அங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணிகள், அதில் கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள், இதை பற்றி தான் இன்னமும் நம்ம விரிவாக பேச போறோம். செவிகள் தொடர்ந்தும் இணைந்திருக்கட்டும் கோடை பண்பலையோடு. இது வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
4: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
3: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
4: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418874411.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
7: மிஸ்டர் கோல்டு 100% கடலை எண்ணெய்.
8: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில், மேக்னா செல்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய அழகன்குளம் பற்றிய வரலாற்று செய்திகளை நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம்.

சங்க இலக்கியங்களான அகநானூறு, புறநானூறு, மதுரை காஞ்சி இந்த மாதிரியான இலக்கியங்களில் சாலியூர் அல்லது மருங்கூர் பட்டினம் அப்படின்னு குறிக்கப்படக்கூடிய ஒரு துறைமுகம்தான் இந்த அழகன் குளம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இங்கு செய்யப்பட்டிருக்கிற அகழாய்வு மூலமாக இந்த ஊரானது கிமு 4ஆம் நூற்றாண்டு தொடங்கி கிபி 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் மிகச்சிறப்பாக வணிகம் நடைபெற்ற வணிக தளமாகவும் துறைமுகமாகவும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கு கிடைத்திருக்கக்கூடிய மணி செய்யக்கூடிய கற்கள், பாசிகள், சிப்பி, சங்கு வளையல்கள், ரோமானிய நாட்டு ஓடுகள், கருப்பு சிவப்பு நிற ஓடுகள், மௌரிய பானை ஓடுகள், குறியீடுகள், தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், இது எல்லாமுமே இந்த ஊரினுடைய பழமையை நமக்கு சொல்லுது. இதையெல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் இதை இன்னமும் ஆய்வு செய்தோம் அப்படின்னா இன்னமும் இந்த அழகன் குளமானது வரலாற்று

சிறப்பு மிக்கதாக இருக்கும் அப்படின்றத அறுதியிட்டு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அழகன் குளத்துல என்னென்ன மாதிரியான அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு, என்னென்ன கிடைச்சிருக்கு, இதை பத்தியும் நம்ம பேசலாம். முன்னதாக 90களில் நம்மை ரசிக்க வைத்த மற்றும் ஒரு பாடல் தயாராக இருக்கு, கேட்டுட்டு வாங்க. இது கோடை பண்பலை வானொலி 100.5.

நிமிடங்கள் நிகழ்ச்சியில் நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்புக்கு தகுந்தாற் போல பாடல்களை கொடுக்கறது வழக்கம். ஒரு மாற்றத்திற்காக நம்ம 90களில் ரசித்த பாடல்களை நினைவூட்டணும், நினைவுகளை மீட்டு தரணும் அப்படின்றது எண்ணத்தோடு தான் இந்த வார நிகழ்ச்சியில் நம்ம 90களில் நம்மை கவர்ந்து இழுத்த பாடல்களை உங்களுக்காக தந்துட்டுருக்கோம். நிச்சயமாக நேயர்களுக்கும் பாடல்கள் பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னமும் பாடல்கள் ஒழிக்க காத்திருக்கு, தொடர்ந்து கேளுங்க. இப்போ நம்ம அழகன்குளம் வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பார்க்கலாமா? நம்முடைய தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை மூலமாக 1986 தொடங்கியே இந்த அழகன்குளம் பகுதியில் பல்வேறு கட்ட ஆய்வு பணிகள் நடந்துட்டுருக்கு. ஆரம்ப காலகட்ட ஆய்வில் இங்கே கப்பல் உருவம் வரையப்பட்ட பானை ஓடும், அச்சில் பதிக்கப் பெறுவதற்காக குடைய பெற்ற காளை உருவத்தோடு இருக்கக்கூடிய பானை ஓடு ஒன்றும், அது மட்டும் இல்லாமல் யானை ஒன்று செடியை தும்பிக்கையால் வளைத்து உண்ண முயல்வது மாதிரியான உருவம் இருக்கக்கூடிய ஒரு பானை ஓடு ஒன்றும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அழகன் குளத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பானை ஓட்டில் சமுதகா அப்படின்ற சொல் இருக்குது. இலங்கை குகை கல்வெட்டுகள்லேயும் இதே மாதிரியான சொல் காணப்படுது. இதன் மூலமாக தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் பழங்காலம் முதலே வாணிப தொடர்பு இருந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிற அதே நேரத்தில் இந்த அழகன்குளம் பகுதிக்கும் இலங்கைக்குமான வணிப தொடர்பை நம்மால் புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி கிரேக்க கலைப்பாணியை ஒத்திருக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை இடுப்பில் தாங்கி வைத்திருப்பது மாதிரியான ஒரு சுடுமண் பொம்மையும் இந்த அழகன்குளம் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பானை ஓட்டில் 3 பெண்கள் விசிறிய தங்களுடைய கைகளால் வீசுறது மாதிரியும், மற்றொரு கையில் மதுக்கூடத்தை தாங்கி பிடித்திருப்பது மாதிரியான காட்சியும் இருக்கு. இது எகிப்து பிரமிடுகளில் காணப்படக்கூடிய வண்ண உருவங்கள் மாதிரியே இருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அரேபியர்களோடு இருந்த வாணிப தொடர்புக்கு சான்றாக இந்த பகுதியில் அரபி எழுத்துக்களில் எழுதப்பட்ட சங்கு ஒன்றும் கூட ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் 1986 தொடங்கியே பல்வேறு கட்ட ஆய்வு பணிகளில் பல்வேறு விதமான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது எல்லாவற்றையுமே ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் நிச்சயமாக இந்த பகுதியானது இன்னமும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டால் இது கீழடி பகுதியை விட தொன்மையான பகுதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் தமிழர்களுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய சான்றாக இன்றைக்கும் அழகன்குளம் பகுதி இருக்கு அப்படின்றத நினைக்கும் போதே நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பெருமிதமா இருக்கு, இல்லையா? சரி, இந்த தகவலோட 90களில் நம்மை ரசிக்க வைத்த ஒரு பாடல் தயாராக இருக்கு, கேளுங்க. இது கோடை பண்பலை வானொலி 100.5 வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள்.

90களில் நம்மை ரசிக்க வைத்த பாடல்களோடு வரலாற்று தகவல்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது கொடைக்கானல் பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
5: தங்க நகைகளுக்கு 60% VAவில் தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
4: பீமா தங்கம், தூய தங்கம், பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
6: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
7: ரூபாய் 3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, எக்கோ, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
6: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
8: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 கல்லூரி கலாட்டா. நிகழ்ச்சியை வழங்குவோர் பெரியகுளம் மேரிமாதா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
9: தேனி மாவட்டத்தில் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றான மேரிமாதா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியானது
10: பெரியகுளம் நல்ல கருப்பன்பட்டியில் நல்லது இயற்கை சூழலில் அமைந்து

0: மேலும் இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
2: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
3: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
2: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
0: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா. நிகழ்ச்சியை வழங்குவோர் பெரியகுளம் மேரி மாதா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
6: தேனி மாவட்டத்தில் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றான மேரி மாதா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியானது
7: பெரியகுளம் நல்ல கருப்பன்பட்டியில் நல்லது இயற்கை சூழலில் அமைந்துள்ளது.
0: மேலும் இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.

90களில் நம்மை ரசிக்க வைத்த பாடல்களோடு வரலாற்று தகவல்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது கொடைக்கானல் பண்பலை வானொலி 100.5 இன் நேற்றைய நிமிடங்கள்.

அழகன் குளம் பற்றிய வரலாற்று தகவல்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அழகன் குளம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு முடிவுகளை வைத்து பார்க்கிறப்போ இந்த பகுதியானது பாண்டியர்களுடைய காலத்தில் மிக முக்கியமான ஒரு துறைமுக நகராகவும் வணிக தளமாகவும் இருந்திருக்கு அப்படின்றத நம்மால் புரிஞ்சுக்க முடியுது. இங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் 4 விதமான பண்பாட்டு காலங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம், சங்ககாலம், இடைக்காலம், இந்த பண்பாட்டை சார்ந்த தொழில்பொருட்கள் அகழாய்வில் கிடைச்சிருக்கு. அரிட்டியன் மற்றும் ரவுலட்டட் அப்படின்னு சொல்லப்படுற பானையோடுகள் இங்கு கிடைத்திருக்கக்கூடிய தொல்பொருள்களில் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா இது ரோம் நாட்டோடும் இத்தாலி நாட்டோடும் தமிழகம் வாணிப தொடர்பை கொண்டிருந்தது அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய சான்றுகளாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கு கிடைத்திருக்கக்கூடிய ரோமானிய காசுகளுடைய முன்பக்கத்தில் ரோம பேரரசருடைய தலைப்பகுதியும் பின்பக்கத்தில் வெற்றி தெய்வத்தினுடைய உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நாணயத்தில் ரோம் பேரரசனுடைய 2 வேலண்டைன் மன்னருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. சமுதக, குவிர அன், குவீரன் இந்த மாதிரியான பெயர்கள் மற்றும் பிராமி எழுத்துக்களினுடைய பொறிப்பு இருக்கக்கூடிய பானையோடுகளும் இந்த பகுதியில் நிறையவே கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் அகழாய்வில் கிடைச்சிருக்கக்கூடிய பளவளப்பான கருப்பு மட்பாண்டங்கள் வட இந்தியாவில் இருந்த கங்கை நகதி பகுதிக்கும் இந்த அழகன் குளம் துறைமுகத்திற்கும் இடையே இருந்த கடற் வணிக தொடர்பை உறுதிப்படுத்துது. ஆக இதை வைத்தெல்லாம் பார்க்கிற போது இந்த அழகன் குளம் பகுதியானது உள்நாட்டு வணிக தொடர்பிற்கும் வெளிநாட்டு வாணிக தொடர்பிற்கும் முக்கிய துறைமுகமாக இருந்திருக்கு அப்படின்றத நம்மால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? செவிகள் தொடர்ந்தும் இணைந்திருக்கட்டும் கோடை பண்பலையோடு. இது வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
2: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நிறைய டைம் பலகாப்பு அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன்ல நிறைய டைம் நிறைய பேர் வந்து இவங்களை அவாய்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இவங்க குழந்தை இல்லை அப்படிங்கறதுனால அவங்கள கூப்பிட மாட்டாங்க. சில சமயம் அவங்கள இவங்க கூப்பிட்டாலும் இவங்க போறதுக்கு இவங்க செல்ஃபா போறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இல்லை அந்த இடத்துல நிறைய பேர் நிறைய இவங்களை பேசுவாங்க, இவங்க எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு பயந்துப்பாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொசைட்டியில இன்னும் நடந்துட்டே தான் இருக்கு. இது சொசைட்டியில் இருக்கக்கூடிய பொது மக்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு குழந்தை கன்சீவ் ஆகணும் அப்படின்னு ஒரு பிளஸ் பண்ணணும், ஒரு குழந்தை எடுத்து கையில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தை எடுத்து கையில் கொடுக்கணும்னா நல்லா ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒருத்தவங்கள்ட்ட தான் நம்ம அந்த குழந்தையை கொடுப்போம் இல்லையா. இதை மாதிரி குழந்தை இல்லை அப்படின்னு ரொம்ப நாள் யோசிக்கிறவங்களுக்கு அந்த குழந்தை மேலே அவ்வளோ அன்பு இருக்கும். அந்த அன்போடு அந்த குழந்தைய ஆசீர்வதிக்கும் போது டெஃபினட்டாக உங்கள் குழந்தை நல்லாவே இருக்கும், ரொம்ப நல்ல விஷயம். அது அந்த குழந்தைக்கு நிறைய விதமான பாசிட்டிவான பிளெஸிங்ஸ் கிடைக்கும். அதனால நீங்கள் அந்த குழந்தை இல்லாதவங்கள ஹர்ட் பண்ணும்போது அந்த சிச்சுவேஷனில் அந்த குழந்தைய வந்து நமக்கு பிளஸ் பண்ணல. அதனால அந்த டயத்தில் அந்த லேடி வந்து, ஐயோ நமக்கு இந்த குழந்தை இல்லை, இந்த குழந்தை பெற்றிருக்கிறதுனால தான் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க மனசில் கஷ்டப்படும் போது, அதனால நீங்கள் இந்த மாதிரி பெண்களை அவாய்ட் பண்ணாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஹார்மோன் லெவல்ஸை நீங்கள் ப்ராப்பராக பேலன்ஸாக வச்சுக்க முடியும். அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண மாட்டீங்க. அது அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கும்

0: ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுடைய லைஃபுக்கு நம்ம நல்ல சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதே பெண்கள் அவங்க சைடில், அது லேடி சைடில் பார்த்தீங்கன்னா, சில சமயம் சொசைட்டியில் அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. இவங்களாம் ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டாங்க, இவங்களாம் அவங்கள அவாய்ட் பண்ணிப்பாங்க, இவங்களாம் தனக்கு ஏதோ பெரிய விஷயம் நோய் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணி அந்த பொது என்விரான்மெண்ட்டுக்கு போகாமல் கொள்ளாமல் இவங்களே அவங்கள ஹர்ட் பண்ணிப்பாங்க. இது நல்ல விஷயமே கிடையாது. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, பிறர் உங்களை ஹர்ட் பண்ணால் கூட அவங்க ஹர்ட் பண்ணுறது அவங்களுடைய மோசமான கேரக்டர் காமிக்குது. நம்ம அதுக்காக நம்ம கேரக்டரை மாற்றிக்க வேண்டியதில்லை. அதனால் நம்ம போயிட்டு ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ல எல்லாம் 99.9% உங்களால குழந்தையோட கன்சீவ் ஆகி உங்களால ஈஸியா இருக்க முடியும், குழந்தை பெற்றுக்க முடியும் கண்டிப்பா. அவ்வளோ விதமான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும்போது நீங்க இவ்வளவு தூரம் திங்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, இது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. நீங்க உங்க செல்ஃபா நீங்க உங்களை கம்மியா எவாலுவேட் பண்ணிக்கும் போது உங்களுடைய ஹார்மோன் லெவல்ஸ்ல ப்ராப்ளங்கள் வரும், அதனால கன்சீவ் ஆகிறதுல நிறைய பாதிப்புகள் வரும். அதனால நீங்க இதை மாதிரி திங்க் பண்ணாம சொசைட்டியில் இருக்க பிற நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. உங்களால் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் ஆன சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தால் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தால் எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை. வழங்கிய நலம் நலமறிய.

செவிக்கு இனிய பாடல்களோடு வரலாற்று தகவல்களை உங்கள் வசம் சேர்த்து கொண்டிருக்கிறது கொடிக்கானல் பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள்.

அழகன்குளம் பகுதியில் வண்ண கலவை பூச்சு கொண்ட பொருட்கள் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம முன்னமே சொன்னோம். அதில் இருக்கக்கூடிய மட்கலனை பற்றி நம்ம குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த மட்கலன் சங்ககால மக்கள் தயாரித்தது. இதில் வண்ண கலவை பூச்சு மூலமாக மட்கலனுடைய மேல் பகுதியில் வளைவு வளைவாக நெளிவு நெளிவாக கோடுகளால் அழகுபடுத்தியிருக்காங்க. இது இந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் ஆந்திராவிலிருந்து வந்தது அப்படின்னு அகழாய்வாளர்கள் கருதுனாங்க. ஆனால் அழகன்குளம், சேந்தமங்கலம், திருக்கோயிலூர், மாங்குடி, குடுமணல், வண்டம் இது மாதிரியான தமிழக அகழாய்வுகளில் அதிக அளவில் மண் அடுக்குகள்லையும் கீரல் குறிகள் கொண்டதோடையும் தமிழி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நிலையிலையும் நிறைய இந்த மாதிரியான வண்ணப்பூச்சுக்கள் கிடைச்சிருக்கு. இதன் அடிப்படையில் இந்த மட்கலன் தமிழகத்தை சார்ந்தது அப்படின்றத நம்மால் புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி முத்துரை பதித்த பானையோடுகளும் கூட அழகன் குளத்தில் கிடைச்சிருக்கு. அளவில் சிறிய அளவில் இது இருந்தாலும் கோப்பை, குவளை, குடுவை, டம்ளர் இந்த மாதிரியான சிறிய வடிவ மட்கலன்கள் இதில் காண கிடைக்குது. விரிந்த மேல்பரப்பும் குறுகிய அடிப்பரப்பும் கொண்ட இந்த பொருட்களில் குதிரை மீது போகக்கூடிய வீரன், விலங்குகளின் உருவமான மயில், அன்னப்பறவை, வாத்து இந்த மாதிரியான உருவங்கள் வரையப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கருப்பு சிவப்பு நிற மட்கலன்கள் மாதிரி வண்ணங்கள் தீட்டப்பட்டிருக்கு. இன்னொரு மட்கலனில் ஒரு உயர்குடி பெண் ஒருத்தவங்க தலை அலங்காரம் செய்வது மாதிரியும் அதற்கேற்ற மாதிரி கண்ணாடியை அவங்களுடைய தோழி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியாகவும் காட்டப்பட்டிருக்கு. இது ரோமானிய மட்கலத்தை சார்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதை வைத்து பார்க்குறப்போ அன்றைய காலகட்டத்தினுடைய மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத நம்மால் புரிஞ்சுக்க முடியுது. ஆக நம்முடைய தமிழர்கள் சங்ககாலம், சங்ககாலத்திற்கு முன்பும் சங்ககாலத்திற்கு பின்பும் கூட உயர்ந்த வாழ்க்கை தரத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்றத இந்த ஆய்வுகள் நமக்கு அறுதியிட்டு சொல்லுது. எது எப்படி இருந்தாலும் உலகத்திற்கே முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் நம்முடைய தமிழர்கள் அப்படின்றது இந்த அகழாய்வு பொருட்களின் மூலமா நம்மால புரிஞ்சுக்க முடியுது. தொண்ணூறுகளில் நம்மை ரசிக்க வைத்த பாடல்களோடு வரலாற்று தகவல்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது.

கானல் பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். இந்த வார நிகழ்ச்சியில நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அழகன்குளம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணிகள், அதில் கிடைத்திருக்கக்கூடிய சான்றுகள், தகவல்கள், இதை தான் உங்களோட நம்ம பகிர்ந்துகிட்டோம்.

ஒரு காலத்தில் சாலியூர் அல்லது மருங்காவூர் பட்டினம் அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த பகுதியானது இன்றைக்கு அழகன்குளம் அப்படின்ற பெயரில் அழைக்கப்பட்டு வருது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடத்துக்கு வாய்ப்பு நேரமும் கிடைச்சிது அப்படின்னா கட்டாயமாக போயிட்டு வாங்க. இந்த அழகன்குளம் பற்றிய வரலாற்று தகவல்களை நீங்கள் இன்னமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசினுடைய துள்ளியல் துறையினுடைய இணையதள பக்கத்தில் நிறைய தகவல்கள் இருக்குது, நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். அழகன்குளம் பற்றிய வரலாற்று செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்ட மனநிறைவோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி நண்பர்களே.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். அனைத்து துறை வளர்ச்சியானது ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளது. பொது வாழ்வில் இளையோர்கள் அதிக அளவில் ஈடுபட வேண்டும் என்று முன்னாள் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்கள் இன்று இரவு தாயகம் கொண்டுவரப்படும் என்று அந்நாட்டிற்கான இந்திய தூதரக அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி காலமானார். அவரது இறுதிச் சடங்கு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். பழனிக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் தங்கும் விடுதி அறைகளை ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்யும் வசதி இன்று முதல் தொடங்கியுள்ளது. மதுரை திருச்சி 4 வழிச்சாலையில் கொட்டாம்பட்டி அருகே இன்று காலை நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்காசியாவில் அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளதால் பதற்றம் நீடிக்கிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டுமே தவிர ராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவிற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஐந்தில் கல்லூரி கலாட்டா
1: நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: மேலும் இணைந்து வழங்குவோர் பெரியகுளம் மேரி மாதா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
3: தேனி மாவட்டத்தில் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றான மேரிமலா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியானது
4: பெரியகுளம் நல்ல கருப்பன்பட்டியில் நல்லது இயற்கை சூழலில் அமைந்துள்ளது.
3: தொடர்புக்கு 9789735402. தேனி மாவட்டத்தில் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றான மேரிமலா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியானது
4: பெரியகுளம் நல்ல கருப்பன்பட்டியில் நல்லது இயற்கை சூழலில் அமைந்துள்ளது.
3: தேனி மேரிமலா பள்ளி மற்றும் பெங்களூரில் உள்ள கிறிஸ்துவ பல்கலைக்கழகத்துடன் இணைந்த சார்பு நிறுவனம்.
4: தற்போது எமது கல்லூரியில் முதலாம் ஆண்டு இளநிலை மற்றும் முதல்நிலை மாணவர்களுக்கான சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
3: கணினி அறிவியல் சார்ந்த புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளன.
4: கணினி மையமாக்க நூலகம் ஆய்வகங்கள் மற்றும் வகுப்பறைகள் எமது கல்லூரியின் சிறப்பு அம்சங்களாகும். தற்போது எமது கல்லூரியில் நேரலை மற்றும் இணையவழி மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டுள்ளது.
3: தொடர்புக்கு 9789735402.
0: இளமை பட்டாளங்களோடு இணைந்து கோடை பண்பலை 100.5 இப்போது கல்லூரி கலாட்டா. இன்னைக்கு கல்லூரி கலாட்டா பெரியகுளம் மேரி மாதா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்திலிருந்து வர இருக்கு. வளாகத்துல நம்மள்ட்ட பேசுறதுக்காக இப்ப காத்துட்டு இருக்கிறாரு KS கார்த்தி.

0: இனிய முற்பகல் வணக்கம் நேர்களே. காற்றலையில் கைகொலுகிக் கொள்வோம். இன்று தேனி மாவட்டம் பெரியகுளம் மேரிமாதா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து கல்லூரி கலாட்டி இன்றைக்கு நிகழ்ச்சியில நிறைய பேர் பங்கேற்கிறாங்க. முதலாவதாக இருக்காங்க, அவங்ககிட்ட பேசுறேன். இந்த கல்லூரியை பற்றி
1: கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வி சேவையை வழங்குவதற்காகத்தான் எங்களது கல்லூரி தொடங்கப்பட்டது. இங்க படித்த பல பேரு மாணவர்கள் பல அரசு வேலையில போயிருக்காங்க, குறிப்பா ராணுவம், காவல், இன்னும் பிற அரசு துறைகள்ல போயிருக்காங்க. மீண்டும் மீண்டும் எங்களுடைய கல்வி சேவையை இங்க இருக்கிற கிராமப்புற மாணவர்களுக்கு வழங்குவதுதான் எங்களுடைய கல்வியின் எங்களுடைய கல்லூரியின் முதலாவது நோக்கமேவும். இது ஒரு சிஎம்ஐ காங்கிரிகேஷன் இன்னொரு சார்பு நிறுவனம். நன்றி.
0: இப்போ நீங்க சொல்லுங்க, இங்க வந்து நிறைய விதமான சமூக பணிகள் செய்யக்கூடிய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் விதமாக நிறைய ஆக்டிவிட்டி வச்சிருக்கீங்க, அது என்ன மாதிரியான?
1: இங்க வந்து ரெட் ரிபன் கிளப் இருக்குங்க, ஆர்ஆர்சின்னு சொல்லுவாங்க. அது போக வந்து யூத் ரெட் கிராஸ் இருக்கு, ஒய்ஆர்சி இருக்கு, என்எஸ்எஸ் நாட்டு நலப்பணி திட்டம் இருக்கு, அது போக உன்னத் பாரத் அபியான் அப்படிங்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கு. இங்கேயே ஒவ்வொரு துறையிலுமே தனித்தனியா கிளப் அண்ட் அசோசியேஷன் இருக்கு. எல்லா இதுலயுமே வந்து மாணவர்களுடைய அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட், தனித்திறனை முன்னேற்றுவதற்காக இந்த மாதிரியான திட்டங்கள் எங்கிட்ட நிறைய இருக்கு. நன்றி.
0: சிறப்புங்க, நீங்க சொன்ன மாதிரி மாணவர்களுடைய தனித்திறனை மேம்படுத்துவதற்காக நிறைய நிகழ்ச்சிகள் வச்சிருக்கீங்க. இப்ப கல்லூரி மாணவ மாணவிகளுடைய என்னென்ன சொல்ல போறாங்கன்றதையும் கேட்டுருலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: அமிர்தா.
0: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
2: கேரளா.
0: கேரளால எந்த ஊர்?
2: கேரளா இடுக்கி.
0: இடுக்கியில எந்த ஊர்?
2: இடுக்கியில தொடுபுழா.
0: அப்படி சொல்லணும் இல்ல. சரி, என்ன சொல்ல போறீங்க?
2: இன்னும் கொஞ்சம் நேரம்
0: பாட்டு பாட போறீங்க. பாடு.

0: இன்னும் கொஞ்சம் காலம்
1: சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்ல ஒரு குரல்ல பாடிருக்கீங்க. அடுத்ததா யார் வரப்போறீங்க, வாங்க உங்க பேர் சொல்லுங்க.
2: என்னுடைய பெயர் ஸ்வீட்லன் ஷிபினா, நான் இங்க தேனி டிஸ்ட்ரிக்ட்ல போடி நாயக்கனூர்ங்கிற ஒரு இடத்துல இருந்து நான் வரேன்.
1: தினசரி வந்துட்டு போறீங்களா?
2: ஆமா, நான் டே ஸ்காலர், நான் வேணிமாதா காலேஜ்ல செகண்ட் இயர் பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் கிரிமினாலஜி படிச்சுட்டு இருக்கேன்.
1: என்ன சொல்ல போறீங்க?
2: நான் வந்து பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல சின்ன ஒரு ஸ்பீச் கொடுக்கலாம்னு இருக்கேன்.
1: சின்ன ஸ்பீச்சா தானே இருக்கும், ரொம்ப நேரமா போயிடாது.
2: இல்ல இல்ல, முடிஞ்ச அளவு சீக்கிரம் மட்டும். யாரும் ஊரே யாவரும் கேளிரென்று உலக சகோதரத்தை பேசிய மண் நம் தமிழ் மண். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பெண்களின் புகழை பாடியவன். ஆனா இதே மண்ணில் தான் பெண் குழந்தை பிறந்து விட்டாளா என்று முகத்தை சுழிப்பவர்களும் இருந்தார்கள். இந்த எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கும், இந்த கோடை எஃப்எம் 100.5 கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய வணக்கம். என் பெயர் ஸ்வீட்லின் சிம்னா. இன்றைய தலைப்பு, பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம். எனக்கு ஒரு சந்தேகம், பெண் இல்லாமல் எந்த ஆணாவது இந்த உலகில் பிறந்திருக்கிறானா? இல்லை, அப்படி இருக்க ஒரு பெண் குழந்தை பிறந்தால் ஏன் அந்த குடும்பம் அதை பாரமாக நினைக்கிறது? நிறைய பேசணும் என்ற ஆசைதான். ஆனா சின்ன ஒரு கதையோடு நான் முடிக்கிறேன். இந்தியால ஒரு பெண்மணி இருந்தாங்க. தன்னுடைய கணவன் இரண்டு மகனோடு அவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு மிடில் கிளாஸ் பெண்மணி தான் அவங்க. ஆனா திடீர்னு அவர் கணவன் இறந்து போகிறார். அப்படியே அவங்க ரெண்டு மகன்களும் இறந்து போறாங்க. நினைச்சு பாருங்க, ஒரு பெண் தன்னுடைய கணவனையும் இரண்டு மகன்களையும் இழந்து நிற்கிற அந்த நொடியில தன்னுடைய உறவினர்கள் மத ஜாதி எல்லாத்தையும் உதவி கேட்டாங்க. யாருமே உதவல. ஆனா எது உதவிச்சு தெரியுமா? அவங்களுடைய கல்வி உதவிச்சு, அவங்களுடைய திறமை உதவிச்சு. நீ என்ன பண்ண போற, நம்ம இனி வாழணுமான்னு நினைச்ச அந்த பெண் இப்ப யார் தெரியுமாங்க? இந்தியாக்கே பிரசிடென்டா ஊர்வலம் வராங்க.

0: மேடம் திரௌபதி முர்மு. எதனால இப்படி ஆனாங்க? அவங்களுடைய கல்விதான் அவங்களுக்கு கை கொடுத்துச்சு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பெண் குழந்தை அப்படிங்கறது வந்து அவங்களை வீட்டுக்குள்ள பூட்டி வைப்பதுதான் பாதுகாப்பு. இல்லங்க, அவங்களை வெளியே விடுங்க, அவங்க உயரட்டும், இந்தியா வளரட்டும். அத்தகைய மாற்றத்துக்கு தொடக்கமாக நாம் இருக்கோம்.
1: பாட்டு பாடுறேன்.

0: சூப்பர் சூப்பர் சூப்பர். வந்து வாங்க, உங்க பேர் என்ன?
1: நாகராஜ். நாகராஜ், என்ன படிக்கிறீங்க, எங்க இருந்து வரீங்க? நான் வந்து இங்க பெரிய குளத்துலேருந்து வரேன், 3ஆம் ஆண்டு நுண்ணுயிரியல் இளங்கலை. நான் வந்து பேசப்பட்டியில் பேச போறேன், தமிழின் நிலைமை பற்றி பேச போறேன். மனங்கவரும் தென்றலில் குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பரிதான் துன்பமிகு தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடுகிறார் புரட்சி பாவலர் பாரதிதாசன். தெருக்களில் மட்டுமா தமிழ் இல்லை, நம் தாய்மொழி நம் தமிழ்மொழி, வழிபாட்டு தலங்கள், பழக்காடு மன்றங்கள், கல்வி, வேலை நிறுவனங்கள் என எல்லா இடத்தினின்றும் வெளியேற்றப்பட்டு இறுதியில் தமிழரின் நாக்கிலிருந்தும் வெளியேற்றப்பட்டது. எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நிலம், எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம் என்று புரிய வைத்த புறநானூற்று வீர தலைவன் பிறந்த மண்ணில் தமிழுக்கு நிகழும் அவலத்தை எப்படி மானத்தமிழர் பொறுத்து கடந்து செல்வது? இந்த நிலை மாறுவதற்கெல்லாம் ஒரே தீர்வு என்று பாரதிதாசன் கூறுகிறார். அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே, அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய். தமிழனின் அதிகாரம் இப்புவியில் நிறுவுவதே தமிழ் தாய்க்கு நாம் செய்யும் மரியாதை. மீண்டும் தமிழனையும் தமிழ் வாழ்க.
0: நன்றி. சிறப்பு. நிறைய மாணவர்கள் நிறைய அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட இருக்கிறாங்க. அதுக்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவேளை.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையாக AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
6: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி OTG-ஐ எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்தன் கோ.
9: பீமா ஜுவல்லரியின் 1ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
10: வைரம் கேரட் இருக்க 25,000 வரை தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
9: பீமா தங்கம், தூய தங்கம், பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
11: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
12: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
11: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃப்.

0: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: தேனி மாவட்டத்தில் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றான மேரிமகா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியானது
3: பெரியகுளம் நல்ல கருப்பன்பட்டியில் நல்ல இயற்கை சூழலில் அமைந்துள்ளது.
2: தேனி மேரிமகா பள்ளி மற்றும் பெங்களூரில் உள்ள கிறிஸ்துவ பல்கலைக்கழகத்துடன் இணைந்த சார்பு நிறுவனம்.
3: தற்போது எமது கல்லூரியில் முதலாம் ஆண்டு இளநிலை மற்றும் முதல்நிலை மாணவர்களுக்கான சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
2: கணினி அறிவியல் சார்ந்த புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளன.
3: கணினி மயமாக்கப்பட்ட நூலகம், ஆய்வகங்கள் மற்றும் வகுப்பறைகள் எமது கல்லூரியின் சிறப்பு அம்சங்கள் ஆகும். தற்போது எமது கல்லூரியில் நேரலை மற்றும் இணைவழி மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டுள்ளது.
2: தொடர்புக்கு 9789735402.
4: கோடி பண்பலையில் இணைந்திருக்கிறோம் கல்லூரி கலாட்டா.
5: வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெட் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
5: மேலும் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் பெரியகுளம் மேரி மாதா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின்.

0: 1949 ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில், மேக்னா செல்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை வானொலி 100.5 தேடி வரும் பண்பலையோட சேர்ந்து. இன்றைக்கு கல்லூரி கலாட்டம் இன்றைக்குல இருந்து துவங்கி இருக்கிறோம். இன்றைக்கு வந்து தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் இருக்கக்கூடிய மேரி மாதா கலை அறிவியல் கல்லூரியில தான் இருக்கும். இப்ப அடுத்து என்னெல்லாம் கேட்க போறோம் அப்படின்னா, இப்ப தமிழ் துறையில ஐயா ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் ரவிக்குமார், நான் மேரி மாதா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறையில் பேராசிரியராக பணியாற்றுகிறேன். என்னுடைய மாணவர்களுக்காகவும் கோடை எஃப்எம் நேயர்களுக்காகவும் இந்த பாடலை நான் பாட விரும்புகிறேன். நன்றி. இந்த பாடல் பாடலாம். சரிங்க. மாதா உன் கோவிலிலே மணிதீபம் ஏற்றும் அந்த பாடல, அந்த பாடல்.

0: இங்க மாணவர்களுக்கு நல்லா பாட்டு வாத்தியார் நீங்க தான் நினைக்கிறேன். நிறைய பாடல்கள் நல்லா அழகா பாடுறாங்க, ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி. வணக்கம், உங்க பேர்?
1: எம் நிவேதா.
0: எங்க இருந்து வரீங்க?
1: போடி நாயக்கன்.
0: டெய்லி வந்துட்டு போறீங்க, என்ன சொல்ல போறீங்க?
1: ஒரு கைனா காலேஜ் பத்தி பேசுறேன். ஹாய், ஹலோ எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட நான் ஒரு கதையை உங்க முன்னாடி சிந்திக்க போறேன். இந்த காலத்துல மருத்துவத்துறைகள்ன்றது எவ்வளவோ வளர்ச்சி பெற்றிருக்கு, ஆனா அந்த காலகட்டத்துல மருத்துவத்துறைகள் வளர்ச்சி பெறவே இல்லை. இந்த மருத்துவத்துறை வளர்ச்சி பெறதுக்கு ஒரு முக்கிய காரணமா அடிக்கல் நட்டவரை பத்தி அப்ப நம்ம பத்தி இப்ப பேச போறோம். 1919 வந்துட்டு கைனகாலஜி, அதாவது கைனகாலஜினா மகளிர் மருத்துவம்னு சொல்லி சொல்றோம், அதெல்லாம் ரொம்ப வளர்ச்சி பெறாத காலத்தை தான் 19th century சொல்லி சொல்றோம். அதுல வந்துட்டு இவர் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கார் பெண்கள் மருத்துவத்துல. இவர் பண்ண மருத்துவ முறைகள்னால பெண்கள்ல ஆரோக்கியம் வந்துட்டு பல விதமா வளர்ச்சி பெற்றுருக்கு. ஆனா இவர் வந்துட்டு ஆராய்ச்சி செய்யறதுக்கு கருப்பின பெண்களை வந்துட்டு அடிமைகளாக இருந்த கருப்பின பெண்களை தான் பரிசோதனை செய்து பார்த்திருக்காரு. அதாவது அவங்களுக்கு மயக்க மருந்து கூட தராம ரொம்ப கொடுமைப்படுத்தி அவங்களோட அனுமதியே இல்லாம மருத்துவ பரிசோதனைகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. அப்படி செஞ்சதுல வந்துட்டு அவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, வெள்ளி நூல்களை கொண்டு தையல் போடுறது மூலமா நம்ம கிருமி தொற்றுகளை வந்து தடுக்கலாம்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் என்னதான் நல்ல பரிசோதனைகளை கண்டுபிடிச்சிருந்தாலும் அது மத்தவங்க அனுமதி இல்லாம கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் மயக்க மருந்து கூட தரது இல்லை. ஏன்னா அவங்க வந்துட்டு கருப்பின பெண்கள், அவங்க வலி தாங்க சக்தி அதிகமா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில இது பண்ணிட்டாங்க. அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜேம்ஸ் மரியன் சில். இதுல வந்துட்டு முக்கியமானவங்க அன்னார்கா. இவங்களுக்கு 30க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகள் வந்துட்டு பண்ணிருக்காங்க.
0: ரொம்ப சிறப்பு, நல்ல ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: கிறிஸ்டினா.
0: நீங்க என்ன சொல்ல போறீங்க?
2: கவிதை சொல்லுங்க. நான் பிறந்து தன் திறந்து நான் பார்த்த முதல் தெய்வம் என் அப்பா. கண்ணீரோடு என்னை எடுத்தாய், கஷ்டத்தோடு என்னை வளர்த்தாய், பள்ளியில் என்னை சேர்த்தாய், படிக்க வைத்து பார்த்தாய். புத்தகத்தை பார்க்கிலும் பூ போல் இருக்கும் உன்னிடம் கற்றதே அதிகம். மறுஜென்மம் என்ற ஒன்று எனக்கு இருந்தால் அதில் நான் காலனியாக தான் பிறக்க வேண்டும். ஏனென்றால் என்னை சுமந்த என் தந்தையை வருடம் முழுவதும் நான் சுமக்கும்.
0: நான்
2: தமிழ் பத்தி ஸ்பீச் கொடுக்க போறேன். தென் தமிழ் திக்கட்டும் பரவட்டும், தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள்.

0: தாய் என்று ஐயன் திருவள்ளுவரின் கூட்டுக்கிணங்க அவையில் வீற்றிருக்கும் பெரியவர்களுக்கும் அறிஞர்களுக்கும் என் அன்பு தோழர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அகழ்வாரை தாங்கும் புவியா? ஆம், அகழ்வாரை தாங்கும் புவிதான். செந்தமிழ் மொழியோ தேன் தமிழ் சுவையோ இங்கு கூட இருக்கும் அவையே அவையில் இருக்கும் பெருந்தகையே. நேரிய பண் செய்யக்கூடிய காத்திருக்கும் அறிவு படைத்த அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நம் தமிழ் மொழி செம்மொழியா? ஆம், உயர்தனி செம்மொழி என்று ஜூன் 3 அறிவித்திருக்கிறார்கள். நம் தமிழ் மொழி உணர்ச்சி பூர்வ மொழியா? ஏன், ஆங்கிலம் கூட தான் இருக்கின்றன, ஏன் தமிழ் மொழி உணர்ச்சி பூர்வமான மொழி? கூறட்டுமா? உயிர் எழுத்துக்களில் 12 உள்ளது என்று அனைவருக்கும் தெரியும். அந்த 12 எழுத்துக்களின் பொருள் யாருக்காவது ஒருவருக்கு தெரியுமா? கூறுகிறேன், கேளுங்கள். அ என்றால் வலி என்றும், இ என்றால் திருப்பும் மகிழ்ச்சி என்றும், உ என்றால் காரம் என்றும், ஐ என்றால் கோபம் என்றும், ஏ என்றால் வெட்கமும், ஓ என்றால் ஆச்சரியமும், அவ் என்றால் விக்கலும் என்று கூறி சிறப்பாக கூறியிருக்கிறார்கள் நம் தமிழ் மொழி. நன்றி, வணக்கம்.
1: சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஒவ்வொருத்தர் தமிழை பத்தி நல்லா சொல்லியிருக்கீங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க?
2: என் பேர் மாணவ், நான் மேரி மாதா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில 3 நுண்ணுரியல் படிக்கிறேன். நான் மாணவர்களின் மொபைல் வாழ்க்கை தலைப்புல சின்னதா பேச வந்திருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு காலத்தில் புத்தகம் பேனாவை அடையாளமாக கொண்ட மாணவர்கள் இப்ப பார்த்தா கையில போனும் காதல ஏற்படுத்துமாதான் இருக்காங்க. ஆய்வுபடி பாத்தீங்கன்னா 77% மாணவர்கள் தினமும் 5 மேல போன் யூஸ் பண்றாங்க. காலையில கண்ணை திறந்ததுல இருந்து கல்லூரிக்கு வந்தாலும் கிளாஸ்லயே பெஞ்சுக்குள்ள போனை பாக்குறது, எக்ஸாம் வந்தா எக்ஸாம் 10 முன்னாடியும் இன்ஸ்டாகிராமே பாத்துட்டு இருக்கிறது, சரி வீட்டுக்கு போய் எல்லாம் போனை விழுவாங்கன்னா வீட்டுக்கு போயும் போனை பாக்குறது, தூங்குறதுக்கு முன்னாடியும் போனை பாக்குறது, தூங்குறதுக்கு அப்புறமும் போனை பாக்குறதாவே. நான் நாலு
1: தூங்குனதுக்கு அப்புறம் எப்படி போனை பார்க்க முடியும்?
2: தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு திங்கும் சத்தம் கேட்கலாம், அப்படியே என்ன மெசேஜா, எத்தனை பேர் லைக் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி சொல்றேன். ஏன்னா நடு ராத்திரி ஆனாலும் போனை விடுறதாவே இல்லாம இருக்கு. அப்ப இது கெட்டதானா? இல்ல, நம்ம பயன்படுத்துறத பொறுத்துதான் இருக்கு. சொல்லி போன பேட்டரி தான் சார்ஜ் போட்டுக்கலாம், ஆனா போன நேரம் திரும்பி வராது. போன அறிவுத்தனமா பயன்படுத்துங்க. வாய்ப்பதுக்கு நன்றி, வணக்கம்.
1: வாங்கம்மா, உங்க பேர் என்ன?
3: சஞ்சனா.
1: சஞ்சனா, எங்க இருந்து வரீங்க?
3: கேரளா.
1: கேரளால எந்த
3: ஊரு? திருச்சூர்.
1: குருவாயூர்.
3: ஆஹ், நான் பாட்டு பாட போறேன்.

0: என்ன சொல்ல போறீங்க?
1: அப்புறம் ஒண்ணு பண்ணும், ஒரு கவிதை கேட்டுட்டு அப்புறம் பாட்டு பாடலாம். என்ன கவிதை சொல்ல போறீங்க?
2: நான் வந்து தனியா ஒரு புக் எழுதிருக்கேன் சொந்தமா, அத பத்தி ஒரு கவிதை சொல்லிடுறேன். நான் நீ நம் காதல், நல்ல நாளை நம் திருமணம், அடக்கமான வீடு, போதிய அளவு என் சம்பளம், பஞ்சமெல்லாம் உன் சிரிப்பு, அரைகுலை ஆடக்கூட நான் அதையும் ரசிக்கும் நீ, கொஞ்ச சண்டை நிறைய கொஞ்சல், உனது சாயலில் ஒரு பெண் பிள்ளை, எனது சாயலில் ஒரு ஆண் பிள்ளை, மூன்றாம் பிள்ளையாய் பெண்ணை உன் அன்பு தொல்லை, வார விடுமுறை சுற்றுலா பண்டிகை என்று நான் பெற்றோரின் வருகை. காதல் என்பது அறிதல் தொடங்கி பிரிதல் அல்ல, அறிதல் தொடங்கி புரிதல், புரிதல் மட்டுமே போதும் காதல் வெற்றி பெற. என் பேர் ஸ்வீட்சன், மூன்றாம் ஆண்டு சேர்க்கை நோய் படி. நன்றி.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு. மாணவர்கள் தொடர்ந்து நிறைய தனித்திறமைகளை நம்மளோட வெளிக்காட்டிட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்ம ஒரு பாடலை கேட்கலாம். அதற்கு முன்பாக
3: இதுவரை நம் கோடை பண்பலையில் இணைந்திருந்தோம் கல்லூரி கலாட்டா
4: நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்த் & கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் & கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். பிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் & கோ.
4: மேலும் இணைந்து வழங்கியோர் பெரியகுளம் மேரி மாதா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
6: தேனி மாவட்டத்தில் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றான மேரி மகா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியானது
7: பெரியகுளம் நல்ல கருப்பன்பட்டியில் நல்ல இயற்கை சூழலில் அமைந்துள்ளது.
6: தொடர்புக்கு 9789735402. தேனி மாவட்டத்தில் தலைசிறந்த

0: நிறுவனங்களில் ஒன்றான மேரிமலா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியானது
1: பெரியகுளம் நல்ல கருப்பன்பட்டியில் நல்லது இயற்கை சூழலில் அமைந்துள்ளது.
0: தேனி மேரிமலா பள்ளி மற்றும் பெங்களூரில் உள்ள கிறிஸ்துவ பல்கலைக்கழகத்துடன் இணைந்த சார்பு நிறுவனம்.
1: தற்போது எமது கல்லூரியில் முதலாம் ஆண்டு இளநிலை மற்றும் முதல்நிலை மாணவர்களுக்கான சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
0: கணினி அறிவியல் சார்ந்த புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளன.
1: கணினி மயமாக்கப்பட்ட நூலகம், ஆய்வகங்கள் மற்றும் வகுப்பறைகள் எமது கல்லூரியின் சிறப்பு அம்சங்களாகும். தற்போது எமது கல்லூரியில் நேரலை மற்றும் இணைவழி மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டுள்ளது.
0: தொடர்புக்கு 9789735402.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
2: தங்க நகைகளுக்கு 60% VAவில் தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
1: பீமா தங்கம், தூய தங்கம். பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
3: கோடை பண்பலை 100.5. இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: நாம் இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை வானொலி 100.5. கல்லூரிகளாட்டா இன்றைக்கு தேனி மாவட்டம் பெரியகுளம் மேரிமாதா கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து இப்ப நிகழ்ச்சியில வந்து நம்மளோட இந்த கல்லூரியினுடைய ஒரு பேராசிரியர் பேசிருக்காங்க. அவன்கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர்
6: சொல்லுங்க. நரேன்குமார் சார், மேரிமாதா காலேஜ்ல வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம காலேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் சிஎஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து புதுசா வந்து ஒரு ஆல்ரெடி நிறைய கோர்ஸ் இருக்கு. புதுசா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ வந்து மாணவர்கள் மாணவிகள் வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷனுக்காக ஆகஸ்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்ப வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சமீபத்தில் மறைந்த ஜானகி அம்மா அவங்களுக்காக ஒரு பாட்டு வந்து பாடலாம் அப்படின்னு இருக்கேன்.
7: ஈரோ விழுந்தாலே நிலத்திலே எல்லாம் துளிர்க்குது, நேசம் பிறந்தாலே உடம்பலா ஏனோ செலுக்குது, குயிலே குயிலினமே அந்த இசையா பாடுதமா, குயிலே குயிலினமே அந்த கதையா கேட்குதமா, கதையா விடுகதையாவதில்லையே அன்புதான், தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நெனப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணம்மம்மா, எண்ணங்களுக்கேத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உள்ளத நானும் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே.
5: சூப்பர். உங்க ஊர்ல பிறந்த இளையராஜ், இளையராஜா அவருடைய நல்ல அருமையான அவருடைய குரல் மாதிரி இருக்கு, ரொம்ப சந்தோஷம். உங்க பேர் என்ன? நீங்க எந்த ஊர்ல இருந்து?
8: கன்னியாகுமரி.
5: என்ன பாட்டு சொல்ல போறீங்க?
8: கடல் மூவில இருந்து மூகில் போட்டேன்.

0: சூப்பர் நான் கவிதை சொல்ல போறேன். முக்கியமா வந்து இந்த ரிலேஷன்ல இருப்பாங்களே அவங்க வந்து இகழ்ந்து பேசுறது. நீ ஆணவத்தில் இருக்கிறாய், அந்த ஆணவத்தினால் பிறரை இகழ்ந்து பேசாது. பிறருக்கு தரும் அவமானம் அவர்களின் மனதில் வலியை விதைக்கும். ஆனால் காலம் ஒரு பொழுது திரும்பும் போது உன் ஆணவத்தை ஆட்டி படைக்க ஒருவனை முன்னிறுத்தி வரும். அவன் நீ இகழ்ந்தவனான கூட இருக்கும்.
1: என் பேர் அஸ்வினா பெர்னாண்டல், நான் கொடைக்கானல இருந்து வரேன். நான் மேரிமாதா காலேஜ்ல செகண்ட் இயர் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் படிக்கிறேன். வீட்டுல இருக்கேன் சார். படி ஜோக் சொல்ல போறேன். ஒருத்தன் கார் டேங்க ஓபன் பண்ணி சிரிச்சே இருந்தாரா, ஏன் மனசு விட்டு சிரிச்சா ஆயுள் கூடுன்னு சொன்னாங்களாம். சிட்டில இருந்து ஏன் ஆவியா வருத்திட்டு இருக்கா, ஏன்னா அது செத்து போயிடுச்சான். வருஷத்துக்கு ஒரு முறை வரும் கெஸ்ட் யாரு வேற யாரு ஆச்சுதான். ஒருத்தர் பேங்க்ல போய் வாங்கின கடன் அடுத்து வெறும் சில்லறையா கொண்டு போனாராம். என்னன்னு தெரியுமா, பேங்க் மேனேஜர் சொன்னாரா, வாங்கின கடனை நாணயமா அடைச்சு.

0: நல்லா சொன்னீங்க. வணக்கம், உங்க பேர்?
1: என்னோட நேம் ஜப்ரின் பாத்மா, பெரியகுளத்துல இருந்து வரேன். நான் இங்க மேரி மாதா காலேஜ்ல வந்து படிக்கிறேன், தேர்ட் இயர் பிகாம் ஜெனரல் படிக்கிறேன். பாட்டு பாடு. இதுவரை உணவிது இதயத்தில் உண்டாத கனவிது பழித்திடும், அன்னாலை தேடிடும் பாடல் தாயோ, மூடாமல் மூடி மறைத்தது தானா, பூத்து வருது தேடாமல் தேடி கிடைத்தது இங்கே.
2: என் பேர் ஜெய சலேஷ்காருங்க, நான் கொடைக்கானல இருந்து வரேன், நேரி மாதா கல்லூரியில. நான் வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் செகண்ட் இயர் படிக்கிறேன். நான் வந்து நேர்மையை பத்தி ஒரு கவிதை சொல்ல போறேன். நேர்மை என்பது நெஞ்சின் ஒளி, பெரி தவறாத வாழ்வின் பலி, பொய்யை விட்டு உண்மையை தழுவி புகழோடு வாழ்வோம் நிமிர்ந்து. கஷ்டம் வந்தாலும் கலங்காதே, கடமை பாதையை விலகாதே, நேர்மையை என்றும் நம் செல்வம், நெஞ்சில் நிலைக்கும் நல்ல பண்பம். கிடைப்பெறுவது காரணம்.
3: ரோஹித் கூடலூர்ல இருந்தாரேன். நான் நிறைய கவிதை எழுதுவேன். சொல்லாமல் விட்ட வார்த்தைகள் அப்படின்ற டைட்டில் எழுதியிருக்கேன். சொல்ல வேண்டிய பல வார்த்தைகள் சில நேரங்களில் மௌனத்திற்குள் புதைந்து போகின்றன. ஏன் மனிதனின் மனம் கல்லோ, கற்கள் கூட ஒரு நாள் மணலாகி விடுகின்றன. ஆனால் மனிதனின் மனம் மட்டும் ஏனோ மாற மறுக்கிறது. மனம் என்னும் பூட்டை அகந்த என்னும் பூட்டால் பூட்டி மனிதநேயம் என்னும் உணர்வை அதன் உள்ளே சிறை வைத்து விட்டான் மனிதன். நன்றி சொல்ல வேண்டிய இடத்தில் மௌனம் பேசுகிறது. மன்னித்துவிடு என்று கேட்க வேண்டிய நேரத்தில் தயக்கமே வெற்றி பெறுகிறது. நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய உதடுகள் அமைதியை அணைத்துக் கொள்கின்றன. காலம் கடந்த பிறகு வருத்தத்தின் கண்ணீராக மாறுகிறது. அன்பை வெளிப்படுத்த நாளை இருக்கும் என்று நம்பும் மனிதன் ஒரு நாள் நேற்றே சொல்லி இருக்கலாமே என்று வருந்தி நிற்கிறான். ஆகவே சொல்லாமல் விட்ட ஒரு வார்த்தையின் சுமை சொல்லிவிட்ட 1000 வார்த்தைகளை விட கனமானது. தேங்க்ஸ்.
4: என் பேர் திவ்ய ஜோதி, நான் போடி நாய்க்கனூர்ல வந்தேன். இங்க வந்து செகண்ட் இயர் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் படிக்கிறேன். இயற்கையை பத்தி ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு நாள் விடுமுறையில் அனு தனது தாத்தா வீட்டிற்கு சென்றாள். ஆனால் நாள் முழுவதும் கைபேசியை பார்த்து கொண்டே இருந்தாள். அதை கவனித்த தாத்தா, வா கொஞ்சம் வெளியே நடந்து வரலாம் என்று அழைத்தார். விருப்பம் இல்லாமல் சென்ற அனு வழியில் பறவைகள் சீச்சொலி, வண்ணத்து பூச்சிகளின் பூக்கள், மரங்கள், குளிர்ந்த காற்று ஆகியவற்றை பார்த்து ரசித்துக் கொண்டாள். தாத்தா மெதுவாக கைபேசி உனக்கு தகவலை காட்டும்.
0: கடைசியா அந்த கதை என்னன்னு
4: சொல்லு. இயற்கையை ரசிக்க ஆரம்பிக்கிறோம், ரசித்தா நல்லா இருக்கும்.
1: என் பேர் கயல், நான் பிஎஸ் ஃபாரஸ்ட் சயின்ஸ் இங்க படிக்கிறேன். நான் ஒரு கவிதை சொல்ல போறேன். அது என்ன?
0: எந்த ஊர்?
1: காரைக்கால். குடும்பத்தை விட்டு கனவுக்காக புறப்பிட்டேன், தண்ணீரை மறைத்து புன்னகையுடன் நடந்தேன். தனிமை என்னை தினமும் சோதித்தாலும் கல்வியே என் எதிர்காலம் என்று நம்பினேன். ஒரு நாள் என் வெற்றி என் குடும்பத்தின் பெருமையாகும்.
5: நான் தியா, தியா மரியம் சிட்டி. ஐம் ஃப்ரம் கேரளா, எர்ணாகுளம். ஐ ஆம் ஸ்டடிங் பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் கிரிமினாலஜி. அண்ட் ஹியர் டு டெல் அ ஸ்டோரி. ஸோ தேர் வாஸ் அ ஃபார்மர் அண்ட் ஹி ஹேட் டூ பாட்ஸ். ஸோ ஹி வாஸ் கேரிங் ஒன் பாட் வாஸ் கிராக்ட் அண்ட் தி அதர் பாட் வாஸ் குட் பாட். ஹி வாஸ் கேரிங் த பாட் ஆன் அ போல். ஸோ வைல் ஹி வாஸ் கோயிங் ஹோம், த கிராக்ட் பாட் ஹேஸ் லாஸ்ட் ஹாஃப் ஆஃப் இட் வாட்டர். ஸோ த பாட் வாஸ் வெரி சேட் அண்ட் ஹி ஃபெல்ட் சாரி ஆஃப் இட்செல்ஃப். ஸோ த ஃபார்மர் ரிப்ளைட் டு ஹிம், ஹேவ் யூ எவர் நோட்டிஸ்ட்
0: இந்த ஸ்டோரி என்ன மாரல்?
5: Story is about motivation. No one in the world is perfect and each of us have our own struggles and weaknesses and stars. So instead of being ashamed of them, we should learn to use them to make positive difference.
0: Thank you. Thank you. Thank you. You know, நிறைய மாணவர்கள் நிறைய திறமைகளை காட்டிருக்காங்க. அதற்கு முன்பாக
6: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
7: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
7: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
6: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
8: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
9: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
10: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
9: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
10: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
9: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
11: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
12: ₹3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, ECHO, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
11: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்,

0: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை வானொலி 100.5 இன்றைக்கு தேனி மாவட்டம் பெரியகுளம் மேரிமாதா கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்குது. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு

0: பூதி படத்துல இருந்து வரேன். என் பேர் தீபக். இன்னைக்கு நான் என்ன பேசுறேன்னா, கல்லூரி வாழ்க்கை பத்தி பேசுறேன். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மறக்க முடியாத காலம் கல்லூரி வாழ்க்கை. வாழ்க்கை அதாவது வந்து பள்ளி வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு சுதந்திரம், பொறுப்பு, அனுபவம் ஆகியவற்றை கற்றுத்தரதான் இந்த கல்லூரி வாழ்க்கை. கல்லூரி என்பது பெரும் பாடங்களை படிக்கிற இடம் மட்டுமல்ல, அங்கு நல்ல நண்பர்களையும் சந்திக்கணும், பல விஷயங்களை கற்றுக்கிறோம். இதனால நான் என்ன சொல்றேன்னா, கல்லூரி வாழ்க்கையை மதிப்போம், கற்றலையும் நட்பையும் ஒழுக்கத்தையும் வளர்ப்போம், அதுவே வெற்றிகரமான.
1: என் பேர் தேவதர்ஷினி. நான் வந்து ஒரு ஸ்பீச் மாதிரி சொல்ல போறேன். நான் என்ன பேச போறேன்னா, பவர் அப்படிங்கறத பத்தி பேச போறேன். பவர்னே சக்திமான், பேட்மேன், ஸ்பைடர்மேன்லாம் கிடையாது. இந்த பவர் நமக்குள்ள இருந்து வர பவர், அதுதான் செல்ஃப் கான்பிடன்ஸ். செல்ஃப் கான்பிடன்ஸ்னா நம்ம நம்மள நம்புறது, அடுத்தவனோட நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்றது செல்ஃப் கான்பிடன்ஸ் கிடையாது. என்னால முடியும், நான் பாத்துக்கிறேன், நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதும் செல்ஃப் கான்பிடன்ஸ். ஒரு பறவையை யோசிச்சுக்கோங்க. ஒரு மரத்தை வந்து ஒரு பறவை கிளையில இருக்கு. அந்த பறவை வந்து அந்த கிளை வந்து கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லி அது பயந்து இருக்காது. அது மேல அதோட ரெக்கையில இருக்கிற நம்பிக்கையில நான் பறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு
2: நம்பிக்கை. இதுதான் ஒருத்தருக்கு தன்னம்பிக்கை.
3: என்னோட பேர் தினேஷ் கார்த்திக். நான் ராமநாதன் பரம்புள்ளன்னு வந்திருக்கேன். ஹாஸ்டல்ல தங்கி ஸ்டே பண்ணி படிக்கிறேன். நான் முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கேன். கல்லூரி வாழ்க்கைக்கும் பள்ளி வாழ்க்கைக்கு இடையில உள்ள என்ன வேறுபாடு, நம்ம எல்லாத்தையும் ஸ்கூல் படிக்கும்போது பெரிய போய் சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, ஸ்கூல்ல மட்டும் படிச்சா போதும், நம்ம காலேஜ்ல படிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பெரிய போய் நம்ம ஸ்கூல விட காலேஜ்ல அதிகமா படிக்க வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல நம்ம யூனிஃபார்ம் போடுற மாதிரி காலேஜ்ல நம்ம யூனிஃபார்ம் போட வேண்டியது இருக்கும். எல்லா ஸ்டடீஸும் காலேஜ்ல இருக்கும். நிறைய அசைன்மெண்ட் ஸ்கூலை விட நம்ம காலேஜ்ல அதிகமா கம்மி பண்ண வேண்டியது.
2: ரொம்ப சந்தோஷமா நிறைய விஷயங்கள் வச்சிருக்கேன். நான் கூட வேற இல்ல
4: அப்துல்லா பாட்டு பாட்டு.

0: தேரி சொல்லும் பாட்டாளே.
1: ரொம்ப சூப்பர், அழகு அழகு அழகு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வேல்விழி. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கனவு காணுங்கள், நீங்கள் தூக்கத்தில் காண்பது கனவு அல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதே கனவு என்று இளைஞர்களின் ஆற்றலை உலகிற்கு உணர்த்திய இந்தியாவின் ஏவுகணை நாயகன் நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். சிந்தனைகளை உங்கள் முன் பகிர்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கலாம் ஐயா எப்போதும் மாணவர்களிடம், நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் உங்களை பழக்க வழக்கங்களை மாற்றலாம், அந்த பழக்க வழக்கங்கள் நிச்சயமாக உங்கள் எதிர்காலத்தை மாற்றும் என்று கூறுவார். ஒரு மாணவனுக்கும்
1: சிறப்பா சிறப்பா நிறைய எடுத்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: அவதார் நிச்சி நான் ஸ்டோரி சொல்ல போறேன். ஒரு கொக்கும் நரியும் வந்து சாப்பிட போறாங்க. அது போற இடத்துல நரி வந்து பவுல்ல கொடுக்குறேன், கொக்கும் பவுல சாப்பிட முடியாது, மூக்கு இடிக்கும்.
1: சரி, இந்த கதையான
3: பாரல் வந்து ரெண்டு பேருமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்க பேசி அதை முடிவு பண்ணாங்கன்னா
1: பேசி தீர்த்துக்கணும், பிரச்சனை பண்ண கூடாது. ரொம்ப சந்தோஷமா. ஐயா வணக்கம், சொல்லுங்க.
4: நமஸ்கார். பேராசிரியர் ரவிக்குமார். கடவுள் உள்ளமே கருணை இல்லைங்க.

0: சிறப்பு சிறப்பு, நல்லா பாருங்க, ரொம்ப அழகு. சார், என் பேர் கங்கேஷ், நான் 2nd ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கிறேன். இப்ப நான் கவிதை சொல்ல போறேன். ஒரு இன்பமான வாழ்க்கைக்கு நமக்கு தேவை விண்ணை நிரம்பும் விண்மீன்கள் எண்ணற்றவை, விரிந்துள்ள பால்வெளி கோள்கள் எண்ணற்றவை, ஞானத்தில் சுழலும் உயிரினங்கள் எண்ணற்றவை, ஞாயிறின் ஒளி கீற்று எண்ணற்றவை, முகிலில் முகர்ந்த நீர் துளிகள் எண்ணற்றவை, முன் நீரில் கலந்துள்ள நீர் துளிகள் எண்ணற்றவை. நிறைய கவிஞர்கள் இருக்காங்க, பாடகர்கள் இருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம்
1: அருண், நான் இங்க லாஸ்ட் இயர்ல பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட், இங்கதான் ஒர்க் பண்றேன். நான் வந்து இந்த ஜானகி மாசம் ஒரு பாட்டு பாடிடுறேன். குயிலு கருங்குயிலு மாம மனக்குயிலு கோலம் போடும் பாட்டாலே, மயிலு இளம் மயிலு மாம கவி குயிலு ராகம் பா

0: அழகா பாருங்க நேர நலமுக்கு வணக்கம் பேர் சொல்லுங்க.
1: பரத்குமார் பாட்டு பாடுங்க.
0: பாடுங்க.
1: ஏன் கோலத்துல மலையன பொழிகிறாயே, ஏன் சாலையில் நெருங்கியே.
0: ரொம்ப மெதுவா இருக்கு, அமைதியாவும் பாடிட்டீங்க, ரொம்ப அழகு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: பிளேமான் அடிச்சவர் சொல்லுங்க.
0: சொல்லுங்க.
2: உலகத்திலே பெரிய கேட் அது கோல்கேட்.
0: சரி, இப்ப நிறைவான தருணம். வணக்கம்,
3: வணக்கம். மேரி மதா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ் துறையிலிருந்து உதவி பேராசிரியர் நான் அனிதா ஜூடி. இப்ப நான் என்னன்னா, சங்க இலக்கியங்கள்லங்க அகத்திலையில களவு வாழ்க்கை கற்பு வாழ்க்கை நின்று இருக்கும். அதுல களவு வாழ்க்கையில வந்து இடந்தலை பாடு அப்படின்னு ஒரு நிலை வரும். அதாவது என்னன்னா, திருமணத்துக்கு முன்னாடி உள்ள தலைவனும் தலைவியும் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து பகற்பொழுது அங்கு சந்திப்பதை வழக்கமாக கொள்வர். இந்த காட்சியானது நச்சினையில ஒரு பாடலின் காட்சியோடு தொடர்பு படுத்தி காட்டுகிறது. அதாவது ஒரு தலைவனும் தலைவியும் புன்னை மரத்துக்கடியில சந்திப்பதை வழக்கமாக கொள்வர். அன்று பார்த்தா அந்த தலைவி வந்து வந்திருக்க மாட்டான். அப்போ அந்த தலைவன் வந்து என்ன கேட்பானா, அந்த தலைவியினோட தோழி கிட்ட போய், ஏன் தலைவி இன்று என்னை சந்திக்க வரல அப்படின்னு காரணம் கேட்பான். அதற்கு தோழி வந்து பின்வருமாறு சொல்றா, அதாவது என்னுடைய தலைவியினுடைய தாய் அவளுடைய தோழிகளோடு கலங்கு விளையாடி கொண்டிருந்த புன்னைக்காய்களை வச்சு கலங்கு விளையாடி கொண்டிருந்தாள். அப்ப அந்த மறந்த புன்னைக்காயானது ஒன்றானது நிலத்துல புதைந்து மரமாக வளர்ந்தது. அந்த மரத்திற்கு என்னுடைய தாய் தேனும் பாலும் கலந்து ஊற்றி வளர்த்தாளாம். அது போலதான் நானும் உங்களை தேனும் பாலும் ஊற்றி வளர்த்து என் தாய் வந்து சொன்னான். எனவே இந்த புன்னை மரமானது உங்களுக்கு சகோதரி முறையாகும் அப்படின்னு என் தாய் சொல்லியிருக்கான். அதனால அந்த சகோதரியாகிய புண்ணிய மரத்துக்கு அடியில என் தலைவி உன்னோடு காதல் பார்த்து பேசுவதற்கு நாணமாக இருப்பதனால அவள் உன்னை சந்தித்து மறுக்கிறாள் என்று சொன்னாளாம். இப்ப சங்க இலக்கியங்களை எப்படி வந்து காதலும் ஒழுக்கத்தோடு நேர்மையோடு இருந்தது என்பதை இதன் மூலம் புலனாகிறது. நன்றி.
0: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நிறைவான தருணம், என்ன சொல்ல போறீங்க நீங்க எல்லாம் சேர்ந்து?
4: என்
5: பேர் அஸ்வின் ராஜ். என் பேர் அமர்நாத்.
0: பாடிடலாமா?
6: உல்லாசமே உறங்க

சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஒரு மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. இன்றைய கல்லூரிகளாட்டா இனிதே நிறைவு வருகிறது. நிகழ்ச்சியில் விடையேற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் கே கார்த்திக், நன்றி, வணக்கம், நேர்கள்.

0: அவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

பெரியகுளம் மேரி மாதா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்திலிருந்து பலம் வந்தது இன்றைய கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் கே எஸ் கார்த்தி. கோடை பண்பலை 100.5 இனி மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின்

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
2: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்
0: வழங்கும் மகளிர் நேரம்.

0: ராமநாதபுரம் விஎஸ்என் சூரியன் பிரண்ட் அரசியின் நேரம் நண்பகல் 12:03 நிமிடம்.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிரான் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிரான் அரிசிகள்.
0: இனிய வணக்கம் நேயர்களே, வணக்கம் சகோதரிகளே. நாம் தேர்ந்தெடுக்கும் பாதை கரடுமுரடாக இருந்தாலும் அதை கடந்து விடலாம். தன்னம்பிக்கை என்ற துணை இருந்தால் இசை தேன் சிந்தும் பூஞ்சோலை கோடை பன்மலையின் 1.5 மிஸ்டர் கோல்டு ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் மகளிர் நேரம். மகளிர் நேரத்தில் இன்று ஆட்டநாயகி. நிகழ்ச்சியில ஆனாவனா சொல்லவடை இந்த இரண்டு விளையாட்டுகள் சகோதரிகளுக்காக வர இருக்கு. அறிமுக சகோதரிகளுக்கு 24, 24, 29 மற்றும் ஒரு எண் 290, 333. அனைத்து சகோதரிகளுக்கும் 24, 24, 26. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0454-2. நிகழ்ச்சியோடு ஜி மீரி. இப்ப முதல் சகோதரியை சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க.
2: என் பேர் மனிஷா.
0: மனிஷா, எங்க இருந்துங்க?
2: தூத்துக்குடி.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
2: நாங்க வீட்ல வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம்.
0: வீட்ல இருக்கீங்க? ஆ சரிங்க. விளையாட்டு போயிடலாமா? ம்,
2: நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கோங்க.
2: ஆ சரிங்க.
0: ஆனா அவன விளையாட்டு எப்படி விளையாடணும் தெரியுமா? சிதறும் காரியம் பதறிய. ரொம்ப எளிமையான பழமொழி.
2: சிதறிய காரியம் என்னைக்கும், பதற காரியம் என்னைக்கும். இன்னொரு தடவை சொல்லுங்க.
0: அப்படி நீங்களா வந்து வார்த்தையை உருவாக்கி எல்லாம் சொல்லக்கூடாது.
2: சரிங்க.
0: சிதறும் காரியம் பதறிய, இது மட்டும் சரியா சொல்லுங்க.
2: பதறிய காரியம் என்னைக்கும் சிறாத.
0: என்னைக்கும்னா நான் சொல்லவே இல்லையே. மூனே வார்த்தை தான், மூனே சொல்றாரு.
2: பதறிய காரியம் சிதறும்.

0: சரிங்க சரிங்க, அடுத்த சந்தியை சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: கரூர்ல இருந்து சுதாமணி.
0: கரூர்ல இருந்து
1: சுதாமணி.
0: சுதாமணி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்க்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்க.
1: நம்ம கோடை பண்ணல லைட் அடிச்சதே ஒரு பெரிய சாதனை பண்ணுற மாதிரி இருக்கு.
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. சரி, நிகழ்ச்சிக்கு போயிடலாமா?
1: போயிடலாம்.
0: உங்களுக்காக வந்து ஆனா அவனா விளையாட்டு
1: சொல்லுங்க.
0: மா
1: மாவா மாங்க?
0: மா மான்.
1: மன்னன்.
0: மா மாங்க. மான் சொன்னா
1: மான். மாலை. மாண்பு.
0: வேற வேற பேர் சொல்லணும். சரி,
1: வானொலி
0: சத்தத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க.
1: மாற்றம்.
0: சரி, அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்.
0: மார்கழி, மாணிக்கம்.
1: மார்கழி
0: இப்படி சொல்லலாம் இல்லையா? நன்றிங்க நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. அடுத்த சகோதரிக்கு வணக்கம். நேரம் வந்து 12:06 ஆயிடுச்சு. வாங்க, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
2: சுதா தங்கப்பன் பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்காங்க மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கோங்க. உங்களுக்காக வந்து பழமொழி காத்துட்டு இருக்கு.
2: சொல்லுங்க மேடம்.
0: சொல்லலாமா?
2: ஆனா அது சொல்லலாம் மேடம்.
0: என்னங்க?
2: ஆனா
0: நன்றிங்க.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்டு 100% கடலை எண்ணெய்.
5: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், விருதுநகர். புதுடெல்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
6: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
5: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
6: 50 மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
5: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: கோடை பண்பலை 100.5. இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
10: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
11: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
12: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
11: வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.

0: நேரம் வந்து இப்ப 12:15 ஆயிடுச்சு. சகோதரிக்கு வணக்கம். இணைப்பில் யாருங்க? வாங்க, வணக்கம்.
1: அக்கா வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க. பரமேஸ்வரி. சமையல் ஆச்சா?
1: சமையல் காலையில
0: காலையிலே முடிச்சிட்டீங்களா?
1: என்ன
0: சாப்பாடு மதியம்?
1: பிள்ளைங்க தான்
0: வச்சாங்க.
1: இன்னைக்கு எனக்கு உடம்பு

0: ஓஹோஹோ, சரிங்க சரிங்க சரிங்க.
1: பிள்ளைங்க தான் வாசிக்கணும்.
0: சரி, உங்களுக்காக வந்து ஆனா வண்ண விளையாட்டு.
1: ஆ சரிங்க.
0: சா
1: என்னக்கா?
0: சா
1: காவாக்கா?
0: சா சா சங்கு.
1: சா
0: ம்
1: சங்கு சக்கரம்.
0: ம்
1: சணல்.
0: சரிங்க.
1: சாட்டை.
0: ம்
1: சட்டை.
0: வரமாட்டேங்குது, இருந்தாலும் முயற்சி பண்ணீங்க, அழகா முயற்சி பண்ணீங்க. நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. அடுத்த சகோதரிக்கு வணக்கம். வணக்கம். வணக்கம் தங்கச்சி, பேர் சொல்லுங்க. ரொம்ப நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்க்கா.
0: ஒரே படபடப்பா பேசிட்டு இருக்கீங்க போல, ரொம்ப வேலையில இருக்கீங்களோ? எல்லாமே வேலை செய்யுது அப்போ. சரிங்க, உங்களுக்காக பழமொழி. குறை கூத்தாடம் குடம்.
2: குறை
0: கூத்தாடும் குடம். இத வந்து சரியா சொல்லுங்க, நான் மாத்தி சொல்லிருக்கேன், சரியா சொல்லுங்க.
2: கூத்தாடி இருந்தால் காரியத்தில் கண்ணியத்தில்
0: அப்படிங்களா? அப்படி நான் சொல்லவே இல்லையே. குறை கூத்தாடும் குடம், மூணே வார்த்தை தான். அதை வந்து மாத்தி சரியா சொல்லுங்க, முயற்சி பண்ணுங்க, சொல்லிடுவீங்க. குறை கூத்தாடும் குடம்.
2: கூத்தாடில் குறை இருந்தால் குடை.
0: அடடா, அப்படியே தலைகீழா சொல்றீங்களே. சரி, நானே சொல்லிடுறேன், குறை குடம் கூத்தாடும், அவ்வளவுதாங்க. நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. அடுத்த சகோதரிக்கு வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேம், சிவகாசியில இருந்து அமுதாம்மா.
0: அமுதாம்மா, எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கோங்க. உங்களுக்காக வந்து ஆனா அவனா
3: சொல்லுங்க மேம்.
0: வி
3: புரியல மேம்.
0: வி வி
3: வி சுழிக்கிற
0: வி
3: வி வீடு.
0: ம்
3: அதானே மேம், கரெக்ட் தானே?
0: ஆ சொல்லுங்க சொல்லுங்க.
3: வீடு
0: பறவை பேர் சொல்லுங்க, விலங்கு பேர் சொல்லுங்க, எதுனால சொல்லலாம், மாத்தி மாத்தி சொல்லணும்.
3: வீரர்கள்
0: அப்படிதான். அடுத்த முறை வந்து சரியா சொல்லுங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. நன்றிங்க.
4: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
5: ரூபாய் 3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, ECHO, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
4: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இளையம்பாளையம்.
6: கோடை பண்பலை 105 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில், மேக்னா செல்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

0: மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பந்தினைகளே. தொடர்ந்து வந்து எஃப்எம் கேட்டுட்டு இருக்க ஒரு அம்மா வந்தாங்க, ஒட்டஞ்சத்துலேருந்து வந்தாங்க. ஸோ அவங்க வந்து டெய்லி கேட்டுகிட்டே இருப்பேன், நான் வந்து உங்களுக்கு சுகர் பார்க்க வந்திருக்கேன், என்ன பாட்டி ஏன் திடீர்னு சுகர் பார்க்க வந்தீங்க அப்படின்னு கேட்டப்ப, இல்லை நான் வந்து ரெகுலராக வந்து நான் மருந்துலாம் எடுத்துகிட்டு தான் இருக்கேன், எப்பவுமே எனக்கு தொந்தரவு இருக்குன்னா நான் வந்து சில மருந்து நானே போட்டுக்கு அப்படிங்கிறப்ப, அவங்களோட ஹிஸ்ட்ரி எப்படி பார்த்தீங்கன்னா 5 வருடமாக சுகர் இருந்திருக்கு. அங்கே இருக்க டாக்டருங்களை பார்த்துருக்காங்க, ஏதோ ஒரு காரணத்தினால டாக்டருங்க வந்து இன்சுலினும் கையில் வச்சுருக்காங்க, அந்த அம்மா வந்து மாத்திரையும் கையில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட தொந்தரவு என்ன அப்படின்னு வந்து காலில் லைட்டாக வந்து புண்ணு இருக்குது, அதுக்காக தான் என்ன பார்க்க வந்திருக்காங்க. அப்போ அவங்க ஃபஸ்ட்டு வந்து சுகர் நிலைமை உண்மையிலே எப்படி இருக்குன்னு பார்க்குறக்க, சில அவங்கள்ட்ட வந்து ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி எடுக்கிறப்ப வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சக்கரை ஊசி போடுறீங்களா பாட்டியம்மான்னு கேட்டால், ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சக்கரை ஊசி வச்சுருக்கேன்ப்பா, ஆனால் வந்து எனக்கு எப்போ வந்து சக்கரை கூடுதுன்னு தோணுதோ அப்போ தான் நான் போடுவேன் அப்படின்றாங்க. அப்போ உங்களுக்கு எப்படி பாட்டியம்மா வந்து சக்கரை கூடுது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, எனக்கு நீர் போகிற பாதைகள் அரிப்பு இருந்தால் மட்டும் சுகர் கூடுது அப்படின்னு நினச்சி நான் அன்னைக்கு மட்டும் இன்சுலின் போட்டுக்குவேன் அப்படின்னாங்க. அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, இது தவறான முறை பாட்டியம்மா, நீங்கள் ரெகுலராக வந்து சக்கரை கூடி தான், சக்கரைக்குள்ளே ஊசி தான் போட வேண்டியிருக்கும் அப்படின்னு கேட்டு, சரி மாத்திரை எதுவும் சாப்பிட்றீங்களான்னு கேட்டப்போ மாத்திரைலாம் எடுத்து காமிச்சாங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்ன விஷயம்னா, அவங்க மாத்திரை ஒரு நாளைக்கு வந்து 4 மாத்திரை போடுறாங்க. இந்த 4 மாத்திரையுமே டாக்டர் எழுதி கொடுத்தப்போ வாங்கி ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்பில் போய் வந்தாங்க, டாக்டர் எழுதி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க டாக்டரை போய் பார்க்கல, மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காலையில் 1 மாத்திரை போடணும், நைட் 1 மாத்திரை டாக்டர் கொடுத்துருப்பார். இது ஒரு மருந்து. இந்த மருந்துவே என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு கம்பெனியில் 2 கம்பெனி மருந்து, 2 கம்பெனி தான் வேற மருந்து, ஒன்று தான், 2 கம்பெனி மருந்தை டெய்லியும் சாப்பிட்டுருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட் போடுற இடத்துல 2 டேப்லெட் போட்டுட்ருக்காங்க. ரொம்ப சைட் எஃபெக்ட்டும் உள்ளது, டேப்லெட்டு சைட் எஃபெக்ட் ஆகி உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்குறப்ப அது சொல்கிறாங்க, எனக்கு வந்து வயிற்று வலி இருக்குது, உமட்டல் இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து சுகர் கண்ட்ரோல், இப்போ பிளட் டெஸ்ட்டில் எடுத்து பார்க்குறோம், சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு ரத்தத்தோட அளவு வந்து கம்மியாக இருக்குது, ஹீமோக்ளோபின் சொல்லுவாங்க, அது கம்மியாக இருக்குது, உப்போட அளவு கூடியிருக்கு. இவங்க வந்தது வந்து ஒரு சின்ன விஷயந்தான் பார்த்தீங்கன்னா, வெறும் கால் பொண்ணு தான். பட் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க முறையான வைத்தியம் எடுக்காதனால சரிங்களா, ஸோ சுகர் கண்ட்ரோல், அதாவது அதே நேரங்களில் சக்கர ஊசியை வந்து அவங்களுக்கு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டப்பாவில் வச்சுருக்கிறாங்க. எப்படி பாட்டி வச்சுருப்பீங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா டப்பாவில் தான் பாப்பா வச்சுருப்பேன்னு சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா அதை உள்ளே எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்சுலினை வந்து வாங்கி ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு முன்பு வாங்கியிருக்காங்க. அது ஃப்ரிட்ஜுலையும் வைக்கல, வெறும் டப்பாவில் தான் வச்சுருக்காங்க. இங்கேயும் தவறு. ஏன்னா நீங்கள் அதாவது வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கணும், இல்லை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்துலையாவது போட்டு வைக்கணும், இல்லை உங்களுக்கு வந்து வேறு வசதி வாய்ப்பே இல்லைன்னா ஒரு மண்பானையில் போட்டு, இது டெம்பரவரியாக தான். அதாவது மேக்ஸிமம் 25 நாள் 30 நாள் வரைக்கும் ஓப்பன் பண்ண பாட்டில் நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே கண்டிப்பாக கெட்டு போயிடும், அது பொட்டென்ஷியல் இருக்காது, அது இன்சுலின் வேலை செய்யாது. அப்போ அவங்க தவறு பண்ணுறாங்க. இப்போ இங்கே என்னென்னா, இவ்வளோ தூரம் நாங்கள் விழிப்புணர்வு பண்ணாலும் இன்னும் பல பேர் மக்கள் வந்து தான் சொந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப தவறானது நேர்களே. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் கோடை எஃப்எம் மூலமாக நான் தொடர்ந்து விழிப்புணர்வு பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து ரொம்ப பேராதரவு கொடுத்துருக்கு. கோடை எஃப்எம்க்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு, இந்த விழிப்புணர்வுக்கான வாய்ப்பை கொடுத்ததுக்கு. இந்த விழிப்புணர்வு எல்லா மக்களுக்கும் சென்றடையணும். இன்சுலின் எப்படி ஸ்டோரேஜ் பண்ணுறோம், எத்தனையோ டைம்ஸ்லும் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருக்கணும். மருத்துவ ஆலோசனை இல்லாமல் மருந்துகள் எடுத்துக்கிற தவறு நான் பல டைம் சொல்லியிருக்கேன், இன்றைக்கும் சொல்கிறேன். அது பல உறுப்புகள், உடம்பில் இருக்கிற ஆரோக்கியமான இருக்கிற உறுப்புகளை நீங்கள் முறையான வைத்தியத்தை, முறையான டாக்டர்கிட்ட செக் பண்ணாமல் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் எடுத்தீங்கன்னா உயிருக்கு ஆபத்தாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறார்களே. ஆகையால் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் செக்கப் பண்ணாமல் மருந்துகள் எடுத்துக்கிற கண்டிப்பாக தவறு தான் நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்குது, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்குது, எம்ஆர்ஐ, சிடி, அல்ட்ராசவுண்ட், கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்டுகளும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்குது, பயன்படுத்திக்கினீர்களே.
2: மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
0: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.

0: கோடை பண்பலை 100.5
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
2: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்
0: வழங்கிய மகளிர் நேரம்.
3: நேரம் வந்து 12:30 ஆயிடுச்சு. மகளிர் நேரத்தில் ஆட்டநாயகி நிகழ்ச்சியில் இருக்கும் சகோதரிகளுக்கு வணக்கம். வணக்கங்க. உங்களுக்கும் மதிய வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா.
4: கரூர் வெங்கமேடு பரமேஸ்வரி சுரேஷன்க்கா.
3: பரமேஸ்வரி.
4: ஆமாங்க.
3: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: நாங்க டெய்லர் வேலைங்க கேட்டுட்டு இருக்கோம்க்கா.
3: சரி, வானொலி கேட்டுட்டே இருக்கீங்க, தச்சிட்டு இருக்கீங்க.

0: சரிங்க, விளையாட்டுக்கு போயிடலாமா?
1: போலாம்க்கா.
0: உங்களுக்காக ஆனா அவனா விளையாட்டு?
1: ஆ சரிங்க.
0: வா வா. இல்ல வா.
1: வண்டி.
0: ஆ.
1: வரம்.
0: ம்.
1: வனம்.
0: ம்.
1: வரம்.
0: சரி.
1: வடம்.
0: ம்.
1: வடை.
0: வடை ஞாபகம் வந்துருச்சு. முக்கியமான விட்டீங்களே, வளையல்.
1: வளையல், வண்ணம்.
0: ம். சொல்லிட்டே போலாம். அழகா சொல்லிட்டீங்க, நன்றிங்க பரமேஸ்வரி. அடுத்த சகோதரிக்கு வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கங்க.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
2: ஐயம்மா.
0: என்ன அமைதி ஆயிட்டீங்க?
2: சொல்லுங்க,
0: எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. சரி, விளையாட்டு போயிடலாமா? பழமொழி வந்து குறைவற்ற செல்வம் வாழ்வே நோயற்ற.
2: குறைவற்ற செல்வம் நோயற்ற வாழ்வு.
0: வாழ்வே நோயற்ற அப்படின்னு நான் சொல்றேன், நீங்க வந்து சரியா சொல்லணும் அந்த பழமொழிய. மாத்தி சொல்லியிருக்கேன் நான். ம். சரியா சொல்லுங்க பாப்போம்.
2: குறைவற்ற செல்வம் நோயற்ற வாழ்வுங்களா?
0: ம்.
2: நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம்.
0: ம். சூப்பரா சொல்லிட்டீங்க, நன்றிங்கம்மா. இனிப்பில் காத்திருக்கும் அடுத்த சகோதரிக்கு வணக்கம். வணக்கங்க.
3: ஹலோ.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க. பேசுறது கேக்குதா? இனிப்பில வந்துட்டீங்க, பேசுங்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கங்க, நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் கோட்டப்பாளையத்துலேருந்து பேசுகிறேங்க.
0: உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. பேர் சொல்லுங்கம்மா.
3: பேசுங்க.
0: சரி, நிகழ்ச்சிக்கு போயிடலாமா?
3: ஆ போகலாங்க.
0: உங்களுக்காக வந்து ஆனா ஆவண்ணா விளையாட்டு. ரா.
3: ஆ என்னங்க?
0: எழுத்து வந்து ரா. ரா.
3: ரா.
0: ம். ஊர் பேர் சொல்லலாம், பறவை பேர் சொல்லலாம், விலங்கு பேர் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம்.
3: ஊர் பேர்னு சொல்லலாங்களா?
0: ஆ எது வேணாலும் சொல்லலாங்க.
3: ராசிபுரம்.
0: ம்.
3: ராயபுரம்.
0: ம்.
3: ராணிப்பேட்டை.
0: வெறும் ஊர் பேர் மட்டும் சொல்லக்கூடாது, ஒரு விலங்கு பேர் பறவை பேர் எது வேணாலும் இருக்கலாம். வெவ்வேறு பெயர்கள். ஆ வெவ்வேறு பெயர்களை தான் விளையாட்டு. ம். யோசிக்கிறீங்களா? சரி, யாராவது பேர் சொல்லுங்க. ரால.
3: ராணி.
0: சரி, அப்படி சொல்லுங்க, சொல்லிட்டே இருங்க.
3: ராணி.
0: என்னங்க ராணி ராணின்னு? ஊர் பேர் தான் நிறைய சொல்லியிருக்கீங்க. சரிங்கம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நன்றிங்க.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
5: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
6: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
7: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
10: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.

0: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
2: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
3: வைரம் கேரட் இருக்கு 25,000 வரை தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
2: பீமா தங்கம், தூய தங்கம், பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர். 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: அவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பை எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவின் திறனை மேம்படுத்த ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மகளிரின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு இளைய சமுதாயத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஒற்றுமை, பாதுகாப்பு, வளம் மற்றும் நிர்வாகத்திற்காக தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. வியட்நாமிற்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஹோச்சி மின் நகரிலிருந்து வியட்நாம் விமானம் மூலம் இன்று இரவு 9:35 மணிக்கு அவர்களின் உடல்கள் மும்பை கொண்டுவரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பையிலிருந்து ஒவ்வொரு மாநிலத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை அந்தந்த மாநில அரசுகள் கொண்டு செல்லுமாறு தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பு எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய பஞ்சாயத் ராஜ் அமைச்சக செயலர் திரு விவேக் பரத்வாஜ், அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கிராம பஞ்சாயத்துக்கள் இதற்காக ஒன்றிணைந்து செயல்பட்டு நீர் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தேசிய சுகாதார ஆராய்ச்சிக் கொள்கையை வடிவமைப்பதற்கு மத்திய சுகாதார அமைச்சகம் கருத்துக்களை வரவேற்றுள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் சுகாதார ஆராய்ச்சியை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு அம்சங்கள் இந்த வரைவுக் கொள்கையில் இடம்பெற இருப்பதாக தெரிவித்துள்ளது. மக்களின் சுகாதார தேவைகளுக்கு ஏற்ப பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. உயர்தர ஆராய்ச்சி மூலம் தேசிய சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த புதிய கொள்கை வழிவகை செய்யும். தேசிய ஆரோக்கிய ஆராய்ச்சி அம்சங்களை உருவாக்கி சுகாதார ஆராய்ச்சியை மேம்படுத்துவதே இந்த வரைவுக் கொள்கையின் நோக்கமாகும். வரும் 27 தேதிக்குள் இது தொடர்பாக கருத்துக்கள் அனுப்ப வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானி காலமானதை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியா இன்று ஒருநாள் தேசிய துக்கம் அனுசரிக்கிறது. இதனையடுத்து நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படுகிறது. துக்கம் அனுசரிக்கும் விதமாக இன்று நடைபெறவிருந்த அதிகாரப்பூர்வமான நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் அல்தானி மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பிரதமரின் கிசான் சம்பதா யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உணவு பதப்படுத்துதல் துறையை மேம்படுத்தி விவசாயிகளின் வருவாயை உயர்த்தவும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியைச் சேர்ந்த தொழில் முனைவோர் ஒருவர் இத்திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற்று பயனடைந்ததாக தெரிவித்துள்ளார்.
1: தென்காசி மாவட்டத்தில் உள்ள புளியங்குடிங்கிற ஒரு டவுன்ல இருந்து பேசுறோம். நம்ம கஸ்தூர் இந்தியன் ஸ்வீட்ஸ்ங்கிற ஒரு பீனட் சிக்கி கம்பெனியில் எங்களுக்கு வந்து நம்ம பாரத பிரதமர் உன்னத திட்டத்தில் ஒன்றான பிஎம்எஃப்எம் ஸ்கீமில் நம்ம வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தோம். அது எலிஜிபிள் ஆகி லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட 26.24 lakhs வந்து நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம் லோனு. 9.18 lakhs வந்து தள்ளுபடியாக மட்டுமே கிடச்சிருக்கு. ஸோ இதனால் நாங்கள் நிறைய மிஷினரிஸ் வாங்கியிருக்கோம். மேன் பவர் டிபெண்டன்ஸிலேருந்து மிஷினரிக்கு மாறியிருக்கோம். ஸோ இதனால் ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கு, அதுமாதிரி வியாபாரம் நல்லா விருத்தியாகுது. ஸோ இந்த ஸ்கீம் கொடுத்த பாரத பிரதமர் நம்ம நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்தும் வகையில் கொண்டுவரப்பட்ட இந்த மசோதாக்களுக்கு அம்மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். கடந்த ஜூன் மாதம் மேற்கு வங்க சட்டப்பேரவையில் குற்றவியல் தடுப்பு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆளுநர் ஒப்புதல் பெறப்பட்ட இந்த சட்டத்தின் கீழ் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை ஓராண்டு வரை சிறையில் அடைத்து விசாரணை செய்ய வகை செய்கிறது. இதன் மூலம் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை முன்கூட்டியே கண்டறிந்து அவர்களை கைது செய்வதன் மூலம் வன்முறையை தடுக்க முடியும் என்று அம்மாநில அரசு கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் பல்வேறு சமூக விரோத செயல்கள் மூலம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருந்ததாக அம்மாநில முதலமைச்சர்

திரு சுவேந்து அதிகாரி கூறியிருந்தார். புதிய சட்டம் மூலம் மகளிர் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உஸ்பெகிஸ்தானின் கேரளம் மாநிலத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விசாரணையை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேரளம் காவல்துறை தலைவர் மற்றும் வெளியுறவு அமைச்சகம் டாஸ்கண்டில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான அறிக்கையை ஒரு வாரத்திற்குள் ஆணையத்திடம் சமர்ப்பிக்குமாறு கேரளம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. உயிரிழந்த மருத்துவ மாணவியின் குடும்பத்திற்கு அனைத்து உதவிகளும் வழங்க வேண்டும் என்று உஸ்பெகிஸ்தானுக்கான இந்திய தூதரிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இது தொடர்பாக ஈரான் அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஜோர்டனின் பிரின்ஸ் ஹசன் விமானப்படை தளம், பஹ்ரைனில் உள்ள ஷேக் இசா விமானப்படை தளம், குவைத்தில் உள்ள அலி அல் சலேம், அகமத் அல் ஜாஃபர் விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் மூலம் எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள்,

அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஜோர்டனின் பிரின்ஸ் ஹசன் விமானப்படை தளம், பஹ்ரைனில் உள்ள ஷேக் இசா விமானப்படை தளம், குவைத்தில் உள்ள அலி அல் சலேம், அகமது அல் ஜாஃபர் விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் மூலம் எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள், ராணுவ தளவாடங்கள், ரோடர் கருவிகள் சேதமடைந்ததாக கூறியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் தடையின்றி செல்வதற்காக ஈரானின் பல்வேறு ராணுவ தளங்கள் மீது அமெரிக்கா நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியது. ஈரான் ஏவுகணை தளங்கள், கடற்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ஒருங்கிணைந்த மத்திய ராணுவ முகமை கூறியுள்ளது. மியான்மர் முன்னாள் தலைவர் ஆங் சான் சூகியின் உடல்நிலை குறித்து ஆராய ஆசியான் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நடைபெற்றது. இது தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிலிப்பீன்ஸ் வெளியுறவுத்துறை அதிகாரி மரியா தெரசா, ஆங் சான் சூகி உடல்நிலை சீராக இருப்பதாக மியான்மர் அரசு கூறியதாக தெரிவித்தார். கடந்த 2021 பிப்ரவரி மாதத்தில் மியான்மரில் ராணுவ ஆட்சி வந்ததை அடுத்து ஆங் சான் சூகி கைது செய்யப்பட்டார். 27 சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஆங் சான் சூகி விடுதலை செய்ய உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இதனையடுத்து அவரது சிறை தண்டனை காலம் குறைக்கப்பட்ட போதிலும் அவர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் என்பது குறித்து தகவல் ஏதும் வெளியிடப்படவில்லை. மேற்கு வங்கம், பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 2 கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு உத்தரப்பிரதேசம், ஒடிஷா, உத்தராகண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் நாளை மறுநாள் வரை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், தெலங்கானா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர், அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 சூறாவளி காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, கடலோர ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. லண்டன் லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 4 மட்டுமே எஞ்சியிருக்கும் நிலையில் மேலும் 377 ரன் எடுக்க வேண்டும். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னும், இரண்டாவது இன்னிங்ஸில் 7 இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னும், இரண்டாவது இன்னிங்ஸில் 6 இழப்பிற்கு 130 ரன்னும் எடுத்துள்ளது. 4th ஆட்டம் இன்று பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை தொடங்குகின்றன. நாளை மறுநாள் நள்ளிரவு 12:30 டலாஸில் நடைபெறும் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. வியாழக்கிழமை நள்ளிரவு 12:30 அட்லாண்டாவில் நடைபெறும் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இட்டலியின் ஜனிக் சின்னர் வென்றுள்ளார். இறுதியாட்டத்தில் அவர் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவை 6-7, 7-6, 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் வென்றார். மகளிர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை சீனாவின் கியோ ஹான்யோ பிரான்சின் கிறிஸ்டினா இணை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பு எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: கோடி பண்பலை நூறு பிள்ளைந்தல் ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை மீளவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாயவலை மீளவழி இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
3: கோடை பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வில் மின்னஞ்சல் ஏமாற்றுதல் பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒரு சட்டப்படியான நிறுவனத்தின் மின்னஞ்சலை போன்று போலியான மின்னஞ்சல் ஒன்றை உருவாக்கி அந்நிறுவனத்தின் நுகர்வோர் அல்லது வாடிக்கையாளர்களது இரகசிய தகவல்களை ஏமாற்றி பெறுவதை மின்னஞ்சல் ஏமாற்றுதல் எனும் மின்வெளி குற்றமாக வகைப்படுத்தி இருக்கின்றனர். இதனை

0: ஆங்கிலத்தில் இமெயில் ஸ்பூஃபிங் என்கின்றனர். மோசடியாக உருவாக்கப்பட்ட மின்னஞ்சல் வழியாக வங்கி வாடிக்கையாளர்களின் கணக்கு விவரங்கள், கடவுச்சொற்கள், கடன் அட்டையின் விவரங்கள் போன்றவைகளை கேட்டு பெற்று அதனை கொண்டு பண மோசடிகள் செய்வதே இதன் முதன்மையான நோக்கமாக இருக்கிறது. உதாரணமாக, போலியான மின்னஞ்சல் உருவாக்கியவர் வங்கியிலிருந்து அனுப்பி இதுபோல் தோற்றமளிக்கும் ஒரு மின்னஞ்சலை உருவாக்கி அதன் தகவல் பகுதியில் ஒரு இணைப்பை தந்து அதன் வழியாக அத்தளத்தில் உள்நுழைந்து கணக்கின் கடவுச்சொல்லை மாற்றாவிட்டால் பயனரின் கணக்கு முடக்கப்படும் என்கிற செய்தியை தெரிவித்திருப்பார். அந்த மின்னஞ்சலில் குறிப்பிட்டது போன்று அதனை பெற்றுக்கொண்டவர் உள்நுழை விவரங்களை அத்தளத்தில் உள்ளீடு செய்துவிட்டால் போதும். அதனை கொண்டு மின்னஞ்சல் பெற்றவரின் கணக்கில் இருக்கும் பணத்தை மின்னஞ்சல் அனுப்பியவர் எளிதாக திருடிக் கொள்ள முடியும். போலி மின்னஞ்சல் உருவாக்குபவர் மின்னஞ்சல் செய்தி உண்மையானது போன்று தோன்றும் வகையில் வங்கி அல்லது நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வமான லோகோ எனும் லட்சணை போன்றவைகளை கூட பயன்படுத்தியிருப்பர். அதனை காணும் மின்னஞ்சல் பெறுபவர் அம்மின்னஞ்சலை உண்மை என்று நம்பி பெரும்பாலும் ஏமாற வேண்டியிருக்கும். மின்னஞ்சல் முகவரி முறையான தளத்தில் இருந்து வந்திருக்கிறதா என்று சரிபார்த்தல், எந்த ஒரு மின்னஞ்சலின் உள்ளடக்கத்தையும் முழுமையாக படித்து தெரிந்து கொள்ளுதல், கோரும் மின்னஞ்சல்கள் குறித்து எச்சரிக்கையாக இருத்தல், இணைப்புகளை சொடுக்குவதையோ அல்லது இணைப்பு கோப்புகளை பதிவிறக்குதல் போன்றவைகளையோ தவிர்த்தல், மின்னஞ்சல் கையொப்பத்தில் உள்ள முரண்பாடுகளை கவனித்தல் போன்றவைகளை கவனிப்பதன் மூலம் மின்னஞ்சல் ஏமாற்றுதலிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். இதே போன்று மின்னஞ்சல் வழியாக இறந்துவிட்டவரின் பெருமளவு பணத்தை மீட்க சிறிய பண உதவி செய்தால் உதவி செய்த பணத்தை காட்டிலும் அதிக அளவு பணம் வழங்கப்படும் என்று மின்னஞ்சல் செய்தல், மிக தொகைக்கான பரிசு அறிவிப்புகள் தருதல் உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் மின்னஞ்சல் வழியிலான பண மோசடிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவ்வகையான குற்றங்களையும் மின்னஞ்சல் ஏமாற்றுதல் என்றுதான் சொல்கின்றனர். இவ்வகையான மின்னஞ்சல் செய்தியினை மட்டுமின்றி மின்னஞ்சல் குறித்த எந்த ஒரு சந்தேகத்தினையும் மின்னஞ்சல் செய்தியின் உள்ளடக்கத்தை நகலெடுத்து தேடுபொறியில் ஒட்டி தேடும்போது முன்பு ஏமாந்தவர் தந்த புகார் அல்லது ஏமாற்றமடைந்தவர்கள் எழுதிய பல்வேறு செய்திகளை காண முடியும். அதன் பிறகு வந்திருக்கும் மின்னஞ்சல் உண்மையானதா அல்லது போலியானதா என்பதை நாமே மிக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். மின்னஞ்சல் ஏமாற்றுதலில் ஏமாற்றமடைந்தவர்கள் மின்வெளி குற்றப்பிரிவிற்கான உதவி எண் 1930 எனும் எண்ணில் தொடர்பு கொண்டு முறையீடு செய்து நல்ல தீர்வினை பெறலாம்.
1: இதுவரை கேட்டோம் மாயவலை மீள வழி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்தார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.

மகளிர் நேரத்தில் நிறைவு பெறுகிறது ஆட்ட நாயகி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற சகோதரிகளுக்கும் கேட்டு ரசித்தா உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். ஜி மீறி நன்றினீர்களே. இனி காலத்தால் அழியாத காவிய கானங்களோடு தாராபுரம் ஆர். ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: கோடை பண்பலை 100 பிளேன்கள், தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன், எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது, தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: அழகிய கண்களோடு தேங்கிய நினைவுகளோடு நெஞ்சில் நிறைந்த பாடல்களை உங்கள் செவியோடு தர கோடை பன்மலை நூறு புள்ளியா இந்த நெஞ்சில் நிறைந்தவள். ஒலிக்க வருகிறது முதல் பாடல். அன்பே வா திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தாராபுரம் குடித்தரு நாகராஜன் யமுனா. 1966 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் ஏ சி திருலோகச்சந்தர். வாலியின் வரிகளில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் குரல் தந்திருக்கிறார் டி எம் சௌந்தரராஜன், ஏ எல் ராகவன், பி சுஷீலா, எல் ஆர் ஈஸ்வரி. நடோடி மன்னன் உடோடி வருகிறார் கோடி பண்பலை நூறு புள்ளி ஐந்து நெஞ்சில் நிறைந்தவையில் 1:03.
1: நாடோடி

எங்களோடு போட்டி போடவா, நீ கால் மடக்கி கை மடக்கி மூச்சடக்கி பேச்சடக்கி எங்களோடு ஆட்டம் ஆடவா. எந்த என்ன பேர், எந்த காலேஜ், என்ன குரூப்,

நடையிலே

0: கோடை பண்பலை நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சூர்யா பேசுறேன். 100.5 கேட்டுக்கிட்டே இருங்க, ரசிச்சுக்கிட்டே இருங்க.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

குடைப்பான்மலை 100.5 நெஞ்சில் நெறிந்தபையில் இனி தர்மபுரி பாலக்கோடு பாபாஜான் இவருக்காக ஒலிக்க வருகிறது ரத்த பாசம் திரைப்படத்திலிருந்து பாடல். கண்ணதாசரின் காதல் வரிகளில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பூமணக்கும் குரல் எஸ் பி பாலசுப்ரமணியம். 1980 வெளிவந்த இப்படத்தை இயக்கியிருக்கிறார் கே விஜயன். பூமணக்கும் பூங்குழலி காற்றலைகளில் தவிழ்ந்து வருகிறது கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவையில்.

0: கூடை பண்பலை நூறு கிளைகள் நாம் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா, ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

பதினேழு நிமிடத்தில் கோடை பந்தலை நூறு புள்ளியாய் இந்த நெஞ்சில் நிறைந்தவையில் ஒலிக்க வருகிறது பாடல். ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து விரும்பி கேட்டிருக்கிறார்கள் மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல், சுரேஷ், முருகன், மீனா, ராணி. 1967 சி வி ஸ்ரீதர் இயக்கத்தில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசரின் வரிகளில் வாசல் தேடி வந்த குரல் பி சுஷீலா நாடிய உள்ளங்களுக்காக தேடி வருகிறது பாடல்.

0: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
1: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்
3: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில், மேக்னா செல்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

1:23 நெஞ்சில் நிறைந்தவையில் தீர்க்க சுமங்கலி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. பெருந்துறை ஆயி கவுண்டன் பாளையம் தேவராஜ், கௌசல்யா, நந்தகுமார் இவர்களுக்காக. மல்லிகையின் வாசம் என நேசம் தரும் குரல் வாணி ஜெயராம். எம் எஸ் விஸ்வநாதனின் மெல்லிசையில் கண்ணதாசரின் காதல் வரிகளில் 1974 வெளிவந்த இப்படத்தை இயக்கியிருக்கிறார் ஏ சி திரிலோகச்சந்தர். மல்லிகை காற்றலைகளில் மணக்கும் நேரம் 1:24.

0: கோடை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
1: ஏடி கள்ளச்சு என்ன தெரியலையா?
0: நான் இயக்குனர் சீனு ராமசாமி பேசுறேன்.
1: ஓடி வெள்ளச்சு என்ன புரியலையா?
0: கொடைக்கானல் மலையிலே இருந்து ஒளிபரப்பாகும் கோடை பண்பலை இந்தியாவிலேயே மிகப்பெரிய பண்பலை. ஆசியாவிலேயே அதிக நேயர்களை கொண்ட பெருமை மிகு பண்பலை. இருபத்தி நாலு மாவட்டங்களில் ஒளிவளம் வரும் உன்னதமான பண்பலை.
1: தேசம் எல்லாம் மாறலாம், காதல் பாசம் எல்லாம் ஒன்றுதான்.
0: இப்படி பல பண்புகள் கொண்ட நமது கோடை பண்பலை 100.5க்கு வாழ்த்துக்கள்.
1: நீ வந்து நிறையும் போது வாழ்வோடு
2: கோடி பண்பலை 100.5. தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
3: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
4: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
3: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
4: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

நினைவுகளோடு ஒழுத்து கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில் இனி மேட்டு மகாதானபுரம் சந்திரசேகர், சாந்தி, நந்தன், சேகுவாரா, காஸ்ட்ரோ இவர்களுக்காக ஒலிக்க வருகிறது பாடல் வியட்நாம் வீடு திரைப்படத்திலிருந்து. 1970 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் பி மாதவன். திரை இசை திலகம், கே வி மகாதேவனின் காவிய இசையில் வரிகளை தந்தவர் கண்ணதாசன். மனதை உருக்கும் குரல் டி எம் சௌந்தரராஜன்.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
3: தங்க நகைகளுக்கு 60% VAவில் தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
2: பீமா தங்கம், தூய தங்கம், பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர் 1000 ரூபாய்

0: மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
3: ரூபாய் 3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, ECHO, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
2: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
4: மிஞ்சல் நிறைந்தவையில் இனி ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். பேரையூர் செல்ல பாண்டியன், ஜெயராணி. வாலியின் வசந்த வரிகளில் டி எம் சௌந்தரராஜனின் குரலில் பாடலுக்கு இசை மெல்லிசைமன்னர் MS விஸ்வநாதன். 1971 வெளிவந்த இப்படத்தை இயக்கியிருக்கிறார் கே. கிருஷ்ணன் நாயர்.

மக்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில்

0: உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜ் 4 கேன்சரை பற்றி நான் பேச போகிறேன். கேன்சரை நாங்கள் ஏன் ஸ்டேஜாக பிரிக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்டேஜுக்கும் ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் மாறும். ஆனால் மக்கள் வந்துட்டு என்ன பயந்துக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஸ்டேஜ் 4 கேன்சர் வந்துச்சுன்னா அவ்வளோதான், அவங்களுக்கு லைஃபே முடிஞ்சிருச்சு, நான் நாளைக்கே போய் நான் வந்து உயிரை விட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ ஸ்டேஜ் 4 அப்படின்றது ஒரு கான்செப்ட் என்னென்னா, கேன்சர் ஆரம்பித்த இடத்துலேருந்து வேற எங்கேயாவது பரவிச்சுன்னா அது ஸ்டேஜ் 4. ஆனால் எல்லா ஸ்டேஜ் 4 கேன்சரும் ஒரே மாதிரி கிடையாது. உதாரணத்துக்கு ப்ராஸ்டேட், அதாவது ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுப்பு இருக்குது, அந்த ப்ராஸ்டேட்டில் வர கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஸ்டேஜ் 4 இருந்தால் பேஷண்ட்டு 5-10 வருஷம் தாண்டலாம். நம்ம ரெகுலர் ட்ரீட்மெண்ட் ஜஸ்ட் ஒரு மாத்திரை சாப்பிட்லாம், இல்லை ஜஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு 10 வருஷம் கூட இருப்பாங்க அவங்க. இதே வந்துட்டு ஒரு கல்லீரலில் வர பேஷண்ட்டுக்கு ஸ்டேஜ் 4 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்துட்டு 3-6 மாதம் தான் இருப்பாங்க. மற்ற எல்லா புற்றுநோயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் இருப்பாங்க. ஸோ எல்லா ஸ்டேஜ் 4 கேன்சரும் ஒரே மாதிரி கிடையாது. ஸோ காமனாக எங்களுக்கு வர பிரச்சனை என்னென்னா, பேஷண்ட் சொல்லலாம், சார் எங்கள் அப்பாவுக்கும் இந்த மாதிரி வயிறு கேன்சர் வந்து ஸ்டேஜ் 4 இருந்துச்சு சார், அவர் 1 வருஷம்தான் இருந்தார் சார், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி பார்த்தாங்க சார் அப்படின்னா. ஸ்டேஜ் 4 அப்படின்றது ஒரு ஒரு கேன்சருக்கும் மாறும். உதாரணத்துக்கு இரைப்பை புற்றுநோய் ஒருத்தருக்கு ஸ்டேஜ் 4 கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க 1 வருஷம் தாண்டது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். அதே வயிற்றில் தான் இருக்குது மலக்குடல், அதாவது கோலன் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மலக்குடல் புற்றுநோய் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 4 இருந்தாங்கன்னா தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா 5 வருஷம் கூட தாண்டலாம். ப்ராஸ்டேட் கேன்சர் இருந்துச்சுன்னா 10 வருஷம் தாண்டலாம். தைராய்டு கேன்சர் வந்துச்சுன்னா சில டைம் 15 வருஷம் கூட தாண்டியிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு உறுப்புக்கான ஸ்டேஜ் 4 வந்துட்டு வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு ஆர்கனுடைய கேன்சர் ஸ்டேஜ் 4 கண்டிஷனை இந்த கேன்சரோட நீங்கள் எப்போவுமே இணைச்சி பார்க்கவே கூடாது. உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க, சார் ஸ்டேஜ் 4 சொல்லிட்டீங்க, இந்த ஸ்டேஜ் 4 நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஏன் நான் கண்ட்ரோல்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறேன்னா, ஒன்ஸ் ஸ்டேஜ் 4 அப்படின்னு வந்துருச்சுன்னா கேன்சரை வந்து குணப்படுத்த முடியாது. குணம்னா கியூர் அப்படின்னு நாங்கள் இங்கிலீஷில் சொல்லுவோம். கண்ட்ரோல் பண்ண முடியும், கட்டுப்படுத்த முடியும். ஸோ கண்ட்ரோல் அப்படின்றது என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, கேன்சர் இருக்கும், கேன்சர் இருந்தும் எப்படி நல்லா வாழ வேண்டும், அதாவது ஸோ இப்போ கேன்சர் இருக்குன்னா சில டைம் வலி இருக்கும், வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு சில வழிகள் இருக்குது. ரெண்டாவது அந்த கேன்சர் வளராமல் இருக்கிறதுக்கு சில மருந்துகள் இருக்குது, அது ஊசியாக இருக்கலாம், மாத்திரையாக இருக்கலாம், சில டைம் ஆப்ரேஷனை கூட இருக்கலாம். இம்யூனோ தெரப்பின்ற ஒரு புது டெக்னாலஜி வந்துருச்சு, அதை வச்சு கூட கேன்சர் குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரேராக, அதாவது ஸ்டேஜ் 4 ரொம்ப ரேராக, 100ல் 1 வந்துட்டு புது புது ட்ரீட்மெண்ட்ஸ் வந்திருக்கு, அதில் குணமே படுத்திடலாம். ஸ்டேஜ் 4 வந்துருச்சோடனே உடனே மனசு வந்து குழப்பிட்டு இதுக்கு வந்துட்டு வைத்தியமே கிடையாது, இது வந்து நல்லாவே ஆகாதுன்னு நினச்சிக்காதீங்க. ஸ்டேஜ் 4 ஒரு ஒரு உறுப்புக்கு ஏற்ப ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்கள் டாக்டர் போய் கேளுங்க, உங்கள் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் கேளுங்க, அவங்க என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
0: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

சொல்லாத கதைகளை நினைவுகளோடு இசையால் சேர்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறது கூடி பண்பலை ஒரு புள்ளியை இந்த நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. திண்டுக்கல் அண்ணாமலையார் ஸ்கூல் ரோடு தேவதாஸ் தேவி சிவானி ஸ்ரீ கவின் மோனிகா இவர்களுக்காக 1974 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் எஸ் எஸ் பாலன், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சௌந்தரராஜனின் குரலில் வரிகளை வார்த்தவர் புலமைப்பித்தன்.

நெஞ்சில் நிறைந்தவையில் இனி எங்கள் வீட்டுப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் ஆண்டிப்பட்டி ரத்தினம், உமா மகேஸ்வரி, கோகுல்நாத், குகப்பிரியா, திவ்யதர்ஷினி. 1965 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் சாணக்கியா. மெலிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தியின் இசையில், பாலியின் வரிகளில் குரல் தந்திருக்கிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா.

நிகழ்ச்சியில் இனி நிறைவாக பாரத விலாஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. பெரிய குளம் இளங்கோவன், நாகலட்சுமி, திவ்யபாலா, சுரபி, கவினயா இவர்களுக்காக வாலியின் வாழ்க்கையை மேம்படுத்தும் வரிகளில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒற்றுமையின் ஒருங்கிணைந்த குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா, இலாரீஸ்வரி, எம் எஸ் விஸ்வநாதன், கே வீரமணி, மலேசியா வாசுதேவன். 1973 வெளிவந்த இப்படத்தை இயக்கியிருக்கிறார் ஏ சி திரிலோகச்சந்திரன்.

இனிய வணக்கம் நேயர்களே. நம் கோடை பண்பலை 100.5 ஆட்டம் போட வைக்கும் பன்மொழி பாடல்களோடு டோல் தமாக்கா தோல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல் என்ன தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல் என்ன. சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல் என்ன 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
5: ரூபாய் 3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, எக்கோ, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
4: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
6: கொடைப்பண்பலை 100.5 இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
8: PGP காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
9: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
10: கவுன்சிலிங் கோட் 2612.
6: மேலும் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
11: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
12: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
6: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
13: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
3: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
4: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
5: கவுன்சிலிங் கோ 2612.
1: மேலும் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
6: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
7: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
1: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
5: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
8: கவுன்சிலிங் கோட் 2612.
4: மேலும் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
9: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப் டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
10: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
11: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

இன்று 8 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் சொல்லுக்குள் சொல், கக்க போன்ற விளையாட்டுகளை நம் குழந்தை செல்வங்கள் விளையாட வரலாம்.

0: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் நம் கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தோல். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் அமளி. நன்றி நேர்களே. இனி நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. அதற்கு முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. டிஜிட்டல் தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மோட்டார் வாகனத்துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுவதைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். தாவேக அரசின் குதிரை பேர அரசியல் தொடர்பாக ஆளுநர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடப்போவதாக திமுக கூறியுள்ளது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க சிறப்பு திட்டத்தை தாவேக அரசு வகுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. விழுப்புரத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மாநிலத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. கல்லேயில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்துள்ளது. இந்தியா ஜெர்மனி இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் சந்த் உட்பட 6 பேர் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய வணக்கம் நேயர்களே. சுந்தர தென்றலாய் வீசிக்கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிட்டு விருப்ப பாடல்களையும் அதற்கான விளக்கத்தினையும் தொகுத்து தந்திருக்கும் நேயர்களுக்காக கோடை பண்பலை 100.5 இப்பொழுது வருகிறது உயிரெழுத்து. யாதும் ஊரே என்ற தலைப்பில் பாடல்களை நம்மையும் ரசிக அழைக்கிறார். தெரிவு செய்து சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் குள்ளம்பட்டி பெரியசாமி அவர்கள்.

அவர் இப்படி ஆரம்பித்துள்ளார். கோடை பண்பலைக்கு இன்னிசை கலந்த இன்ப வணக்கம். என் பெயர் பெரியசாமி. நான் கோடை பண்பலையை ஆரம்ப காலத்திலிருந்து கேட்டு வருகிறேன். காலை எழுந்தவுடன் என் முதல் வேலை வானொலி பெட்டிக்கு உயிர் கொடுப்பதாகும். கோடை பண்பலையை கேட்டு என் பணிகளை சிறப்பாக செய்து வருகிறேன். எனக்கு பெரிதாக படிப்பறிவு இல்லை. இதை எழுதுவதற்கு உதவியது என் மகள் என்பதை பெருமிதத்துடன் தெரிவிக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். நான் சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் குள்ளம்பட்டி என்ற ஊரில் வசித்து வருகிறேன். என் பாடல்கள் எப்பொழுது வரும் என்று காத்திருக்கிறேன். என் பாடல்களின் தெரிவை கவிதைகளின் வழியே கூற விரும்புகிறேன். பறவை போல் பறந்து காற்றில் மிதந்து காற்றலையில் கலந்து வானொலி வழியே ஓர் பயணம். அமெரிக்காவிலிருந்து என் ஊர் வரை வாருங்கள் அனைவரும் பயணிப்போம் என சொல்லி அழைக்கிறார் நேயர். அவருக்கான முதல் பாடல் சில்லன் ஒரு காதல் படத்திலிருந்து. அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகருக்கு சென்று அங்குள்ள கட்டிடங்களின் அழகையும் இதமான சூழலையும் ரசித்து மகிழ்வோம் இப்பாடலோடு.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
5: ஆடுகளின் புதிய அடையாளமான

0: மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
1: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
0: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: கொடைப்பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
4: PGP காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
6: கவுன்சிலிங் கோட் 2612.
2: மேலும் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
7: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
8: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

0: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
1: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி இப்ப பார்க்க போறோம்னா, அந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து என்ன ஏஜ் குரூப்ல வருது. ஏன்னா இப்பெல்லாம் சின்ன வயசுல முன்னாடிலாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 60 வயசுக்கு மேலே இப்படி இருந்தாங்க. இப்போ அந்த 10 வயசுக்கு அப்புறம் இப்போ வர பேஷண்ட்ஸ்லாம் ஈவன் 32 வயசு, 37 வயசு, 38 வயசு இப்படிலாம் இருக்காங்க. ஸோ யாவ் ரொம்ப சின்ன வயசில் வராங்க மெயின் இதில். ஸோ அது மெயின் என்ன காரணம்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ மூட்டு தேய்மானங்கிறது என்னென்னா, நம்ம உள்ளார் வந்து காட்லேஜ்னு சொல்லி ஒரு லேயர் இருக்கும், அது தேய்ஞ்சு போக ஆரம்பிச்சிச்சுன்னா அது மூட்டு தேய ஆரம்பிக்கும், உள்ளார ஜவ் வந்து நஞ்சி போக ஆரம்பிக்கும். அதில் வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஏஜ் ரிலேட்டட். ஒரு 60 வயசுக்கு மேலே வருது, ஸோ அவங்க வந்து ரொம்ப குண்டாக இருக்காங்க, ரொம்ப முன்னாடி மேடு பழத்தில் நடந்து வேலை செஞ்சாங்க, அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வரும். இன்னொன்று, சின்ன வயசில் வரதுக்கு மெயின் காரணமே வந்து உடம்போட வெயிட்டுங்க ஒன்று. ரெண்டாவது, ப்ராப்பரான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வாக்கிங்கோ எக்ஸசைஸ் ஸ்விம்மிங் இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் எதுவும் பண்ணாமல் இருந்தோம்னா தேய்மானம் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகும். இல்லைனா அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட முட்டியில் ஏற்பட்ட அடி, ஸோ அடினால சில பேர்த்துக்கு ஜவ் கிழிஞ்சிருக்கலாம், எலும்பு உடஞ்சிருக்கலாம். ஸோ அந்த வந்து அந்த இடத்துல வந்து ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் வந்து சரியாக இல்லை, இல்லை ஜவ் கிழிஞ்சதை நம்ம அப்படியே வச்சுட்டு இருந்தோம்னா தேய்மானமும் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகும். சில பேஷன் அந்த ஏசியில் அந்த ஜவ் இந்த மாதிரி ஜவ்வெல்லாம் கிழிஞ்சி வருவாங்க. அட்வைஸ் சர்ஜரி ஆத்ரோஸ்கோபி சின்ன தொலை போட்டு பண்ணலாம் அப்படின்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. பட் அவங்களே லேட்டரான ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு திரும்ப வலியோடையும் அந்த மூட்டு தேய்மானம் திரும்ப எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கும்போது மூட்டையே கொஞ்சம் தேய ஆரம்பிச்சிருக்கும். அந்த ஸ்டேஜில் வரும்போது மூட்டுக்கான டேமேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி தான் இருக்கும். ஆனால் அது முன்னாடியே பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டேமேஜ் நம்ம நாள் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம கன்சிடர் பண்ணி நோட் பண்ணி மருத்துவர்கிட்ட என்ன ரீசன்னு கேட்டு அது ப்ராப்பரான உள்ளார என்ன பசை இருக்கும். இப்போ மிஷினுக்கு எப்படி நம்ம ஆயில் விடணும் அந்த உராய்த்தன்மை கம்மியாக வச்சுக்கிறதுக்காக, அதே மாதிரி முட்டிக்குள்ளேயும் எல்லா ஜாயிண்ட்டுக்குள்ளேயும் ஒரு ஆயில் என்ன பசமாக இருக்கும், அதுதான் அந்த உராய்வுத்தன்மையை நமக்கு கம்மியாக வச்சுக்குது. இன்கேஸ் நமக்கு அது ப்ராப்பரான செக்ரீஷன் இல்லை, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகளாக கூட இருக்கலாம். ஸோ அழுத்தம் ஏற்படுறது, ஸோ இதை நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இதை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிட்டோன்னா இது வந்து கரெக்டான எக்ஸசைஸு, அந்த எண்ணெய் பசை அதிகப்படுத்தி, ஸோ இதெல்லாம் பண்ணோம்னா டெஃபினட்டாக அது வந்து நமக்கு 100% ரிசல்ட்ஸ் கொடுத்துரும். இதையே நம்ம கண்டுக்காமல் முட்டி வலிக்கிறது தானே பரவாயில்ல, பண்ணுவோம், பண்ணலாம். ஸோ வலி இருக்குது, எனக்கு மடக்கி நீட்ட முடியல, ஸோ இருந்தாலும் அதை பண்ணலாம், ஸோ அப்படியே பிடிச்சிக்கும் அப்படின்னு நினச்சி எல்லாம் பண்ணிவிட்டு மேடு பழத்தில் நடக்கிறது, குத்து வச்சு உட்காருது, ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி பண்ணிவிட்டு திரும்பவும் வலியோடு வந்தோம்னா இன்னும் ஃபர்தராக டேமேஜாக அதிகம் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ ஒரு ஒரு ஸ்டேஜிங் பொறுத்து, ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்துட்டோம், சின்ன வயசில் இருக்கும்போது சின்ன வயசு இதாக வந்துட்டோம்னா வெயிட் குறைக்க சொல்லிட்டு மெயினாக இன்ஜெக்ஷன் சப்போஸ் தேவைப்பட்டதுன்னு அதெல்லாம் போடுவோம். வெயிட் மெயின் குறைக்க சொல்லுவோம், ஏன்னா 1 கிலோ குறைச்சாங்கன்னா 4 கிலோ வந்து முட்டிக்கு போகிற வெயிட் வந்து நமக்கு கம்மியாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட் இருக்க வேண்டியது 40 கேஜியாக தான் இருக்கும், பட் அவங்க வெயிட் பார்த்தீங்கன்னா

0: 20 கேஜி இருப்பாங்க. அப்படின்னா பாருங்கள், ஸோ எவ்வளோ மடங்கு வெயிட் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகுதுன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான், கரெக்டான சாக்ஸ் போட்டு கரெக்டான ரெஸ்ட் எடுத்தோன்னா டெஃபினட்டாக இது சரியாயிரும். இதை நம்ம லேட்டரானு விட்டுட்டு 70 வயசில் பண்ண வேண்டிய ஆப்ரேஷனை 40 வயசுலேயும் 35 வயசுலேயும் பண்ணுறது வந்து நமக்குனால கண்டிப்பாக தவிர்க்க முடியும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் குள்ளம்பட்டி பெரியசாமி அவர்களின் பாடல் தெரிவுகளோடு கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்திலிருந்து உயிரெழுத்து. நேரம் 3:19. அவருக்கான அடுத்த பாடல் மாற்றான் படத்திலிருந்து. ஐரோப்பாவில் உள்ள நதியில் நீராடி கேமமில் பூவின் வாசத்தை நுகர்ந்து சோவியத் ஓவிய கவிதைகளையும் பார்த்து வரலாம் இப்பாடலோடு என்கிறார் நேயர்.

இன்றைய உயிரெழுத்த நிகழ்ச்சியில் யாதும் ஊரே என்ற தலைப்பில் பாடல்களை ரசிக்க தந்திருக்கிறார் சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் குள்ளம்பட்டி பெரியசாமி அவர்கள். அவருக்கான அடுத்த பாடல் ஸ்டார் படத்திலிருந்து. எகிப்து நாட்டிற்கு சென்று அங்குள்ள பிரமீடுகளையும் அங்கு உறங்கிக் கொண்டிருக்கும் மம்மிகளையும் பார்ப்போம், பார்க்க பயமாதான் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார் நேயர்.

0: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
1: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
0: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மெக்னா சர்க்கிள், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
3: ₹3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, ECHO, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் ஜூலை 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
2: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
4: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
5: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
8: கவுன்சிலிங் கோட் 2612.
4: மேலும் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
9: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப் டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
10: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
11: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
12: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா?
13: கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
14: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
15: சாதாரண ஆயில் 3 பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஊத்துனா போதும்.
16: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
17: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
5: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
8: கவுன்சிலிங் கோட் 2612.
4: மேலும் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
9: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப் டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
10: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
11: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

கோடை பண்பலையின் உருப்பிளி ஐந்தில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது உயிரெழுத்து. நேரம் 3:44 நிமிடம். சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் குள்ளம்பட்டி பெரியசாமி அவர்களின் அடுத்த பாடல் சுப்பிரமணியபுரம் படத்திலிருந்து. தமிழ் வளர்ந்த மதுரைக்கு வந்து மல்லிகையை நுகர்ந்து மீனாட்சி அம்மனை வேண்டி அருள் பெற்று மகிழ்ச்சி பெறுவோம் என்று கூறுகிறார் நேயர்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: இசைவேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: யாதும் ஊரே அப்படிங்கிற பயணத்தில் மதுரையே வந்துட்டோம். அப்படியே பக்கத்தில் இருக்க தென் மாவட்ட ஊர்களுக்கும் போயிட்டு வரலாமா? பாடலோடு பயணிக்க அழைக்கிறார் பெரியசாமி அவர்கள்.
6: அதிராத கொண்டையிலே

நெற்களஞ்சியமான தஞ்சையை சுற்றி வந்து வளையப்பட்டி தவிலின் ஓசையும் தஞ்சையின் அழகையும் ரசித்து வருவோம். இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை. அலங்கரித்தார் சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் குள்ளம்பட்டி பெரியசாமி அவர்கள். அவருக்கும் நிகழ்ச்சியை கேட்டு சுவைத்த நேயர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். ஜி மீறி நன்றி நேயர்களை.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. டிஜிட்டல் தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மோட்டார் வாகனத்துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுவதைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். தாவேக அரசின் குதிரை பேர அரசியல் தொடர்பாக ஆளுநர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடப்போவதாக திமுக கூறியுள்ளது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க சிறப்பு திட்டத்தை தாவேக அரசு வகுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. விழுப்புரத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை ஆடி வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன் எடுத்துள்ளது. கல்லேயில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான 1வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் சந்த் உட்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
3: ஒரு புள்ள கேக்குது. கோடை எஃப்எம் தானுங்க.

0: அதேதான் அதேதான்.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு

0: வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
1: வழங்கும். வண்ணத்துரிகை
2: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
3: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
4: எங்க செலக்ஷன் சரி?
5: கவுன்சிலிங் கோட் 2612.
3: இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி? சோ நோ வரி.
6: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
7: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப் டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
8: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
7: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
9: புதுசுதான்.
7: எப்படி வாங்க?
9: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப் டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
7: அது எப்படி?
9: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
7: தங்க விலை ஏறினா
9: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
7: அப்ப விலை குறைஞ்சா?
9: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
7: ஹே சூப்பர்.
9: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
7: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப் டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
8: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
1: தோட்டத்தில் ஒரு நீரோட்டம். கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன்பிரன் அரிசியின் வண்ணத்தூரிகையில் பாட்டுக்குள் பதில். இரவு நேரங்களில் பார்த்தோம்னா புல்லோடு பனி தூங்கும் இல்லையா? அது மாதிரி பாடல்களை சொல்லோட சேர்ந்து கவியின், அதாவது கவிதையோட பொருளும் மறைந்திருக்கும். அதை கண்டுபிடிக்கிறது தான் பாட்டுக்குள் பதில். அறிமுக நீர்களுக்கு 24, 24, 24, மகளிருக்கு 24, 24, 29, மற்ற அனைத்து நீர்களுக்கும் 24, 24, 26, 290, 333. கொடைக்கானலின் முன் இணைப்பியன் 0454-42. நிகழ்ச்சியோடு
10: பிரேமா ஜெகன்,
1: ஜி மேரி.
10: வணக்கம் நேர்களே.
1: வாழ்த்துக்கள் நேர்களே.
10: என்ன ஒரு அமைதி இல்ல? நீங்க சொன்னீங்க இல்லையா, இரவு நேரத்துல அந்த புல்லோடு பனித்துறி பனித்துளி வந்து உறங்கும் அப்படின்னு. அதை தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான், ஏன்னா அதே கலர்ல இருக்கும் புல்லு கலர்லயே அந்த பனித்துளியும் இருக்கிறதுனால தேடி பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரிதான் சில பாடல்கள்ல சில பொருள்கள் அடங்கியிருக்கும், அந்த வார்த்தைகள்ல எல்லாம் வந்து சில பொருள்கள் அடங்கியிருக்கும். அது என்ன அப்படின்னு இன்னைக்கு நிறைய பாடல்கள் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கோம். கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு நீங்க முயற்சி செய்யுங்க. இப்போ நிகழ்ச்சிக்கு வரும் முதல் நேயர், வாங்க. வணக்கம். வணக்கம்.
11: சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சு முத்து.
10: ஐயா எப்படி இருக்கீங்க?
11: நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
10: நலமா இருக்கோம். எப்படி பதில் கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா?
11: முயற்சி பண்றேங்க மேடம்.
10: சரி, உங்களுக்கான பாட்டு கேளுங்க.

0: கேள்வி என்ன அப்படின்னா, இயற்கையாகவே பிரகாசிக்கும் தூய்மையான அழகை குறிக்க பயன்படுத்தப்படும் சொல். இலக்கியங்களெல்லாம் அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க.
1: அதாவது ரொம்ப அழகாக இருக்காங்க, பிரகாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் இந்த பாட்டில் வந்துச்சு.
2: பாட்டு கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: கேட்டேங்க மேடம்.
0: என்னவா இருக்கும்
1: கேள்விக்கு சொல்லுங்க. என்ன முறை?
0: அதாவது அழகா தூய்மையா ரொம்ப பிரகாசமா இயற்கையாவே அழகா இருந்தாங்க அப்படின்னா அப்படி சொல்லுவாங்க. நிகழ்ச்சி கேளுங்க என்ன பதில் அப்படின்னு அடுத்து வர நேயர் சொல்றாங்களான்னு பாக்கலாம். வாங்க, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: மேட்டு வட்டம் காலையில ரங்கசாமி மேடம்.
0: ஐயா பாட்டு கேட்டீங்களா? இல்ல
2: பாட்டு கேட்ட மேடம். நூதகம் போடுங்க மேடம்.
0: கேள்வி கேட்டீங்களா?
2: கேள்வி கேட்ட மேடம்.
0: சரி, அப்ப பாட்டு கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: கேட்டேன் மேடம்.
2: இயற்கையாகவே பிரகாசிக்கும் தூய்மையான அழகு.
1: சசி.
0: என்னங்க?
1: ரசிகரன்.
0: ரசிகரனா?
1: அப்படிதான் பாட்டிலேங்க.
0: பாட்டில் வருங்க நிறைய வார்த்தை, ஆனால் இப்படி அதாவது இயற்கையாகவே அழகாக இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்றத ஒரு நல்ல வார்த்தை அந்த பாட்டில் வந்தது. ரசிகன் நம்ம இருக்கலாம், ரசிகையாக இருக்கலாம், ரசிகனாக இருக்கலாம், இயற்கையை ரசிக்கிறவங்களாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்.
2: தூய்மையான அழகுங்க,
0: அந்த அழகை சொல்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அது இருந்தது
2: பாட்டில்.
0: கேள்வியை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், தூய்மையான அழகு, ரொம்ப பிரகாசமான ஒரு அழகை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அந்த பாட்டில் வந்தது.
2: பாட்டை சரியாக கேட்கலன்னு நினைக்கிறேன்.
0: கேள்வி புரியலன்னு நான் நினைக்கிறேன். அப்படியா?
2: கேள்வியா? பாட்டா?
0: கேள்வி புரிஞ்சிருச்சா?
1: புரியல மேடம்.
0: என்னங்க அழகா இருக்கவங்கள என்னங்க சொல்லுவோம், பேரழகின்னு சொல்லுவோம்.
1: தெரியல மேடம், வாய்ப்பு நன்றி மேடம்.
0: சரிங்க, நன்றிங்க. ரொம்ப எளிமையான கேள்விதான், ரொம்ப எளிமையான பதிலும் கூட. இப்ப இன்னொரு நேயர் காத்திருக்காங்க, வாங்க பேசலாம்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: பேர் சொல்லுங்க.
3: திண்டுக்கல் மாவட்டம் மாலை கொண்டன்பட்டில இருந்து ராஜலட்சுமி பேசுறேங்க மேடம். நல்லா இருக்கீங்களா? இனிப்பே பிடிக்க முடியல.
0: அப்படியா, புடிச்சிட்டீங்களே, வந்துட்டீங்களே.
2: கேள்வி கேட்டீங்களா, பதில் தெரியுமா?
0: நல்லா இருக்கீங்கம்மா. பாட்டு கேட்டீங்களா?
3: கேட்டேங்க மேம். நேற்று நல்லா ப்ரோக்ராம், நல்லா இருந்துங்க மேம்.
0: அப்படியா, மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும். சரிங்க, இப்போ ஒரு பாட்டு கொடுத்துருந்தோம்,
2: கேள்வியும் கேட்டிருந்தோம்.
0: என்னங்க? தெள்ளழகு, அழகான ஒரு வார்த்தை. தெள்ளழகுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பேசின ரெண்டு பேர் அப்படின்னா என்ன, தெள்ளழகுனா என்ன அப்படின்னு இப்போ அவங்க யோசித்துட்டு இருப்பாங்க. அது வந்து பிரகாசமான தூய்மையான இயற்கையான ஒரு அழகுக்கு தான் தெள்ளழகுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிங்க ராஜலட்சுமி அம்மா. என்ன பாட்டு கேட்கலாம்?
3: உங்களுக்கான
0: பாட்டு கேட்கலாம், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு, சரிங்களா?
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
7: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
8: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
7: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
10: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
11: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்கக்கா.
10: எப்படிமா?
11: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
10: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
12: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
13: வைரம் கேரட் இருக்கு 25,000 வரை தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
12: பீமா தங்கம், தூய தங்கம். பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
14: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
15: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
14: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
15: ஆடி ஜோடி ஆஃபர், 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
14: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
16: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
17: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
18: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
19: ரூபாய் 3,000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, எக்கோ, TMT, ECG, அல்ட்ரா சவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும்.
18: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
20: இசைவேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
21: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
22: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
23: ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
20: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை
24: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனமஸ்.
16: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
17: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
24: ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை.
25: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
26: தங்க மாளிகை

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
5: இசை வேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில், மேக்னா செல்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேரம் பார்த்தீங்கன்னா 4:21 ஆயிடுச்சு. இன்னைக்கு பாட்டுக்குள் பதில், நம்ம வந்து ரொம்ப அழகான பாடல்கள், எளிமையான பாடல்கள், அந்த பதிலும்
1: எளிமையா தான் இருக்கு,
0: கேள்வியும் எளிமைதான், பதிலுமே ஈஸி தான். இந்த பாடல் வரியை மட்டும் நல்லா கவனிச்சிட்டாங்க அப்படின்னாலே பதில் சொல்லிடலாம். ஏன்னா பாட்டுக்குள்ளதானே பதில் இல்லையா, பாடல் வரி அடிக்கடி கேட்கறது தான். இப்போ எந்த பாட்டு, யாரு, எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம். வணக்கங்க.
2: வணக்கங்கம்மா.
1: வணக்கம்.
2: தேனினும் மெனிய செங்கரும்பான கோடை பண்படைத்து நாமக்கல் மாவட்டம் கரட்டூர் பிடிக்கல் பாளையம் கரும்பு முருகனின் பாச வணக்கங்கம்மா.
0: இனிமையான வணக்கம், இனிப்பான வணக்கம்.
2: நாமக்கல் பார்த்து கேள்விப்பட்டீங்கம்மா.
0: அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நீங்க வந்தனாலதான், நாங்க மட்டும் போனா எப்படி சிறப்பா இருக்கும்.
2: சிறப்பா செஞ்சிருந்தாங்கம்மா.
0: சரிங்க, ரொம்ப நன்றிங்க, மகிழ்ச்சி வந்து கலந்துகிட்டதுக்கு. இப்ப உங்களுக்கான பாடல் கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: கேட்டிங்களா?
0: பாட்டு புரிஞ்சுச்சா?
1: புரிஞ்சுதுங்கம்மா.
0: இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா?
1: ஆமா. என்ன ஒரு இன்னும் ஒரு டைம் போடுங்கம்மா.
0: கேள்வி கேட்டுட்டுமா இல்ல பாட்டை கேக்குறீங்களா?
1: ஆமா, இன்னும் ஒரு தடவை பாட்டு போடுங்க.
0: பாட்டை கேக்குறீங்களா? சரி கேளுங்க.

0: வரைக்குமா.
1: சரி, எப்பவாவது 29 நாள் வரும். அது வந்து எப்ப வரும்
0: அப்படின்னு
1: அந்த பாட்டு லைன்ல வரும். கேளுங்க, பாட்டு கேளுங்க.

0: ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க அந்த பாட்டுல, பாடம் நடத்தின
1: மாதிரி. காத்துல இருந்து வரைக்குமா,
0: காத்தடிக்கிற காலம் வரைக்கும் காத்திருக்கணுமா?
2: எப்பங்க காத்தடிக்கும்?
0: அப்படி இல்லைங்க, எத்தனை அத வந்து நீங்க வந்து எண்ணிக்கையில சொல்லணும்,
2: நாட்களா வருடங்களா.
0: அந்த பாட்டு லைன்ல ரொம்ப அழகா அப்படியே பாடம், டீச்சர் எப்படி பாடம் நடத்துவாங்களோ அந்த மாதிரி தெளிவா சொல்லிட்டாரு. கேட்டீங்களா? சரிங்க, நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, நிகழ்ச்சி கேளுங்க, என்ன பதில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், கேட்டுட்டே இருங்க நிகழ்ச்சி. இப்ப யார் இணைப்பில்? வாங்க, வணக்கம்.
2: வணக்கங்க.
3: வணக்கம்,
2: பேர் சொல்லுங்க.
3: நாமக்கல் மாவட்டத்துல.
0: நாமக்கல் மாவட்டத்துல இருந்து
3: சஞ்சய் பேசுறேன்.
0: என்ன பேரு?
3: சஞ்சய்.
0: சஞ்சயா?
3: என்ன சஞ்சீவ்மா?
0: சஞ்சியா?
3: சஞ்சீவ்.
0: சஞ்சீவ், கரெக்டா? என்னங்க இன்ஸ்டால்மெண்ட்ல பேசிட்டு இருக்கீங்க நீங்க?
2: மூச்சு வாங்குதோ,
0: விட்டு விட்டு கேக்குது நீங்க பேசுறது.
2: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சஞ்சீவ்?
3: நான் இப்பதான் 12th முடிச்சேன்.
0: 12th முடிச்சிட்டீங்க, மேற்படிப்பு படிக்கிறதுக்கு இன்னும் முயற்சி செய்யலையா?
3: இல்ல மேம், கவுன்சிலிங் போட்டுருக்கேன் மேம்.
0: என்னங்க? ஓ, கவுன்சிலிங் போட்டுருக்கீங்க. என்ன படிக்கணும்னு ஆசை உங்களுக்கு?
3: ADS கோர்ஸ் மேம்.
0: சரிங்க, முயற்சி செஞ்சிட்டே இருங்க.
3: ஓகே மேம்.
0: இப்போ ஒரு பாட்டு கொடுத்திருந்தோம்,
2: கேள்வி படத்துல இருந்து. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: இப்பதான் கேட்டுட்டு இருக்கேன்.
0: இப்பதான் கேக்குறீங்களா? இப்பதான் ஹலோல இருந்து கேக்குறீங்களா? வாங்க வணக்கம் சொல்லல, அதுல இருந்து கேட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல, ஒரு பாட்டு கொடுத்திருந்தோம்ல டிஷும் படத்துல இருந்து, நெஞ்சாங்கூட்டில் ஒரு பாட்டு கொடுத்திருந்தோம், கேட்டீங்களா?
3: இல்ல மேம்,
0: கேக்கல. சரி, பாட்டை கேளுங்க.

0: கேட்டிங்களா பாட்டு கேட்டிங்களா? என்ன கேள்வி அப்படின்னா, என்ன கேள்வி சொல்லுங்க.
1: பிப்ரவரி மாசத்துக்கு எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை 29 நாட்கள் வரும்?
0: ரொம்ப ஈஸியா கேட்டிங்க கேள்வியை.
1: பாட்டு
0: கவனிச்சிருந்தீங்களா? இதெல்லாம் வந்து அப்படி கேட்ட உடனே சொல்லணும்.

0: என்ன சஞ்சீவ் கேட்டிங்களா?
1: நாலு வாட்டி மேம்.
0: நாலு வாட்டி கேட்டிங்களா இல்ல நாலு வாட்டி? என்னமோ நாலு வாட்டின்றீங்களே, என்னது புரியல?
1: நாலு வருஷத்துக்கு ஒரு டைம் மேம்.
0: நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நாள் கூடும் அப்படிதானே? அதை என்ன வருடம்னு சொல்லுவாங்க?
1: லீப் இயர்.
0: என்னங்க?
1: லீப் இயர்னா
0: லீப் வருடம் அப்படினு சொல்லுவாங்க. நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அஞ்சு வருஷம்னு நீங்களா சொல்லிட்டீங்க. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை. சரிங்களா?
2: சரி, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: தென்றல் வந்து தீண்டும் போது.
0: என்ன என்ன தென்றல் வந்து தீண்டும் போது? என்ன சஞ்சீவ்,
2: என்ன படம் அது?
0: சரி,
1: பாட்டு
0: மேம், பாட்டு கேட்கலாம். ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நன்றிங்க சஞ்சீவ்.
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
6: எங்க செலக்சன் சரி?
7: கவுன்சிலிங் கோட் 2612.
8: இசைவேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
11: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி. என்று மாறாத தரம், சுவை, விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: நல்லா பசியார சாப்பிடுங்க.

0: உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: வழங்கிய வண்ணத்துரிகை
2: இணைந்து வழங்கியோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
3: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
4: எங்க செலக்சன் சரி?
5: கவுன்சிலிங் கோட் 2612.
3: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்சன் சரி? சோ நோ வரி.
6: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
7: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
8: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
9: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
10: புதுசுதான்.
9: எப்படி வாங்கின?
10: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
9: அது எப்படி?
10: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
9: தங்க விலை ஏறனா?
10: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
9: அப்ப விலை குறைஞ்சா?
10: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
9: ஹே சூப்பர்.
10: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
9: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
8: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
1: கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
11: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
12: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
11: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
12: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
11: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
12: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசன் Price.
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
13: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
14: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
1: வழங்கும் வண்ணத்துரிகை.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
3: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில சேர இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
0: தங்க நகைகளுக்கு 60% VAவில் தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
4: பீமா தங்கம், தூய தங்கம். பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
6: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
6: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
5: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
8: ரூபாய் 3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, ECHO, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் ஜூலை 20 வரை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும்.
7: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
9: இசை வேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன். வைக்கிங்
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: இசை வேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: நேரம் வந்து 4:39 ஆயிடுச்சு. வனத்துறிகையில பாட்டுக்குள் பதில் நிகழ்ச்சியில இருக்கும். நேயர்களும் அழகா பதில் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா?
5: எப்பவுமே வந்து வீட்டில் பாடிட்டே இருப்போம், எல்லாருமே அந்த பழக்கம் இருக்கும். எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வேலை செய்யும், பெண்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே ஒரு பாடல் அது முணுமுணுத்துட்டே இருப்பாங்க. ஆனா சில நேரம் அந்த பாட்டுல வர வரிகள் தெரியல அப்படின்னா கூட லாலா பாடுவாங்க, நானா பாடுவாங்க, ஏதாவது ஹம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இப்ப எல்லாம் எப்படி தெரியுமா, வார்த்தைகளை கவனிக்கிறாங்க, எல்லா நேயர்களுமே கவனிக்கிறாங்க. பாட்டுக்குள் பதில்ல இந்த இதை கேட்பாங்களோ அதை கேட்பாங்களோன்னு நல்ல உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பவும் நல்ல பாட்டுகள்லாம் இருக்கு, வாங்க.
4: வணக்கங்க.
6: வணக்கம்மா.
4: பேர் சொல்லுங்க.
6: சேலம் மாவட்டம் புள்ளப்ப நாயக்கனூர்ல இருந்து கணேசன் பேசுறாங்கம்மா.
5: கணேசன் ஐயா
6: சொல்லுங்கம்மா,
5: எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கிறாங்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கோம். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
6: கேட்டுக்கிட்டேங்கம்மா. உதவி எல்லாம் சிறப்பா இருந்ததுமா, என்னால வர முடியாதுங்கம்மா, நிகழ்ச்சி எல்லாம் வானொலியிலேயே கேட்டு.
5: வானொலியிலே கேட்டீங்களா? மிக்க மகிழ்ச்சிங்க,
6: சிறப்பா இருந்துச்சுமா.
5: நன்றிங்க, நன்றிங்க. பாட்டு இப்ப உங்களுக்கு பாட்டுக்குள் பதில் கண்டுபிடிக்கணும், கேளுங்க அந்த பாட்டை.

0: கேட்டிங்களா?
1: நான் கேட்டேங்கம்மா.
2: கேள்வி என்ன அப்படின்னா, அடையாளம் என்ற சொல்லை குறிக்கும் வேறு சொல் பாட்டில் வந்துச்சு.
0: அடையாளம் அப்படின்றதுக்கு இன்னொரு வேற என்ன சொல்லலாம்? அடையாளம்,
1: அடையாளம் என்பது தோற்றம்னு வரும்மா?
0: தோற்றம் இல்லையே,
2: இல்லைங்க,
0: அது வந்து உருவம் சொல்லலாம். தோற்றம்னா உருவம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அடையாளம், அடையாளத்துக்கு வேறு சொல் என்ன என்ன? அந்த பாட்டில்
2: வந்துச்சு.
1: இன்னொரு முறை போட முடியுமாங்கம்மா?
0: கவனிங்க, பாட்டை கவனிங்க.

0: சொல்லுங்க.
1: அழகங்கம்மா.
0: அழகா?
1: ஆமாங்க.
0: அடையாளம் பேர் அழகா? அழகும் ஒரு அடையாளம் தான், ஆனா அது இல்ல.
2: அழகுக்கு சுந்தரம் அந்த மாதிரி தானே சொல்லுவாங்க.
0: சரிங்க, நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. இதுக்கான பதில் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
2: அடுத்த நேருக்கு வணக்கம். வணக்கங்க.
0: சுப்பிரமணி ஐயா அப்படிதானே?
3: ஆமா, சுப்பிரமணி.
0: சுப்பிரமணி எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம்.
2: பாட்டு கேட்டீங்களா?
3: இல்ல, நான் ரேடியோவை கேட்கல.
0: ரேடியோவை கேட்கலையா? அப்ப மறுபடியும் உங்களுக்கு பாட்டு கொடுக்கணும் அப்படிதானே? சரி, பாட்டு கேளுங்க, பாட்டு கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: கேட்டோம்.
0: கேள்வி என்ன அப்படின்னா,
2: அடையாளம் என்ற சொல்லை குறிக்கும் வேறு சொல் இன்னொரு சொல் எது?
1: சின்னம்.
0: அடையாளம், சின்னம். சின்னம், இன்னும் வேறு சொற்கள் சொல்லுங்க பாப்போம். வேற என்ன சொல்லலாம்? அடையாளம், சின்னம்.
2: சின்னம்ன்றது சரியான பதில் தான்.
0: என்னங்க? குறியீடு. அடையாளம், குறியீடு, சின்னம். தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றக்காக கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க. முத்திரை. முத்திரை, சிம்பல். அதாங்க. சரிங்க, அழகா கண்டுபிடிச்சீங்க. என்ன பாட்டு கேக்கலாம்?
1: உயிரே படத்துல இருந்து நெஞ்சினிலே நெஞ்சினிலே
0: பாட்டு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. நன்றிங்க கணேஷ்.
3: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
5: ஏன் பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எது?

0: பூமக்ஸினர்வர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
0: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸினர்வர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
4: நெஞ்சினிலே நெஞ்சினிலே.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல் எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல் எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய்.
4: அப்பா இன்னைக்கு

0: லாபம் அதிகம்.
1: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா ஒரு லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
0: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க ஒரு லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க. நாச்சி,
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
4: பருத்தி தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
5: நேரம் மாலை 4:49. இன்னைக்கு பாட்டுக்குள் பதில் நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப எளிமையான பாட்டு, ஈஸியான பாட்டு, அடிக்கடி நம்ம கேட்குற பாட்டு, கேட்கக்கூடிய வார்த்தைகள், அதுலேருந்து தான் கேள்வி பதில் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. நேயர்களும் முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? அந்த அளவுக்கு கஷ்டமாக வந்து கேள்வி கேட்குறீங்களான்னு தெரியலை. பதிலை தேடுறது கஷ்டமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
6: அதாவது வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறதுல கஷ்டப்படுறாங்க.
5: பாட்டை மட்டும் நல்லா பாடிக்கிட்டே கவனிச்சு வந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ யார் இணைப்பில்? வாங்க. வணக்கம். வணக்கங்க, இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
7: வணக்கம்.
5: என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க?
7: சகோதரிகள் இருவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம் சொல்வது ஈரோடு மாவட்டம் கோபிப்பட்டம் வெள்ளாங்கோவிலிருந்து சுமதி திருமுருகன். நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கும். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? லைன் புடிச்சு வச்சு எங்க போனீங்க?
6: வணக்கம் சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு.
5: வச்சுட்டே இருந்தீங்க, கூப்பிடும் போது காண
7: போயிட்டீங்க.
5: நீங்க
6: போட்டீங்க.
5: சரி, எல்லா நிகழ்ச்சியோடும் தொடர்ந்து நீங்க இணைந்தே இருங்க. இங்க பாருங்க, இது வந்து வேற நிகழ்ச்சி ஆயிரும். இப்படியே சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அது தங்கள் அன்புடன் நிகழ்ச்சி ஆயிரும்.
6: பாட்டுக்குள் பதில் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. பாட்டு கேளுங்க.
5: பாட்டு கேளுங்க.

0: கேள்வி என்ன அப்படின்னா, மரம், உலோகம் போன்ற பொருட்களின் மேற்பரப்பில் பூசப்படும் திரவ பாதுகாப்பு பூச்சு பாட்டில் வந்துச்சு, இது
1: என்னங்க? வார்னிஷா?
2: வார்னிஷ்ங்களா?
1: வார்னிஷ் அப்படின்னு எங்கள்கிட்ட கேக்குறீங்களா?
2: பாட்ல
0: பூச்சி
1: அரிக்காம அப்படிலாம் இருக்கிறதுக்காக வார்னிஷ் பூசுவாங்க. ரொம்ப அழகா கண்டுபிடிச்சீங்க சுமதியம்மா. என்ன பாடல் கேக்கலாம்? அதே வைப்ரேஷனோட கேளுங்க. நன்றிங்க.

0: இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.
6: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்து

0: பாட்டும்.
1: ஆமாம், பாட்டுக்குள் பதில் தேடணும், இதே மாதிரி நாங்களும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னா எதிர்வரும் திங்கள் மாலை 4 மணிக்கு வாங்க, பாட்டுக்குள் பதில் தேடலாம்.
0: நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம்.
1: பிரேமா ஜெகன்,
0: ஜி மீரி,
1: நன்றி நேயர்களே.
0: நிகழ்ச்சிக்கு பொறியியல்நுட்பம் ராஜேஷ் மணிவண்ணன். கணினியாக்கம் கேனூர் ஜஹான். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சாரா. இனி இடைக்கால இணை கீதங்களோடு மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃபிளவர் ஆயிலின் சித்திரச்சு வானம் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். டிஜிட்டல் தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். மோட்டார் வாகனத்துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுவதைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசின் குதிரை பேர அரசியல் தொடர்பாக ஆளுநர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடப்போவதாக திமுக கூறியுள்ளது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க சிறப்பு திட்டத்தை தமிழக அரசு வகுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. விழுப்புரத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை ஆடி வரும் இங்கிலாந்து சற்றுமுன் வரை 9 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்துள்ளது. காலையில் இன்று தொடங்கிய இந்தியாவுக்கு எதிரான 1வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 321 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் சந்த் உள்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: நமது கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
2: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில்
3: எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்
1: வழங்கும் சித்திரச்ச வானம்.
4: வணக்கம் நேயர்களே, மாலையின் மென்காற்றில் மனது நிம்மதி காண, சிந்தனைகள் சாந்தமாக, வானம் ஓர் ஓவியம் போல வண்ணங்கள் கலந்து விளையாட, நினைவுகள் மெதுவாய் வந்து நெஞ்சை தொட்டுச் செல்ல, அந்தி நேரத்தின் அமைதியில் அழகான ஒரு மௌனம் பேச, இசையோடு இதயங்களை தாளாட்ட, இது சித்திரச் செவ்வானம்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
3: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
2: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
3: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
4: கவுன்சிலிங் கோட் 4959.
2: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
5: இது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். கண்கள் சந்திக்கும் அந்த சின்ன நேரம் 1000 கவிதைகள் ஆகிறது. சொல்லாமல் சொல்வதே மென்மையான காதல், மெதுவான பேச்சு மனதின் மென்மையாக இசை. அதை கேட்கும் ஒவ்வொரு முறையும் காதல் இன்னும் ஆழமாகிறது.

0: காடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மிஸ்டர் கோல் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.
1: நம் கூடை பண்பலை 100.5 இன்று இரவு 10 மணிக்கு வரும் நினைவே சுகம் அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட நேர்களுக்காக. நிலவை காட்டி கவிதை சொன்னானாம், ஆனால் அந்த கவிதையெல்லாம் அவள் சிரிப்பில் மறைந்து விடுகிறதாம். ஏனென்றால் அவளது அழகை தவிர வேறு எதுவும் அழகு இல்லையாம். காதல் என்றாலே அவள் மட்டும்தானே.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
2: ரூபாய் 3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, ECHO, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும்.
1: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
3: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில், மேக்னா செல்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

0: பந்தாட்டம் இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.
1: We are ready.
2: We are ready.
3: We are ready.
4: We are ready.
5: We are ready.
6: We are ready.
7: We

0: தம்பி, நேற்று ஒரு நாள் லீவ் விட்டாச்சு. அது காரணம்
1: வேற ஒன்றும் இல்லை, உதவி விழா தொடங்கச்சுல அதுலேருந்து ஒரு பரபரப்பு தான்.
0: பரபரப்பு கொண்டாட்டம், அண்ணனுக்கு தான் இன்னும் கொண்டாட்டம் முடிய போல.
1: உதவி விழா கொண்டாட்டம் கொண்டாட்டமாக இருந்தாரா, அசந்து தூங்கிட்டாரு திடீர்னு, எழுப்பி எழுப்பி பார்த்தே வராம விட்டாரு. சரி நம்ம ரெண்டு பேரும் வந்துருவோமேனு ஓடி வந்துட்டேன்.
0: சரி நம்ம வந்துட்டோம், வந்த வேலையை பார்த்துருவோம்
1: பார்த்துருவோம் பார்த்துருவோனே.
0: நடந்த மேட்சை பற்றி பேசிடுவோம்
1: பேசிடுவோனே. முதல் மேட்ச் பார்த்தீங்கன்னா நார்வே அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இருந்துச்சு, 1-2 கோல் கணக்கில் இங்கிலாந்து அணி ஜெயிச்சாங்க. அதை பார்த்தீங்களா?
0: ஆ, பார்க்காம இருக்க முடியுமா? என்னமாயி ஒரு மேட்ச்சு, யார் யார் என்னென்ன கோல் போட்டாங்க சொல்லிடு.
1: சொல்லிடுவோனே. இங்கிலாந்து அணியோட முதல் கோல் பார்த்தீங்கன்னா பெல்கம் அப்படின்றவர் 45 நிமிஷத்தில் ஒரு கோலும், 93 நிமிஷத்தில் ஒரு கோலும், மொத்தம் 2 கோல் அடித்தார் அவங்க டீமுக்காக. அப்புறம் நார்வே அணியோட முதல் கோல் பார்த்தீங்கன்னா ஹெல் ட்ரேப்ரூ அப்படின்றவர் போட்டியோட 36 நிமிஷத்தில் ஒரு கோல் அடித்தார். கோலுக்கான அதிக வாய்ப்பு கிடைச்சாலும் ஆனால் அவங்களால ஒரு கோலுக்கு மேலே அடிக்க முடியல.
0: அந்த மாதிரி கணக்கில் 2-1 கணக்கில் நார்வே
1: தோத்துட்டாங்க.
0: ஆட்டத்தோட ஸ்டார்டிங்லேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நார்வேயோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருந்துச்சு. அவங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு பலனா 36 நிமிஷத்துலேயே அவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சு.

0: அடிச்சிச்சு. நார்வேயோட நடுகளை வீரர் ஆண்டியாஸ் செல்ட்ராப் ஒரு இடது பக்கத்துலேருந்து ஒரு அருமையான ஒரு பாஸை கொடுத்தாரு. அந்த பாஸை அப்படியே கொண்டு போய் ஆண்டியாஸ் செல்ட்ராப் அருமையான ஒரு கோலாக பதிவு செஞ்சார். இது மூலியமாக அவங்களோட கோல் கணக்கு ஆரம்பிச்சிச்சு. 1-0 கணக்கில் முன்னிலைக்கு வந்தாங்க. இதில் கிராஷ் ஆட்னா என்னன்னா, கிராஷ் ஆட்னா என்ன என்ன சொல்லு,
1: கிராஷ் நாட்டா ஷாட் ஆஷா, அது கார்னர் கிக் மாதிரி ஒரு ஷாட். அது
0: கோல் போஸ்ட்டோட பக்கவாட்டில் இருந்துகிட்டு, எல்லாம் கோல் போஸ்ட்டில் நேராக இருந்தால் தான் கோல் போடணும்னு இல்லை, கோல் போஸ்ட்டோட பக்கவாட்டில் இருந்துட்டும் கோல் போடலாம் அப்படின்ற காற்றில் தான் கிராஷ் ஷாட். பக்கவாட்டிலேருந்து எத்தினார் கோல், அது அருமையாக அப்படி வளைஞ்சு உள்ளே போய் கோல் போஸ்ட்டோட அந்த மூலையில் இருக்க கம்பியில் பட்டு உள்ளுக்குள்ள போயிடுச்சு, கோலாக பதிவாயிடுச்சு. அடுத்து ஆட்டத்தோட 2வது கோல் யாருக்குன்னா, இங்கிலாந்தோட ஜூட் பெல்லிங்ஹாம்க்கு. இது வந்து 47வது நிமிஷத்தில் வந்துச்சு, முதற் பாதியோட கூடுதல் நேரத்தில். ஜூலியட் பெல்லிங்ஹாமா அந்தோனி கார்டன் கொடுத்த அந்த அருமையான ஒரு பாஸை நார்வேயோட தற்காப்பு வீரர்கள்லாம் தகர்த்துட்டு முன்னாடி போய் நின்றுட்டு இருந்த ஜூட் பெல்லிங்ஹாம் கையில் அந்த பாஸை கொடுத்தாரு. அந்த பாஸை மனுச்சேன் இதுக்காகவே அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. பால் காலுக்கு கிடச்ச உடனே ஒரு அருமையான ஒரு எத்து எத்தினார், அது போய் கோல் கீப்பர்லாம் தாண்டி அப்படி மண்டைக்கு மேலே போய் கோல் போஸ்ட்டுக்குள்ளே சொருகிச்சு. இது மூலியமாக இங்கிலாந்து அணி 1-1 கணக்கில் சமன் செஞ்சாங்க. அடுத்த அப்படியே ஆட்டம் போய்கிட்டே இருந்துச்சு. இந்த கோலில் ஒரு சர்ச்சை ஒன்று கிளம்பிச்சு. அது என்னென்னா, இந்த கோல் அடிக்கிறதுக்கு முன்னாடி நார்வேயோட கோல் கீப்பர் ஒரு பாலை எத்திருப்பார், அந்த பால் போய் மேலே இருந்த ஸ்கை கேமரான்னு சொல்லுவாங்க, அந்த கேமராவில் பட்டமாக இருந்துச்சு. ஆனால் நடுவர் எதுவுமே செக் பண்ணாமல் இது வந்து கோல் தான்ப்பா செல்லுபடி ஆகும்னு அறிவிச்சிட்டாரு. நார்மலாக இந்த மாதிரி வழக்கமாக இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்டத்தை நுப்பாட்டிட்டு பால் பட்டுச்சா இல்லையா அப்படின்லாம் பார்த்துட்டு பாலுக்கு எதுவும் டேமேஜ் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆட்டத்தை ரிசீவ் கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனால் இந்த பொருளில் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அவருக்கு எங்களும் நார்வே அணியெல்லாம் இது பண்ணி பார்த்தாங்க, இல்லைப்பா இந்த கோல் செல்லுபடி ஆகும்னு சொல்லிச்சிட்டாங்க. இது ஒரு சர்ச்சையாக புரிஞ்சிச்சு. அடுத்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒன்று போயிட்டு இருந்துச்சு, அடுத்து எதுவும் நடக்கலை. ரெண்டு அணிகளும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, கோல் வரவே இல்லை. வழக்கம் போல் ஆட்டம் கூடுதல் நேரத்துக்கு போயிடுச்சு. அந்த டைமில் கூடுதல் நேரத்துக்கு உள்ளுக்குள்ளே வந்திருந்த வெறும் கூடுதல் நேரம் தொடங்கி 93வது நிமிஷத்தில் இங்கிலாந்து மாற்று ஆட்டக்காரராக உள்ளே வந்த மார்க்கர் ரோனர்ஸ் அப்படின்ற ஒரு அதிவேக ஷாட், ஒரு பயங்கரமான ஷாட்டு லாங்கிலேருந்து அடித்தார். அதை அடித்தவர் நார்வே கோல் கீப்பரோட கையிலேயே பட்டு திரும்பி வந்துச்சு. அது பக்கத்துலேயே நின்றிருந்த ஜூட் பெல்லிங்ஹாம் லைட்டாக இப்படி ஈஸியாக தட்டி விட்டுட்டு ஒரு கோலை போட்டிருந்தார். இது மூலிமா இது அவருக்கு இந்த மேட்ச்சில் 2வது கோல், அவங்க அணிக்கு 2வது கோல். இது இந்த ஆட்டத்தோட வெற்றி கோலாகவும் பதிவாச்சு. இதன் மூலியமாக 2-1 கணக்கில் இங்கிலாந்து அணி ஜெயிச்சிட்டாங்க. இந்த கோல் மூலியமாக ஜூட் பெல்லிங்ஹாம்க்கு ஒரு சாதனையும் படைச்சிருக்காரு. அது என்னென்னா, 1986 அப்புறம் ஒரு நாக் அவுட் சுற்றில் தொடர்ந்து 1 அதிகமான கோல்கள், அதாவது 2-3 அந்த மாதிரி கோல் போட்டதில் இதுக்கு முன்னாடி அடிச்சிருந்தவர் கால்பந்து ஜாம்பவான் மரடோனா தான் அடிச்சிருந்தார். இப்போ அந்த சாதனையை ஜூட் பெல்லிங்ஹாம் சமன் செஞ்சுருக்காரு. இது அவருக்கு இந்த உலகக்கோப்பை தொடரில் 6வது கோல். இவரும் அந்த கோல்டன் பூட்டுக்கான ரேஸில் இருக்க தான் செய்கிறார். இந்த மாதிரி ஆயினாலும் மேட்ச்சுக்கு நார்வே அணிக்கு 44வது நிமிஷத்தில் ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அது என்ன வாய்ப்புனா, நார்வேயோட விங்கர் சோர்லெத் அப்படிங்கிறது வந்து பந்த நல்லா டிஃபெண்டர்கள்லாம் தாண்டி கொண்டு போய் கோல் போஸ்ட் வரையும் பக்கத்தில் போயிட்டார். அவரை சுற்றி 3 வீரர்கள் இருந்தாங்க, டிஃபெண்டர், இங்கிலாந்தோட டிஃபெண்டர்கள். அதை பார்த்துட்டு இருந்த எர்லிங் ஹாலாண்டு ஒரு பயங்கரமான பிளேயர், அவர் என்ன பண்ணார் அப்படின்னு நல்லா இந்த மேட்ச்சை பார்த்துட்டு கணிச்சிட்டு போய் யாருமே இல்லாத பக்கம் ஒரு மூலையில் நின்றுட்டு இருந்தார். அவர் நின்ன இடம் எப்படின்னா, ஈஸியாக கோல் போடுற வாய்ப்புள்ள ஒரு பகுதி, அந்த இடத்துல போய் நின்றுட்டு இருந்தார். இப்போ என்ன பண்ணியிருக்கணும் சோர்லெத்து, நம்மளால் கோல் போட முடியாது, எர்லிங் ஹாலாண்டுக்கு பாலை கொடுத்துட்டோம்னா அவர் ஈஸியாக கோலை போட்டுருவான்னு நினச்சிருக்கணும். ஆனால் மனுஷன் அப்படின்னு நினைக்கல. அவர் என்ன நினச்சான் தெரில, அவரே தான் தான் அந்த கோலை போடணும்னு நினச்சாரா என்னன்னு தெரில, அவரே ட்ரை பண்ணி பார்த்தாரு. அவர் பாஸ் கொடுத்துருந்தா கோல் ஆயிருந்திருக்கும், இல்லை நான் தான் போடுவேன், நான் எதுக்கு அவர்கிட்ட கொடுக்கணும், நான் தானே பாலை கொண்டு வந்தேன், நான் தான் போடுவேன் அப்படின்ற என்னன்னு தெரியலை. மனுஷன் அப்படி நினச்சவர் ட்ரை பண்ணி விட்டவர் கோல் அவரால் போட முடியலை. அது வந்து ஒரு பெரிய ஏமாற்றமாச்சு. ஏன்னா அந்த கோல் விழுந்திருந்தா நார்வே அணி அப்போவே 2-0 கணக்கில் முன்னிலைக்கு போயிருப்பாங்க, ஆட்டத்தோட போக்கே மாறி இருந்திருக்கும். இது எர்லிங் ஹாலாண்டுக்கு மட்டும் இல்லை, நார்வே அணிக்கு மட்டும் இல்லை, நம்ம பார்க்குற நம்மளுக்குமே ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. என்னப்பா ஈஸியான ஒரு வாய்ப்பு, உலகக்கோப்பையில் இதை பற்றிலாம் யோசிக்கலாமா, வாய்ப்பை பயன்படுத்திக்க வேணாமா, கொடுத்துருக்க வேணாமா அந்த பாசன்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. நார்வே அணியோட வரலாற்று சிறப்பு மிக்க இந்த தொடர் முடிவுக்கு வந்துருச்சு.
1: அப்புறம்னே அடுத்து ரொம்ப விறுவிறுப்பான மேட்ச்சு, அது அர்ஜென்டினாவும் சுவிட்சர்லாண்ட்.
0: மெஸ்ஸி விளாட்றதை பார்க்கணுன்னு உலகமே காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த மேட்ச்சை பற்றி
1: பேசிடுவோம்னே. அர்ஜென்டினா அணியோட முதல் கோல் பார்த்தீங்கன்னா, மெக்காலிஸ்டர் போட்டியோட 10வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடித்தார், அவேசர் போட்டியோட 112வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடித்தார், மார்டினஸ் 120வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடித்தார். சுவிட்சர்லாந்து அணியோட முதல் கோல் டோயோ அப்படின்றவர் போட்டியோட 67வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடித்தார். சுவிட்சர்லாந்து அணிக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சாலும் இருந்தாலும் 3-1 கோல் கணக்கில் அர்ஜென்டினா அணி விஜயித்தாங்க.
0: அதே தான் இந்த மேட்ச்லேயும் அப்படி தான், ஆட்டம் தொடங்கிய 10வது நிமிஷத்துலேயே அர்ஜென்டினா அணிக்கு ஒரு கார்னர் கிக்கு கிடச்சிச்சு. அதை மெஸ்ஸி தான் எடுத்தார். மெஸ்ஸி எத்தனை அந்த ஒரு பாலை அங்கேருந்து ஓடி வந்த மிட்ஃபீல்டர் அலெக்சிஸ் மேக் அலெக்ஸ்டர் அப்படின்றவர் அருமையாக ஒரு டைவ் பண்ணி மண்டையில் முட்டி கோலாக பதிவு பண்ணார். பார்க்குறதுக்கே அருமையாக இருந்துச்சு. இந்த கோல் மூலியமாக 1-0 கணக்கில்

0: தான் முன்னிலைக்கு வந்தாங்க. அடுத்து ஃபஸ்ட் ஹாஃப் இப்படியே போச்சு, அடுத்து யாராலையும் கோல் போட முடியல. அடுத்த கோல் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் வந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் சுவிட்சர்லாந்து அணியோட ஆட்டமே மாறிச்சு. இல்லைப்பா நாங்கள் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு ஆகணும்னு வெறித்தனமாக விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்கிறது என்ன அடிக்கிறது என்ன அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமாக விளாண்டாங்க. அதுக்கான பலனும் கிடச்சிச்சு. 67வது நிமிஷத்தில் சுவிட்சர்லாந்து வீரர் கிரானிட் ஜஹா கொடுத்த அந்த ஒரு லாங் பாஸை வந்து டான் நடோயா அர்ஜென்டினா கோல் கீப்பர் அப்படி ஏமாற்றி அப்படி கோல் போஸ்ட்டோட கையில் பகுதிக்கு ஈஸியாக தட்டி விட்டுட்டு ஒரு கோலை போட்டுட்டு ஆட்டத்தை 1-1 அப்படின்ற கணக்கில் சமன் செஞ்சார். அதுக்கப்புறம் இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. வேறு யாருக்கும் எதுவும் கோல் போடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆட்டத்தோட 72வது நிமிஷத்தில் வந்து ஒரு விசித்திரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னென்னா, சுவிட்சர்லாந்தோட வீரர் கிறிஸ் எம்பாலே அப்படின்றவர் மீது அர்ஜென்டினாவோட லியாண்டோ பரோஸ் அப்படிங்கிறவர் ஃபவுல் செஞ்சுட்டாரு அப்படின்னு வந்து ரெஃப்ரி பார்த்துட்டு ஒரு வந்து எல்லோ கார்டை கொடுத்தாரு. கொள்ளா கார்டை கொடுத்தோன்னே இங்கிட்ட ஆக்ரோஷம் ஆயாப்பா, நான் எதுவுமே பண்ணாலும் எனக்கு எதுக்குப்பா எல்லோ கார்டுன்னு அவர் ரொம்ப ஆக்ரோஷம் ஆகிட்டாரு. இதை பார்த்து ரெஃப்ரி ஐயோ நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோமா, சரி போய் செக் பண்ணிடும் அப்படின்ட்டு வார்த்தொழில்நுட்பத்தி மூலமாக செக் பண்ணி பார்த்தாங்க. பார்த்தா மனுஷன் அவர் எதுவுமே பண்ணலப்பா, அவர் பாட்டு இங்கே நடந்து போயிட்டுருக்காரு, இவர் எங்கே சம்மந்தமேலாம் கீழே வந்து உருண்டுகிட்டு இருக்காரு. இதை பார்த்தா அவர் தம்பி
1: கொடுத்துட்டாரு,
0: இதெல்லாம் தவறுப்பா அப்படின்ட்டு மிஸ்டேக் அண்ட் ஐடென்டி ப்ரோட்டோக்கால் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்னென்னா, இந்த மாதிரி தவறான அடையாள விதி அப்படி அந்த விதி பேர், அந்த விதி மூலியமாக இல்லைப்பா அவருக்கு அந்த எல்லோ கார்டு இல்லை, அதை வாங்கி இந்த நீ வச்சுக்க, உனக்கு தான் இந்த எல்லோ கார்டு கொடுத்துருக்கணும், தப்பு பண்ணிட்டு அப்படின்னு கொடுத்தாங்க. இது அவருக்கு வந்து 2வது எல்லோ கார்டு அப்படிங்கிறனால அந்த எல்லோ கார்டு வந்து ரெட் கார்டாக மாறி அவரை வந்து ஆட்டத்திலேருந்து வெளியனுப்பிட்டாங்க. இது 72வது நிமிஷத்துலேயே நடந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த அணி வெறும் 10 வீரர்களோடு தான் விளாண்டாங்க. 10 வீரர்களோடு விளாண்டாங்கனாலும் நல்லா தான் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து இவங்களாலையும் சுவிட்சர்லாந்து வந்து நல்லா விளாண்டாங்க, அவங்களாலையும் கோல் அடிக்க முடியல. நம்ம அர்ஜென்டினாவாலும் மெஸ்ஸி வந்து எதுவும் பண்ண முடியல, கோல் அடிக்க முடியல. ஆட்டம் கூடுதல் நேரத்துக்கு போயிடுச்சு. 10 பேர் தான் விளாண்டுட்டு இருந்தாங்க. இது பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. 10 பேர் வச்சு நான் எவ்வளோ சமாளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சமாளிச்சுட்டு இருந்தாங்க. அந்த டைமில் 112வது நிமிஷத்தில் ஜூலியன் ஆல்வரோஸ் தூரத்துலேருந்து ஒரு அடித்த பிரம்மாண்டமான ஒரு ஷாட்டு. அந்த ஷாட்டுக்கு பேரெல்லாம் வச்சாங்க. அந்த ஷாட்டோட பேர் கோலாசா அப்படின்னா என்னென்னா, யாருமே எதிர்பார்க்காத ஆங்கில ஒரு அடிக்கிற ஒரு ஷாட்டு. இந்த இடத்துலேருந்து கோல் அடிக்க முடியுமா அப்படின்னு அப்படி நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஷாட்டு அடித்தார். அந்த ஷாட்டை கோல் கீப்பர்லாம் தாண்டி அவர் தலைக்கு மேலே போய் அர்ஜென்டினாவுக்கு ஒரு கோலை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இந்த மூலியமாக 2-1 முன்னிலைக்கு வந்தாங்க அர்ஜென்டினா அணி. இதான் அவ்வளோதான்ப்பா, அர்ஜென்டினா ஜெயிச்சிருச்சு. இதுக்கு மேலே என்ன அப்படின்ற போல, இல்லை நாங்கள் அப்படி விட்டுற மாட்டோம் சுவிட்சர்லாந்து, நாங்கள் யார் காட்டுறோம் பாருங்க அப்படின்ட்டு கோல் கீப்பர் முதற்கொண்டு லூக்கில் கிரவுண்டுக்குள்ள இறங்கி ஓடிட்டாங்க. இன்னும் ஆட்ட முடியறதுக்கு 2 நிமிஷம் தான் இருக்குது. நடக்கட்டும் கோல் போஸ் இங்கே இவங்களோட கோல் கீப்பர் வந்து அவங்களோட கோல் போஸ்ட்டில் நிற்கிறாரு. அந்த மாதிரி எல்லாம் உள்ளுக்கில் போயிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்மளால் மெஸ்ஸி தலைமையிலான அணி, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம்ப்பா, நம்மளுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு கோலுக்கு ஆகின வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஈஸியாக கொண்டு வந்து கோல் போஸ்ட்டில் ஆளே இல்லாத நேரத்தில் ஒரு கோலை போட்டுட்டு 3-1 கணக்கில் சமன் செஞ்சு கோல் போட்டியை முடித்து வச்சுட்டு அரையிறுதிக்கு முன்னேறிட்டாங்க.
1: அப்புறம் பார்த்தீங்கன்னாண்ணே, நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்குது, ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. அது அங்கிட்டும் கொஞ்சம் தீயாக இருக்கும், இங்கிட்டும் கொஞ்சம் தீயாக இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் ஒரு 2 சொல்லிடுவோமா?
0: சொல்லிடு.
1: ஃப்ரான்ஸுக்கும் ஸ்பெயின், அங்கிட்டு பார்த்தா கிளி நிம்பாபை, இங்கிட்டு பார்த்தா
0: லட்சுமி அம்மாள்,
1: அவங்கெல்லாம் இருக்காங்க. எப்படி இருக்குன்னு தெரியல.
0: அதே தான், 2 நட்சத்திர வீரர்களுக்கு இடையிலான போட்டி, என்ன வேணாலும் நடக்கலாம். 2 பேருமே ஒன்றுத்தவங்களுக்கு தான்
1: சலிச்சவங்க கிடையாது.
0: எம்பாப்பே பற்றி சொல்லவே வேணாம். கோல்டன் போட் ரேஸில் முதல் இடத்துல இருக்காரு, மெஸ்ஸியோட போட்டியில் இருக்காரு. பார்த்துருவோம் என்ன நடக்குதுன்னு.
1: அப்புறம்ணே, இப்போ அண்ணனை எழுப்பி விட்டு கொஞ்சம் தொண்டை கரகரன்னுது, ஒரு சுக்குமல்லி காப்பியை போட்டுருவோமா?
0: சுக்குமல்லி காப்பி.
1: ஆமாண்ணே, ஆமாண்ணே.
2: பந்தாடும் பந்தாட்டம், இது உலகக்கோப்பை கால் பந்தாட்ட கொண்டாட்டம்.
3: இதுவரை நம் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்தோம். மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில்,
4: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில், எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்
3: வழங்கிய சித்திர செவ்வானம். கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
4: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
5: கிங்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட்

0: கான்கிரீட் சாய்ஸ்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
2: வைரம் கேரட் இருக்க 25,000 வரை தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
1: பீமா தங்கம், தூய தங்கம், பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
3: வீட்ல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
4: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
5: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: வில கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
0: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 17 தீனக்குரல். நரசிம்மவர்மரின் குதிரை ஆற்றங்கரையை வந்தடைந்ததிலிருந்து பதற்றமாக இருந்தது. குதிரையை பிடித்து வந்த வீரன் அதை தண்ணீரில் இறங்கும்படி செய்யவே அது திமிரிக்கொண்டு காஞ்சியை நோக்கி வேகமாக ஓடியது. இனி ராஜ பிரயாணிகளும் பரிவாரங்களும் அந்த காட்டாற்றங்கரையில் உணவு அருந்தினார்கள். விதவிதமான பட்சணங்களும் பான வகைகளும் குந்தவி மகேந்திரன் முன் வைக்கப்பட்டன. மகேந்திரன் உற்சாகமாக சாப்பிட்டான். குந்தவிக்கு ஒன்றும் வேண்டியிருக்கவில்லை. உணவுப் பொருள்களை ஆற்றங்கரை காக்கைகளுக்கு வீசி எறிந்து அவை பறந்து வந்து கவ்விக்கொள்வதை பார்த்து மகிழ்ந்தாள். இந்த மகிழ்ச்சியும் வெளிப்படையானதுதான். மனத்திலே அந்த காட்டாற்று வெள்ளத்தில் மூழ்கி மாண்டு போன ரத்தின வியாபாரியின் நினைவு பெரிய பாரமாய் இருந்தது. ஆம், இறந்து போனவன் ரத்தின வியாபாரிதான். சோழ நாட்டு ராஜகுமாரன் அல்ல என்று குந்தவி ஒருவாறு முடிவு செய்து கொண்டிருந்தாள். தன் உள்ளத்தை கவர்ந்த சுகுமாரனுக்கு அத்தகைய கதி நேர்ந்தது என்ற எண்ணத்தை அவளால் சகிக்க முடியவில்லை. ஆகையால் அதில் நம்பிக்கையும் பிறக்கவில்லை. உணவருந்தி சற்று இளைப்பாறிவிட்டு எல்லாரும் கிளம்பி கரையேறிய போது குந்தவிக்கு ஒரு நினைவு தோன்றியது. அகால மரணமடைந்தவர்களின் ஆவி அவர்கள் இறந்த இடத்திலேயே சுற்றி கொண்டிருக்கும் என்று சொல்வார்கள். அது உண்மையா? ஒருவேளை அந்த இளம் ரத்தின வியாபாரியின் ஆவியும் இந்த ஆற்றங்கரையிலே வட்டமிட்டுக் கொண்டிருக்குமா? நள்ளிரவில் இங்கே பயங்கரமாக அலருமோ? இப்படி அவள் எண்ணிய போது எங்கேயோ வெகு தொலை தூரத்திலிருந்து மிகவும் தீனமான ஒரு குரல் கேட்பது போல் இருந்தது. அந்த மெலிந்த குரல் அம்மா அம்மா என்பது போல் அவளுக்கு தோன்றியது. குந்தவியின் தேகம் சிலிர்த்தது.

0: அது தன்னுடைய சித்த பிரம்மையா அல்லது உண்மையில் ரத்தின வியாபாரியின் ஆவி அலரும் குரல்தானா? அண்ணாவிடம் கேட்கலாம் என்று வாயெடுத்தாள். ஆனால் பேசுவதற்கு நா எழவில்லை. இது என்ன அதிசயம்? பல்லக்கு மேலே போக போக அந்த குரல் கெட்டியாகி வருகிறதே. ரத்தின வியாபாரியின் ஆவி தங்களை தொடர்ந்து வருகிறதா என்ன? இன்னும் சற்று தூரம் போனதும் அம்மா அம்மா என்னும் அந்த அபய குரல் தெளிவாக கேட்கத் தொடங்கியது. அது நிஜமான மனித குரலாகவே துணித்தது. ஒருவாறு குந்தவி சமாளித்துக் கொண்டு, அண்ணா, ஏதோ தீன குரல் கேட்பது போல் இருக்கிறதே, உனக்கு தெரிகிறதா என்று கேட்டாள். ஆமாம் தங்காய், யாரோ அம்மா அம்மா என்று அலரும் குரல் கேட்கிறது என்று மகேந்திரன் சொல்லி குதிரை மேலிருந்தபடியே சுற்றும் முற்றும் பார்த்தான். அதோ அந்த மண்டபத்திலிருந்து குரல் வருவது போல் இருக்கிறது. ஆற்றங்கரையிலிருந்து கூப்பிடு தூரத்திலேதான் விக்ரமன் தங்கிய மகேந்திர மண்டபம் இருந்தது. சாலையில் அந்த மண்டபம் இருக்கும் இடம் நெருங்கியதும் குரல் அங்கிருந்துதான் வருகிறது என்று ஐயமர தெரிந்தது. குந்தவி பல்லக்கை அந்த மண்டபத்தருகே கொண்டு போகச் சொன்னாள். ஏதோ ஒரு அதிசயத்தை காணப்போகிறோம் என்ற எண்ணத்தினால் அவளுடைய நெஞ்சம் திக் திக்கென்று அடித்துக் கொண்டது. மண்டபத்திலிருந்து வந்த குரல் விக்ரமனுடையதுதான் என்று நேயர்கள் யூகித்திருப்பீர்கள். அன்று காலையில் பொன்னன் ஆழ்ந்து தூக்கத்திலிருந்து கண் விழித்து எழுந்த போது தனக்கு முன்னமே விக்ரமன் எழுந்து உட்கார்ந்திருப்பதை கண்டான். பொன்னா, கிளம்பலாமா என்று கேட்டான் விக்ரமன். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றி நேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகாராணி.
2: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்ச வானம்.

இது கோடை பண்பலை 100.5 நேரம் 5:48. அவள் அருகில் இல்லாத நேரம் நின்று விடுகிறதாம் அவள் தூரம். அவள் தூரம் சென்றால் நினைவுகள் ஓடிக்கொண்டே உள்ளதாம். அவளோடு பேசாத நாட்களில் கூட அவன் மனம் அவளுடன் மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறது. காரணம் காதல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நம் கொடைப்பண்பலை 100.5 இன்று இரவு 8 மணிக்கு வரும் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் சொல்லுக்குள் சொல் ககபோ இரண்டு விளையாட்டுகளோடு மாணவ செல்வங்கள் விளையாடலாம். இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் என்று அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட நேர்களுக்காக. இடைக்கால மெட்டுக்களை இதமாய் தந்து நிறைவுக்கு வருகிறது சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன், சதாம்.
1: இதுவரை நம் கோடை பண்பலையில் கேட்டுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

தென்னாளுடைய சிவன் கோவில் கொண்டிருக்கும் திவ்ய தலங்களில் திருபுவனம் தனிச்சிறப்பு வாய்ந்தது. இங்கே சிவபெருமான் லிங்க வடிவில் கம்பகரேஸ்வரராகவும் அர்ச்சாமூர்த்தி வடிவில் சர்வேஸ்வரராகவும் இரண்டு நிலைகளில் எழுந்துள்ளிருக்கிறார். பிரம்மாண்டமான ஆலயம் மூன்று கோபுரங்களுடனும் ஏராளமான சிற்ப வேலைப்பாடுகளுடனும் திகழ்கின்றது. அரக்கன் ஹிரண்யகசிப்பு ஆணவம் மிக்கவன். தானே கடவுள் என்றும் தனது பெயரே கடவுள் நாமமாக உச்சரிக்கப்பட வேண்டும் என்றும் ஆணைகளிட்டு அராஜக ஆட்சி புரிந்தான். மக்களும் வேறு வழியின்றி ஹிரண்யாய நமக என அவன் பெயரையே உச்சரித்து வணங்கினார்கள். ஆனால் ஹிரண்யகபுசியின் மைந்தனான பிரகலாதனோ தந்தையின் பெயரை மறுத்து நாராயணனின் பெயரையே நாளும் உச்சரித்தான். தன்னை கடவுளாக கொள்ளாதவனை கொன்று விடுவது என்ற கொள்கை கொண்டிருந்த ஹிரண்யகசிபுவும் மைந்தனை பல வழிகளில் கொல்ல முயன்றான். மாலனின் அருள் பரிபூர்ணமாக இருந்ததால் பிரகலாதன் ஒவ்வொரு முறையும் தப்பித்தான். ஆத்திரத்தில் மதியிழந்த அசுரன், உன் நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று காட்டு, அவனை இப்போதே வதம் செய்து பின்னர் உன் உயிரை கவர்கிறேன் என்று கோபமாக கேட்டான். பிரகலாதன் அரண்மனை தூண் ஒன்றை காட்டி, இந்த தூணில் கூட என் இறைவன் இருக்கிறார் என்று கூற இரண்யகசிப்பு அந்த தூணை எட்டி உதைத்தான். தூண் பிளந்தது. மனித உடலும் சிங்கத்தின் தலையும் கொண்ட நரசிம்ம மூர்த்தியாக மகாவிஷ்ணு வெளிப்பட்டார். இரண்யகசிப்புவை தன் கூரிய நகங்களாலேயே கிழித்து வதம் செய்தார்.

0: பெருமாளே.
1: அதற்கு பிறகும் அவருக்கு உக்கிரம் தணியவில்லை. உலகையே அழிக்க தொடங்கினார். இந்திரன், பிரம்மா, பிரகலாதன் தேவர்கள் என எவராலும் நரசிம்மரை சாந்தப்படுத்த முடியவில்லை. அனைவரும் சிவபெருமானை தஞ்சம் அடைந்தனர். சிவபெருமானோ அவர்களது வேண்டுகோளை ஏற்றார். அடுத்து நிகழ்ந்தது யாருமே எதிர்பாராதது. அண்டமே அஞ்சி நடுங்கும் வண்ணம் பெருத்த ஓசையுடன் உடலில் கீழ்ப்பகுதி யாழி மிருகமாகவும் மேல்பகுதி கழுகு பறவையாகவும் பயங்கர உருவம் கொண்ட சரபேஸ்வரராக சிவபெருமான் எழுந்தருளினார். நரசிம்மரை சாந்தப்படுத்த சரபேஸ்வரர் அவருடன் போர் புரிய வேண்டியதாயிற்று. 18 நாட்கள் கடும் போர் நிகழ்ந்தது. இறுதியில் சரபேஸ்வரர் நரசிம்மரை வெற்றி கொண்டார். சரபேஸ்வரரின் இறக்கைகளில் ஒன்றில் எழுந்தருளியிருந்த பத்ரகாளி வெளிப்பட்டு நரசிம்மரின் கோபத்தை ஏற்று ஜீரணித்தாள். பிறகு நரசிம்மர் சாந்த சொரூபியானார். இந்த பிராண கதையை ஒட்டித்தான் ஆலயத்தில் சரபேஸ்வரர் எழுந்தருளியிருக்கிறார். ஊரின் மையத்தில் கிழக்கு நோக்கி ஆலயம் அமைந்துள்ளது. 7 நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரம் ஆலயத்துக்கு அழகு சேர்க்கிறது. இங்கே வடக்கில் அறம் வளர்த்த நாயகி என்ற திருப்பெயரை தாங்கி தனிச்சன்னதி கொண்டிருக்கும் அன்னையை தரிசிக்கும் போது நம்மை அறியாமலேயே பரவசம் மேலிடுகிறது. சரபேஸ்வரர் முதற் பிரகாரத்தின் வடகிழக்கு மூலையில் எழுந்தருளியிருக்கிறார். யாழியின் உடலும் பறவையின் தலையும் கொண்டிருக்கும் இவரை தன்னை தரிசிப்பவர்களுக்கு சகல தோஷங்களையும் நீக்க வல்லவர், பகைவர்களிடமிருந்து காப்பவர், தீராத நோய்களை தீர்க்கக்கூடியவர். ஞாயிற்றுக்கிழமை ராகு நேர காலத்தில், அதாவது மாலை 4:30 முதல் 6 மணிக்குள் இவரது சன்னதி வாசலில் 11 தீபங்களை ஏற்றி வைத்து வழிபட்டால் நிச்சயம் நன்மைகள் விளையும் என்று சொல்கிறார்கள். கும்பகோணத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த சரபேஸ்வரர் கோவில். கும்பகோணம், திரிபுவனம், ஆணவம் தொலைத்து அருள் வழங்கும் சரபேஸ்வரர்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:04.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5. பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: பக்தி இலக்கியங்கள்னு பாக்குறோம். பக்தி இலக்கியத்துல வந்து பக்தி மட்டும்தான் பார்க்கணுமா? பக்தியும் பார்க்கணும், மற்றதும் பார்க்கலாம். திருஞான சம்பந்தருடைய பாட்டு எடுத்தீங்கன்னா 3000 பாட்டு நமக்கு கிடைச்சிருக்குங்க. இந்த 3000 பாட்டுல பக்தி இசை எல்லாம் போக சில விஷயம் இருக்குதுங்க. ரொம்ப அற்புதமான அனுபவிக்கிற தன்மை அவர்கிட்ட உண்டு. திருவையாறுன்னு ஒரு ஊர் இருக்குது தஞ்சாவூர் பக்கத்துல. 5 நதிகள் காவிரியினுடைய கிளை நதிகள் ஒன்று சேர்ற இடம் அப்படி. ஐயாரப்பன் அவருக்கு பேர். அந்த ஊருக்குள்ள திருஞான சம்பந்தர் போறார். அப்படி போற போது அந்த ஊர் எப்படி இருக்கு அப்படின்னா, சில ஊர் நுழையிற போதே நமக்கு இந்த ஊரினுடைய அழகு வந்து ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே தெரியும். காற்று வரும், வாசனை வரும், சத்தம் கேட்கும், இதெல்லாம் உண்டு. சிலப்பதிகாரத்தில் கண்ணகியும் கோவலனும் கவுந்தியடிகளும் மதுரைக்குள்ள வர்றாங்க. அப்ப அடிக்கிற காற்று சொல்றாரு, மதுரை தெந்தல் வந்தது காணீர் அப்படிங்கிறார். தெந்தல்ல கூட ஊர் பேர் தெரிகிற அளவுக்கு இருக்குதாங்க. இப்ப அவர் உள்ள போறாரு, அங்க வந்து என்ன காட்சி இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் பாட்டு, ஒரு பக்கம் பேச்சு, ஒரு பக்கம் வந்து பரதநாட்டியம், ஒரு பக்கம் இசை, எல்லாம் நடக்குதான். இந்த அருமையான காட்சியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பார்க்குற போது ஒரு ஆச்சரியத்தையும் சொல்கிறார். என்ன அப்படின்னா, முழவுன்னு ஒரு கருவி உண்டுங்க அந்த காலத்தில். முழவுன்னா என்னென்னா, இன்றைக்கி மிருதங்கம் வாசிக்கிறோம் பாருங்கள், அது மாதிரி அந்த கருவிக்கு பேர் முழவு. அது வாசித்தோம்னா சத்தம் எப்படி கேட்கும்னா, தும் தும் தும் தும்னு சத்தம் கேட்கும். இப்போ இந்த முழவு ஓசை கேட்குது. கேட்டவுடனே ஒரு 5-6 குரங்கு என்ன செய்து அங்கே உட்கார்ந்துருந்தது, படபடன்னு அடித்து ஓடி மரத்து மேலே ஏறி உச்சியில் நின்றுக்கிட்டு இப்படி கையை இப்படி கண்ணுக்கிட்ட வச்சு ஆகாயத்தை பார்க்குதான். ஒரு பெண் குரங்கு என்ன ஏன் பார்க்குதான், மழை வர போதாக்குன்னு அது நினச்சிருந்துருக்கு பாவம். அதாவது பாருங்க, பெண் குரங்கு தான் பார்க்குமா? ஏன்னா இப்போ நீங்கள் வீட்டில் மழை வந்தோடனே ஆகா வடகத்தை காய போட்டு வந்தோமே அப்படிமாங்க இல்லையா, ஒரு நிமிஷம் அவங்களுக்கு தான் திடுக்குன்னு ஒரு யோசனை வரும். இந்த குரங்கு இப்படி வச்சு கையை வச்சு இப்படி பார்க்குதான். நம்ம கூட அப்படி பார்ப்போம், பார்த்துருக்கீங்களா? இப்படி கையை வச்சு பார்ப்போம், இப்படி மழை வருதா அப்படின்னு பார்ப்போம். ஒரு விஞ்ஞானி ஒரு குரங்கு ஒரு ரூம்குள்ள அடைச்சி வச்சுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு அது என்ன பண்ணுதுன்னு பாக்குறதுக்காக கதவை திறக்காம சாவி ஓட்ட வழி அங்கிட்டு இருந்து பாத்துருக்காரு. அது அங்கிட்டு இருந்து இவரை பார்த்துட்டு இருக்கு, இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு. இப்ப இந்த குரங்கு இப்படி ஏறி பார்த்த விஷயம் இருக்கு பாருங்க. இதை திருஞான சம்பந்தர் அப்படியே பாட்டுல பதிவு பண்றாருங்க. எப்படி பதிவு பண்றாருன்னா, முன்னாடி 2 வரி என்ன அழகா இருக்கும்னா, நம்முடைய உடம்புல கடைசி காலத்துல மரணம் வருகிற போது தொண்டைக்கும் நெஞ்சுக்கும் இடையில மூச்சு இழுக்குமா. வாதம், பித்தம், சைத்தியம் அப்படிமாங்க. 3 சைத்தியம்னா சளி, வேற ஒன்றும் பயப்பட வேண்டாம். வாதம் என்றால் உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றம், பித்தம் அதே மாதிரி. இந்த 3 காரணமாக தான் நமக்கு வந்து நோயும் மரணமும் வரும் அப்படிம்பாங்க. இப்போ இந்த சளி வந்த உடனே கடைசியில் நெஞ்சுக்கு தொண்டைக்கு இழுக்குமா. அப்போ உயிர் உள்ளே இருக்கா வெளியே இருக்கா, ஆவி அகத்ததோ புறத்ததோ அறியன்னு கர்ணன் சொன்ன மாதிரி இருக்கிறப்ப, அப்படி நேரத்தில் அந்த ஐயாரப்பருடைய பேர் சொன்ன உடனே அவர் வந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிறார். புலனைந்தும் பொறிகலங்க நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐமேலுந்தி. ஐமேலுந்தின்னா இந்த தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுக்கிற இடம் அது. அப்படிப்பட்ட நேரத்தில் புலனைந்தும் பொறிகலங்க, 5 புலனும் ஒரு மாதிரி ஆகி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். புலனைந்தும் பொறிகலங்க நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வார் அமரும் கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகிழ்வார்க்கும் திருவையாறு. என்ன பாருங்க, என்ன அழகுன்னு. அதாவது அங்க வளம் வந்த மடவார்கள் நடனமாடுறாங்களாம், முழவதிர் தான். மழை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகிழ்வார்க்கும் திருவையாறு. இன்னைக்கு போனாலும் திருவையாறுக்குள்ள நம்ம போன உடனே என்ன அறியுமா, அது அந்த இடத்துல அந்த காட்சியை பார்க்கணும்னு தோணும். இயற்கையை மட்டும் இல்லைங்க, பக்தியை பார்க்கிற போதும் அந்த காட்சிகளை நாம் நினைவிலே வைத்துக் கொள்வது அவசியம்.

0: நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை. நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
7: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
6: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
7: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
6: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
8: சக்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சக்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், GNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. GNM கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.
1: இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் மாலை 6:12. கதம்ப மலர் போலவே கலந்திடட்டும் வாழ்வின் நிறங்கள். சிரிப்பும் சிறு கண்ணீரும் சேர்ந்தால்தான் முழுமை பெறும் தருணங்கள். மல்லிகையின் மனம் போல அன்பு மனதில் நிலைக்கட்டும். ரோஜாவின் மென்மை போல உறவுகள் என்றும் மலரட்டும். செம்பருத்தி சிவப்பில் தைரியம் தினமும் பூக்கட்டும். தாமரையின் தூய்மையில் நல் எண்ணங்கள் நீந்தட்டும். இப்படி ஒவ்வொரு மனமும் ஒரு பாடம் தரும். ஒவ்வொரு மனமும் ஒரு நினைவை தரும். கதம்ப மலர் கொத்து போல கலந்திடட்டும் மனிதநேயம்.

கோடை பண்ணலை 100.5 நாளை காலை 8 மணிக்கு திருவாரூர் மாவட்ட நேர்களுக்காக மனதோடு ராகம். காலை 9 மணிக்கு வானவில் குரலின் குரலாக. சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் நா சுபையாபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை தமிழ் ஆசிரியர் ஆர் ராஜசேகரன் அவர்கள். காலை 10 மணிக்கு கலையும் கானமும். முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் படித்ததில் பிடித்ததாக. பிற்பகல் 2:15 வென்றார் வந்தார். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் பாபு அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு சுப்லாபுரம் மேட்டுத்தெரு குணசேகரன் அவர்களின் தெருவில் உயிரெழுத்து. மாலை 4 மணிக்கு சினிமா கொட்டகை. இரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ கண்மணிகளுக்காக இளமை பேசுகிறது. ஈரோடு மாவட்ட நேயர்களுக்காக நினைவே சுகம் நாளை இரவு 10 மணிக்கு. கூடை பன்மலை 100.5 இன்றிரவும் 10 மணிக்கு கேட்கலாம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக.

0: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
1: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
0: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
1: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
0: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
2: மிஸ்டர் கோல்டு 100% கடலை எண்ணெய்.
3: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பன்மலை 100.5 இணைந்திருக்கிறோம் கதம்ப மலர்களில். 100.5 இன்றிரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ கண்மணிகளுக்காக இளமை பேசுகிறது. இரவு தாலாட்டாய் கொடைத்தன்றில் கேட்கலாம் 9 மணிக்கு. கோடை பன்மலை 100.5 இனி தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாடு பள்ளிகளில் அதிகரித்துள்ளது குறித்து அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நாடு முழுவதும் உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வில் இது தெரிய வந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். 2014 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் மாணவர் சேர்க்கை 31.5% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வியில் மகளிர் பங்களிப்பும் அதிகரித்துள்ளது இந்த ஆய்வின்போது தெரிய வந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தமது சட்டப்பேரவை தொகுதியான பெரம்பூர் சென்ற அவர் அங்கு சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் வியாசர்பாடியில் உள்ள அரசு போக்குவரத்துக் கழக பணிமனைக்கு சென்ற அவர் மின்சார பேருந்துகளை ஆய்வு செய்தார். மின் வாகனங்களை 24 மணி நேரமும் சார்ஜ் செய்வதற்கான கட்டமைப்பு வசதியை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தாவேக அரசின் குதிரை பேர அரசியல் குறித்து மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஹர்லேக்கரிடம் திமுக சார்பில் மீண்டும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் திமுக நீதிமன்றத்தை நாடும் என்றும் தெரிவித்தார். காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க தாவேக அரசு சிறப்பு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பாபக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாததை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சூழலில் வடகிழக்கு பருவமழையும் பொய்த்து போகும் என்று கணிக்கப்பட்டிருப்பதால் சம்பா சாகுபடி நடைபெற வாய்ப்பில்லை என்று உழவர்கள் கூறியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலை சமாளிக்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 40 மேற்பட்டோர் காயமடைந்தனர். 2 பேருந்துகள் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சென்னையிலிருந்து மார்த்தாண்டம் நோக்கி பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே வஞ்சி நகரம் 4 வழிச்சாலையில் வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி பேருந்து எதிர் திசையில் மதுரையிலிருந்து திருச்சி நோக்கி பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது மோதி பயங்கர விபத்துக்குள்ளானதில் 5 பேர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். சுமார் 40 மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் தற்போது 23 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த கொட்டாம்பட்டி காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறையினர் இரு பேருந்துகளிலும் சிக்கிய பயணிகளை மீட்டனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் மேலும் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பழி எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: இதற்கிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் கோவிட் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்போது பரவி வரும் வைரஸ் லேசான வெளிப்பாட்டை கொண்டுள்ளதை புனேயில் தேசிய வைராலஜி நிறுவனம் உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இதுவரை 335 பேருக்கு மட்டும்தான் இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் வழக்கமான நோய் கண்காணிப்பின் போது கண்டறியப்பட்டவை என்றும், தொற்று பரவல் காரணமாக ஏற்பட்டவை அல்ல என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது.

0: இருப்பினும் முதியவர்கள், கர்ப்பிணிகள், நீண்டகால உடல்நல குறைபாடு கொண்டவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் தேசிய இளையோர் தன்னார்வலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக காஞ்சிபுரம் மாவட்ட மை பாரத் துணை இயக்குநர் திரு சரவணன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி தேசிய இளையோர் மேம்பாட்டு நிறுவனத்தில் தன்னார்வலர்களுக்கான இரண்டாம் கட்ட அறிமுக பயிற்சி நிறைவு விழாவில் அவர் உரையாற்றினார்.
1: கடந்த 6 நாட்களாக நடைபெற்ற மை பாரத் தன்னார்வலர்கள் பயிற்சி முகாமில் இளைஞர் மேம்பாடு, ஆளுமை திறன், சமூக முன்னேற்றம், பேரிடர் மேலாண்மை, இளைஞர் தலைமைத்துவம், தகவல் தொடர்பு திறன், அரசு நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் நிபுணர்களால் பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்த தன்னார்வலர்கள் தங்களது மாவட்டங்களில் உள்ள மைவார திட்டங்களை மற்றும் அரசு திட்டங்களை இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களும் கொண்டு செல்லும் பாலமாக செயல்படுகிறார்கள். மேலும் இவர்கள் சமூக சிந்தனை மேம்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, போதைப் பொருள் ஒழிப்புணர்வு, இரத்ததான முகாம்கள், திறன் மேம்பாடு நிகழ்ச்சிகளை அரசுடன் இணைந்து பொதுமக்களை கொண்டு செல்ல அனைத்து பயிற்சிகளும் இதன் மூலம் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டது.
0: லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் திரு அருண் காவலர் பயிற்சி மையத்தின் இயக்குநராக பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஐஜி திருமதி மகேஸ்வரிக்கு கூடுதலாக அத்துறையின் இயக்குநர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். இருப்பினும் அவ்வப்போது ஓரிரு இடங்கள் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 17 மற்றும் 18 தேதிகளில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் தொழில் முனைவோருக்கான கடனுதவிகளை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். தேனி மாவட்ட கேந்திரிய வித்யாலயா பள்ளி தற்காலிகமாக அல்லிநகரம் நகராட்சி தொடக்கப்பள்ளி வளாகத்தில் செயல்பட உள்ளதாகவும், மாணவர் சேர்க்கை வரும் 15 தேதி முதல் தொடங்க உள்ளதாகவும் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மக்கள் தொகை தினம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு வீரப்பன் இன்று தொடங்கி வைத்தார். விழுப்புரம் அருகே 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 6.70 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து நாளை தொடங்கி வரும் 28 தேதி வரை தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 186 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக எமி ஜோன்ஸ் 54 ரன் எடுத்தார். ஸ்னேராணா அபாரமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்த இந்தியா 2வது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. கல்லேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 344 ரன் எடுத்துள்ளது. சனூஜா வெகுணகோடா இரட்டை சதம் அடித்து 203 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் சந்த் உட்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இன்று இந்தியா 84-30 என்ற புள்ளிக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய

0: இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இது உங்கள் கூடை பண்பலை 100.5 நேரம் மாலை 6:40.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: திருமுனைப்பாடி நாட்டை வளப்படுத்திய இனிய நீர் பெருக்குடைய நதிகளில் கிடிலம் நதியும் ஒன்று. அப்பர் பெருமானை ஆட்கொண்ட இறைவன் எழுந்தருளியிருந்த திருவதிகை வீரட்டானம் இந்த நதிக்கரையில் இருக்கிறது. சுந்தரமூர்த்தியை தடுத்தாட்கொண்ட பெருமான் வாழும் திருநாவலூர் இந்நதியின் அருகிலேதான் இருக்கிறது. இந்த இரண்டு க்ஷேத்திரங்களுக்கும் மத்தியில் தொண்டை நாட்டிலிருந்து நடுநாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் செல்லும் ராஜபாட்டை அந்த நாளில் அமைந்திருந்தது. ராஜபாட்டை கெடில நதியை கடக்கும் துறை எப்போதும் கலகலவென்று இருக்கும். நதிக்கரையில் உள்ள மரங்களில் பறவைகளின் குரல்களும் அவை இறகை அடித்து கொள்ளும் சத்தமும் கேட்டுக்கொண்டே இருக்கும். பிரயாணிகள் அங்கே வண்டிகளிலிருந்து மாட்டை அவிழ்த்துவிட்டு கட்டுச்சாதம் உண்பார்கள். உண்ணும்போது அவர்கள் விளையாட்டாக வானில் எரியும் சோற்றை காக்கைகள் வந்து அப்படியே கொத்தி கொண்டு போகும். இவற்றையெல்லாம் பார்க்கும் இளம் சிறார்கள் கைதட்டி ஆரவாரித்தும் ஆஹூ என்று வியப்பொலிகள் செய்தும் கலகலவென்று சிரித்தும் தங்கள் குதூகலத்தை வெளியிடுவார்கள். ஐப்பசி மாதம் ஆரம்பத்தில் கெடில நதியில் வழக்கத்தை விட அதிகமாகவே வெள்ளம் போய்கொண்டிருந்தது. இதனால் உச்சி வேளையில் அங்கே கட்டுசாதம் அருந்துவதற்காக தங்கிய பிரயாணிகளின் ஆரவார ஒலிகளும் அதிகமாயிருந்தன. அந்த ஒலிகளெல்லாம் அமுங்கிப் போகும்படியான ஒரு பெரும் ஆரவாரம் திடீரென்று சற்று தூரத்தில் சாலையில் எழுந்தது. கேட்டு பிரயாணிகள் வியப்புற்றார்கள். அவர்களில் சிலர் கரையேறி பார்த்தார்கள். முதலில் புழுதிப் படலம் மட்டுமே தெரிந்தது. பிறகு யானை, குதிரை, பல்லக்கு, பரிவட்டம் ஏந்துவோர் முதலிய ராஜ பரிவாரங்கள் வருவது தெரிந்தது. சிறிது அருகில் அந்த பரிவாரங்கள் நெருங்கி வந்ததும் கட்டியக்காரர்களின் முழக்கம் தெளிவாக கேட்டது. 12 பிராயத்தில் போர்க்களம் புகுந்த வீராதி வீரர் வீரபாண்டியன் தலைகொண்ட கோப்பரகேசரி, இரட்டை மண்டலத்தார் சொப்பனத்தில் கண்டஞ்சும் சிங்கம், தொண்டை மண்டலாதிபதி வடதிசை மாதண்ட நாயகர், 3 உலகமுடைய சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் திருமகனார் ஆதித்த கரிகால சோழ மகாராஜா வருகிறார் பராக். இடிமுழக்க குரலில் 8 திசையும் எதிரொலி செய்யும்படி எழுந்த இந்த கோஷத்தை கேட்டதும் கெடில நதித்துறையில் இருந்தவர் அனைவரும் அவசர அவசரமாக கரையேறினார்கள். அத்தகைய வீராதி வீரனை காண வேண்டுமென்ற ஆவலுடன் நதித்துறையில் நடுவில் வழிவிட்டுவிட்டு இருபுறமும் அவர்கள் ஒதுங்கி நின்றார்கள். கட்டியக்காரர்கள், எக்காலம் ஊதுவோர், பரிச்சின்னம் ஏந்துவோர் ஆகியவர்கள் முதலில் வந்து தண்ணீர் துறையை அடைந்தார்கள். பரிவாரங்களுக்கு பின்னால் 3 குதிரைகள் ஒன்றின் பக்கம் ஒன்றாக வந்தன. 3 குதிரைகள் மீதும் 3 இளம் வீரர்கள் வீற்றிருந்தார்கள். அவர்களை தூரத்தில் பார்த்தபோதே ஜனங்கள் அவர்களை காட்டி இன்னார் இன்னவர் என்று பேசத் தொடங்கினார்கள். நடுவில் உள்ள குதிரை மீது வருகிறவர்தான் ஆதித்த கரிகாலர். பொற்கிரீடத்தை பார்த்தவுடனே தெரியவில்லையா, வெயில் படும்போது எப்படி கிரீடம் ஜொலிக்கிறது என்றான் ஒருவன். இந்த கிரீடத்தைப் போய் சொல்லப் போகிறாயே? கரிகால் வளவன் அணிந்திருந்த மணிமகுடத்தை இவர் சிரசில் தாங்கும் போதல்லவா பார்க்க வேண்டும்? அது கோடி சூரிய பிரகாசமாக கண்கள் கூசும்படி ஜொலிக்குமாம் என்றான் இன்னொருவன். அது கரிகால் வளவன் கிரீடமல்ல தம்பி, அப்படி சம்பிரதாயமாகச் சொல்வதுதான். பராந்தக சக்கரவர்த்தியின் காலத்தில் செய்த மணிமகுடத்தை தான் இப்போது சுந்தர சோழர் அணிந்திருக்கிறார். இன்னும் எத்தனை நாளைக்கோ தெரியவில்லை என்றான் மற்றொருவன். சுந்தர சோழரின் வாழ்நாளை இப்படித்தான் சில காலமாக எண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர் சிரஞ்சீவியாயிருப்பார் என்று தோன்றுகிறது என்றான் முதலில் பேசியவன். நன்றாயிருக்கட்டும், அவர் உயிரோடு இருக்கும் வரையில் நாடு நகரமெல்லாம் குழப்பமில்லாமல் இருக்கும். அப்படி சொல்வதற்கில்லை. பொன்னியின் செல்வனை கடல் கொண்டு விட்டதாக செய்தி வந்ததிலிருந்து சோழ நாடெங்கும் ஒரே அல்லோலகல்லோலமாயிருக்கிறதாம். எப்போது சண்டை மூலமோ என்று அங்கிருந்து வந்தவர்களெல்லாம் சொல்லி வருகிறார்கள். யாருக்கும் யாருக்கும் சண்டை? எதற்காக சண்டை? பழுவேட்டரையர்களுக்கும் கொடும்பாளூர் வேளாருக்கும் சண்டை மூலம் என்று சொல்லுகிறார்கள். அப்படியொன்றும் ஏற்படாமல் தடுப்பதற்காகத்தான் கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் சிற்றரசர்கள் கூடுகிறார்களாம். ஆதித்த கரிகாலரும் அங்கேதான் போகிறாராம். குதிரைகள் நெருங்கி வந்துவிட்டன.

0: இறைந்து பேசாதீர்கள் என்று ஒருவன் எச்சரித்துவிட்டு, இளவரசர் ஆதித்த கரிகாலரின் முகம் எவ்வளவு வாட்டமடைந்திருக்கிறது பார்த்தாயா என்று கேட்டான். அவர் முகம் வாட்டமடைந்தில்லாமல் எப்படி இருக்கும்? ஆதித்த கரிகாலருக்கு தம்பியின் பேரில் பிராணன். அப்படிப்பட்ட தம்பியை பற்றி தகவல் தெரியவில்லை என்றால் தமையனுக்கு வருத்தமாயிராதா? தந்தையோ நடமாட்டம் இல்லாமல் இருக்கிறார். இதெல்லாம் உலகத்தில் இயற்கை தம்பி. இளவரசருடைய முகவாட்டத்துக்கு காரணம் இவையெல்லாமல்ல, இரட்டை மண்டலத்தார் மீது படையெடுத்து போக வேண்டும் என்று கரிகாலருக்கு ஆசை, அது கைகூடவில்லையே என்றுதான் கவலை. அது ஏன் கைகூடவில்லை? யார் இவரை படையெடுத்து போக வேண்டாம் என்று தடுக்கிறார்கள்? வேறு யார், பழுவேட்டரையர்கள்தான். படையெடுப்புக்கு வேண்டிய தளவாட சாமக்கிரியைகள் கொடுக்க மறுக்கிறார்களாம். ஏதேதோ இல்லாத காரணங்களையெல்லாம் கற்பித்து சொல்லுகிறார்கள். உண்மை காரணம் உங்கள் ஒருவருக்கும் தெரியவில்லை என்றான் ஒருவன். எல்லாம் தெரிந்தவனே, உண்மை காரணத்தை நீதான் சொல்லேன் என்று இன்னொருவன் கேட்டான். ஆதித்த கரிகாலர் யாரோ ஒரு பாண்டிய நாட்டு பெண் மீது காதல் கொண்டிருந்தாராம். இளவரசர் வடபெண்ணை போருக்குச் சென்றிருந்த போது பெரிய பழுவேட்டரையர் அந்த பெண்ணை மணந்து கொண்டு விட்டாராம். அவள்தான் இப்போது பழுவூர் இளையராணியாக விளங்கி சோழ நாட்டில் சர்வாதிகாரம் செலுத்துகிறாள். அதிலிருந்து ஆதித்த கரிகாலரின் மனமே பேதலித்து போய்விட்டதாம். இருக்கலாம் இருக்கலாம். உலகத்தில் எல்லா சண்டைகளுக்கும் யாராவது ஒரு பெண்தான் காரணமாயிருப்பாள் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா? எந்த பெரியவர்கள் தம்பி அப்படி சொல்லியிருக்கிறார்கள்? சுத்த பைத்தியக்காரத்தனம். இளவரசர் ஒரு பெண்ணை விரும்பினார் என்றால் அவள் போய் ஒரு 60 வயது கிழவனை மணந்து கொள்ளுவாளா? சொல்லுகிறவர்கள் சொன்னால் கேட்பவர்களுக்கு மதி இல்லையா?
1: அப்படியானால் ஆதித்த கரிகாலருக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருப்பானேன்? நீர்தான் சொல்லுமே.
0: சும்மா இருங்கள், இதோ நெருங்கி வந்து விட்டார்கள். இளவரசருக்கு வலது புறத்தில் வருகிறவன்தான் பார்த்திபேந்திர பல்லவன் போலிருக்கிறது. இடது புறத்தில் வருகின்றவன் யார்?
1: வானர் குலத்து வந்தியத்தேவனா?
0: இல்லை இல்லை, கடம்பூர் சம்புவரையர் மகன் கந்தமாறன். ஓலை கொடுத்து அனுப்பினால் இளவரசர் ஒருவேளை வரமாட்டார் என்று சம்புவரையர் தம் மகனையே அவரை அழைத்து வர அனுப்பியிருக்கிறார்.
1: இதிலிருந்து ஏதோ விஷயம் மிக முக்கியமானது என்று தெரிகிறது.
0: அந்த முக்கியமான விஷயம் ராஜரீக சம்பந்தமானதாகவும் இருக்கலாம். ஆதித்த கரிகாலருக்கு திருமணம் ஆகாதிருக்கும் வரையில் சிற்றரசர்கள் அவரை வலைபோட்டு பிடிக்க முயன்று கொண்டுதான் இருப்பார்கள். முதன் முதலில் அவரை மணந்து கொள்ளும் பெண் சோழ சாம்ராஜ்யத்தின் சிங்காதனத்தில் அமரும் பாக்கியம் பெறுவாள் அல்லவா? இப்படியெல்லாம் கெடில நதிக்கரையில் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றிருந்த ஜனங்கள் பலவிதமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். 3 குதிரைகளும் வந்து தண்ணீர் கரையோரம் நின்றன. குதிரைகளுக்கு பின்னால் வந்த ரதம் சற்று அப்பால் அரசமரத்தடியில் நின்றது. அந்த ரதத்தில் 80 பிராயமான வீரக்கிழவர் திருக்கோவலூர் மலையமான் இருந்தார். தண்ணீர்க்கரை ஓரத்தில் குதிரை மேலிருந்த வண்ணம் ஆதித்த கரிகாலன் திரும்பி அவரை பார்த்தான். பின்னால் ரதத்தில் வந்த கிழவர் சமிக்ஞை செய்யவே ஆதித்த கரிகாலன் குதிரையை திருப்பிக் கொண்டு அவர் வீற்றிருந்த ரதத்தின் அருகில் சென்றான்.
2: குழந்தாய் கரிகாலா, நான் இவ்விடத்தில் உங்களிடம் விடைபெற்று கொண்டு திருக்கோவலூர் போக எண்ணுகிறேன். போவதற்கு முன்னால் உன்னிடம் சில முக்கிய விஷயங்கள் சொல்ல வேண்டும். சற்று குதிரையிலிருந்து இறங்கி அந்த அரசமரத்தடியில் உள்ள மேடைக்கு வா
0: என்றார். அப்படியாகட்டும் தாத்தா என்று ஆதித்த கரிகாலன் குதிரையிலிருந்து கீழே குதித்தான். கிழவரும் ரதத்திலிருந்து இறங்கினார். இருவரும் அரசமரத்தடி மேடைக்கு சென்றார்கள். அப்போது பார்த்திபேந்திரன் கந்தமாறனை பார்த்து,
1: நல்ல வேளையாக போயிற்று. இந்த கிழவர் விடன் தொடன் என்று நம்முடன் நெடுகிலும் வந்து விடுவாரோ என்று பயந்து கொண்டிருந்தேன் என்றான்.
0: அப்படி தொடர்ந்து வந்தால் இவரை வெள்ளாற்றின் பிரவாகத்தில் தள்ளி முழுகு அடித்து விடுவது என்று நான் எண்ணியிருந்தேன் என்றான் கந்தமாறன். இருவரும் தங்கள் பேச்சில் தாங்களே சிரித்து மகிழ்ந்தார்கள். ஆதித்த கரிகாலனை பார்த்து மலைநாடு உடையாராகிய திருக்கோவலூர் மலையமான் சொல்லலுற்றார்.
2: ஆதித்தா, இன்றைக்கு 24 ஆண்டுகளுக்கு முன்னால் நீ பிறந்தாய். திருக்கோவலூரில் என்னுடைய அரண்மனையிலேதான் பிறந்தாய். அந்த சமயம் நடந்த கொண்டாட்டங்கள் நேற்று நடந்தது போல எனக்கு ஞாபகம் இருக்கின்றன. உன்னுடைய குலத்தைச் சேர்ந்தவர்களும் என்னுடைய குடியைச் சேர்ந்தவர்களும் சோழ நாட்டையும் தொண்டை நாட்டையும் சேர்ந்த சிற்ற

0: சிற்றரசர்கள் பலரும் வந்தார்கள். இவர்கள் எல்லாரையும் சேர்ந்த 30,000 வீரர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் நடந்த விருந்தின் விமர்சையை சொல்லி முடியாது. உன் தந்தையின் பட்டாபிஷேக வைபவத்தின் போது கூட அத்தகைய விருந்துகளும் கோலாகலங்களும் நடைபெறவில்லை. என் பொக்கிஷத்தில் என் முன்னோர்கள் காலத்திலிருந்து 100 வருஷங்களாய் சேர்த்து வைத்திருந்த பொருள் அவ்வளவும் அந்த 3 நாள் கொண்டாட்டத்தில் தீர்ந்து போய்விட்டது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: எழிலக்கரை நாகரிகம்னே ஒரு தொடர், அதன் தொன்மையை குறிப்பிடுது. இந்த பகுதியின் தொடக்கத்தில் இந்த தொடருக்கு ஏற்ற மாதிரி உற்சாகமான சூழ்நிலையை அமைச்சிருக்கார் ஆசிரியர். ஆதித்த கரிகாலன் கடம்பூருக்கு அழைக்கப்பட்டதன் காரணம் எதுவாக இருந்தாலும், அந்த மாவீரனை பற்றி விருப்பம் போல பேசுறது

0: கடற்கரை நாகரிகம்னே ஒரு தொடர் அதன் தொன்மையை குறிப்பிடுது. இந்த பகுதியின் தொடக்கத்தில் இந்த தொடருக்கு ஏற்ற மாதிரி உற்சாகமான சூழ்நிலையை அமைச்சிருக்கார் ஆசிரியர். ஆதித்த கரிகாலன் கடம்பூருக்கு அழைக்கப்பட்டதன் காரணம் எதுவாக இருந்தாலும் அந்த மாவீரனை பற்றி விருப்பம் போல பேசுறதுல மக்கள் கொண்டிருந்த ஆர்வத்தை பார்க்குறோம். ஒருத்தர் கேட்குறார், வழக்கமாக கூட வர்ற வானர்குல வந்தியத்தேவனை காணுமே, நமக்கு தெரியும் அவன் விரைவாக வந்துக்கிட்டு இருக்கான்னு. சில தொடர்களை பார்க்கலாம். திருமுனைப்பாடி நாடு, சோழ நாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கும் இடையே இருக்கிற நடுநாட்டின் கிளை தான் திருமுனைப்பாடி நாடு. தென்பெண்ணை பாயும் நாட்டில் முனையர் என்னும் குலத்தாரின் பெருமைக்கு சான்றாக விளங்கினது. நாளாவட்டத்தில் பெண்ணை நாட்டுக்கே திருமுனைப்பாடி நாடுங்கிற பேர் வந்துடுச்சு. கெடிலம், இந்த சொல்லுக்கு பொருள் ஆழமான ஓடை, ஒடுங்கிய வழி. தென்பெண்ணைக்கு தெற்கே ஓடும் கெடிலத்தின் போக்கு கடற்கரைக்கு 3 கிலோமீட்டர் மேற்கே கேப்பர் மலையால் எப்படி மாறி வந்துட்டதுங்கிறது சுவையான செய்தி. கிழக்கு நோக்கி வந்துகிட்டு இருந்த கெடிலம் திருவஹீந்திரபுரம் என்னும் தலத்துக்கு அருகே இந்த மலையின் அமைப்பினால செங்கோண வடிவில் வடக்கு நோக்கி திரும்பி உத்தரவாகினியா, அதாவது வடக்கு திசையில் ஓடுவதால் தனிச்சிறப்பு பெறுது. தேவநாத சுவாமி கோயில் கொண்டுள்ள திரு ஐந்தை கெடிலத்தின் கிழக்கு கரையில் இருக்குது. திருவதிகை வீரட்டானம், இறைவனின் வீரச் செயல்களை குறிப்பிடுற 8 தலங்களில் திரிபுர தகனம் நடந்த இடம் இந்த திருவதிகை வீரட்டானம். கடலூருக்கு மேற்கே 26 கிலோமீட்டர் தொலைவில் கெடிலத்தின் வடகரையில் அதியறைய மங்கை அதிகைன்னு குறுக்கம் பெற்றது. திருநாவலூர், திருவதிகைக்கு மேற்கே 20 கிலோமீட்டர். சுந்தரர் அவதரித்த இந்த ஸ்தலமும் கெடிலத்தின் வடகரையில் தான் இருக்குது. திருவாமூர், திருநாவுக்கரசர் அவதார தலம், திருநாவலூருக்கு கிழக்கே 12 கிலோமீட்டர். கட்டுச்சாதம், கட்டுச்சோறு, சுட சுட சமைச்சு அந்த சாதத்தில் தேங்காய், எலுமிச்சை, புளி, தயிர் சேர்த்து பிசைந்து இலையில் கட்டி எடுத்துக்கிட்டு போய் அருந்துறது பாரம்பரிய வழிநடை உணவு. இலக்கியத்தில் ஆற்றுணா, ஆறு வழி உணா உணவு. வெள்ளாற்றின் பிரவாகம், வெள்ளாறு இங்கே வட வெள்ளாற்றை குறிக்கும். பிரவாகம், பிர முன்னே முன்னோக்கி, வாகம் ஓட்டம் அல்லது நீரோட்டம், பிரவாகம் சுருக்கமாக வெள்ளம். குலம், குடி, இந்த சொற்களை பாட்டன் மலையமான் பயன்படுத்துகிறார். இல், குடி, குலம் மூணுமே ஒருத்தரின் அடையாளத்தை குறிப்பன. இல் நல்ல குடும்பம், குடி வம்சாவளியின் குடியிருப்பு, குலம் பரம்பரை பாரம்பரிய பண்பாடு. குலத்தின் உட்பிரிவை குடின்னு சொல்லலாம். நல்லது, அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: வீட்டுல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க, இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ, 8768786878.
6: கோடை பன்மலை நரபுள்ளி 5 இணைந்திருக்கிறோம் கதம்ப மலர்களில்.

வணக்கம் நேர்களே. வார்த்தைகள் மௌனமான இடத்தில் இசை பேச தொடங்கும். மனதின் சுமைகளை மெல்ல கரைக்கும் மந்திரம் இசை. சுரங்கங்களில் பெய்யும் மழை, உணர்வுகளை நினைக்கும் இசை. அப்படிப்பட்ட இசையை உங்களது விருப்ப பாடல்களாக கேட்க இது கூடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் உங்களோடு சதாம்.

94 86 28 24 24 என்ற எண்ணுக்கு கட்சவி வழியே குரல் பதிவை அனுப்பி வைக்கலாம். பாடல் தர காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: நிகழ்ச்சியில் வர்ற பாடல் யாருக்காக?
1: கோடை பண்பலைக்கு வணக்கம். நான் தேவி, திண்டுக்கல்லிருந்து. எனக்கு பிடித்த பாடல் உயிரே படத்திலிருந்து நெஞ்சினிலே. நன்றி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ். ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: இது கொடை பண்பலை 100.5, நேரம் 7:13 நிமிடம். நிகழ்ச்சியில் வர்ற அடுத்த பாடல் யாருக்காக?
5: கொடைக்கானல் வானொலிக்கு இனிய இரவு வணக்கம். சென்னை குன்றத்தூர் பிரகாஷ், படம் அழைப்பாயுதே பாடல், செப்டம்பர் மாதம் நன்றி.

0: விட்டமின் ஏ டி இ கே சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில். எல்லா மிஸ்டரும் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
1: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: பிரகாஷ் PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.

0: ஆசையிலிருக்கு நிகழ்ச்சியில் வர்ற அடுத்த பாடல் யாருக்காக?
1: அனைவருக்கும் இனி இரவு வணக்கம். நான் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன். ஆசையில் ஒரு குக்குவில் எனக்கு பிடித்த பாடல் கர்ணா படத்திலிருந்து மலரே மௌனமா என்ற பாடலை கொடுங்க. நன்றி, வணக்கம்.

0: மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களை நாம் சந்திக்க வந்திருந்த பொழுது அவரது தந்தையார் உடன் இருந்தார். இப்பொழுது ஒளிப்பதிவு செய்வதற்காக அவரை அழைத்தோம். நம்மளோடு இன்முகத்தோடு பேசுகிறதுக்காக வந்திருக்கிறாங்க. நாங்கள் உட்காந்துருக்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பகுதியில் பூஜை அறை இருக்குது, இன்னொரு பகுதியில் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிற அந்த அறைக்கு நடுவில் இந்த மீனாட்சி சுந்தரம் சார் அவரை சந்திக்க வந்திருக்கக்கூடிய அலுவல்கள் நிறைந்த அரசு அதிகாரிகளோடு சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, அவருடைய அடிபடுறதுக்கு முன்னாடி என்ன ஃபோட்டோஸ் இருந்ததோ அவருடைய திருமண ஃபோட்டோஸ் இருக்குது. அதில் பார்க்கும்போது ஒரு சினிமா ஹீரோ மாதிரி இருக்காங்க. அப்பா கூட சொன்னாங்க, இதுதான் அவர் முன்னாடி இருந்த ஃபோட்டோ, எப்படி இருந்தார் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மனம் நெகிழ்ந்த ஒரு நிலையோடு அவர் இருந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. தன் மகன் உயிரை துச்சமாக மதித்து நாட்டிற்காக போராடி தன்னுடைய உயிரையும் காப்பாற்றிருக்கிறாரு, நாட்டினுடைய அத்தனை கோடி மக்களையும் காப்பாற்றுறதுக்காக தீவிரவாதிகளை சுட்டு கொண்டிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பெருமையை நம்ம நாட்டிற்கும் வீட்டிற்கும் தேடி தந்திருக்கக்கூடிய அவரை பற்றி பேசுறதுக்காக தந்தை அமர்ந்திருக்கிறாரு. ஐயா வணக்கங்க. ஐயா
1: வணக்கம்.
0: சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க இராணுவத்திற்காகவே அவரை உருவாக்கி இருக்கிறீங்க, எப்படி உங்களுக்கு ஆரம்பத்திலேயே தோணுச்சு இராணுவத்திற்கு அவரை அனுப்பணும்னு?
1: ராணுவத்துக்கு எங்களோட வேலையை வந்து சிறு சிறு வந்து சொல்லிக் கொடுத்து வளர்த்தேன். ராணுவத்துக்கு போகணும், போலீஸுக்கு போகணும், இதில் எங்களுக்கு ஏமே வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கார பிள்ளையும் நானும் சொல்லி, அப்போ வந்து ஒரு 10 வயசு வந்து ஓட விட்டு எந்திரிச்சு காலையில் 4 மணிக்கு வச்சு விட்டுருக்கின்றது, ஓட விட்டு போய் 2 மணியுமே ஓட விட்டோம். முதல் செலெக்ஷனுக்கு அவன் வந்து தேனியில் விட்டானே, அதை வந்து மெடிக்கலில் விட்டு வந்தேன். பிறகு போலீஸுக்கு எழுத விட்டேன், அதுவும் செட்டாகலை. பிறகு கேடிஎம் பிடிச்ச வழியில் லோய் 5-6 வருஷம் இருந்துட்டு வந்து அமெரிக்கா. இவை வந்து ஒரு 2 செலெக்ஷன் விட்டு 3வது செலெக்ஷன் அட்டனாகி, மறுபடி செலெக்ஷன் அட்டனாகி ராணுவத்தில் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லும்போது அன்றைக்கி நாங்கள் கண்ணியை எல்லாம் கண் நான் தான் அழுதது, என் வீட்டுக்காரி அதை காட்டி அழுதான். மனவர்த்தத்துலேயும் கொண்டு போய் பசைத்து விட்டு வீட்டுக்கு வந்தோம்.
0: ராணுவத்துக்கு செலக்ட் ஆகிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே கண் கழுங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அது ஆனந்த கண்ணீருங்களா?
1: ஆனந்த கண்ணீர், மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம நிலங்கள் கொள்ள தோட்டம் விவசாயம் பக்கத்து ஊரில் இருந்துச்சு. இருந்த பிறகு பற்றி காலி பண்ண பிறகு ரெண்டாவது எல்லா வேலையும் கூலி வேலை, இலை இருக்க போவேன், நான் சமையல் வேலைக்கு போவேன், ரோடு வெளில இன்னும் ரோடு டாக்டிக்கு வேலைக்கு போவேன். அதை பற்றி இந்த பெருமை வசதி யாருக்கும் 10 வருமெல்லாம் பிள்ளையே அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்ன வரைக்கும் நானும் இன்னுமே இந்த கையில் 4.5 வருஷம் ஆகுது, என் வீட்டுக்காரமாக இருந்து இன்னும் என் பிள்ளைகளுக்கு வேண்டி அதை கூட நான் பயணம் பண்ணிக்கிறேன்.
0: ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து பணியில் சேர்ந்தப்ப ஒரு ஆனந்த கண்ணீர் இருந்தது, பணியில் சேர்ந்தப்போ பார்த்துட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊரில் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இல்லைன்னா சில நீண்ட நாட்களுக்கு ஃபோனே வந்திருக்காது. இப்போல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு?
1: அப்போ வந்து நான் வந்து அவர் அவங்க ஆஃபீஸர் விடுவார், அந்த நேரம் கலேஷன் போகும்போது ஆஃபீஸர் விடுவார், ஃபோன் போட சொல்லுங்க, அந்த நடாக்கு சண்டையில வந்து ஃபோனே வராது. இப்போ 1 மாதம் கழிச்சுதான் ஃபோனே வந்துச்சு. நான் சும்மா ஃபோன் போட்டு அந்த ஆஃபீஸர் பேசினேன், அப்போ இடையில 1 மாதம் கழிச்சு எனக்கு தெரியாதுங்க போனாலும் தெரியாது, 28 அடி மேலே தெரியல. அப்போ ஃபோனே பேசுகிறேன், அப்போ 1 மாதம் கழிச்சு உண்மையாக ஷேப் பேருக்காரு ஒன்றும் சொல்லி அங்கே இருக்க ஆஃபீஸர் பேசுகிறேன். அதுக்கு அதையும் ஆண்டு சந்தோஷம் பார்த்து கோளாறு இருக்க சொல்லணும்.
0: மொழி தெரியாது இல்லையா உங்களுக்கு, யார் ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க?
1: அங்கே தமிழ் டியூட்டியில் ராணுவம் தெரிஞ்சவங்க அவங்கள விட்டு தேர்தல் பேச சொல்லுவாங்க, தமிழ் சொல்லுவாங்க. அது மாதிரி ஹிந்தி பேசுகிறவங்க நம்ம தமிழ் சொன்னால் புரியாதுல்ல, அதனால அவங்க எங்களை சொல்லுவாங்க.
0: இப்படி வாரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்களா இல்லை எப்படி?
1: ஒரு அந்த லடாக் சண்டையில் 1 மாதம் போனே வரல, அது பிறகு அவங்களாம் வந்து இந்த மாதிரி இருக்குது, ஃபோனெல்லாம் எடுத்து வைக்கக்கூடாது, அதனால பேசாமல் இருக்காரு, அது கீழே இருக்கணும் பேசிடுவாரு. 1 மாதம் கழிச்சு பேசினேன், அவனையும் பேசிட்டேன், அவன் லீவு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க.
0: நீங்கள் வந்து ஒரு ஆண்மகனாக தைரியமாக இருந்திருக்கீங்க, அம்மா என்ன செய்வாங்க ஃபோன் வரல?
1: அம்மா அது என்ன குழந்தைக்கே இருப்பாங்க, என்ன அம்மையாக ஃபோன் போடாமல் இருக்கேன், ஃபோன் போடாமல் இருக்கேன், கேளுங்க யாரையும் கேச்சுக்கிறேன், இல்லைம்மா ஃபோன் போடுவாங்க அங்கே தான் அவங்களுக்கு இன்னும் தவிழ் செய்து சொல்லிட்டுவாங்க. எதாக இருந்தாலும் அவனுக்கு என்ன பண்ணாலும் தவிழ் செய்வாங்க, ஒன்றும் பயப்படுவாங்க. அப்போ நம்ம நாட்டு காத்தால் அனுப்பிச்சுட்ருக்கோம், அது நம்ம நம்மளோட முடிவே மிட்டி போகணும்னா நினப்பு, அது போயிட்டால ஒன்றும் நம்மளை வரையும் பிள்ளை பாடு பசாமல் சொல்லி.
0: ஒரு ராணுவ வீரனுடைய ஒரு தந்தை இப்போ அடிபட்டுருச்சு அப்படிங்கிறத தாண்டி ஒரு தீவிரவாதி அழிச்சிட்டாரு, 5 பேர் அழிச்சிருக்காங்க அப்படிங்கும் போது எப்படி இருந்தது?
1: தீவிரவாதி அழிச்சதுங்கிறது வந்து வேணாம், என் பிள்ளை அடிபட்டுருக்கும் போது என் மனசு ரொம்ப அந்த நாட்டுக்காக செஞ்சது இது. இவன் அடிபட்டு கீழே நடந்து போகும்போது நம்ம ஒரு பெத்த பிள்ளை கைக்குள்ளே வளர்த்த உள்ள அடிபட்டு கிடக்க கையில் மனசு கொதிச்சு நான் தான் அழுது. ஒரு 2 மணி தவிர தெரியுது, உட்காந்து எங்களை குழந்தை உட்காந்து கீழே உட்காந்து
0: அழுதேன்,
1: மதியம் 2 மணி தவிர உட்காந்து அழுதத்தையும் செஞ்சேன். அதுக்கப்புறம் போகணும்னு சொல்லும்போது அங்கே வந்து வெளியே கிளைமேட்டு சரியில்லாங்க, வெளியே வந்தே படுக்க வேண்டி வந்துடும். அப்போ என் மச்சனை மாறு மச்சனையும் போலீஸ் எல்லாமே மிலிட்டரியில் இருக்காங்க, அங்கே இருக்க அங்கேருந்து தவிர சொல்லி என் மச்சனை நேராக வந்து லடாக்கில் வந்து ஹாஸ்பிட்டலில் ஆர்ஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு மச்சான் சூழ்நிலை சரியில்லை, நீ உங்களால் கூப்பிட்டு தாங்க முடியாது, இன்னொரு 4 மாதத்தில் வீட்டுக்கு வந்துடுவாப்பில், அப்பப்போ ஃபோன் போட்டு கூட இருக்க வேண்டிய அந்த கூட வேலை பார்க்குறாப்பில் சப்போர்ட்டுக்காக அந்த பையன் பேசி கேட்பேன். வாங்கிட்டு நான் அப்புறம் ஆந்திராவுக்கு வேலைக்கு போயிட்டேன், போயிட்டு வந்து வீட்டில் கலந்துருந்தேன், நான் கேட்டு வந்தோடனே பார்த்தேன் அப்பயும் உட்காந்து எம்எல்ஏ பார்த்து அழுதுச்சிருந்துச்சு. மாலை பார்த்தோன்னே இல்லை இல்லை நேரடியாக வீடியோ கால் காட்டுவேன், இவனை பார்த்தோனே உட்காந்து அழுதுட்டேன். ஒரு மாத்துக்கிறது இப்படி போய் எப்படி பார்த்தா இல்லை இன்னுமே அழுக வரும், அதனால் வந்து வேறு நல்லா எந்த

0: ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒரு இன்னும் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கூட மீனாட்சி சுந்தரம் ஜட்ஜ் இல்லைங்கிற இல்லை பேர் வந்ததில்லை. நல்ல பிள்ளைய நல்லா ஓடியா ரன்னிங் இருக்கோ யாருக்கும் நியாயமா இருக்கு. 10 ரூபா டீக்கெட் போய் கடன் சொல்லி வாங்க மாட்டேன். இன்ன வரைக்கும் பேச தெரிஞ்சவங்களுக்கு காசு தான் போகும், லேட் போக மாட்டேன்.
1: நீங்க ரொம்ப தைரியமா பேசுறீங்கயா, உங்களோட குரல் ரொம்ப கணீர் கணீர்னு இருக்கு. தந்தைங்கிறது சும்மாவா?
0: அதனால நம்மளோட இயல்பு, நம்ம யாருக்கும் ஒரு 10 காசு இடைஞ்சலோ தொந்தரவோ அன்றாடு எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சு அந்த காசு 1000 ரூபாய் இருந்தால் நியாயமாகும். அது எனக்கு மனசு பிடிக்கும்.
1: அவருடைய உடலினுடைய ஒரு பகுதியில் சேதம் அடைஞ்சிருக்குது, தோள்பட்டையிலையுமே அடிபட்டு கால் கை வந்து தூக்கவே முடியாத அளவுக்கு இருந்திருக்குது. இதெல்லாம் கேள்விப்படும் போது ஒரு தந்தையாக உங்களுக்கு கண்ணீர் வந்து கொட்ட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கீர்த்தி சக்கர விருது வாங்கியிருக்கிறாரு, இந்த தருணத்துவத்தை
0: இதெல்லாம் வந்து அவன் பெற்ற கஷ்டத்துக்கு மச்சேசிருக்காரு. அவனுக்கு அந்த உள்ளவருக்கு சிஓ எல்லாம் சேர்ந்து இவனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி மேலேருந்து பரிந்துரை பண்ணி எல்லாமே வந்து மீனா சுந்தரத்தி பெரிய பெரிய ஆஃபீஸர் கூட கீ விருது கொடுத்தாங்க. என் மாதிரி அங்கே பணி சிறப்பாக செய்ய போயிட்டு அந்த விருதை கொடுத்துருக்காங்க. கோயில் பெரிய பெரிய 2வது விருதாக கொடுத்துருக்காங்க.
1: இந்த விருது வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பார்க்க வராங்க, வீட்டை தேடி வராங்க.
0: முதல் விருது அறிவிச்சது வந்து 8 மாசத்துக்கு முந்தைய அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சல என்கிட்ட வந்து எப்பா இதை கடி சின்ன விருது பாடுன்னு என்ன வந்து சொல்லல. வந்து சொல்லிக்கிறியா சொல்லலையும் அப்போ இந்த பிள்ளை பிறந்து ஒரு 15 பிள்ளை. அப்போ நான் பேர் வைக்கவே வைக்கலை. அப்போ வந்து எப்பா கீர்த்தி சக்கர பிள்ளை பேச்சு அது கீர்த்தி சக்கர விருது டீக்கெட் இல்லை என்கிட்ட மட்டும் வந்து எதை வந்து சேர்ந்து என்ன சொல்லிடுவேன் எப்பா இந்த மாதிரி பண்ண அப்படி சொன்னால் நான் ஊர்வலம் திரும்பி சமுதாய ரீதியாக கொண்டாடி பொட்டு அடிச்சு அப்புறம் குறுக்க நாட்டாமக்கார் எல்லாமே வந்து அப்பவே வந்து கொண்டாடி அப்போ இப்போ வந்த கூட்டம் மாதிரி அப்போ வீடு வீடாக வந்து பெரிய வந்து எல்லாம் எம்பி எம்எல்ஏ எல்லாமே வந்து வீட்டில் வந்து பார்த்துட்டு போனாங்க. இப்போ வந்த பிறகுமே எங்களை வாங்கிட்டாலும் சொல்லுங்க எங்களை ஏர்போர்ட்டே விடலை, எங்கே டெல்லி ஏர்போர்ட்டே விடலை இந்த பேரை பார்த்துட்டு. அதுபோல் மெட்ராஸ்லேயே நம்ம ஏற முடியல. அந்த போல் டீ கடைக்கு போனால் 10 பேர் 100 பேர் பிடிச்சிக்கிறாங்க. மெட்ராஸ்லேருந்து வந்து எங்களை நிற்கிறோமோ அவங்க வந்து 100 பேர் 50 பேர் பிடிச்சிக்கிறாங்க. அது எனக்கு செஞ்ச பெருமை அவளுக்கு சேர்த்து அது எனக்கு பெருமை தானே. எப்படியே பார்த்து கொண்டாடி விட்டு வேதனை போட்டு வந்து இந்த பெருமை இதே இல்லைன்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? இந்த மத்திய சர்க்கார் பார்த்து இந்த விருதை எனக்கு கொடுக்காட்டி என்ன செய்வது? காயப்படுத்தல இருப்பேன்.
1: எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் நீங்கள் அனுப்புனீங்க. அதே நேரத்தில் இவ்வளவு பெரிய ஒரு பெரிய விருதும் கிடைச்சிருக்குது, பாராட்டும் கிடைச்சிருக்குது, பெரிய சாதனையும் படைச்சிட்டு வந்திருக்காருன போது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கும் இல்லைங்களா?
0: யாரும் என் பாட்டை செஞ்ச புண்ணியமோ நாங்கள் செஞ்ச எங்கள் அப்பா அம்மா புண்ணியம் செஞ்சோமோ அவன் செஞ்ச புண்ணியமோ அது அந்த அளவுக்கு நாங்கள் யாருக்கும் ஒரு 10 ரூபா கேடு நினைச்ச குடும்பம் இல்லை.
1: குடும்பத்தில் சொல்லுங்கய்யா.
0: என் குடும்பத்தில் வந்து நான் ஒரு ஆள் தான், எங்கள் அக்கா 2 பேர். எங்கள் ஐயா வந்து எங்கள் அப்பாவோட ஒரு தங்கச்சி இருந்துச்சு, சின்ன பிள்ளையில இருந்து வச்சு. எங்கள் அப்பாவுக்கு அண்ணன் அப்பத்தாமே கொஞ்சம் ஒரு 10 வயசுல இருந்து வச்சு. எனக்கு பிறந்த 1.5 வயசுல எங்கள் அம்மா இருந்துச்சு. அதுபோல் எங்கள் மாமாவே எல்லாம் தூக்கி வளர்த்து எங்கள் ஐயா கல்யாணமே முடிக்காமல் அது வந்து எங்களை வளர்த்து வந்தார். 3 வயசையும் வளர்த்து வந்தப்போ இப்போ இடையில வந்து புள்ளெல்லாம் வந்து கூடி வந்து வளங்கலாம்லாம் வச்சுட்டோம் வச்சுட்டோம் கஷ்டப்பட்டு மீறி வந்துட்டோம். இவன் அங்கே என்ன வெளிநாடுவாங்க ஒரு மகிழ்ச்சி. இப்படி மீட்ரி போனாலே அப்புறம் வளர்க்கல மாதிரி வாங்கின சொத்தை கூட விற்றுருவோம். வாங்கின சொத்து மீட்ரி நினச்சி மனசு கொடுவோம். அது இடையில வந்து 2வது கொரோனா வந்து அவன் அவங்க அம்மா அம்மா அவன் மேலே ரொம்ப பாசம் வரும். அந்த கொரோனாவில் இருந்தாலும் அதுலேருந்து என்ன என்னையை முடக்கி நானாக தன்னைத்தானா விட்டுக்கிட்டு எந்த வேலையும் சும்மா போ சமையல் வேலைகள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஆனால் மனசுக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு இடத்துல போகிறோம். எப்பயுமே இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஏறி வரல இப்போ எனக்கு நான் எந்த போட்டாலும் மாதிரி வச்சிருக்க மாட்டேன். எனக்கு சிரிப்பு வரல. அவரே அவன் மாதிரி இருந்தாங்கன்னா அதை அது வச்சிருப்பு தானாகும் சந்தோஷத்தில். நீ ஒரு முட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி போட்டு போனவ இன்னைக்கு இல்லாமல் போய் முன்னாடி முட்டு பெருமை வந்து யாருக்கும் கிடைக்காது. அது யாருக்கா இருந்தாலும் இத்தனை பேர் தேடி நம்ம சாதாரண ஒரு கூலி வளர்க்கலாம், இத்தனை பேர் தேடி வரணும். அது அவன் செஞ்ச புண்ணியம் யார் செஞ்ச புண்ணியம் அது எல்லோரும் நல்லா இருக்கட்டும். இன்னுமே அவன் நல்லா வாழ்த்துக்கணும். 100 ஆண்டுக்கு நல்லா இருக்கும் அவனுக்கு. இன்னும் இதை காட்டி நல்லா ஒரு இன்னும் வாழ்த்துற மாதிரி அவன் வாழ்க்கணும்.
1: எவ்வளோ உள்ளத்தினுடைய விஷயத்தை ரொம்ப தெளிவாக அந்த ஆழ்ந்த அன்போடு நீங்கள் கொடுத்துட்ருக்கிறீங்க, பேசிகிட்ருக்கிறீங்க. எங்களுக்கு கேட்கவே ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்குதுங்கய்யா. இப்போ அவங்க ஊரில் இருக்கும் போது முழு நாளும் நீங்கள் என்ன செய்வீங்க?
0: வீட்டில் இருப்பேன். நான் வந்து இங்கே இப்போ மேடம் எனக்கு மருமகள் இருக்குது. எனக்கு சாப்பாடு நான் எப்பவுமே 2 நேரம் சாப்பிடுவேன். 12 மணிக்கு சாப்பிட்டாலும் சாப்பிடுவது எப்பவுமே வந்து 10 மணிக்கு மேலே சாப்பிடுவேன். காலை சாப்பாடு எனக்கு காலை டிஃபன் கூட எடுக்க மாட்டேன். 2 வேளை சாப்பாடு எனக்கு வச்சுருவாங்க. துணிமணி துவைச்சு எல்லாமே கையில் எல்லாமே எடுத்து செலவு காசு கொடுத்துருவாங்க. செலவுக்கு பெருமாள் கேட்க மாட்டேன். கேட்டால் என் மயம் கொடுத்துருவேன். நான் 2 நாள் வேலைக்கு போகிறது வேலைக்கு போயிடுவேன். எந்த வேலைக்கும் போயிருவேன். 1000 ரூபாய்க்கு வேலை செய்யணும் வேலை செஞ்சுருவேன். அப்புறம் என் மயம் மீட்டி மீட்டு பெருமை வச்சு இந்த முழு கிருத்தி சக்கரம் வந்து ஆட்டி எதுவுமே பெருமை பேச மாட்டேன். தன்னைத்தானே நான் பெருமையாக பேசிட்டேன். அது அடுத்த ஒரு கஷ்டத்தனமாக தெரியும். என்னடா பெரிய பெருமையாக பேசிட்டு இந்த பெருமை பேசுறது எனக்கு பிடிக்காது.
1: நீங்கள் போயிருக்கீங்களா அங்கே பணியாற்றிய இடங்களுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? எந்த இடத்துக்குமே போனது இல்லையா?
0: என்னை மாதிரி வந்து இப்போ இப்போ கூப்பிட்டு போய் அதெல்லாம் நான் யாருக்கும் கொடுத்து வைக்க முடியாது. அந்த 4 மணிக்குள்ளே நுழையிறதுலாம் நம்ம வந்து விஜய் யாரும் போக முடியாது. அதுக்குள்ளே போயிட்டீங்க. அப்புறம் விஜய் பார்க்க போயிருக்கோம். பிளேட் ஏற்றி அடிக்க கூப்பிட்டு வச்சு அப்புறம் தாஜ்மஹாலை கூப்பிட்டு போய் காட்டிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் வந்து
1: தலைவரோட மாளிகைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க.
0: மெயின் நல்லா கவுன்சாங்க, நல்லா மறுவாய் செலுத்துறாங்க. அதே மாதிரி தாஜ்மஹால்லாம் நம்ம போய் பார்க்க முடியுமா? அதையும் பார்த்து கூப்பிட்டு வந்தாச்சு. பிளேட்ல ஏற்றி அடிக்க போகலையும் பிளேட் வரையிலும் பிளேட் நல்லா சிறப்பாக இருந்துச்சு.
1: உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றிங்கய்யா.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 10 மணிக்கு வரும் நினைவே சுகம் அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட நேர்களுக்காக.
1: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: நேரம் 7:40 கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் வர அடுத்த பாடல் யார் கேட்டிருக்கா?
1: சார் வணக்கம் சார், என்னோட நேம் பார்த்தீங்கன்னா தினேஷ்குமார். நான் வத்தலக்குடிலேருந்து பேசுகிறேன். எனக்கு அர்ஜுன் சார் நடித்த மூவி ரிதம், அதிலிருந்து நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே அந்த சாங் வந்து வேணுங்க சார். அது எனக்காக ப்ளே பண்ண முடியுமா சார்? தேங்க்யூ.

0: எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது. இந்த மையங்களில் பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரப்பி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் கிடைக்கின்றன. இது மட்டுமல்லாமல் UDID அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கான பயிற்சி, உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை ஒரே இடத்தில் பெற இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம். இலவச உதவி எண் 1800425011. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள 9498345350.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 7:50, கோடை பண்பலை 100.5. இது
3: வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் பார்வதிபுரம், சந்திரன். படம் உன்னை நினைத்து. பாடல் சில் சில் சில்லலா. நன்றி.

0: நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் யாருக்காக?
1: கோடை பண்பலைக்கு வணக்கம். திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் மருவத்தூர் கிராமத்திலிருந்து அழகனாச்சியார் பேசுகிறேன். எனக்கு காதலன் திரைப்படத்திலிருந்து என்னவளே அடி என்னவளே பாடலை ஒளிபரப்புமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறேன். நன்றி.

0: இன்னைக்கு ஒரு பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. நிகழ்ச்சி வரும் முன் செய்திகள்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாடு பள்ளிகளில் அதிகரித்துள்ளது குறித்து அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். நாடு முழுவதும் உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வில் இது தெரியவந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். 2014 ஒப்பிடுகையில் 31.5% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வியில் மகளிர் பங்களிப்பும் அதிகரித்துள்ளது இந்த ஆய்வின்போது தெரியவந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தமது சட்டப்பேரவை தொகுதியான பெரம்பூர் சென்ற அவர் அங்கு சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் வியாசர்பாடியில் உள்ள அரசு போக்குவரத்துக் கழக பணிமனைக்கு சென்ற அவர் மின்சார பேருந்துகளை ஆய்வு மேற்கொண்டார்.

கொண்டார். மின் வாகனங்களை 24 மணி நேரமும் சார்ஜ் செய்வதற்கான கட்டமைப்பு வசதியை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தமிழக அரசின் குதிரை பேர அரசியல் குறித்து மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரிடம் திமுக சார்பில் மீண்டும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் திமுக நீதிமன்றத்தை நாடும் என்றும் தெரிவித்தார். காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க தமிழக அரசு சிறப்பு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாததை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சூழலில் வடகிழக்கு பருவமழையும் பொய்த்து போகும் என்று கணிக்கப்பட்டிருப்பதால் சம்பா சாகுபடி நடைபெற வாய்ப்பில்லை என்று உழவர்கள் கூறியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலை சமாளிக்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 2 பேருந்துகள் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவிட் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்போது பரவி வரும் வைரஸ் லேசான வெளிப்பாட்டை கொண்டுள்ளதை புனேயில் தேசிய வைராலஜி நிறுவனம் உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இதுவரை 335 பேருக்கு மட்டும்தான் இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் வழக்கமான நோய் கண்காணிப்பின் போது கண்டறியப்பட்டவை என்றும், தொற்று பரவல் காரணமாக ஏற்பட்டவை அல்ல என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் முதியவர்கள், கர்ப்பிணிகள், நீண்டகால உடல்நல குறைபாடு கொண்டவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் திரு அருண் காவலர் பயிற்சி மையத்தின் இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையின் IG திருமதி மகேஸ்வரிக்கு கூடுதலாக அத்துறையின் இயக்குநர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லார்ட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 186 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. அதிகபட்சமாக ஏமி ஜோன்ஸ் 54 ரன் எடுத்தார். ஸ்னேக் ராணா அபாரமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்த இந்தியா 2வது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரச்சந்த் உள்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்தும் கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்க இளமை பேசுகிறது. இனிய வணக்கம் நேர்களை, வணக்கம் மாணவ கண்மணிகளை. இளமை ஒரு முறை மட்டுமே வரும், அதை உயர்வின் ஒளியாக மாற்றுவோம். காலம் கற்றுத்தரும் ஒவ்வொரு பாடமும் வாழ்வை செதுக்கும் பொன்னான நினைவாகும். கனவுகளை விதையாக்கி

0: உழைப்பால் வளர்த்து நாளையை வெற்றியை நம்பிக்கையால் அறுவடை செய்வோம் என வாழ்த்தி இன்றைய நிகழ்ச்சிக்கு பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ கண்மணிகளை அன்புடன் அழைக்கிறது கோடை பந்தலை 100.5. இன்னைக்கு இளமை பேசுகிறதுல ரெண்டு விளையாட்டுகள் இருக்கு. சொல்லுக்குள் சொல், ககக போ. இந்த ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் விளையாட வரலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் வரப்போகும் முதல் மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் கரூர் மாவட்டம் தேமல்பட்டி பேசுறேன்க்கா.
0: என்ன பேரு?
1: தரணீஷ்.
0: தரணீஷ், என்ன படிக்கிறீங்க?
1: ஆறாம் வகுப்பு.
0: ஏன் விட்டு விட்டு பேசுறீங்க? கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? சரிங்க. வீட்டு பாடம்லாம் முடிச்சிட்டீங்களா? எழுதிட்டே பேசுறீங்களா? தூக்கம் வராதா உங்களுக்கு? வரும், ஆனாலும் கட்டுப்படுத்திட்டு எழுதுறீங்க. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கூட கொஞ்சம் எழுதலாம். ஆமாம், எல்லாத்துக்குமே ஆமாம். அப்படியா? சரிங்க தர்ணேஷ், என்ன விளையாட போறீங்க? தேடலாமா, விளையாடலாமா? நான் உங்களுக்கு தர வார்த்தை வந்து சரக்கு கப்பல். சரக்கு கப்பல்.
1: சரக்கு கப்பல். கப்பல்.
0: கப்பல். வேற என்ன? சரக்கு. கல் சொல்லலாம். கல்லும் சொன்னீங்க, இன்னொன்னு பல் சொன்னீங்களா? ஓகே, கல்லும் சொல்லலாம் பல்லும் சொல்லலாம். வேற வேற என்ன சொல்லலாம்? தேடி பாருங்க. என்ன இருக்கு? பகல் சொல்லலாம். வேற என்ன? வேற என்ன? என்ன அவ்வளவுதானா? நான் பேசுறது எப்படி கேக்குது? நல்லா கேக்குது. அந்த அந்த அதை என்ன சொல்லுவோம்? அந்த வாய்ஸ் வந்து என்னன்னு சொல்லுவோம்? கேக்குறது குரல். குரல் இருக்கா? குரல் அப்படின்னு ஒரு வார்த்தை அதில் இருக்கு. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து நம்ம தேடலாம், கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ரொம்ப சிறப்பாக விளையாண்டீங்க தர்ணீஷ். என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில்? சரி, பாட்டு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நம்ம கேட்கலாம். சரிங்களா? நன்றிங்க தர்ணீஷ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ். உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: என்றுமே தித்திக்கும் கோடை பண்பலை இன்னொரு புள்ளியா இந்தது இளமை பேசுகிறது. நேரம் பார்த்தீங்கன்னா 20:15 ஆயிடுச்சு. இன்னைக்கு இளமை பேசுகிறதுல ரெண்டு விளையாட்டுகள், சொல்லுக்குள் சொல் ககக போ. இப்போ நிகழ்ச்சிக்கு வரும் குட்டி செல்லம், வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: மலைகளின் இளவரசி கொடைக்கானல், நமது நேய உறவுகளின் மனங்களின் இளவரசி கோடை பண்பலை 100.5.
0: அழகாவா,
1: உங்களுக்கும் ஜெயமாஜகன் மேடம், உங்களுக்கும் நம் நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: அருமையா எழுதி வச்சு முன்னுரை எல்லாம் சொல்றீங்களே, எப்பவும் அப்படித்தானா?
1: என்ன
0: குரூப் எடுத்திருக்கீங்க? வீட்டு பாடம்லாம் இருக்குமா உங்களுக்கு?
1: இருக்குங்க மேடம்.
0: குடுக்கறாங்களா? நிறைய படிச்சுட்டு வாங்கன்னு?
1: ஆமாங்க மேடம்.
0: முடிச்சிட்டீங்களா?
1: டெஸ்ட் டெஸ்ட் அனுப்பி வச்சு மேடம். எழுதுறது கொடுக்குறேன்.

0: சரிங்க, எல்லாம் ரெடி ஆயிட்டீங்க அப்படியா?
1: ஆமாங்க மேடம்.
0: முடிச்சாச்சா?
1: இன்னும் இல்லைங்க மேடம்.
0: ம்,
1: முதல்ல நம்ம பண்பாடு பேசிட்டு முடிச்சுக்கோங்க.
0: 9 மணிக்கு தான் ஆரம்பிக்கலான் இருக்கீங்க. இடையில கொஞ்சம் சரிங்க. இப்போ நீங்க என்ன விளையாடணும் தெரியுமா? கககப்போ அப்படின்னு ஒரு விளையாட்டு. ஆரம்பிக்கவா?
1: ஆரம்பிக்கலாங்க மேடம்.
0: பசி, ருசி, வசி, மசி, லைசி. பசி, ருசி, வசி, மசி, லைசி. ரொம்ப எளிமையான வார்த்தை. இந்த நான் வந்து அடிக்கடி சொன்ன எழுத்து இது. சி, சீன்ற எழுத்து தான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். அந்த சி எல்லாம் நீங்க நீக்கிட்டு அது என்ன சொல் அப்படின்னு சேர்த்து சொல்லணும். மறுபடியும் சொல்லட்டுமா? பசி, ருசி, வசி, மசி, லைசி. கண்டுபிடிச்சிருக்கலாமே. ஆஹா, நான் வந்து கிட்டத்தட்ட 5 எழுத்துக்கள் சொல்லியிருக்கேன். அந்த நீங்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய அந்த சொல் வந்து 5 எழுத்து. ஒவ்வொரு எழுத்துக்கு பின்னாடியும் நான் சி அப்படின்ற எழுத்தை சேர்த்து சேர்த்து சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் சி எல்லாம் விட்டுட்டு அது என்ன சொல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இல்லையே, இம்மெல்லாம் சொல்லவே இல்லை நான். கா சொல்லலை. ஃபஸ்ட் என்ன சொன்னோம்? முதல் எழுத்து என்ன? பசி. பசி. அப்போ வந்து சியை விட்டுட்டா என்ன எழுத்து வரும்? ரெண்டாவது ருசி. ருசின்னு சொல்லும் போது சி அப்படின்ற எழுத்தை நீக்கிட்டா என்ன எழுத்து வரும்? ஆஹா, உங்களுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். விளையாட்டு புரியல தானே?
1: பசி,
0: ருசி, வசி, மசி, லைசி. ஒவ்வொரு எழுத்துக்கு பின்னாடியும் சி அப்படின்ற பொதுவான எழுத்தை நான் சேர்த்துருக்கேன். அந்த சி எல்லாம் நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா அது என்ன எழுத்து? முதல் எழுத்து பா சொல்லிட்டேன். ஆ, அடுத்த எழுத்து என்ன?
1: ரூ.
0: ஆ, ரூ. மூணாவது
1: ரூ.
0: எவ்வளோ சிரமம். க்ளூலாம் இல்லை, நீங்கள் வந்து கவனமாக கேட்கணும். பசியில் வந்து சி எடுத்துட்டா பா இருக்கும், ருசியில் சி எடுத்துட்டோம்னா ரூ இருக்கும். அடுத்து நான் வந்து வசின்னு சொன்னேன், வசியில் சி எடுத்துட்டா என்ன இருக்கும்? அச்சோ, பருவ. அடுத்து வந்து மசின்னு சொன்னேன், மசியில் வந்து சி எடுத்துட்டோம்னா என்ன எழுத்துருக்கு? பருவ. ம லாஸ்டாக சொன்னது லைசி. லைசி. இந்த பருவமழையை வர வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்குல்ல. மழைனாலே கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமோ? அப்படியா? இயற்கையா பார்த்து தரது. ஆனா உங்கள்ட்ட அந்த பருவமழையை வாங்குறதுக்கு நான் பட்ட பாடு. இன்ன மட்டும் இல்லையே. என்ன திவாகரன், அடுத்தலாம் வந்து நல்ல கவனமாக கவனிங்க, சரிங்களா? இது சின்ன வார்த்தை தான், கவனமாக கவனிச்சு இப்படி தான் விதிமுறைகள் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுட்டா ஈஸியாக விளையாடலாம், சரிங்களா?

0: கலப்பு.
1: எங்கேயும் எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலையின் ஒரு புள்ளியாய்ந்தது இளமை பேசுகிறது. நேரம் இரவு 8:26. இன்னைக்கு இளமை பேசுகிறதுல ரெண்டு விளையாட்டுகள், சொல்லுக்குள் சொல், ககக போ. இந்த ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் ரொம்ப அழகா விளையாட முயற்சி செய்யறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க? பக்கத்துல யார் இருக்கா? மாதேஷ் பக்கத்துல சத்தம் கேக்குதே, அம்மாவா? அம்மாலாம் பேர்லாம் சொல்லி கொடுக்குறாங்களே, அதான் கேட்டேன். எந்த கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க?
2: 10th கிளாஸ் மேடம்.
1: 7th வகுப்பு படிச்சா நீங்களே தனியா பேசலாமே, யாரும் உதவி செய்ய தேவையில்லையே, அப்படிதானே?
2: யாருமே உதவி செய்யல மேடம்.
1: ஆஹா, பக்கத்துல இருக்காங்க, எனக்கு தெரியுது எங்க இருந்து பார்த்தா. பெரம்பலூர்ல தானே இருக்கீங்க?
2: பரையம்பிள்ளை மேடம்.
1: அப்படியா, சரி. உங்க வீட்டுல யாரா இருக்கா?
2: அம்மா, தாத்தா, அப்பா,
1: சரி. தாத்தா பாட்டிட்டெல்லாம் கதை கேட்பீங்களா நைட்டு தூங்கும் போது? கேட்க மாட்டீங்களா? நேரம் இல்லைன்றீங்களா? சொன்னாதானே, நீங்க கேட்டாதானே அவங்க சொல்லுவாங்க. நீங்க கேட்டிருக்கீங்களா? கதை சொல்லுங்க தாத்தான்னு கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்ல, கேட்டாதாங்க கிடைக்கும், அப்படிதானே? கேளுங்க. எனக்காவது நீங்க வந்து தூக்கம் வரல அப்படின்னா தாத்தா பக்கத்தில் போய் கதை சொல்லுங்கன்னு கேட்டு கதை கேட்டுகிட்டே தூங்குங்க, சரியா?
2: ஓகே மேடம்.
1: சரிங்க மாதேஷ், இன்றைக்கி தான் முதல் முறையாக பேசுகிறீங்க அப்படிதானே?
2: ஆமாம் மேடம்.
1: ஏன் இவ்வளோ நாளாக பேசலை நீங்கள் எங்கள்கிட்ட?
2: டைம் கிடைக்கல மேடம்.
1: பாருங்கடா, டைம் கிடைக்கல பேசுகிறதுக்கு. என்ன பண்ணுவீங்க? டைம் கிடைக்கலையா, லைன் கிடைக்கலையா? அம்மா என்னமோ சொல்லித்தராங்களே. நேரமும் கிடைக்கல, அதான் நேரமும் கிடைக்கல, லைனும் கிடைக்கல,
2: அப்படிதானே?
1: சரிங்க மாதேஷ், ரொம்ப அழகாக பேசுறீங்க. எப்படி படிப்பீங்க உங்க கிளாஸ்ல? நீங்க எத்தனாவது ரேங்க்? பரவாயில்ல, அப்ப வந்து இவ்வளவு வாய் பேசலாம் இல்ல? சரிங்க மாதேஷ், என்ன விளையாட்டு விளையாடணும் தெரியுமா
2: நீங்க
1: இப்ப? சொல்லுக்குள் சொல் தேடலாமா? குளிர் சாதனம். குளிர் சாதனம். குளிர் சாதனம் அப்படின்னு சொன்னேன், என்ன சொல்லணும்?
2: சாதனம்.
1: சாதனம். பக்கத்தில் அம்மா, அண்ணே எல்லாரையும் தூரமாக போக சொல்லிடுங்க, நீங்கள் மட்டும்தான் எங்கிட்ட விளையாடணும். போங்கம்மா, அங்கிட்டு வரட்டி விடுங்க அம்மாவை. சாதனம், வேற என்ன சொல்லலாம்?
2: குளிர்.
1: குளிர். ஏம்மா சொல்லி தரீங்க, தம்பியை தொல்லை பண்ணாதீங்க. இந்த அம்மாமார்கள், அக்காமார்கள்

0: அன்னைமார்களுக்கெல்லாம் அன்பாக ஒரு வேண்டுகோள் வச்சுக்கலாம், பக்கத்தில் அவங்களுக்கு சொல்லி தராதீங்க, அவங்களே அழகாக விளையாடுவாங்க. நீங்கள் கேட்டு ரசிக்கிற வேலையை மட்டும் செய்யலாம் இல்லையா? என்ன மாதேஷ், ம், வாங்க. குளிர் சொல்லியாச்சு, சாதனம் சொல்லியாச்சு, வேற என்ன சொல்லலாம்?
1: குழி.
0: குழி, ஆமாம், குழி சொல்லலாம். வேற வேற என்ன சொல்லலாம்? சான் இன்னும் இல்லையாங்க, இன்னும் இல்லை. குளிர் சாதனம் இம்மு தானே இருக்கு. சாதனையா? சாம் இல்லையே, சாம்னு பேர் தான் இருக்கு இல்லையா? சாம் அது வந்து பேர்.
1: ஓகேங்க மேடம்.
0: ம், சரி, வேறு என்ன சொல்லலாம்? அந்த லாஸ்ட் மூணு எழுத்து என்ன சாதனத்தில்? மூணு எழுத்து. தனம்,
1: சாணம்.
0: சாணம் சொல்லலாம். இந்த சாணம் வந்து என்ன அப்படின்னா, அம்மி இல்லாட்டி உரைக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கத்திலாம் தீட்டுவாங்க தெரியுமா, சாணம் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது அந்த சாணம் இது, சரிங்களா? வேறு என்ன சொல்லலாம்? தளிர் சொல்லலாமா? தளிர், பூந்தளிர் கேப்பீங்களா அந்த நிகழ்ச்சி? அது தளிர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. வேற என்ன சொல்லலாம்? அவ்வளோதானா? சரிங்க, ரொம்ப அழகாக விளாண்டிங்க மாதேஷ், சிறப்பாக விளாண்டிங்க. வாழ்த்துக்கள், நல்லா படிங்க, அடிக்கடி வாங்க, நம்ம பேசலாம், விளையாடலாம், சரிங்களா? சரிங்க, என்ன பாட்டு கேட்கலாம்? என்ன பாட்டு கேட்கலாம்? ம், என்ன பாட்டு? அதில் அதே பாட்டு தானா? சரிங்க, வருத்தப்படாமல் ஜாலியாக கேளுங்க பார்ப்போம்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. நேரம் பார்த்தீங்கன்னா 8:34 ஆயிருச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில மாணவ கண்மணிகள் ரொம்ப அழகா சொல்லுக்குள் சொல் தேடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ககப்போ அப்படின்ற விளையாட்டையும் ரொம்ப அழகா விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் வைகம்பட்டியில இருந்து ரீனா பேசுறேன்க்கா.
5: ரீனா, அப்படியா?
6: ஆமாங்க்கா.
5: என்ன படிக்கிறீங்க?
6: டைட்டு முடிச்சிட்டேங்க்கா.
5: முடிச்சிட்டீங்களா? ஆனாலும் அந்த மழலை மொழி மாறவே இல்ல. அப்படியே குட்டி பாப்பா மாதிரியே பேசுறீங்க. ஒரு 5-ஆம் வகுப்பு 6-ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி அப்படின்னு நினைப்பாங்க. ஓ, அப்படிதான் இருப்பீங்களா? சரிங்க சரிங்க சரிங்க. ரீனா, இப்போ நீங்க 12th முடிச்சிட்டீங்க, அடுத்து என்ன படிக்கலாம்னு இருக்கீங்க?
6: மெடிக்கல்ல ஃபார்மசி போட்டுருக்கீங்க.
5: இன்னும் வரலையா?
6: ஆஹா, ரேங்க் லிஸ்ட் இருக்கானே தான்க்கா பார்க்கணும்.
5: சரிம்மா, நல்லா படிங்க.
6: சரிங்க.
5: சரிங்களா? இப்போ என்ன நம்ம விளையாடணும் அப்படின்னா ககப்போ விளையாடலாமா? நான் சொல்கிறத அதை கவனமாக கவனிச்சிக்கோங்க. ரொம்ப சின்ன வார்த்தை தான், 4 எழுத்து தான். காசு, கால், காணி, காலை. காசு, காசு, நெடில் காசு, கால், காணி, காலை. காசு, காசு, கால், காணி, காலை.
6: பூவா மூவாங்கா?
5: சு, சு, சா, சா, சி, சி, சு. அந்த சு. காசு, கால், காணி, காலை. சு நெடில் காசு. காசு நெடில் சொல்றேன் நான். சாசா சி சி சொல்றல, அதுலேயே சூ நெடில். காசு, கால், காணி, காலை. சூழ்நிலை எப்படி இருக்கு உங்க சூழ்நிலை?
6: கொஞ்சம்
5: படபடனியே இருக்கு. ரொம்ப எளிமையான வார்த்தை தானே சூழ்நிலை. உங்களுக்காக ஒரு நல்ல பாடல் 100.5 கேக்கலாமா?
6: நன்றி.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் 8:43. இன்னைக்கு மாணவ கண்மணிகள் ரொம்ப சிறப்பா சொல்லுக்குள் சொல் கக கப்போ விளையாட்டுகளை விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்க்கா.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சிவகங்கை மாவட்டம்

0: கர்நாடகாத்தன் ராஜா அண்ணாமலை நகர்ல இருந்து அனுபவன் விசகா.
1: ஏன் மூச்சு வாங்குது நீங்க இவ்வளவு பேர் சொல்றதுக்கு?
0: அக்கா ஒரு சின்ன கவிதை சொல்லிட்டேன் அக்கா.
1: சொல்லுங்க.
0: கண்ணகிக்கு மதுரை சிலை, உயரத்தில் உள்ளது இமயமலை,
1: சரி,
0: செட்டினாறு விருந்துக்கு வாழை இலை, கடல் ஓசையில் கடல் அலை, என்றும் கழிப்பது நம் கோடை பண்பலை.
1: அடேங்கப்பா, அழகா சொல்றீங்களே, இதே இது நீங்களே எழுதுனதா?
0: இல்லக்கா, நான் எழுதுவேன். 500 கவிதை எழுதியா?
1: நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரு புத்தகம் போடுங்க அப்படின்னு. அப்படிதானே பேசணும் நம்ம? அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, ஏதாவது முயற்சி செஞ்சீங்களா? செஞ்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
0: 12ஆம் வகுப்பு.
1: கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் நேயராக இருக்கீங்க.
0: அப்படிதானே?
1: அவ்வளோ குட்டி பையன்லேருந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? இதுக்கப்புறம் காலேஜ் போன பிறகு பேசுவீங்களா எங்கள்கிட்ட? நீங்கள் கல்லூரிக்கு போன பிறகும் எங்கள்கிட்ட பேசுவீங்களான்னு கேட்குறீங்க.
0: பேசுவேன்க்கா.
1: பேசுவீங்களா? இதே ஆர்வத்தோட, இதே உற்சாகத்தோட?
0: நல்லா பேசுவாங்க.
1: நல்லா, சூப்பரா, இதை விட சூப்பரா பேசுவீங்க. அப்படிதானே?
0: ஆமாக்கா.
1: சரிங்க, அன்புமணி வந்து வருங்கால கவிஞர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா?
0: ஆமாக்கா.
1: சரிங்க அன்புமணி, இப்ப நம்ம வந்து சொல்லுக்குள் சொல் விளையாட போறோம். விளையாடலாமா? நான் உங்களுக்கு தர சொல் வந்து சர்வதேசம்.
0: தேசம்
1: சர்வ அப்படியும் சொல்லலாம்.
0: வேதம்
1: வே இல்லையே, தே தான் இருக்கு. சர்வேதன வாதா இருக்கு, வே இல்லை. அங்க யாரோ சொல்லித்தராங்களே, யாரது யாரது? அந்த பக்கம் யாராவது நடந்து போறாங்களா?
0: சரம்
1: சரம் இல்லை, ரா இல்லையே அங்க. சர்வம் சொல்லலாம், சர்வம். வேற என்ன இருக்கு? இன்னும் ஒரு ரெண்டு வார்த்தை.
0: வேஷம்
1: வே இல்லையே, வாதா இருக்கு, வே இல்லை. சர்வம் தானே சொன்னோம், சர்வதேசம் வாதா இருக்கு, வே இல்லை. அப்ப வந்து வேஷம் வராது.
0: வர்
1: வர் அப்படின்னா வருக்கிறதா?
0: வசம்
1: வசம் சொல்லலாம், தன் வசம் உன் வசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வசம் சொல்லலாம். வேற திருவிழா டைம்லலாம் வந்து நம்ம பார்க்கலாம், திருவிழா காலங்களில் வந்து இதை எடுத்துகிட்டு போவாங்க, ஒவ்வொரு வீதி வீதியாக அப்படியே கொண்டு போவாங்க. என்னது அது?
0: வதம்.
1: வதமா பண்ணுவாங்க? என்ன கொண்டு? ஊர்வலம்னா இல்லை, ஊர்வலத்துக்கு என்ன வேணும்? சாமியெல்லாம் எதில் வச்சு கொண்டு போவாங்க? தேரு. அங்க யாரோ தேரு அவர் சொல்லு அப்படின்றாரு. யாரு அவர், யாருன்னு சொல்லுங்க. அப்பா தானா? இப்பதான் சொன்னோம், நிறைய அம்மாமார்கள் அப்பா அம்மார்கள்லாம் உதவி செய்யாதீங்க. ஆமா, அப்பாட்ட சொல்லிருங்க, உதவிலாம் செய்யாதீங்க, நானே முயற்சி செய்யறேன் அப்படி சொல்லணும். சரியா?
0: சரிங்க
1: அன்புமணி, ரொம்ப சிறப்பா விளையாண்டுங்க, வாழ்த்துக்கள். என்ன பாடல் கேட்கலாம்?
0: சூரரை போட்டு வந்து
1: வையோ சில்லி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்படிதானே? கேட்கலாமா? நன்றிங்க அன்புமணி.
0: நன்றி, வணக்கம். சிஎன்ஜ

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் 8:53 நிமிடத்தில் நிறைவான குட்டிச்செல்லம் வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: பவித்தா.
0: பவித்தா, எங்க இருந்து பேசுறீங்க? கணேச நகரம் வரல. சரி, பரவாயில்ல. பவித்தா அப்படியா உங்க பேரு? சரி, என்ன படிக்கிறீங்க?
1: ஃபோர்த்து
0: படிக்கிறீங்க. எத்தனை நண்பர்கள் உங்களுக்கு? எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? ரெண்டு பேர். அவங்க பேர் சொல்றீங்களா? ரித்திகா, சவிதா, பவித்தா அப்படியா? சரிங்க. பவித்தா வந்து இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்களா? ஒரு தடவை தான் பேசியிருக்கீங்களா இல்லை நிறைய வாட்டி பேசியிருக்கீங்களா?
1: ஒரு தடவை தான்.
0: சரி, அன்னைக்கு வந்து என்ன விளையாட்டு விளையாண்டீங்க? மறந்துட்டீங்களா? மறந்துட்டீங்க. சரி, இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடலாம் சொல்லுங்க. சொல்லுக்குள் சொல் தான் வேணுமா? நான் வந்து ககப்போ விளையாடலாம்னு நினைச்சேன், ஆனால் நீங்கள் சொல்லுக்குள் சொல் கேட்டுட்டீங்க.
1: விளையாடலாமா?
0: தெரியாது. அதனால நம்ம சொல்லுக்குள் சொல்லே விளையாடலாம், அதனால ஒன்றும் இல்லை. சரிங்களா? உங்களுக்கு நான் தர சொல் என்ன தெரியுமா? இடைக்காலம். காலம், இடைக்காலம். இடை ஒன்று சொல்லலாம், காலம் ஒன்று சொல்லலாம், வேற என்ன சொல்லலாம்? இன்னொரு ஒரே ஒரு வார்த்தை அதுல இருக்கு. காடை. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இடை சொல்லிட்டீங்க. இடை சொல்லியாச்சு, காலம் சொல்லியாச்சு, காடை சொல்லியாச்சு. அவ்வளவுதான், அவ்வளவுதான் தேட முடியும்னு நினைக்கிறேன் அதுல. ஆமா தானே? ரொம்ப குட்டியா சொல்லியாச்சோ? அப்ப இன்னொரு வார்த்தை சொல்லாமா? சரி, நீங்க குட்டி பொண்ணுனால குட்டி வார்த்தை உங்களுக்கு. சரியா? ரொம்ப சிறப்பா விளையாண்டீங்க. என்ன பாட்டு கேட்கலாம்? கேட்கலாமா? பாட்டு அப்படியே தெரிக்க விடலாமா? நன்றிங்க பவித்ரா. பாட்டு கேட்கலாம். நன்றிங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அனைத்து குட்டிச்செல்லங்களும் ரொம்ப அழகாக அருமையாக விளையாண்டாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே.

வானலை இசை தேனலை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நம் வசமாகும் வசந்த இசை அலைகள், கலைகளை அள்ளி அள்ளி தரும் அன்பின் அலை, நேயர்களை பாட வைக்கும் நடிக்க வைக்கும் நட்பின் கலை அலை, இது நம் உறவுகளை சொல்லி உரிமையுடன் உரையாட வைக்கும் சிறந்த பண்பலை, இது நம் பண்பலை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5. வணக்கங்களுடன், வாழ்த்துக்களுடன், சலீமா ஷாஜஹான்.

இசைக்கு வயதில்லை என்பார்கள். அதுபோல ஒரு சில குரல்களுக்கு மட்டும் காலத்தின் எல்லை என்பதே கிடையாது. இந்த உலகம் அந்த குரல்களை இழந்தாலும் என்றும் மக்கள் மனதில் உயிர்ப்புடன் இருக்கும் ஒரு சிறப்பு வெகு சில குரல்களுக்கு மட்டுமே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாயக்குரலின் சொந்தக்காரர் பாடகி எஸ். ஜானகி அம்மா. 60 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய திரை இசை வரலாற்றில் தனது இனிமையான குரலால் கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களை வென்றவர் ஜானகி அம்மா. 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் 1000கணக்கான பாடல்களை பாடி இசை எழுப்பும் மனித உணர்வுகளுக்கு தன் குரலால் உயிர் கொடுத்தவர். அவரின் இசைப்பயணமும் வாழ்க்கை பயணமும் நிறைவு பெற்றாலும் என்றும் நம் இதயங்களில் வாழும் அவரது குரலுக்கு இன்று கோடை பண்பலை 100.5 MHz-இல் கொடை தென்றல் இசையஞ்சலி செலுத்துகிறது.

புதிய வார்ப்புகள் காட்டும் வானத்து மேகங்களே, ஜானகி அம்மாவின் இசை வாழ்க்கைக்காக வாழ்த்துங்கள், பாடுங்கள்.

ஒரு பாடலை பாடுவது வேறு, அந்த பாடலுக்குள் வாழ்வது வேறு. எஸ் ஜானகி அம்மா ஒவ்வொரு பாடலையும் பாடும்போது அந்த கதாபாத்திரமாகவே மாறிவிடுவார். காதல், சோகம், மகிழ்ச்சி, ஏக்கம், குறும்பு என எந்த உணர்வாக இருந்தாலும் அதை இயல்பாக வெளிப்படுத்தும் அபூர்வ திறமை கொண்டவர் ஜானகி அம்மா. அதனால்தான் இன்றும் அவருடைய எந்த பாடலை கேட்டாலும் அதன் உணர்வை நம்மால் நேரடியாக உணர முடிகிறது. அவரது பாடல் நம் மனதை உள்ளூர தொடுகிறது. அப்படியே நம் மனம் எங்கெங்கோ செல்கிறது. அப்படியே செல்லட்டும். இது கோடை பண்பலை 100.5 MHz-இன் கொடை தென்றலில் பாடகி எஸ் ஜானகி அம்மாவுக்கு செலுத்தும் இசை அஞ்சலி.

இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுக்கும் பிடித்த ஒரு குரல். அவர்களின் கூட்டணியில் வந்த பாடல்கள் அனைத்தும் சாதாரண பாடல்கள் அல்ல. காலத்தை கடந்து அனைவரின் மனதிலும் நிற்கும் காவியம்.

70களின் இறுதியில் தொடங்கிய இந்த கூட்டணி 80களில் தமிழ் திரை இசையில் பல அற்புதங்களை உருவாக்கியது. மென்மையான மெலடிகளுக்குள் ஆழமான உணர்வுகளை உள்ளடக்கி அதை மக்களின் மனதில் புகுத்துவது அவர்களின் வாடிக்கையாகி இருந்தது. அது ஒரு மந்திர கூட்டணியாக இருந்தது. அப்படிப்பட்ட கூட்டணியில் உருவான பாடல்களில் ஆகாய கங்கையை அழைக்கிறது இந்த பாடல். இது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் பாடகி எஸ் ஜானகி அம்மாவுக்கு செலுத்தும் இசை அஞ்சலி.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: ஜானகி அம்மாவின் சிறப்பே அவரது குரல்தான். அதோடு இணைந்த பல திறமைகளை சொல்லி பட்டியலிட்டால் இன்று ஒரு நாள் போதாது. நாட்டுப்புற பாட்டாக இருந்தாலும் சரி, கர்நாடக இசை, மேற்கத்திய பாணி, காதல், துள்ளல், தாலாட்டு, பக்தி என்று எந்த வகையான பாடலாக இருந்தாலும் அதற்கேற்ற குரலையும் உணர்வையும் அந்த பாட்டுக்கு கொடுத்தவர் ஜானகி அம்மா. அதனாலேயே இசையமைப்பாளர்கள் அனைவரும் அவரை விரும்பி பாட வைத்தனர். தமிழில் சலபதி ராவ், பார்த்தசாரதி, தட்சிணாமூர்த்தி, கே வி மகாதேவன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இளையராஜா, ஏ ஆர் ரஹ்மான், அனிருத் போன்ற இசையமைப்பாளர்களோடும், கன்னடத்தில் ஜி கே வெங்கடேஷ், மலையாளத்தில் எம் எஸ் பாபுராஜ் போன்ற பல இசையமைப்பாளர்களோடும் இணைந்து

பணியாற்றியவர் பாடகி எஸ். ஜானகியம்மா. ஒரு துள்ளல் பாடல் என்றால் அதற்காக துள்ளல் குரலை கொண்டு வருவார் ஜானகியம்மா. ஒரு மின்மினியைப் போல அவரது குரல் அந்த இசைக்கு மின்னும், என்றும் மின்னும். இது கோடை பண்பலை 100.5 MHz கொடைத்தென்றலில் பாடகி எஸ். ஜானகியம்மாவுக்கு செலுத்தும் இசையஞ்சலி.

இது கோடை பண்பலை 100.5 மெகாஹெட்ஸின் கொடை தென்றல். பாடகி எஸ் ஜானகி அம்மாவுக்கு செலுத்தும் இசையஞ்சலி. ஒரு பாடலை கேட்டவுடன் மனதில் காட்சிகள் விரிவதற்கு காரணம் இசை மட்டுமல்ல, அதை பாடும் குரலும்தான். பாடகி எஸ் ஜானகி அம்மாவின் குரல் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். அவர் பாடிய ஒவ்வொரு வரியும் உணர்வுகளால் நிரம்பியிருந்தது. அதனால்தான் பல தலைமுறைகள் கடந்தும் அவரது பாடல்கள் இன்றும் புதிதாகவே ஒலிக்கின்றன. ஒரு புதிய கதாநாயகி அறிமுகமாகும்போது அந்த கதாநாயகிக்கான ஒரு துள்ளல் பாடல் தரும் விதம் இன்னும் அதிக துள்ளலோடு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு துடிப்பான பாடலை கேட்கலாமா? ஜானகி அம்மாவின் குரலில் கிழக்கே போகும் ரயிலில் பயணிக்கலாமா? பூவரசம் பூவின் வாசத்தை நுகரலாமா?

இசை ரசிகர்கள், இசை பிரியர்கள், இசை வெறியர்கள் என்று ரசிகர்கள் தங்களை வகைப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு பாடலையும் கேட்டு ரசிப்பார்கள். பாடகி ஜானகி அம்மாவை அப்படிப்பட்ட ரசிகர்கள் தென்னிந்தியாவின் இசையரசி என்று அன்போடு அழைத்தனர். தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ், ஹிந்தி, ஒடியா, வங்காள மொழி என 17 மொழிகளில் தனிப்பாடல்களை பாடியதால்தான் அந்த பெயர் பெற்றார் ஜானகியம்மா. திரைப்படங்கள், ஆவணப்படங்கள், தொலைக்காட்சி, வானொலி என கிட்டத்தட்ட 50,000 பாடல்களை அவர் பதிவு செய்துள்ளார். இது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல் பாடகி எஸ் ஜானகியம்மாவுக்கு செலுத்தும் இசையஞ்சலி. இசைக்கு மொழிகள் பேதமில்லை என்று அவர் மராத்தி, துளு, உருது, குஜராத்தி, பஞ்சாபி, கொங்கனி, அசாமி, சிந்தி, ஆங்கிலம், ஜப்பானிய மொழி, அரபு, ஜெர்மன், சிங்களம் என பல உலக மொழிகளிலும் பாடியுள்ளார். எல்லைகளை கடந்த குரலாக இருந்ததாலும், தென்னிந்தியாவிலிருந்து உலக அரங்கில் ஒலித்ததாலும் ஜானகியம்மாவிற்கு தென்னிந்தியாவின் இசையரசி என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. அவருக்கு இனிமையான குயிலின் குரல், அதை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஒரு குயிலின் குரலாய் குயிலே கவிக்குயிலே என மீண்டும் கேட்கலாம். கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: ஆண்டு விதியின் விளையாட்டு என்ற தமிழ் திரைப்படத்தில் தொடங்கியது ஜானகி அம்மாவின் இசை வாழ்க்கை. 6 தலைமுறைகளை தாண்டி இன்றும் ஒலிக்கிறது அவரது வசீகர குரல். இது கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றல். பாடகி எஸ் ஜானகி அம்மாவிற்கு செலுத்தும் இசையஞ்சலி. தொள்ளாயிரத்தி 1950களின் இறுதியில் தொடங்கிய பாடகி எஸ் ஜானகி அம்மாவின் இசை பயணத்தில் காலங்கள் மாறின, இசை மாறியது, தலைமுறைகளும் மாறினர். ஆனால் அவரது குரலின் இனிமை மட்டும் மாறவே இல்லை. அதுதான் ஒரு உண்மையான கலைஞரின் அடையாளம். கொஞ்சம் சலங்கை திரைப்படத்தில் சிங்காரவேலனே என்ற பாடலை பக்திமணம் கமல பாடியவர். எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களோடு இணைந்து 1960களிலும் 1970களிலும் வெற்றி பாடல்களை மட்டுமே வழங்கி ரசிகர்களுக்கு ரசனையை உணர வைத்தவர். 1971 அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்தில் இடம்பெற்ற உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் பாடல் ஜானகி அம்மாவை தமிழ் திரையுலகின் மிகச்சிறந்த பாடகராக இடத்தை பிடித்துக் கொடுத்தது. நெஞ்சினிலே, நம் நெஞ்சினிலே இன்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அதற்கு பிறகு அவரது இசை அற்புதங்களுக்கு எதுவும் வேலி போட முடியவில்லை. ஒரு காற்றைப் போல அவரது குரல் இசையை பற்றி கொண்டு பட்டி தொட்டி எங்கும் ஒலித்துக் கொண்டே இருந்தது.

ஜானகி அம்மாவுக்கு முதல் தேசிய விருதை வாங்கி தந்த பாடல் ஒரு கிராமத்து பாடல். ஆனால் அது அவரது முதல் கிராமத்து பாடல் அல்ல. அதற்கு முன்பே தமிழ் திரை இசையில் பல கிராமத்து பாடல்களை அவர் பாடியிருந்தார். அதற்கெல்லாம் முதல் படியாக இருந்தது அன்னக்கிளி திரைப்படம்.

திரைப்படத்தின் வெற்றிக்கும் இசைஞானியின் அறிமுகத்துக்கும் ஏற்ற ஒரு குரலாக ஜானகி அம்மாவின் குரல் அமைந்தது. இது கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றல். பாடகி எஸ் ஜானகி அம்மாவுக்கு செலுத்தும் இசையஞ்சலி. ஜானகி அம்மாவின் இயல்பான குரலும் கிராமத்து மண் வாசனையும் ரசிகர்களின் மனதில் வெகுவாக லயம் சேர்த்தன. இன்று வரை அந்த பாடல் ஒலிக்கும் போதெல்லாம் தமிழ்நாட்டின் மண் மனம் நம் மனதை தொடும்தானே, அந்த அன்னக்கிளியை நம் இதயம் தேடும்தானே.

இது கோடை பண்பலை 100.5. கொடைத்தென்றல் பாடகி எஸ் ஜானகி அம்மாவுக்கு செலுத்தும் இசையஞ்சலி. தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவர் பாடகி எஸ் ஜானகி அம்மா. ஆனால் அது அவரது தமிழ் உச்சரிப்பில் ஒரு நொடியும் தெரியாத அளவிற்கு பாடுவார். தமிழ் உச்சரிப்பில் அவர் காட்டிய துல்லியம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது.

பாடலின் ஒவ்வொரு சொல்லையும் தெளிவாக உச்சரிப்பதோடு அந்த பாடலின் உணர்ச்சியை அழகாக வெளிப்படுத்தும் திறமை இருந்ததால் கவிஞர்களும் இசையமைப்பாளர்களும் ஜானகி அம்மாவை மிகவும் மதித்தனர். அப்படி தமிழ்மொழியை நேசித்த ஜானகி அம்மா குரலில் சொல்ல நினைத்தது என்ன?

வரிசையில் எஸ் ஜானகி அம்மாவின் குரலை கேட்டு ரசித்த ரசிகர்களுக்கு அவரது தனி பாடல்கள், அதுவும் பக்தி பாடல்களை கேட்பது அலாதியாகத்தானே இருக்கும்.

இது கோடை பண்பலை 100.5 மெகாஹெட்ஸின் கொடை தென்றல். பாடகி எஸ் ஜானகி அம்மாவுக்கு செலுத்தும் இசையஞ்சலி. திரை இசையில் பிரபலமான ஜானகி அம்மாவின் குரல் பக்தி பாடல்களிலும் மக்கள் மனங்களில் தனி இடம் பிடித்தது. முருகன், அம்மன், விநாயகர், ஐயப்பன், கிருஷ்ணர் என பல தெய்வங்களை போற்றி பாடிய அவரது குரல் பக்தியையும் அமைதியையும் ஒரு சேர பரப்பியது. அபிராமி அந்தாதி, கந்தசஷ்டி கவசம் போன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளையும், மகிஷாசுர மர்த்தினி, ஓம் சக்தி, அம்மன் பாடல்களையும் ஆன்மீக இசைத்தொகுப்புகளாக பாடியிருக்கிறார் ஜானகி அம்மா. இன்றும் கூட தமிழக இல்லங்களில், கோவில்களில் அவரது தெய்வீக உணர்வு கலந்த இசை பாடல்கள் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கின்றன. ஈசனின் திருவிளையாடலில் இதுவும் ஒன்றோ?

1963 வெளியான நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படம் ஒரு காதல் காவியமாக, மர்ம திரைப்படங்களுக்கு முன்மாதிரியாக, பூர்வ ஜென்ம கதைகளுக்கு அடிப்படையாக இருக்கிறது. அன்று அந்த திரைப்படம் வெகுவாக மக்கள் மனதில் இடம் பிடிக்கவில்லை, வெற்றியடையவில்லை என்றாலும் அதன் பாடல்கள் தனித்துவம் கொண்டவை. அதில் ஒரு பாடலை பாடகி எஸ் ஜானகி அம்மா பாடியுள்ளார்.

இது கோடை பண்பலை 100.5 மெகாஹெட்ஸின் கோடை தென்றல். பாடகி எஸ் ஜானகி அம்மாவுக்கு செலுத்தும் இசையஞ்சலி. இன்று கேட்டாலும் காதல் துள்ளலாய் துள்ளும் பாடலது. அந்த திரைப்படத்தின் மொத்த கதையின் நாதமாக விளங்கும் பாடலது. ஜானகி அம்மாவின் மென்மையான குரலில் திரைப்படத்தின் அடிப்படையை பாடலின்

உணர்வுகளை இயல்பாக அந்த பாடல் நம் மனதில் கொண்டு வந்து சேர்க்கிறது. அழகுக்கும் அன்புக்கும் எல்லைகளோ வேறுபாடுகளோ இல்லை என்ற உயர்ந்த கருத்தை இனிமையான இசையில் சொல்லும் இந்த பாடல் இன்றும் இசை ரசிகர்களின் விருப்பப்பட்டியலில் இடம் பிடித்துள்ளது. வாருங்கள், அந்த அழகிய மெல்லிசையை மீண்டும் ஒருமுறை மனம் நிறைந்து கேட்போம்.

இது கோடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் கொடை தென்றல். பாடகி எஸ் ஜானகி அம்மாவுக்கு செலுத்தும் இசையஞ்சலி. குரலை மாற்றி கதாபாத்திரத்திற்கு ஏற்றபடி பாடும் திறன் பெற்றவர் எஸ் ஜானகி அம்மா. அது அவருடைய மிகப்பெரிய பலம். சிறுமி, இளம்பெண், தாய், முதியவர் என எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அதற்கேற்ற குரலில் பாடுவது அவருக்கே உரிய திறமை. இந்த அபூர்வ திறமையே அவரை இந்திய இசை உலகில் தனித்துவமான இடத்திற்கு கொண்டு சென்றது.

அதற்கு சிறுவர் போல குரலை மாற்றி பாடியது எஸ் ஜானகி அம்மா. அப்படி அவரது குரல் வளம் இளமை ததும்ப சின்னஞ்சிறிய வண்ணப்பறவையாக வருகிறது.

கோடை பண்பலை 100.5 மெகாஹெட்ஸின் கொடை தென்றல் பாடகி எஸ் ஜானகி அம்மாவுக்கு செலுத்தும் இசையஞ்சலி. ஒவ்வொரு இசை ஜாம்பவானுக்கும் ஒரு தொடக்கம் இருக்கும். எஸ் ஜானகி அம்மாவிற்கும் அப்படித்தான். தனது ஆரம்பகால பாடல்களிலேயே தனக்கென ஒரு தனித்துவமான குரல் இருப்பதை நிரூபித்தவர். அதன் பிறகு வந்தது வெற்றிகளின் நீண்ட வரிசை. அந்த ஆரம்பகால இனிய நினைவுகளை மீண்டும் கேட்க சித்தூர் ராணி பத்மினி திரைப்படத்தில் ஹம் டேக்கா மேலே சோக்கா ஆடும் பாடலை கொஞ்சம் கேட்கலாமா?

இந்த இசைப்பயணம் நிறைவடையப் போகிறது. இசையஞ்சலிக்கும் கூட ஒரு நிறைவு உண்டு. இந்த தருணம் நிறைவடையலாம், ஆனால் ஜானகி அம்மாவின் குரலுக்கு என்றும் முடிவே இல்லை. அந்த குரல் தமிழ் திரைப்பட இசை ரசிகர்களின் மனங்களில் என்றும் என்றென்றும் நீக்கமர நிறைந்து ஒலிக்கும் ஒரு ரீங்காரம். ஒரு தலைமுறை அல்ல, 6 தலைமுறைகளாக இசையோடு உணர்வுகளையும் கலந்து காதல், தாலாட்டு, பக்தி, நாட்டுப்புறம், மேற்கத்திய இசை, செவ்வியல், துள்ளல் என எந்த வகை பாடலாக இருந்தாலும் அந்த பாடலுக்குள் உயிராக கலந்துவிட்ட ஒரு குரல் அவரது குரல். அதுவே அவரை அபூர்வ கலைஞராக எடுத்துக்காட்டுகிறது. தென்னிந்தியாவின் இசையரசி என்ற பெயரை பெற்றுக் கொடுத்தது. 1000கணக்கான பாடல்கள், எண்ணற்ற விருதுகள், கோடிக்கணக்கான ரசிகர்கள் என அவரது சாதனை பட்டியலை அவர் முடித்துக் கொண்டாலும் அவரது ஒரு பாடலை இன்று நம் காதுகளால் கேட்டால் போதும், அவர் மீண்டும் வந்துவிடுவார், நம் மனங்களில் நிறைந்து விடுவார். பிறகு உறங்கச் சொல்வார், தூக்கம் நம் கண்களை தழுவச் செய்வார்.

நேயர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் பாடகி எஸ் ஜானகி அம்மாவுக்கு செலுத்தும் இசை அஞ்சலி. மீண்டும் சந்திப்போம். அதுவரை தென்னிந்தியாவின் இசையரசியின் இதமான கீதங்களோடும் அமரத்துவமாய் ஒலிக்கும் ஜானகி அம்மாவின் மென்குரல் பாடல்களோடும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். சலீமா ஷாஜஹான். இரவு வணக்கங்கள் நேயர்களே.

இசையால் உங்கள் இதயங்களை வருடும் கோடை பண்பலை 100.5 இப்போது நினைவே சுகம். இனிய இரவு வணக்கம் நேர்களை, இரவு என்பது இருள் அல்ல, இதயம் பேசும் இனிய நேரம், நிலவு நெய்த வெள்ளிப்பாதை, நினைவுகள் நடக்கும் அமைதி பாதை, தென்றல் வந்து தீண்டும் போது தேனாய் மனம் உருகும் நேரம், மௌனத்தின் இசை ஒலிக்க மனதின் கனவுகள் விழித்தெழும் தருணம். ஒவ்வொரு இரவும் ஓர் ஓவியம். இரவின் இனிமை உணர்ந்த இதயங்களுக்கு இப்போது கோடை பண்பலை 100.5 தருகிறது நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக.

அரியலூர் மற்றும் பெரம்பலூரில் உள்ள அறிமுக நேர்கள் 24 24 24 வழக்கமாய் பேசக்கூடிய நேர்கள் 24 24 26 24 24 29 என்ற எண்களில் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. உங்கள் இதயம் நிறைத்த இனிய பாடல்களை தர காத்திருக்கிறேன். நான் உங்கள் பிரேமாஞ்சகன்.

இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் இரவு 10:08. இணைந்திருக்கிறோம் நினைவே சுகத்தில். இன்றைய நிகழ்ச்சி

0: அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக இணைப்பில் காத்திருக்கும் அன்புள்ளம், வாங்க வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
1: 27வது பிறந்த நாள் விழா, ஒரு கோடை பண்பலுக்கு நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. என்ன பாடல் கேட்கலாம், யார் பேசுறீங்க அதை சொல்லிடுங்க.
1: என் பேரு முகமது அலி ஜின்னாங்கம்மா.
0: சரிங்க.
1: ஆமா, அரியலூர்ல இருந்து பேசுறேன்.
0: பாடல் என்ன கேட்கலாம்?
1: பூங்காற்று திரும்புமா என்ற முதல் மரியாதை படத்துல இருந்து போறோம்மா.
0: உங்களுக்காக அந்த காத்து உங்க பக்கமே திரும்புது, கேளுங்க.
1: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா.

0: பன்மலை 90.5 நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக காத்திருக்கும் இனிய நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்துல இருந்து லீலாவதி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: கொம்பேரி முக்கன் படத்துல இருந்து ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம்.
0: உங்களுக்காக அந்த பாடல் 100.5 கேட்கலாமா?

கவிதை செந்தேன் வடித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5. இன்றைய நினைவே சுகம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக காத்து

0: இருக்கும் அன்புள்ளம், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா.
1: பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்பாடியிலிருந்து சிவகுமார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: யஜமான் படத்துல இருந்து ஆலப்பூர் இடத்தில் பாடல் கேட்கலாம் மேடம்.
0: அப்படிங்களா, சரிங்க. உங்களுக்கான பாடல் கூடை பண்பலை 100.5 கேட்கலாங்க.
1: நன்றிங்க மேம்.

0: எங்கேயும் எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பன்மலை இன்னொரு புள்ளியாய்ந்தது நினைவே சுகம். நேரம் இரவு 10:24. அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக இன்றைய நினைவே சுகம் இனிய பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சி காத்திருக்கும் அன்புள்ளம், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: பெரம்பலூர் வந்து மதி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: அண்ணாமலை படத்திலிருந்து பாட்டு போடுங்க.
0: பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றிங்க.

0: உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இதம் தரும் இனிய பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது நினைவே சுகம். இப்போது இணைப்பில் காத்திருக்கும் இனிய நேயர், வாங்க வணக்கம்.
1: பெரம்பலூர் மாவட்டம் கீழப்புலியூர்ல கார்த்திக் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: அரமணக்குள்ள இருந்து ராத்திரியில் பாடும் பாட்டு
0: உங்களுக்காக இந்நேரத்தில் அந்த பாடல் கேட்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.

0: இசையால் உங்கள் செவிகளுக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. நேரம் இரவு 10:34. இன்றைய நினைவே சுகம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக காத்திருக்கும் இனிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: அரியலூர்
0: பேர் என்ன பேரு? மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு மகாநதி படத்திலிருந்து,
0: மகாநதியிலிருந்து தூக்கம் எங்கே, அந்த பாடலா?
1: ஆமாங்க.
0: கேட்கலாமா? நன்றிங்க.

0: இடைவிடா இசைமழை கோடை பண்பலையின் ஒரு புள்ளியாய்ந்தது நினைவே சுகம். நேரம் இரவு 10:40. அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக இன்றைய நிகழ்ச்சி காத்திருக்கும் அன்புள்ளம், வாங்க வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க.
1: பெரம்பலூர்லேருந்து மணி பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: கோடை பண்பலைக்கு 27வது உதயவிழா வாழ்த்துக்கள்.
0: மிக்க நன்றிங்க உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு.
1: பல்லாண்டு பல்லாயிரம் வாழ்த்துக்கள் மேடம்.
0: தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க.
1: சரிங்க மேடம், உங்களோட மகிழ்ச்சியா இருக்கு மேடம். உங்க நிகழ்ச்சியில கேக்குறப்ப மன உளைச்சல் மன அழுத்தம் எல்லாம் ஒரு ரிலீஃபா இருக்கு மேடம். ரொம்ப நன்றி மேடம்.
0: தொடர்ந்து கேளுங்க.
1: கோடை பண்பலை எங்களுக்கு ஒரு மருந்து மாதிரி மேடம். நீங்களா டாக்டர்ஸ் மேடம்.
0: அப்படிங்களா, நன்றிங்க. சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்? இதே சந்தோஷத்தோட என்ன பாடல் கேட்கலாம்?
1: கொடை பொன்முலை எங்களை 24 hours சந்தோஷமா இருக்கு மேடம். நன்றி மேடம். வள்ளி படத்துல இருந்து என்னுள்ளே சொன்னதான் அவங்களோட குரல்ல இருந்து மேடம்
0: பாடல் கேட்கலாங்க. நன்றிங்க,
1: ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றி மேடம்.

0: மனமயங்கி ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். நேரம் இரவு 10:48. அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இடம் தரும் இனிய பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது நினைவே சுகத்தில். இப்போது இணைப்பில் காத்திருக்கும் இனிய நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து மருதைவனம் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க.
1: நீங்கள் கேட்ட படத்துல இருந்து எஸ் ஜானகி பாடல்
0: என்ன பாடல்? பிள்ளை நிலாவா?
1: பிள்ளை நிலா
0: பாடல் உங்களுக்காக 100.5 கேட்கலாங்க.
1: சரி.

பண்ணலை 100.5 நாளை காலை 8 மணிக்கு திருவாரூர் மாவட்ட நேர்களுக்காக மனதோடு ராகம். காலை 9 மணிக்கு வானவில் குரலின் குரலாக. சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் நா சுபையாபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை தமிழ் ஆசிரியர் ஆர் ராஜசேகரன் அவர்கள். காலை 10 மணிக்கு கலையும் கானமும். முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் படித்ததில் பிடித்ததாக. பிற்பகல் 2:15 வென்றார் வந்தார். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் தூத்துக்குடி மாவட்டம்

0: பட்டாளமும், முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் படித்ததில் பிடித்ததாக, பிற்பகல் 2:15 வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் பாபு அவர்கள், பிற்பகல் 3 மணிக்கு சுப்லாபுரம் மேட்டு தெரு குணசேகரன் அவர்களின் தெரிவில் உயிரெழுத்து, மாலை 4 மணிக்கு சினிமா கொட்டகை, இரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ கண்மணிகளுக்காக இளமை பேசுகிறது, ஈரோடு மாவட்ட நேர்களுக்காக நினைவே சுகம் நாளை இரவு 10 மணிக்கு. இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் இரவு 10:54. நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கும் நிறைவான நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கங்க.
1: அரியலூர் ஜெயங்கொண்டத்துல இருந்து பார்த்தசாரதி.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: பெரிய வீட்டு பணக்காரன் படத்துல இருந்து மல்லிய மல்லிய பாட்டம்மா.
0: உங்களுக்கான பாடல் கேட்கலாம். நன்றிங்க. இன்றைய நிகழ்ச்சியை அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக வலம் வந்தது. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அத்துணை நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றிகள் கூறி நிகழ்ச்சியிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் பிரேமா ஜெகன். நன்றி நேயர்களே.

இரவு வணக்கம் நேர்களே. இரவு நகரத்தை மெதுவாக மூடிவிட விண்மீன்கள் மட்டும் அமைதியாக கண் சிமிட்ட தூங்கும் உலகத்துக்குள் விழித்து கிடக்கும் சில நினைவுகள். நிலவொளி நம் மனதை வருட இரவு கூட ஒரு ரகசியம் சொல்ல, காற்றின் வழியே ஒரு இசை பயணம். இது இரவு சிறகு நிகழ்ச்சியில் சதாம்.

0: கூடை பண்பலை 100.5 நாளை தரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல். இதில் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா கேட்கலாம். 6:30 அணில் பாஸ்தா, மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வசந்த விடியல். இதில் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் கேட்கலாம். காலை 7 மணிக்கு சுகமான காலை, இதில் பாட்டும் பதமும் கேட்கலாம். 7:30 சுகமான காலை, இதில் புமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்வி உமன்ஸ் இன்னர்வேர்ஸின் இன்று அன்று கேட்கலாம். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், நாளைய மனதோடு ராகம் திருவாரூர் மாவட்ட நேர்களுக்காக. இதில் புமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் கேட்கலாம். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் மனதோடு ராகம், இதில் சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் பாஸ்தா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் வானவில். வானவில்லின் வண்ணம் குரலின் குரல். காலை 10 மணிக்கு கலையும் கானமும், 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம், 12:40 தமிழ் செய்தி அறிக்கை, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி. நண்பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. இரண்டு 15 வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினர் தூத்துக்குடி மாவட்டம் பாபு அவர்கள். 3 மணிக்கு உயிரெழுத்து, நாளைய உயிரெழுத்தை அலங்கரிக்க காத்திருக்கிறார் சுப்லாபுரம் மேட்டுத்தெரு குணசேகரன் அவர்கள். இதில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும் கேட்கலாம். 3:40 பாட்டும் பதமும், 4 மணிக்கு அணில் பாஸ்தா, தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வண்ணத்தூரிகையில் சினிமா கொட்டகை, 4:30 புமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் சினிமா கொட்டகை, 5 மணிக்கு சித்திர செவ்வானம், இதில் நாவல் நேரம் கேட்கலாம். 6 மணிக்கு கதம்ப மலர்கள், இதில் புமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை கேட்கலாம். 6:30 தமிழ் செய்தி அறிக்கை, 7 மணிக்கு ஆசையிலூர் குக்கு, 8:00 இளமை பேசுகிறது, 9 மணிக்கு கொடைத்தென்றல், 10 மணிக்கு நினைவே சுகம், நாளைய நினைவே சுகம் ஈரோடு மாவட்ட நேர்களுக்காக, 11:00 இரவு சிறகு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் 107.

0: கொடுக்கும் இன்பம் போல் இனிமையானது. குறள் எண் 1107 அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல்.
1: இத்தோடு நமது ஒலிபரப்பு நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை காலை 4:51 100.5 MHz நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். இதுவரை எம்மோடு இணைந்திருந்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.

0: எனக்கு. அழகிய வண்ணம் கொண்ட இவளுடைய அணைப்பு ஒருவன் சொந்தமாக சம்பாதித்த பொருளை தன் சொந்த வீட்டில் இருந்து கொண்டு மற்றவருக்கு பகிர்ந்து கொடுக்கும் இன்பம் போல் இனிமையானது. குறள் எண் 1107 அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல்.
1: தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மாறிவை முயக்கு.
0: அழகிய வண்ணம் கொண்ட இவளுடைய அணைப்பு ஒருவன் சொந்தமாக சம்பாதித்த பொருளை தன் சொந்த வீட்டில் இருந்து கொண்டு மற்றவருக்கு பகிர்ந்து

அனைவரும் இனிய காலை பொழுது அனைவருக்கும் ஆனந்தத்தையும் புத்துணர்ச்சியையும் அள்ளித்தர வாழ்த்துகிறது நமது கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் தஞ்சை சுற்றுவட்டார நேயர்கள் 101.2 MHz-லும் நமது வளமையான அலைவரிசையாம் கோடை பண்பலை 100.5 MHz-லும் கேட்டு ரசிக்கலாம். உலகெங்கும் உள்ள தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் நியூஸ் ஆன்யர் என்ற செயலி மூலமாக கோடை பண்பலையின் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். இன்று சகவரிடம் 1948 ஆஷாத 23 பராபவ ஆணி திங்கள் 30 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஜூலை மாதம் 14 2026 செவ்வாய்க்கிழமை நேரம் சரியாக அதிகாலை 4:57.

0: ஐந்து.
1: அதிகாலை வணக்கம் நேயர்களே. கைகள் கூப்பி வேண்டுவதை விட மனமுருகி பாடும் பொழுது இறைவனின் ஆசி பெருகும். அத்தகைய இறை கீதங்களோடு கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

5:22 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை. நம்பிக்கையுடன் தொடங்குவோம். நம் ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் கடவுள் துணை இருப்பார்.